ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 8 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் புரட்டாசி திங்கள் 13 நாள், 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 30 தேதி புதன்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏஐஆர் செயலியிலும் மற்றும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்றைய எமது ஒளிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. நேரம் 5:55. மங்கள இசை ராகம் மாண்டு.

மங்கள இசை கேட்டீர்கள். தொடர்வது குரல் அமுதம், அதிகாரம் 9, விருந்தோம்பல், குரல் எண் 9. குரல்: உடைமையுள் இன்மை விருந்தோம்பல், ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. பொருள்: விருந்தினரை உபசரிக்காத தன்மை செல்வமிருந்தும் ஏழ்மையில் வாழ்வதை குறிக்கும். அறிவில்லாதவர்களிடம் இந்த குறைபாடு காணப்படும். குரலும் பொருளும் மீண்டும். குரல்: உடைமையுள் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. பொருள்: விருந்தினரை உபசரிக்காத தன்மை செல்வமிருந்தும் ஏழ்மையில் வாழ்வதை குறிக்கும். அறிவில்லாதவர்களிடம் இந்த குறைபாடு காணப்படும். குரலமுதம் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6 மணி. நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் நிகழ்ச்சி நிரல். இன்று ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குகிறார் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். 6:15 அருளிசை பக்தி பாடல்கள், 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்பு, 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:55 இயற்கையின் மொழி, சுற்றுச்சூழலை சமநிலைப்படுத்தும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள். 7 மணிக்கு காலை கதிர், நலமுடன் வாழ, உடல் உறுப்புகளின் செயல்பாடுகளும் அதன் ஆரோக்கியமும் குறித்த தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாணம், நிறைவாக சட்டம் அறிவோம், மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான கருத்துக்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் ரவி சின்மா அவர்கள்.

0: காலை 7:15 தமிழில் செய்திகள், 7:25 குட் மார்னிங் நீலகிரிஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து சிகரம் தொடு. 8 சர்வதேச மொழிபெயர்ப்பு தினம் குறித்த சிறப்புரை படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 8:30 டீ கடி பேச்சு நகைச்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து திரைக்கானம். 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 ரெட்ரோ ராகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கொச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தை காய்கறி விலை நிலவரம். தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 உழவர் மனம். 11:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். இன்றைய தலைப்பு: தோற்றத்தை அழகாக்குவது வண்ணமயமான ஆடைகளா எளிமையான மென்னிற ஆடைகளா. தொலைபேசி வழி நேர்கள் கருத்து பகிர்வு. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழ் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள். தொடர்ந்து மெல்லிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள். 1:55 திரைகாணம். 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள். 2:30 உழைப்பவர் அரங்கம். பிற்பகல் 3:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். தொடர்ந்து 3:02 ஹலோ ஊட்டி. மாலை 4:00 எதிரும் புதிரும் பொது அறிவு வினா விடை. 5:00 செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர். 6:05 ஆங்கிலத்து செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல். 6:40 பெட்டது கமலு வடுகுமொழி பாடல்கள். 7:00 திரைக்கானம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 தோட்டமும் தொழிலும். நேர்கள் இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: This is Akashvani, the news read by Nina Arakel. Defense Minister Rajnath Singh has emphasized that India must make geostrategic thinking and contingency planning as integral parts of its preparedness amidst challenges arising from evolving technology, unpredictability and geographical proximity. Addressing the Indian Navy Commanders Conference in New Delhi, Mr. Singh said that the country's goal is clear, that preparedness must reach the crisis point before the crisis itself reaches the doorstep. More from our correspondent.
2: The minister underlined that the ongoing operation Urja Suraksha has once again demonstrated the Indian

0: அஞ்ஞானம் தொலைய வேண்டும். அதுதான் அறிவு பெற்ற நிலை. அப்படிப்பட்ட அறிவு பெற்றவர் உலகை வழிநடத்தி செல்வாரானால் உலகமானது செழிப்படையும். புத்தகங்களை தொகுப்பது மட்டுமே புலமையாகாது, அவற்றை கற்று தெளிந்து பிறரையும் தெளிவுறுத்தும் அறிவு செழுமையே புலமை என்று சொல்லப்படும். நூல்களை படிப்பது, மனப்பாடம் செய்வது, தேர்வில் வெற்றி பெறுவது அறிவு என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். உலகம் அதைத்தான் போற்றுகின்றது. நூலறிவு என்பது உண்மையறிவாகாது, அது வெற்றறிவு. நூலறிவு நுண்ணறிவாக மாற வேண்டும். நூலறிவு இல்லாத நம்முடைய மூதாதையர் வாழ்ந்த அமைதியான வாழ்க்கையை நூலறிவு பெற்றுள்ள நம்மால் இன்றைக்கு வாழ முடியவில்லை. பல படிகளை கடந்துதான் நாம் மேலே செல்ல வேண்டும். அந்த படிகளின் அமைப்பை போலத்தான் அறிவின் பல படிகளும் அமைகின்றன. அப்படி அறிவானது படிநிலையில் வளர வளர நாம் அறிந்ததைக் காட்டிலும் அறியாதவையே பல இருக்கின்றது என்கின்ற உண்மை நமக்கு புலப்படும். புத்தகத்தை படிப்பவர்கள் எல்லோரும் அறிவாளிகள் இல்லை. கற்றதை உணர்தல் வேண்டும். அந்த உணர்வு திருவருள் வழியாக கிடைக்க வேண்டும். அது கிடைத்தால் உய்தி உண்டு. மணல் கேணியை தோண்டுவது போல சிறுமுயற்சியோடு நூல்களை கற்க வேண்டும். கற்பதற்கு வயது ஒரு பொருட்டல்ல, எந்த வயதிலும் கற்கலாம். நூலறிவு நுண்ணறிவாக மாறியது என்றால் கற்றதன் பயன் விளைந்தது என்று பொருள். நுண்ணறிவு சிறக்க வேண்டுமானால் கற்கின்ற நூல்களின் பொருளை உணர்ந்து ஓத வேண்டும். நூல்களில் இரண்டு வகை உண்டு. ஒன்று உலக நூல், மற்றொன்று அறிவு நூல். உலக நூல் வயிற்றுப்பாட்டுக்கு உதவும், அறிவு நூல் ஆன்ம வளர்ச்சிக்கு உதவும், வாழ்வில் உண்டாகின்ற தடுமாற்றத்தை தவிர்க்கும். கலையறிவு என்பது நூல்களை படிப்பதால் உண்டாகும் அறிவு. அருளறிவு என்பது திருவருளை முன்னிட்டு படிப்பதால் உண்டாகிற மெய்யறிவு. கண்ணால் காணும் சிறு தூரத்தை எண்ணும்போது அது அதிகமாக தெரிகிறது. ஆனால் ஒரு சிறிய தொலைநோக்கியின் அந்த அளவை காணுகிறபோது காணாத தூரம் இன்னும் விரிந்து கொண்டே செல்லுகிறது. பின்னர் அந்த தூரத்தையும் பிறிதொரு பெரிய தொலைநோக்கியை கொண்டு நோக்குகிற போது காணாது பறந்து நிற்பது இன்னும் விரிவடைகிறது. அறிவும் அத்தகையதே ஆகும். அறிய அறிய இன்னும் அறிய வேண்டுவது அதிகமாகிறது. எனவே அறிவுக்கு எல்லையில்லை. எல்லையற்ற பரம்பொருளை ஓர் எல்லைக்குள் கொண்டு வந்து சிறிது சிறிதாக அறிய முனைவது சமயம் சார்ந்த நெறிப்பட்ட வாழ்க்கை. சட்டம் தவறு செய்த மனிதனை தண்டித்து திருத்த முயல்கிறது. சமயம் சார்ந்த அறிவு சார்ந்த வாழ்க்கையானது மனிதனை அறநெறியில் செலுத்தி வாழ்வாங்கு வாழச் செய்கிறது. அறிவு என்பது வெறும் ஏட்டுப்படிப்பால் மட்டும் வருவது அல்ல. அது உண்மையானால் படித்த பலர் வாழும் இன்றைய உலகில் கொடுமைகள் பெருகிக் கொண்டே போவது ஏன் என நாம் சிந்திக்க வேண்டும். தீமை செய்வார்க்கும் நன்மை செய்வதே மனிதன் பெற்ற அறிவின் பயன். நல்லவர்க்கும் கூட தீமை இழைத்து மகிழும் மனித சமுதாயத்தில் வாழும் நமக்கு இந்த உண்மை விளங்காமல் போனதுதான் வருத்தத்திற்குரியது. அறிவென்பது பிறர் கெட்டாலும் தான் மட்டும் சாமார்த்தியமாக பிழைப்பது அல்ல, எவ்வுயிர்க்கும் தீங்கு நினைக்காமல் வாழ்வதுதான் உண்மையான அறிவு. கற்கின்ற நூல்களை கருத்தூன்றி உணர்பவர்க்கு மெய்யறிவு விளங்குகிறது. மெய்யறிவு பெற்றோர் பிற உயிர்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார்கள். அப்படிப்பட்டவர்களால் மனித குலம் தலைக்கும். எனவே அறிவினை விரிவு செய்து அனைவரையும் அரவணைத்து வாழ்வோம்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் எஸ் சதீஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 6:15. நேர்கள் தொடர்ந்து அருளிசை கேட்கும் முன்
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

கேட்ட பாடல் ஸ்ரீபதி குரல்ல கேட்டோம். நேர்கள் எல்லாரும் அருளசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 6:19 ஆயிடுச்சு. மனிதர்களிடம் சொல்ல வார்த்தைகள் தேவை, ஆனால் இறைவனிடம் சொல்ல நம் மனது மட்டுமே போதும். ஸோ இன்றைய நாள் நல்லபடியா அமையணும் அப்படின்ற நம்மளுடைய அந்த வேண்டுதலை இறைவனிடம் வச்சுட்டு நம்மளுடைய அடுத்த பாடல் கேட்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

கேட்ட பாடல் ஏசுதாஸ் அவர்களின் குரலில். அருளிசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 6:24. பார்ப்பவர்கள் என்ன நினைப்பான் என்ற பயத்துடை நாம் வாழ்வதை விட படைத்தவன் என்ன நினைப்பான் என்ற பயத்துடன் வாழுங்கள். அது நம் வாழ்க்கையை மேலும் சிறப்பாக்கும். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8.

கேட்ட பாடல் காயல் ஏஆர் ஷேக் முகமது அவர்களின் குரலில். நேர்கள் எல்லாரும் அருளிசை கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 6:29. வழிகளை கொடுக்கும் அதே கடவுள்தான் அந்த வழியை கடக்கக்கூடிய வழிகளையும் காட்டுவார். அதனால நம்ம மனசுல இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு வழிகள் இருந்தா அதை கடவுள்கிட்டயே விட்டுட்டு இதை கடந்து வர்றதுக்கான வழியை காட்டுப்பான்ற வேண்டுதலை வச்சுட்டு இந்த நாளை நம்ம தொடரலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அனைத்து எல்லைகளையும் கடந்த ஒற்றை குறிப்புக்கான பெயர்தான் கடவுள். அந்த கடவுளை தொழும் வகையில் அருளசை நேர்கள் எல்லாரும் கேட்டீர்கள். நேர்கள் கேட்ட இந்த பாடலுடன் இன்றைய அருளசை நிறைவு பெறுகிறது.

இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ODFM 101.8 நேரம் 6:40.
3: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: நேர்கள் இனி தொடர்ந்து கேட்கலாம் விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை. முட்டை கோஸ் பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் கலந்து இலை வழி மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். இஞ்சி மேன் அழுகல் நோயை மேம்படுத்த போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்த வேண்டும். நோயற்ற விதைக்கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மன்கோசெப் அல்லது காப்பராக்சி குளோரைடு 3 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில் 200 ppm ஸ்கோட்ரைபல் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நேர்த்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பராக்சி குளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டர் நீரில் என்ற அளவில், போர்டர்கல்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழையில்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும்.

தொடர்வது வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 19 முதல் 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 12 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்று நீரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்று நீரப்பதம் 70 முதல் 80% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 2 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும்.

0: நேர்கள் இதுவரை விவசாயிகளுக்கான முன்னறிவிப்பு மற்றும் வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.
1: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8.

0: زمیر اختر. தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பார்த்திபனூர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய கண்ணகி இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலின் போது அவர்கள் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் தப்பி ஓடிய நபரை பிடிக்க சென்றபோது எதிர்பாராத விதமாக மயங்கி விழுந்து பின்னர் உயிரிழந்தார். இதையடுத்து கண்ணகியின் குடும்பத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் 30 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க உத்தரவிட்டுள்ளதாக தமிழக அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். சேலம் மாநகர காவல்துறை ஆணையராக இருந்த ஜோஷி நிர்மல்குமார் காவல்துறை நவீனமயமாக்கல் பிரிவு தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் ஆணையர் பதவிக்கு AG பாபு நியமிக்கப்பட்டுள்ளார். சென்னை பெருநகர காவல்துறை நுண்ணறிவு பிரிவு இணை ஆணையராக சந்தோஷ் ஹதிமானி நியமிக்கப்பட்டுள்ளார். சேலம் சரக DIG தேவராணியும் சென்னை அடையாறு துணை ஆணையராக பத்ரி நாராயணனும் நியமிக்கப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் உள்துறை கூடுதல் தலைமை செயலாளர் மணிவாசன் உத்தரவில் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் வரலாறு காணாத மின் தட்டுப்பாட்டை மாநிலம் எதிர்கொண்டிருப்பதாகவும் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதால் பல இடங்களில் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் தெரிவித்துள்ளார். அரசு மருத்துவமனைகளில் மின்வெட்டு ஏற்படுவதால் செல்போன் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்படும் நிலை உள்ளதாக தெரிவித்துள்ள திரு நயினார் நாகேந்திரன் மின்வாரியத்தில் காலி பணியிடங்களை நிரப்பி தற்சார்பு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கான நடவடிக்கையில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். மரபுசாரா எரிசக்திக்கு மத்திய அரசு அளித்து வரும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகம் காற்றாலை இறகுகளை கையாளுவதில் 75% வளர்ச்சியை அடைந்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரை இந்த துறைமுகத்தில் 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மத்திய அரசு மரபுசாரா எரிசக்திக்கு அளிக்கும் முக்கியத்துவத்தின் ஒரு பகுதியாக நாட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்தில் மேற்கொள்ளப்பட்ட உட்கட்டமைப்பினால் காற்றாலை இறகுகள் அதன் உதிரி பாகங்கள் கையாளுவதில் இந்த துறைமுகம் 75% கூடுதல் வளர்ச்சி அடைந்துள்ளது. இந்த துறைமுகத்தில் இந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் ஆகஸ்ட் மாதம் வரை 2188 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டன. இந்த ஆண்டு கடந்த நிதியாண்டில் இதே காலகட்டத்தில் 1254 காற்றாலை இறகுகள் கையாளப்பட்டுள்ளன. இது 74.5% வளர்ச்சியாகும். இன்றைய விநியோக சங்கிலிக்கு தேவையான உட்கட்டமைப்பு, சரக்கு கையாளும் திறன் மற்றும் சாலை இணைப்பு வசதிகளையும் வளர்ந்து வரும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறையின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் துறைமுகத்தின் திறன்களையும் படிப்படியாக வலுப்படுத்தி வருவதாக துறைமுக நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடியிலிருந்து A.லட்சுமணன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: கேரள மாநிலத்திலிருந்து பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றுக்கொண்டு மதுரை நோக்கி வந்த லாரியை போடிமெட்டு சாலையில் பொதுமக்கள் தடுத்து நிறுத்தி அதிகாரிகளிடம் புகார் அளித்தனர். இதையடுத்து அந்த லாரி திருப்பி அனுப்பப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கேரளாவின் எர்ணாகுளத்தில் இருந்து மதுரை மாவட்டத்திற்கு மறுசுழற்சிக்காக பிளாஸ்டிக் கழிவுகளை ஏற்றிக்கொண்டு போடிமெட்டு சோதனை சாவடி வழியாக லாரி ஒன்று சென்றுள்ளது. ஆனால் கழிவுகளை கொண்டு செல்வதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாத நிலையில் போலீசார் லாரியை தமிழகத்திற்குள் அனுமதிக்காமல் கேரளாவிற்கே திருப்பி அனுப்பினர். கேரளாவில் இருந்து தமிழகத்திற்கு கழிவுகள் கொண்டு வரப்படுகிறதா என்ற விவகாரம் மீண்டும் கவனம் பெற்றுள்ள நிலையில் அதிகாரிகள் கண்காணிப்பு பணியை தீவிரப்படுத்தியுள்ளனர். தேனியிலிருந்து ராஜ்குமார்.
0: ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு ஆந்திரா முதல் தெலங்கானா வரையிலான வங்கக்கடல் பகுதியில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக ஈரோடு, திண்டுக்கல், மதுரை, நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, அரியலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்யக்கூடும் என்று வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னையை பொறுத்தவரை வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜோஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். அணு ஆயுதங்களை ஏந்திச் செல்லும் திறன் கொண்ட ரஷ்யாவின் விமானம் ஒன்று பயிற்சி பணியின்போது நேற்று விபத்துக்குள்ளானதில் அதில் இருந்த ஊழியர்கள் 6 பேர் உயிரிழந்தனர். புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. ஜம்மு காஷ்மீரின் கத்வா மாவட்டத்தில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையின் வீரர்களை சக வீரர் துப்பாக்கியால் சுட்டதில் 4 பேர் உயிரிழந்தனர். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலையொட்டி முதலமைச்சர் திரு விஜய் இன்று அங்கு பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதையொட்டி அந்த நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழையை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டத்தில் மேற்கொள்ள வேண்டிய முன்னேற்பாடு பணிகள் குறித்து மாநகராட்சி மேயர் திருமதி அஞ்சுகம் பூபதி அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். குழந்தை திருமணங்களால் பெண்களின் உடல்நலம் மற்றும் உயர்கல்வி பாதிக்கப்படுவது குறித்து பெற்றோருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்று திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் அறிவுறுத்தியுள்ளார். காஞ்சிபுரத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை சார்பில் மாவட்ட வருவாய் நிர்வாக ஆய்வுக் கூட்டம் ஆட்சியர் திருமதி ஸ்னேகா முன்னிலையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும் மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளனர். இந்நிலையில் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்ற இந்திய அணிக்கும் அதில் இடம்பெற்றுள்ள தமிழ்நாட்டைச் சேர்ந்த வீராங்கனை அபிநயா ராஜராஜனுக்கும் முதலமைச்சர் திரு விஜய் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அபிநயாவின் சாதனையை பாராட்டும் வகையில் தமிழக அரசின் சார்பில் அவருக்கு 30 லட்சம் ரூபாய் உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவு அரையிறுதியில் இந்தியா இன்று தாய்லாந்தை எதிர்கொள்கிறது. ஆடவர் அணிகள் பிரிவு அரையிறுதியில் இந்தியா தென்கொரியாவுடன் மோதுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் 13 IPS அதிகாரிகள் பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். தாவேக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மின்வெட்டு பிரச்சினை அதிகரித்திருப்பதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். ஈரோடு உள்ளிட்ட 16 மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் இன்று மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று குவஹாத்தியில் நடைபெறுகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
4: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 6:55.
5: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம்.
3: நீலகிரியில் உயிர்மை மண்டலம் அப்படிங்கிறோம். நீலகிரி பயோஸ்பியர் ரிசர்வ் 1986 ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இந்தியாவின் முதல் யுனெஸ்கோ உரிமை மண்டலம் ஆகும். இது தாவரங்களின் மரபணு பாதுகாப்பை உறுதி செய்கின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சட்டம் மற்றும் வனப்பகுதி பாதுகாப்பு சட்டம் நீலகிரி தாவர அமைப்பை பாதுகாக்க நடைமுறையில் உள்ள சில முக்கிய பாதுகாப்பு அமைப்புகள். அடுத்ததாக முதுமலை மற்றும் முக்குருதி தேசிய பூங்காக்கள். இந்த முக்குருதி தேசிய பூங்கா குறிப்பாக உயர உயர சோலை காடுகள் மற்றும் நீலகிரி வரையாடுகளின் வாழ்விடமாக மற்றும் பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. அடுத்ததாக தாவரவியல் பூங்கா கவர்மெண்ட் பொட்டானிக்கல் கார்டன் ஊட்டி. இது 1848 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இப்பூங்காவில் அரிதான நீலகிரி தாவரங்கள், படிம மரங்கள் அதாவது ஃபாசில்ஸ் ட்ரீஸ் அப்படிங்கிறோம், மற்றும் உலகளாவிய தாவர சேமிப்புகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன. அடுத்ததாக நவீன தாவர சீரமைப்பு திட்டம் ஈக்கோலஜிக்கல் ரீஸ்டோரேஷன் இனிசியேட்டிவ்ஸ். கடந்த ஆண்டு சில ஆண்டுகளாக தமிழ்நாடு வனத்துறை மற்றும் சூழ்நிலையல் அமைப்புகள் WWF இந்தியன் கீஸ்டோன் ஃபவுண்டேஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் வந்து இணைந்து முக்குருத்தி மற்றும் அதன் சுற்றியுள்ள பகுதிகளில் தீவிர சீரமைப்பு பணிகளை செய்து வருகின்றன. அடுத்ததாக சோலைகளில் மரக்கன்று வளர்ப்பு சோலா நர்சரிஸ் அப்படிங்கிறோம். சோலை மரங்களின் விதைகளை முளைப்பதும் மிகவும் கடினம். இதனால் வனத்துறை மிகவும் சிறப்பு பண்ணைகளாக அமைத்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜைசியம், ரோடோடென்ட்ரான், லிட்சியா போன்ற மரக்கன்றுகளை வளர்த்து காடுகளின் எல்லைகளை பாதுகாத்து வருகின்றன. புல்வெளிகளின் மீட்பு அகேஷியா மரங்கள் அகற்றப்பட்டு அந்த இடங்களில் ரிசோபோகன் போன்ற உள்ளூர் புட்களை மீண்டும் நட்டு நிலச்சரிவு ஏற்படுவதை தடுத்து மண்ணரிப்பை பலப்படுத்துகின்றன.
2: வாய்ப்பளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு நன்றி.
1: நிகழ்ச்சியில் இதுவரை சுற்றுச்சூழலுக்கு உதவும் தாவரங்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி கல்வி உதவியாளர் முனைவர் எஸ் பிரியா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
4: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
5: சிங்கனா சிங்கிளா பாய போறேன், சிந்தினால தாங்க மாட்டேன்.
4: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி FM 101.8.
6: யார் உனக்கு இதெல்லாம் கத்து கொடுக்கறா?
7: ஒரு ஃப்ளோல தான வந்து பேபி.

0: நேரம் 7 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம்.
1: காலை கதிர் நிகழ்ச்சியின் துவக்கமாக நலமுடன் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் ரீனா ரவி அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
4: ஒரு மனிதன் வாழக்கூடிய நாட்களில் அவனுக்கு மிக முக்கியமான உறுப்புகளான மொத்தம் 14 வகையான இராஜ உறுப்புகள். ஒரு மனிதனுடைய உடலில் 78-80 வகையான உறுப்புகளை நாம் பார்க்கலாம். ஆனால் மிக முக்கியமானது 14 வகையான இராஜ உறுப்புகள். அடுத்தது நரம்பு மண்டலம். இந்த நரம்பு மண்டலம் என்று சொல்லும்போது முக்கியமாக நம்முடைய மூளையிலிருந்து நம்முடைய பாதங்கள் வரைக்கும் தலைப்பகுதி எல்லா இடத்துலையும் முக்கியமாக இந்த நரம்பு மண்டலம் இருக்குது. ஒவ்வொரு இடத்துலையும் நரம்புகள் ஒவ்வொரு பொருட்களுக்கு, ஒவ்வொரு இராஜ உறுப்புகளுக்கு தேவையான எல்லா சத்துக்களையும் இரத்தத்தின் மூலம் கொண்டு செல்கிறது. இந்த நரம்புகள் ஒரு சிறிய அடிபட்டாலும் அந்த இடத்துல செல்கள் காயப்பட்டு அந்த இடத்துல ரத்தம் சரியான அளவுக்கு போய் சேரக்கூட முடியாத அளவுக்கு பழுதுபட்டிருக்கும். இந்த நரம்பு மண்டலம் தண்டுவடம் இது வந்து முக்கியமாக நம்முடைய உடல் உறுப்புக்கு தேவையானது. இந்த நரம்பு மண்டலத்தையும் நாம் சரியான முறையில் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. அடுத்தது ரத்தத்தை கொண்டு செல்லக்கூடிய இந்த நரம்பை ஒவ்வொரு இடத்திலும் நிறைய பேருக்கு வந்து இப்போ வெரிகோஸ் வெயின் என்று சொல்கிறோம். இந்த ரத்தம் வந்து சரியான அளவில் ஒரு மனிதனுக்கு கொண்டு செல்ல முடியாதபடிக்கு இந்த நரம்பில் ஏதாவது அடைபட்டிருந்தால் அந்த நரம்பை வந்து நம்ம உடனடியாக அதுக்கு சிகிச்சை செய்ய வேண்டும். காரணம், இந்த நரம்பு பழுதுபடும் போது தான் இந்த வெரிகோஸ் வெயின் என்று நம்ம சொல்லப்படக்கூடிய இந்த பிரச்சனை ஏற்படுகிறது. இந்த வெரிகோஸ் வெயின் ஏற்படும் போது ரத்தத்தில் சரியான அளவுக்கு ஹார்ட்லேருந்து பிளட்டு வெளியே வருவதற்கு உள்ளே போகிறதுக்கும், முக்கியமாக ஹார்ட்லேருந்து பிளட்டு வெளியே வரும்போதும் ஹார்ட்டுக்குள்ளே பிளட்டு போகும்போதும் இந்த நரம்புகள் தான் அளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறது. இந்த நரம்பு பழுதுபடும் போது ரத்தம் தடைப்பட்டு பலவிதமான வியாதிகளுக்கு ஒரு மனிதனை உட்படுத்துகிறது. அடுத்தது இரத்த ஓட்டங்கள். நம்ம உடம்புக்கு எல்லா விதத்திலையும் ரத்தத்தை கொண்டு செல்கிற நாளங்கள் இது வந்து சரியான அளவாக நம்ம உடம்புல செயல்படும் போது ஒரு மனிதன் எந்த வித துயரத்திற்கும் ஆளாகாத இருக்கிறான். இப்படி தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய மிக முக்கியமான இந்த உறுப்புகளை நாம் சரியாக பராமரிக்க வேண்டும். அடுத்தது எலும்புகள். ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமானது எலும்புகள். இந்த எலும்பு ஒரு மனிதனுடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் அனைத்து பகுதிகளுக்கும் இந்த எலும்பு செயல்பட்டு வருகிறது. எலும்புகள் அடிபடுவதும் அல்லது இந்த மூட்டுகளில் ஒரு சில வியாதிகள் ஏற்படுவதும் மிகவும் ஒரு மனிதனை தாக்குகிறது. எலும்புகள் ஒரு மனிதனுடைய உருவத்தை வடிவமைக்கக்கூடியதாக மிக முக்கியமானது இந்த எலும்புகள் தான். ஒரு மனிதன், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு மாதிரி இருக்கான். அதுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டால் மிக முக்கியமான காரணம் இந்த எலும்புகள். இந்த எலும்புகள் நம்முடைய தலையிலிருந்து, முகத்திலிருந்து, நம்முடைய நாசியில, அடுத்தது நம்முடைய வாய்ப்பகுதி, கண், காது எல்லாவற்றிலும் இந்த எலும்புகள் செயல்பட்டு வருகிறது. இதில் ஏதாவது ஒரு பழுது ஏற்பட்டா கூட, முக்கியமாக 40 வயதிற்கு மேலான எலும்பு திண்மை நோய் என்று சொல்லப்படுகிற ஒரு நோய்க்கு ஒவ்வொரு மனிதனும் ஆளாகிறான். காரணம், இந்த எலும்புக்கு தேவையான சத்து பற்றாக்குறை, இந்த எலும்புக்கு தேவையான கால்சியம் இல்லாததுனால எலும்புகள் அங்கங்கே ஸ்லைட்டாக ஒரு ஹோல்ஸ் உழுந்த மாதிரி ஆகும். அப்படி ஆகும்போது அந்த இடத்துல அந்த எலும்போட சக்தியை அது இழந்துடும் போது மனிதன் வந்து பலவித நோய்க்கு உட்படுகிறான். காரணம், ஒரு சிலருக்கு அடவுக்கு அதிகமாக முட்டி வலி வரும், கை கால் வலி, தோல் வலி, தண்டுவடம் இதெல்லாம் வலிக்கும் போது இதற்கெல்லாம் மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா எலும்புகள். இந்த எலும்பை நாம் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும் என்றால் முக்கியமாக கால்சியம் சத்து, விட்டமின் டி இவற்றையெல்லாம் பற்றாக்குறையாக இருக்கும்போது தான் இந்த எலும்பு திண்மை நோய், இன்னும் அடிக்கடி ஒரு சிலருக்கு ஸ்லைட்டா அடிபட்டா கூட அந்த எலும்பு உடைய கூடிய வாய்ப்புள்ளது. இதையெல்லாம் நம்ம மாற்றோம் அப்படின்னு சொன்னா கால்சியம் நம்ம உடம்புக்கு மிகவும் இன்றியமையதாக இருக்கிறது.
1: நலமுடன் வாழ.
3: இதுவரை உடல் உறுப்புகளின் செயல்பாடுகள், அதன் ஆரோக்கியம் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள் வழங்கிய தகவல்களை கேட்டீர்கள்.

0: வணக்கம். சென்னை திரைப்படத்திலிருந்து அந்த பாடல் கேட்டோம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: காலை கதிர் நிகழ்ச்சியில். இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.
3: த ரைட்ஸ் ஆஃப் த பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் 2016, இதுல செக்ஷன் 2ல வந்துட்டு என்ன கைண்ட்ஸ் ஆஃப் டிசபிலிட்டிஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு பிசிக்கல் டிசபிலிட்டிஸ்ல எவ்வளோ கைண்ட்ஸ் வருது, அதில் வந்துட்டு சில ஸ்பெசிஃபைட் டிசபிலிட்டிலாம் சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு அ லோகோமோட்டர் டிசபிலிட்டி, அதுலேயே வந்துட்டு இந்த லெப்ரோக்ரசி, கியூர்ட் பர்சன், நெக்ஸ்ட் செரிப்ரல் பால்சி, டுவாஃபிசம், மஸ்குலர் டயட்ராஃபி, நெக்ஸ்ட் ஆசிட் அட்டாக் விக்டிம்ஸ், இதெல்லாம் வந்துட்டு பிசிக்கல் டிசபிலிட்டியில வரும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட்ல செகண்ட் இது வந்துட்டு விஷுவல் இம்பேர்மெண்ட், பிளைண்ட்னஸ், டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் சைட், நெக்ஸ்ட் வந்துட்டு லோ விஷன், ஹியரிங் இம்பேர்மெண்ட், ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜ் டிசபிலிட்டி, இதெல்லாம் வந்துட்டு விஷுவல் இம்பேர்மெண்ட் அந்த ஒரு லிஸ்ட்ல வரும். அடுத்ததான் வந்துட்டு இன்டெலெக்சுவல் டிசபிலிட்டி, இன்னொரு நெக்ஸ்ட் வந்துட்டு மென்டல் இல்னஸ், மென்டல் இல்னஸ் கூட நமக்கு வந்துட்டு டிசபிலிட்டியில தான் வரும் அப்படிங்கிறாங்க. இன்னொன்று வந்துட்டு மல்டிபிள் டிசபிலிட்டிஸ் அப்படின்றது வர்றதுல இது வந்துட்டு இது ஒரு செக்ஷன் 2ல ஒரு ஸ்கெடியூலே கொடுத்துருக்காங்க, இவ்வளோ டிசபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கும். எவ்வளோ விஷன், இப்போ விஷன் டிசபிலிட்டி இருக்குன்னா எவ்வளோ அந்த பாயிண்ட்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்துட்டு டிசபிலிட்டியா நம்ம கருதப்படலாம் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம், பட் ஆனால் இதெல்லாம் வந்துட்டு டிசபிலிட்டிஸ் லிஸ்ட்ல வரும். நெக்ஸ்ட் வந்துட்டு இதில் இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸும் இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் மட்டும் தான் எடுத்திருக்கேன். இதில் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் இந்த டெஃபினிஷன் கிளாஸ்ன்னு நமக்கு எப்போதுமே நம்ம பார்க்கறது வந்துட்டு டெஃபினிஷன் கிளாஸ் பார்ப்போம். அந்த டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்துட்டு ஒரு இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு இதுனா கேர் கிவர். கேர் கிவரை பொறுத்த வரைக்கும் கேர் அண்ட் சப்போர்ட் அண்ட் அசிஸ்டன்ஸ், அதாவது இந்த டிசபிலிட்டினால பாதிக்கப்பட்டவங்கள்ட்ட வந்துட்டு ஒரு கேரிங்காக இருக்கிறதும் இல்லை ஒரு சப்போர்ட் கொடுக்கறதும், மாரல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி இல்லை ஃபினான்ஷியல் சப்போர்ட்டாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லை அவங்கள அசிஸ்ட் பண்ணுறது எல்லாம் இந்த கேர் கிவர் அப்படின்ற கேட்டகரியில் வரும். நெக்ஸ்ட்டு இந்த கம்யூனிகேஷனுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா. இப்போ இந்த டிசபிலிட்டியில் வந்துட்டு சஃபர் ஆகிறவங்களுக்கு, இப்போ ஃபிசிக்கல் டிசபிலிட்டி இருக்குன்னா அவங்களுக்கு வந்துட்டு நடக்க முடியல, இல்லை அவங்களுக்கு ஒரு ஸ்டிக் தேவைப்படுது, இல்லை ஒரு வீல் சேர் தேவைப்படுது அப்படின்னா அந்த வீல் சேர் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஒரு கம்யூனிகேஷன் லிஸ்டில் தான் வரும். அந்த கம்யூனிகேஷன் எப்படின்னா இப்போ காது கேட்காதவங்களுக்கு வந்துட்டு ஆடியோ மூலியமாகவோ இல்லை அவங்களுக்கு அவங்களோட லாங்குவேஜ் அந்த பிரெய்லி லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த லாங்குவேஜில் ஒரு கம்யூனிகேட் பண்ண சொல்லி தருதோ, இது எல்லாமே வந்துட்டு கம்யூனிகேஷனில் வரும்னு சொல்லுவாங்க. சில பேர்த்துக்கு வந்துட்டு அவங்களால இப்போ பார்க்க முடியாதவங்களுக்கெல்லாம் வந்துட்டு கண்டிப்பாக அந்த லாங்குவேஜ் இருக்கும், அந்தந்த லாங்குவேஜ் வந்துட்டு கற்றுத்தர்றது, இது எல்லாமே த வே ஆஃப் கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சாப்டர் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா ரைட்ஸ் அண்ட் என்டைட்டில்மெண்ட்ஸ் ஆஃப் திஸ் டிசபிள்ட் பீப்புள்ஸ் அப்படிங்கிறாங்க. செக்ஷன் 3 வந்துட்டு இதெல்லாம் முக்கியமான செக்ஷன்ஸு. ஈக்குவாலிட்டி அண்ட் நான் டிஸ்கிரிமினேஷன், அவங்கள வந்துட்டு ஈக்குவலாக நம்ம வந்துட்டு கன்சிடர் பண்ணணும், வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன். அவங்க டிசபிள்ட் பர்சன்ஸாக இருக்கிறனால அவங்கள வந்துட்டு ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் இந்த நான் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்கினார் வழக்கறிஞர் என் சவிசின்மா அவர்கள்.

0: சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி

0: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமத் நியமித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜலந்தரில் இந்த யாத்திரை நடைபெறவுள்ளது. பஞ்சாப் மாநிலம் பதான்கோட்டில் கடந்த 18ஆம் தேதி போதைப்பொருள் இல்லாத பஞ்சாப் என்ற பெயரிலான யாத்திரையை பிஜேபி தலைவர் திரு நிதின் நபின் தொடங்கி வைத்தார். கடந்த 13 நாட்களில் இம்மாநிலத்தின் 117 தொகுதிகளிலும் இந்த யாத்திரை நடைபெற்றது. ஐநா சபை கூட்டத்தில் இந்தியா சிறப்பான ஒத்துழைப்பு வழங்கியதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரிடம் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் பாராட்டு தெரிவித்துள்ளார். நியூயார்க்கில் நேற்று டாக்டர் ஜெய்சங்கர் ஐநா பொதுச்செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸை சந்தித்து பேசினார். அப்போது அவர் இந்தியாவின் ஒத்துழைப்புக்கு பாராட்டு தெரிவித்ததாக ஆண்டோனியோ குட்ரஸின் செய்தி தொடர்பாளர் ஸ்டீஃபன் துஜாரிக் தெரிவித்துள்ளார். திரு ஆண்டோனியோ குட்ரஸுடன் மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் சூழல், யுக்ரைன் போர் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசித்ததாக அவர் மேலும் கூறினார். அணு ஆயுதங்கள் இல்லாத உலக நாடுகள் மற்றும் அவற்றை முழுமையாக ஒழிப்பதற்கான இலக்கு என்ற உறுதிப்பாட்டை இந்தியா மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. நியூயார்க்கில் ஐநா சபையின் அணு ஆயுதங்களை முற்றிலுமாக அகற்றுவதற்கான சர்வதேச தினம் குறித்த உயர்நிலை குழு கூட்டத்தில் இந்தியாவின் மேற்கு பிராந்தியத்திற்கான வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு சிபி ஜார்ஜ் இதனை வலியுறுத்தினார். இனம் மற்றும் நிற அடிப்படையிலான பாகுபாட்டிற்கு எதிரான இந்தியாவின் தளராத உறுதிப்பாட்டை அவர் அப்போது எடுத்துரைத்தார். தற்போது நடைபெற்று வரும் ஐநா சபை கூட்டத்தில் டர்பன் உறுதிமொழி மற்றும் திட்ட நடவடிக்கையை அமல்படுத்துவது குறித்தும் திரு சிபி ஜார்ஜ் எடுத்துக் கூறினார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தயீப் எர்டோகன் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தித் தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், ஜம்மு காஷ்மீர் விவகாரம் இந்தியாவின் ஒருமைப்பாடு மற்றும் இறையாண்மையுடன் தொடர்புடையது. எந்த ஒரு அந்நிய சக்தியும் இதில் உரிமை கொண்டாட முடியாது என்று உறுதிபட கூறினார். நியூயார்க்கில் ஐநா கூட்டத்திற்கு இடையே நடைபெற்ற இந்தியா, பிரேசில், தென்னாப்பிரிக்கா நாடுகளின் ஆலோசனைக்கு பின்னர் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் ஜம்மு காஷ்மீர் குறித்த தெளிவான நிலைப்பாடு வெளியிடப்பட்டதாக அவர் கூறினார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் மிகப்பெரிய கவலை அளிக்கக்கூடியது என்றும் உலக நாடுகள் ஒன்றிணைந்து அதனை முறியடிக்க வேண்டும் என்றும் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் வெளியிட்டுள்ள கருத்துக்களையும் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால் சுட்டிக்காட்டியுள்ளார். தலைநகர் தில்லியில் இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. நேற்று நடைபெற்ற முகாமில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்று தங்களின் பெயர்களை பதிவு செய்தனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணி குறித்த தகவல்களையும் வாக்காளர் பதிவுக்கான படிவங்களை பெற்றும் அவர்கள் பதிவு செய்வதற்கு தேர்தல் ஆணையத்தின் பகுதி அளவிலான அதிகாரிகள் உதவி செய்ததாக தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. இதேபோல வரும் 7 மற்றும் 8ஆம் தேதிகளில் வாக்காளர் பட்டியலில் மாணவர்கள் தங்களின் பெயர்களை பதிவு செய்வதற்காக சிறப்பு முகாம்கள் நடைபெறவுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. புதுதில்லியில் நேற்று 10வது இந்தியா தென்கொரியா பாதுகாப்பு தொழில் மற்றும் தளவாட ஒத்துழைப்பு தொடர்பான கூட்டுக்குழு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு இந்தியா பாதுகாப்பு உற்பத்தி செயலாளர் திரு தினேஷ் மாக்கூர், தென்கொரியாவின் பாதுகாப்புத்துறையின் அமைச்சர் கிம் டோங் ஆகியோர் கூட்டாக தலைமை வகித்தனர். இந்த கூட்டத்தில் இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு தொழில்துறையில் தற்போதுள்ள கூட்டுறவை மேலும் வலுப்படுத்துவதுடன் விரிவுபடுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் இரு நாடுகளும் முன்னேற்றமான நிலையை எட்டுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் மண்டல பாதுகாப்பிற்கு இந்தியா உயர் முன்னுரிமை அளிக்கும் என்று பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்திய கடற்படை கமாண்டர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், முப்படைகளும் எப்போதும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். பிரச்சினைகள் தொடங்குவதற்கு முன்பே அதுகுறித்து ஆய்வு செய்து அதற்கான செயல் திட்டத்தை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இந்திய கடற்படையின் திறமையான செயல்பாட்டிற்கு ஆபரேஷன் உர்ஜா சுரக்ஷா முன்மாதிரியாக திகழ்கிறது என்று அவர் குறிப்பிட்டார். இதன் மூலம் நாட்டின் எரிசக்தி விநியோக கட்டமைப்பை பாதுகாக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். மகாசாகர் தொலைநோக்கு திட்டம் பற்றி குறிப்பிட்ட அவர், தென்சீன கடற்பகுதி, மத்திய தரைக்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளில் இந்திய போர்க்கப்பல்கள் கடல்சார் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் அமைச்சர் கூறினார். இந்திய கடற்படை எவ்வித போர் நெருக்கடிக்கும் உடனடியாக பதிலடி கொடுக்கும் வகையில் தயார் நிலையில் இருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்தார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் முயற்சியில் கடற்படையின் ஒத்துழைப்பும் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் கூறினார். கடல் பகுதியில் நாட்டின் தேசிய கொடி ஏந்திய கப்பல் நிறுத்தப்படுவது நாட்டுக்கு பெருமை சேர்ப்பது மட்டுமின்றி பாதுகாப்பையும் நம்பிக்கையையும் நட்பு நாடுகளுக்கு உணர்த்துவதாகவும் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரின் பத்காம் மாவட்டத்தில் நேற்று பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். யூஸ்மார்க் அருகே கோரக் என்ற இடத்தில் இந்த துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றதாகவும், ராணுவத்தினருடன் காவல்துறை, மத்திய ரிசர்வ் காவல் படையினரும் இணைந்து இந்த தாக்குதலை நடத்தியதாக ராணுவத்தினர் தெரிவித்தனர். கொல்லப்பட்ட தீவிரவாதி ஹவுசி மூசா என அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் முக்கிய கமாண்டர் என தெரியவந்திருப்பதாகவும் அவர்கள் கூறினர். காடுகளை பாதுகாத்து மரங்களை சேகரிக்க உலக அளவிலான நெறிமுறைகளை பின்பற்றுமாறு மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் வனம் மற்றும் வேளாண் காடுகள் சார்ந்த உற்பத்தி பொருட்களுக்கு உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளை எளிதில் அணுகுவதற்கான பிரமாண் சான்றிதழை வழங்கி அவர் பேசினார். உள்நாட்டு உற்பத்தியாளர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் வனம் சார்ந்த நிறுவனங்களுக்கு இந்த சான்றிதழ் இன்றியமையாததாக அமையும் என்றும் திரு பூபேந்தர் யாதவ் குறிப்பிட்டார். மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். தற்போது அந்நாட்டின் நகர்ப்புற திட்ட அமைச்சராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரி பதவி வகித்து வருகிறார். மொராக்கோவில் தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்களுக்கு பின்னர் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மன்சூரியின் கட்சி அதிக வாக்குகள் பெற்றதை அடுத்து அவர் பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. குவஹாத்தியில் பிற்பகல் 2 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. 3 ஒருநாள் மற்றும் 5 20-20 போட்டிகள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக வெஸ்ட் இண்டீஸ் அணி இந்தியா வந்துள்ளது. கடந்த 27ஆம் தேதி நடைபெற்ற 1வது ஒருநாள் போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரில் முன்னிலை பெற்றுள்ளது. 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி வரும் 3ஆம் தேதி சண்டிகரில் நடைபெறவுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் 4x100 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் வெண்கலப் பதக்கம் வென்றவர்களுக்கும், மகளிர் 4x100 மீட்டர் தொடர் ஓட்டத்தில் தங்கப்பதக்கம் வென்றவர்களுக்கும் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திரமோடி, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். போதைப் பொருள் இல்லாத பஞ்சாப் எனும் யாத்திரையை தொடங்கி வைப்பதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று அம்மாநிலத்திற்கு செல்கிறார். ஜம்மு காஷ்மீர் குறித்து ஐநா சபை கூட்டத்தில் துருக்கி அதிபர் தெரிவித்த கருத்துக்களை இந்தியா நிராகரித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் லஷ்கர் இ தொய்பா தீவிரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். பாதுகாப்பு தொழில்துறையில் ஒத்துழைப்பு குறித்து இந்தியாவும் தென்கொரியாவும் ஆலோசனை நடத்தியுள்ளன. மொராக்கோ நாட்டின் முதல் பெண் பிரதமராக ஃபாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்நாட்டு மன்னர் முகமது நியமித்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

நீலகிரியில இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாம நம்மளுடைய ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்டுட்டு இருக்க எல்லாருக்குமே ஒரு அழகான மார்னிங் சொல்லிக்கலாம். குட் மார்னிங். நம்மளுடைய இன்றைய நாள் எப்படி இருக்கணும் அப்படின்றத முடிவு பண்றது அந்த சில மணி நேரங்கள் தான் இல்லைங்களா? நம்ம காலையில எந்திரிக்கிற அந்த சில நேரங்கள் நம்மளுடைய நினைப்பு எப்படி இருக்குன்றது பொறுத்துதான் அந்த முழு நாளும் நமக்கு இருக்க போகுது. ஸோ இன்றைய நாள் உங்களுக்கு அழகானதாகவும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாகவும் அமையறதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பாடல். இணைந்திருங்கள், இது ஊட்டி எஃப்எம் 101.8. இங்க எல்லாமே செம்ம ஹிட்டு.

ஒன்று ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டு இருப்பாங்க, இல்லை ஆஃபீஸ்க்கு கிளப்பிட்டு இருப்பாங்க, இல்லை ஸ்கூலுக்கு கிளம்புவாங்க, இல்லை ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருப்பாங்க. சில பேர் இதை ரெண்டுமே அட் அ டைமில் பண்ணுவாங்க, அதாவது ஆஃபீஸ்க்கு கிளப்புறதும் இருப்பாங்க, அவங்களும் ரெடியாகி கிளம்பணும். இந்த மாதிரி பரபரப்பாக ஓடிட்டு இருக்க இந்த நேரத்தில் அந்த நேரம் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து பூஸ்டிங்காக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கிறதுக்காக இந்த பாடல் இணைந்திருங்களுடைய FM 101.8 உடன்.

ரெட்ரோ திரைப்படத்திலிருந்து சந்தோஷ் நாராயணன் அவருடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டும் குட் மார்னிங் நீல் கிரீஸ் நேயர்கள் கேட்டுருக்க இந்த நேரம் 7:35 ஆயிடுச்சு. அதாவது என்னன்னா, நம்ம வாழ்க்கையில எல்லாவற்றையும் ஒரே நாள்ல சரி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம், அதை நம்ம பொறுத்து கூட செய்யலாம். அதே மாதிரி எல்லாரையும் திருப்திப்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லை. சிலருக்கு நம்மள பிடிக்காம போகலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பொறுமை, கொஞ்சம் முயற்சி, கொஞ்சம் நம்பிக்கை, எது நடந்தாலும் பாத்துக்கலான்ற நிறைய தைரியம் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கை என்றுமே அழகாக இருக்கும் அப்படின்ற வாழ்த்துக்களுக்காக இந்த பாடல். இணைந்திருங்களுடைய FM 101.8.

0: ஆம்பள திரைப்படத்தில் இந்த ஹிப்ஹாப் தமிழா அவருடைய குரலில் அருமையான அந்த பாடல் கேட்டோம். நேர்கள் எல்லாருக்கும் இன்றைய நாள் இணைய நாளாக இருக்கணும் அப்படின்ற வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

நகை வேழம்பருடைய மனதுக்குள்ளே முன்பு கணத்துக்கு கணம் பொய்யாய் அழிந்து கொண்டிருந்த வாழ்வு இனி நிலையாகவே அழிந்துவிடப் போகிறது என்று வாழ்வை பற்றிய அவநம்பிக்கைகளும் மரணத்தை பற்றிய நம்பிக்கையும் ஒன்றாகவே சூழ்ந்து கொண்டிருந்தன. நெருங்கி வந்து கொண்டிருக்கும் சாவை தைரியமாகவும் உற்சாகமாகவும் வரவேற்க வேண்டும் என்று போலியாக அவர் ஏற்படுத்திக் கொள்ள முயன்ற வைராகியம் பயன்படவில்லை. அவர் சிரிக்க முயன்றார், ஆனால் அழுகைதான் வந்தது. துணிவாக இருக்க முயன்றார், ஆனால் இந்த உலகத்தையும் இதன் நாட்களையும் இனி இழந்துவிடப் போகிறோமே என்று தளர்ச்சிதான் பெருகிற்று. சாவின் பயங்கர ஓலம் போல் விகாரமான நரி கூப்பாடுகள் அவரை சூழ்ந்தன. பெரிய நரி ஒன்று கோரமாக வாய்த்திறந்து கத்திகளின் நுனிகளை அடுக்கியது போன்ற பல்வரிசை தெரிய பாய்ந்து வந்து அவரது தொடையில் வாய் வைத்தது. மற்றொரு நரி பலிபீடத்தை ஒட்டினார் போல தாவி அவருடைய தோளில் பற்களை பதித்தது. அவர் எந்த வகையான மரணத்துக்கு ஆசைப்பட்டாரோ அதுவே அவருக்கு கிடைத்துக் கொண்டிருந்தது. அவரே அதிலிருந்து தப்பித்துக் கொண்டு ஓட முயன்றாலும் முடியாதபடி சாவின் கரங்கள் அவரை இறுக்கி பிடித்துவிட்டன. எழுந்து ஓடிவிடலாம் என்றால் முறிந்து போன காலுக்கு மேலே எழுந்து நிற்கின்ற ஆற்றலும் இல்லை. கூட்டம் கூட்டமாக சிறுத்தை புலிகளைப் போல வந்து மேலே பாய்ந்து சதையை கவ்வி குதறும் கொடிய நரிகளை எதிர்த்து போராடுகிற வலிமை அவரது கைகளிலும் உடம்பிலும் இப்போது இல்லை. தனது உடலில் சதையை குருதி சிந்த கவ்வி இழுத்து குதறும் காட்சியை தன்னுடைய கண்ணினாலேயே பார்க்கும் அனுபவம் விசித்திரமாகத்தான் இருந்தது. அதுவே குரூரமாகவும் இருந்தது. என்னை நாலைந்து பேராக சூழ்ந்து கொண்டு அணு அணுவாக சித்திரவதை செய்தாலும் என்னுடைய வாய் அலராது, கண்ணில் நீர் நெகிழாது. அப்படி என் உடம்பையும் மனதையும் கல்லாகவும் இரும்பாகவும் நானே பழக்கியிருக்கிறேன் என்று தானே சிறிது நேரத்திற்கு முன் அருவாளனிடம் கூறிய சொற்களை இப்பொழுது நினைத்துக்கொண்டு சிரிக்க முயன்றார் அவர். நரிகள் மேலே விழுந்து தாறுமாறாக பிடுங்கிய வலியினாலும் வேதனையினாலும் அவருக்கு சிரிப்பும் வரவில்லை. எப்படி வாழ வேண்டாமோ அப்படி இதுவரை வாழ்ந்துவிட்டேன். அப்படி வாழக்கூடாது என்று தெரிந்திருந்தும் அப்படியே வாழ்ந்தேன். அந்த வாழ்வு இப்போது இப்படி முடிகிறது என்று உயிர் வேதனையோடு உடம்பில் வலி துடிதுடிக்க அவர் நினைத்த கடைசி கணத்தில் சிவந்து போய் தனியாய் முகத்துக்கே புன்போல் இருந்த அந்த ஒற்றை கண்ணின் மேல் குறிவைத்து பாய்ந்தது ஒரு நரி. கண்ணின் பார்வை அவியும் போதே உயிரின் கடைசி பார்வையையும் முடித்துவிட விரும்புவது போல் அவருடைய குரல் வலையை கவ்வியது மற்றொரு நரி. அதற்கு பின் அந்த முகத்தில் கண்ணே இல்லை. கண்ணிருந்தாலும் பார்ப்பதற்கு உயிர் உணர்ச்சி இல்லை. அவ்வளவு ஏன், அந்த உடம்பே முழு உருவமாக இல்லை. அருவாள மரவனும் அவனுடைய தோழனும் வன்னிமன்றத்துக்குப் போய் கபாலிகையாகிய பைரவியை அழைத்துக் கொண்டு காளி கோட்டத்துக்கு திரும்பி வந்தபோது அங்கே நகைவேழம்பர் என்ற பெயரை தாங்கிக் கொண்டிருந்த மனித உடம்பை முழுமையாக காணவில்லை. பலிபீடத்தின் மேலும் அதை சுற்றிலும் ஒரே நரி கூட்டமாக சூழ்ந்திருந்தது. அருவாளனும் அவன் தோழனும் பைரவியும் இறைச்சி நெடியில் கூடியிருந்த அந்த நரி கூட்டத்தை அரும்பாடுபட்டு விரட்டிவிட்டு பார்த்தபோது கூட அவருடைய உடம்பில் நரிகளுக்கு பறிகொடுத்து இழந்த பகுதிகளைத் தவிர எஞ்சியவை மட்டுமே கிடைத்தன. அப்படி இழந்து போயிருந்த பகுதிகளில் மிக முதன்மையானது அவருடைய உயிராய் இருந்தது. சொல்ல முடியாத துயரமும் இரக்கமும் வந்து நெஞ்சை அடைக்க அருவாளன் உடைந்து தளர்ந்து தன் குரலில் நண்பனையும் கபாலிகையையும் பார்த்துச் சொன்னான். மனிதர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம், பாவிகளாகவும் பாதகர்களாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் உலகத்தில் சாவது பயங்கரமானதுதான். பொதுவாக சாவதே பயங்கரமானது என்றால் பயங்கரமாகவே சாவது என்பது எவ்வளவு வேதனையானது. இவர் தமது கடைசி ஆசையையும் நிறைவேற்றிக் கொள்ளாமலேயே செத்துப்போய்விட்டார். வாழும்போது நகைவேழம்பர் என்ற பெயருக்கு ஏற்ப இவர் முகத்தில் நான் சிரிப்பையே பார்த்ததில்லை. ஆனால் சாவதற்கு முன்போ மரணத்தை கூட சிரித்தபடியே என்னால் சந்திக்க முடியும் என்று என்னிடமே சிரித்துக் கொண்டு சொன்னார் இவர். செத்த பின்போ இவருடைய சாவே இப்படி சிரிப்புக்கு உரியதாகிவிட்டது. இருக்கலாம், ஆனால் இவரை போல் ஒருவர் துணையாக நின்று உதவியிராவிட்டால் இவர் யாருக்கு துணை நின்று உதவினாரோ அவருடைய செல்வ செழிப்பு நிறைந்த பெருவாழ்வே இதற்குள் ஊர் சிரித்து போயிருக்கும் என்றாள் பைரவி. இயல்பாகவே விகாரமாயிருந்த அவள் முகம் இந்த வார்த்தைகளை சொல்லும்பொழுது இரத்த வெறி கொண்டு குமுறுவது போல இன்னும் கொடுமையாக தோன்றியது. பெருநிதி செல்வரை பழிவாங்கும் பொறுப்பை உன்னிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் உன்னை அவர் இங்கே கூப்பிட்டு அனுப்பினார் என்னும் உண்மையை அந்த பேய் மகளிடம் இப்போது தானே கூறிவிடலாமா என்று எண்ணினான் அருவாளன். ஆனால் தானே அதை கூறுவது பொருந்தாது என்று நினைத்து உடனே அடக்கிக் கொண்டான். கண்களில் நீர் கலங்க அந்த பேய் மகள் காளிக்கோட்டத்து பலிபீடத்தின் அருகே கன்னத்தில் கைவூன்றி அமர்ந்துவிட்ட சமயத்தில் மெல்ல மெல்ல இருள் வெளிவாங்கி கிழக்கு வெளுக்கத் தொடங்கியிருந்தது.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி. கவிதா.

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: தேவதெய்வம் சன்னியோ, தென்னிலாம் சன்னியோ.
2: இதோ உங்களுக்காக தான் OTFM 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி FM 101.8.

0: சிறகுகள் சிறிது, கனவுகள் பெரிது, குட்டி உள்ளங்களில் கொட்டி கிடக்கும் திறமைகள்.
1: சிங்கம்னா சிங்கிளா பாய போறேன், தாங்க மாட்டேன்.
0: பாடலாம், பேசலாம், கதை சொல்லலாம், உங்கள் திறமையை உலகமே கேட்க செய்யலாம். பட்டாம்பூச்சிகள் குட்டீஸ்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இனி சனிக்கிழமை தோறும் மாலை 4 மணிக்கு உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
2: யார் உனக்கு இதெல்லாம் கத்துக் கொடுக்கறா?
3: ஒரு ஃப்ளோல தானா வந்து பேபி.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு @OTFM 101.8. உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.
2: நேர்கள் எல்லாரும் குட் மார்னிங். நீல் கிரேஸ் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 7:50 ஆயிடுச்சு. இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8.
3: சிகரம் தொடு
4: நேர்களே, இன்றைய சிகரம் தொடு நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கும் வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
5: இயற்கையின் மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த வாரம் ஃபுல்லாக நம்ம எதை பற்றி பார்த்தோம்னா, டிப்ளமோ இன் இன்ஜினியரிங்கில் வந்து பல்வேறு துறைகள், நிறைய டிஃப்ரெண்ட்டான துறைகள் வந்து படிக்கிறது மூலிமா என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குது, அது எப்படி படிக்கலாம், அதோட கல்வி தகுதி என்ன, உள்நாடு மற்றும் வெளிநாட்டில் வந்துட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்றதை பற்றி பார்த்தோம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எதில் வந்து அதிகமாக வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர், ஐடி சப்போர்ட், நெட்ஒர்க்கிங், கிளவுடு, சைபர் செக்யூரிட்டி, இந்த துறையில் பார்த்தீங்கன்னா அதிகமான வேலைவாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் வித் ஐடி, இதில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்ஸே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். நெக்ஸ்ட்டு டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அடுத்தபடியாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், சிஎன்சி, மெயின்டெனன்ஸ், கேட், ஆட்டோமொபைல், இது போன்ற வேலைகள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் இருக்குது. ஸோ இந்த துறையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங், சிஎன்சி, மெயின்டெனன்ஸ், கேட், ஆட்டோமொபைல், எதுலெல்லாம் அதிகமாக தேவைப்படுதோ அதில் வந்து நீங்கள் இந்த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங், இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெயின்டெனன்ஸ், பவர், பில்டிங் சர்வீசஸ், இது போன்ற வேலைகள் வந்துட்டு எந்தெந்த துறையில் அதிகமாக இது தேவைப்படுதோ டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா இந்த துறைகளில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் படித்தவங்களா இருந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ், டெலிகாம், எம்பெடட் சிஸ்டம், அந்த எம்பெடட் சிஸ்டம்லேயே வந்துட்டு அதில் டெஸ்டிங் பண்ணுற வேலைகள் எல்லாம் வந்துட்டு டிப்ளமோ இன் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன்ஸ் படிக்கிறது மூலிமா அதில் வேலைவாய்ப்பு வந்துட்டு அதிகமாக இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே மெயினாக வந்துட்டு ஒரு ஒருத்தரோட கனவுமே வந்து வீடு கட்டுறது தான். இப்போ வந்து அதிகமான கட்டுமான தொழில் வந்து நடக்கிறதுனால எல்லா இடத்துலையுமே ஆல்ட்ரேஷன் ஒர்க், அதே மாதிரி வந்துட்டு வீடு கட்டுறது, இந்த மாதிரி அதிகமான துறைகளில் வந்துட்டு யார் அதிகமாக தேவைப்படுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங், சிவில் படித்தவங்களுக்காக தான் வந்துட்டு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன், சர்வேயிங், கேட் மற்றும் பிஐஎம், சைட் ரிலேட்டட் வேலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதில் இருக்குன்னா டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் படித்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. டிப்ளமோ இன் மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன், இது படிக்கிறது மூலிமா பிஎல்சி, ரொபோட்டிக்ஸ், இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன், ஸோ இது போன்ற துறைகளில் வந்துட்டு அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மெக்கட்ரானிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்கிறது மூலிமா அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இப்போ டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா ஸோ வந்து எந்தெந்த துறைகளில் வந்து இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொன்னோம்லையா. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூகேல வந்துட்டு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா யூகேல வந்துட்டு ஐடி சப்போர்ட், டெக்னீஷியன், நெட்ஒர்க் சப்போர்ட், ஜூனியர் டெவலப்பர் போன்ற வேலைகள் வந்து அதுலேருந்து இருக்குது. இதிலே வந்து இந்த கம்ப்யூட்டர் ஐடியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலையும் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது, அதே மாதிரி யூகேலையும் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இதில் வந்து நீங்கள் முக்கியமான ஸ்கில் எதெல்லாம் வச்சுருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோடிங்கும் ஐடியும் இதில் வந்து அதிகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் யூகேல வந்துட்டு என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குன்னா இன்ஜினியரிங் டெக்னீஷியன், மேனுஃபேக்சரிங், அதை வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, கேர் ரிலேட்டட் ஜாப்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா யூகேல அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மெக்கானிக்கலில் வந்துட்டு படிக்கிறது மூலிமா இந்தியாவிலும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி யூகேலையும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதில் முக்கியமான ஸ்கில் நீங்கள் என்ன வளர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கேடோ சிஎன்சி இது ரெண்டுலேயுமே அதிகமாக இருந்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மெக்கானிக்கலில் இந்தியாவிலையும் சரி அதே மாதிரி யூகேலையும் சரி அதிகமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறது மூலிமா யூகேயில் வந்துட்டு எலக்ட்ரிக்கல் டெக்னீஷியன், அதோட மெயின்டெனன்ஸ், பில்டிங் சர்வீசஸ் இது போன்ற துறைகளில் வந்து அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இதுலேயுமே பார்த்தீங்கன்னா இந்தியாவிலும் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது, அதே மாதிரி யூகேலையும் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. யூகேயில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஸ்கில் என்னென்ன இருக்கணும்னா எலக்ட்ரிக்கல் பற்றி உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கணும். இது ரெண்டுலேயுமே வந்துட்டு வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமோ இன் மெக்ரானிக்ஸ் ஆட்டோமேஷன் வந்துட்டு யூகேயில் என்னென்ன வேலைவாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷன், இன்ஜினியரிங் டெக்னீஷியன், மேனுஃபேக்சரிங், ரொபோட்டிக்ஸ் ரிலேட்டட் ரூல்ஸ் எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த யூகேயில் வந்து அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இந்த மெக்ரானிக்ஸ் படிக்கிறது மூலிமா இந்தியாவில் வந்துட்டு கொஞ்சம் வேலைவாய்ப்பு அதிகம் இருக்குது, அதே மாதிரி யூகேலையும் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இதுக்கு முக்கியமான ஸ்கில் நீங்கள் என்னென்ன வளர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிஎல்சி மற்றும் ஆட்டோமேஷன். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் வளர்த்துக்கிறது மூலிமா இந்தியாவிலையும் சரி யூகேலையும் சரி அதிகமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவில் இன்ஜினியரிங்னா கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லையா, ஸோ அதில் வந்து யூகேயில் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னீஷியன், கேட் பிஐஎம், சர்வேயிங் ரிலேட்டட் ரூல்ஸ் வந்துட்டு யூகேயில் அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. இதே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிவிலில் வந்து இந்தியாவிலையும் நல்ல ஸ்கோப் இருக்குது, அதே மாதிரி யூகேலையும் நல்ல ஸ்கோப் இருக்குது. இதில் முக்கியமாக நீங்கள் என்னென்ன ஸ்கில் வந்துட்டு வளர்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்லேயும் பிஐஎம்லேயும் வந்துட்டு நீங்கள் அதிகமாக ஸ்கில்லு நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறதுக்கு மூலிமா இது ரெண்டுமே அதாவது இந்தியாவிலையும் யூகேலையும் வந்துட்டு அதிகமான வேலைவாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் இங்கே நான் சொன்ன அந்த பல்வேறு கோர்ஸ் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டர், ஐடி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அப்புறம் மெக்கானிக்ஸ், மெக்ட்ரானிக்ஸ், அப்புறம் சிவில், இதெல்லாம் படிக்கிறது மூலிமா அதிகமான வேலைவாய்ப்பு இருக்குது. ஸோ இது கூடவே சேர்த்து வந்து நீங்கள் இன்னுமே ஹையர் ஸ்டடிஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கப்புறம் டிப்ளமோ முடிச்சதுக்கப்புறமேலே நீங்கள் பிஇ, பிடெக் இந்த மாதிரி ஹையர் ஸ்டடிஸ் பண்ணுறது மூலிமா உங்களுக்கு இதே துறையில் அதிகமான ஸ்கோப் மற்றும் இது ஹையரில் பதவி உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ டிப்ளமோ சூஸ் பண்ணுறது மூலிமா நேயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதிகமாக ஸ்கோப் எடுத்து நீங்கள் பயன்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன். வாய்ப்பு அளித்த அகில இந்திய வானொலி நிலையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
4: இதுவரை சிகரம் தொழில் நிகழ்ச்சியில் விரிவுரையாளர் சுபத்ரா அவர்கள் வழங்கிய வேலைவாய்ப்பு தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: இன்றைய வேலைவாய்ப்பு தகவல்கள் RRB துணை மருத்துவ ஆட்சேர்ப்பு 2026 அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. நர்சிங், சூப்பரடென்ட், பார்மசிஸ்ட், மலேரியா இன்ஸ்பெக்டர், ரேடியோகிராஃபர், லேப் அசிஸ்டன்ட் மற்றும் ECG டெக்னீஷியன் உள்ளிட்ட பல்வேறு பதவிகளுக்கான ஆன்லைன் விண்ணப்பங்கள் RRBAPPLY.gov.in என்ற ஆன்லைன் போர்ட்டல் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி அக்டோபர் 14, 2026 மற்றும் சென்னை பெருநகர நீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் வாரியத்தில் மொத்தம் 108 அப்ரண்டிஸ் பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கல்வி தகுதி சம்பந்தப்பட்ட பிரிவில் BE மற்றும் BTEC அல்லது டிப்ளமோ முடித்திருக்க வேண்டும். பயிற்சி காலம் 1 ஆண்டு. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் அக்டோபர் 17, 2026. விண்ணப்பிக்கும் முறை NATS போர்ட்டல் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
0: மீண்டும் அடுத்த வாரம் இதே நாள் இதே நேரம் வேலைவாய்ப்பு பற்றிய பல தகவல்களை கேட்கலாம் சிகரம் தொடு நிகழ்ச்சியில்.
1: ஊட்டி FM 101.8

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும்.
1: ஆகாஷ்வாணி
2: ஆகாஷ்வாணி சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்கலாம். வழங்குபவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள்.
3: சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் இன்டர்நேஷனல் டிரான்ஸ்லேஷன் டே என்பது உலகம் முழுவதும் மொழிபெயர்ப்பாளர்கள், உரைபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழித்துறை சார்ந்த நிபுணர்களின் பங்களிப்பை கௌரவிக்கும் முக்கியமான சர்வதேச நாளாகும். இது ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 30 அன்று கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாள் ஏன் கொண்டாடப்படுகிறது தெரியுமா? மொழிகளுக்கு இடையேயான தடைகளை தகர்த்து உலக நாடுகளையும் கலாச்சாரங்களையும் இணைக்கும் மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களின் சிறப்பான பணியை பாராட்டுவதற்காக இந்நாள் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. ஒரு மொழியில் உள்ள கருத்து, தகவல், அறிவு, இலக்கியம் அல்லது ஆவணத்தை மற்றொரு மொழியில் அதன் பொருள், நோக்கம் மற்றும் உணர்வை இயன்றவரை துல்லியமாக பாதுகாத்து வழங்குவது மொழிபெயர்ப்பு எனப்படுகிறது. இந்த பணியை மேற்கொள்ளும் மொழிபெயர்ப்பாளர்களின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதற்காகவே சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் அனுசரிக்கப்படுகிறது. விவிலியத்தை முதன் முதலில், விவிலியம் என்பது பைபிள், இந்த விவிலியத்தை முதன் முதலில் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்த புனித ஜெரோம் அவர்களின் நினைவு நாளான செப்டம்பர் 30 தேதியே இந்நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. இவர் மொழிபெயர்ப்பாளர்களின் பாதுகாவலர் என்று அழைக்கப்படுகிறார். இதன் அமைப்பு எப்போது ஆரம்பிக்கப்பட்டது அதை பற்றி அறிவோமா? பன்னாட்டு மொழிபெயர்ப்பாளர்களின் கூட்டமைப்பு 1991 உலகளாவிய ரீதியில் மொழிபெயர்ப்பு துறையின் ஒற்றுமையை காட்ட இந்நாளை அதிகாரப்பூர்வமாக அறிமுகப்படுத்தியது. ஐநா சபையின் அங்கீகாரம், உலக அமைதி, வளர்ச்சி மற்றும் நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவில் மொழிபெயர்ப்பாளர்களின் பங்களிப்பை போற்றும் வகையில் 2017 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை இந்நாளை பன்னாட்டு நாளாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. மொழிபெயர்ப்பின் முக்கியத்துவம் என்ன? முதலில் நாடுகளை இணைத்தல். உலக நாடுகளுக்கு இடையே தூதரக பேச்சுவார்த்தைகள், சர்வதேச வணிகம் மற்றும் ஒப்பந்தங்கள் சுமூகமாக நடக்க மொழிபெயர்ப்பு மிகவும் அவசியமாகும். அமைதி மற்றும் ஒத்துழைப்பு, சர்வதேச அளவில் தவறான புரிதல்களை தவிர்த்து உலக அமைதியையும் பாதுகாப்பையும் பலப்படுத்த இது உதவுகிறது. அறிவு பகிர்வு, இதை பற்றி கூறும்பொழுது அறிவியல், மருத்துவம், தொழில்நுட்பம் மற்றும் இலக்கியங்கள் ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு சென்று உலக மக்கள் அனைவரையும் சென்றடைய மொழிபெயர்ப்பாளர்களே பாலமாக இருக்கிறார்கள். இந்நாள் எவ்வாறு கொண்டாடப்படுகிறது? கருத்தரங்குகள் மற்றும் கூட்டங்கள், மொழிபெயர்ப்பு துறையில் உள்ள சவால்கள், புதிய AI போன்ற தொழில்நுட்பங்கள் மற்றும் மொழி உரிமைகள் குறித்து உலகளாவிய அளவில் விவாதங்கள் மற்றும் வெபினார்கள் நடத்தப்படுகின்றன. விருதுகள், சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் மற்றும் மொழி வல்லுநர்களுக்கு பாராட்டுகளும் விருதுகளும் வழங்கப்படுகின்றன. விழிப்புணர்வு, உலகளாவிய பன்முகத்தன்மை மற்றும் மொழியியல் பாரம்பரியத்தை பாதுகாப்பதில் மொழிபெயர்ப்பின் பங்கை மக்களுக்கு புரிய வைக்க விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்படுகின்றன. சுருக்கமாக கூறினால், உலகத்தை ஒரே குடும்பமாக இணைப்பதில் மறைமுகமாக உழைக்கும் மொழிபெயர்ப்பு துறையினரின் உன்னத பணியை கொண்டாடும் ஒரு முக்கிய நாளாகும். 1953 ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையினால் நிறுவப்பட்ட இந்த சிறப்பு தினம் ஆண்டுதோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இது தமிழகத்தின் பங்கு என்ன? தமிழ்நாட்டில் மொழிபெயர்ப்புக்கென்று அரசு சார்பில் சில தனிப்பட்ட துறைகள் இயங்குவது அறியப்படுகிறது. பல்கலைக்கழகங்கள், குறிப்பாக தமிழ் பல்கலைக்கழகத்தில் மொழிபெயர்ப்புக்கென்று தனித்துறை உள்ளது. 1980 தமிழ்நாடு பாடநூல் கழகம் பல நூல்களை தமிழ் வழி பாடத்திட்டத்திற்கென்று மொழிபெயர்த்து வெளியிட்டன. அவற்றுள் பல நேரடி மொழிபெயர்ப்பு நூல்களாகும். பல மொழிபெயர்ப்பு நூல்கள் வழக்கமான பாடத்திட்ட நூல்களாக இருப்பினும் சில நூல்கள் பயன்பாடற்று குப்பைகளாயின. பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளுக்கும் இலவசமாக அளிக்கப்பட்டன. 1990களில் சில இலக்கிய மொழிபெயர்ப்பு நூல்களை தமிழக அரசு வெளியிட்டது. அதில் கலீல் ஜிப்ரான் எழுதிய தீர்க்க தரிசி, ஆலிவர் கோர்ட்ஸ்மித் எழுதிய வேக்ஃபீல்ட் பாதிரியார் போன்ற சில ஆங்கில மொழிபெயர்ப்பு நூல்கள் குறிப்பிடத்தக்கது. நம் புதுவையில் வாழ்ந்து மறைந்த பன்முக எழுத்தாளர், இருமொழி புலவர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற பேராசிரியர் லெனின் தங்கப்பா பல நூல்களை எழுதியதோடு மட்டுமல்ல

0: மட்டுமல்லாமல் பற்பல நூல்களை மொழிபெயர்த்தும் உள்ளார். பேராசிரியர் பாவலர் லெனின் தங்கப்பா மலைநாட்டு மலர்கள் என்ற கவிதை நூல் ருஷ்ய நாட்டின் அவார் மொழியில் ரசூல் சம்சுதாவ் என்ற பாவலர் எழுதிய நூலின் தமிழ் வடிவமாகும். தங்கப்பா அதன் ஆங்கில மொழிபெயர்ப்பில் இருந்து தமிழுக்கு மொழிபெயர்த்தார். தாகூரின் பேரட் ஷைனிங் என்ற ஆங்கில கவிதை நாடகம் பேராசிரியர் தங்கப்பா தமிழில் மொழிபெயர்த்து தொகுத்து வெளியிட்ட நூலாகும். மண்ணின் கனிகள் என்ற கட்டுரை நூல் ஆந்திரே ரிஜித் என்ற பிரான்ஸ் எழுத்தாளரின் ஃப்ரூட்ஸ் ஆஃப் தி எர்த் என்ற ஆங்கில நூலை தமிழில் மொழிபெயர்த்தார். இவை தவிர எண்ணற்ற நூல்களை மொழிபெயர்த்தும் படைத்தும் உள்ளார். மொழிபெயர்ப்பு என்பது வெறும் வார்த்தைகளை ஒரு மொழியிலிருந்து இன்னொரு மொழிக்கு மாற்றுவது மட்டுமல்ல, அது மொழிகளுக்கு இடையே பாலமாக செயல்படுகிறது. பல்வேறு கலாச்சாரங்களை இணைக்கிறது, அறிவையும் தகவலையும் பரப்புகிறது, நாடுகளுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது, இலக்கிய படைப்புகளை உலகளாவிய வாசகர்களிடம் கொண்டு செல்கிறது. அறிவியல், சட்டம், மருத்துவம், கல்வி மற்றும் வணிகத் துறைகளில் முக்கிய பங்காற்றுகிறது எனலாம். கலாச்சார பரிமாற்றம் ஒரு நாட்டின் இலக்கியம், வரலாறு, பழக்க வழக்கம், தத்துவம் மற்றும் கலை மற்றொரு நாட்டினரால் அறியப்படுவதற்கு மொழிபெயர்ப்பு உதவுகிறது. தமிழ் இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் உள்ளிட்ட பிற மொழிகளில் மொழிபெயர்க்கப்படும் போது உலகின் பல பகுதிகளில் உள்ள வாசகர்களை சென்று அடைகின்றன. சர்வதேச உறவுகள் பல்வேறு மொழிகளை பேசும் நாடுகள் ஒன்றுடன் ஒன்று பேச்சுவார்த்தை நடத்தும் போது மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு மிகவும் அவசியம். தவறான மொழிபெயர்ப்பு சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகளையும் ஏற்படுத்தக்கூடும். எனவே துல்லியமான பொறுப்பான மொழிபெயர்ப்பு சர்வதேச உறவுகளில் மிக முக்கியமானது. மொழிபெயர்ப்பு மற்றும் உரைபெயர்ப்பு வேறுபாடு இந்த இரண்டு சொற்களும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை என்றாலும் அவை ஒரே பொருள் உடையன அல்ல. மொழிபெயர்ப்பு பொதுவாக எழுத்து வடிவில் உள்ள தகவலை ஒரு மொழியிலிருந்து மற்றொரு மொழிக்கு மாற்றுவது. உதாரணம், புத்தகங்கள், கட்டுரைகள், அரசாங்க ஆவணங்கள், இணையதள உள்ளடக்கங்கள், திரைப்பட வசன வரிகள். உரைபெயர்ப்பு என்பது ஒருவர் பேசும் கருத்தை வாய்மொழியாக மற்றொரு மொழியில் உடனடியாக குறிப்பிட்ட இடைவெளியில் வழங்குவது. உதாரணமாக, சர்வதேச மாநாடுகள், நீதிமன்றங்கள், அரசியல் சந்திப்புகள், மருத்துவ ஆலோசனைகள், தூதரக சந்திப்புகள் என்று கூறலாம். மொழிபெயர்ப்பாளர் பெரும்பாலும் எழுத்து மொழியுடனும் உரைபெயர்ப்பாளர் பேச்சு மொழியுடனும் பணிபுரிகிறார். ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளருக்கு பொது அறிவு மட்டும் போதாது, வேறென்ன தேவை? மூல மொழியில் சிறந்த அறிவு, இலக்கிய மொழியில் சிறந்த புலமை, இலக்கண அறிவு, சொல் வளம், கலாச்சார புரிதல், ஆராய்ச்சி திறன், துறைசார் அறிவு, கருத்தை புரிந்து கொள்ளும் திறன், நேர மேலாண்மை, தொழில்நுட்ப அறிவு, இரகசியத்தன்மையை பாதுகாக்கும் பொறுப்பு. முக்கியமாக வார்த்தைக்கு வார்த்தை மொழிபெயர்ப்பை விட கருத்தை சரியாக வெளிப்படுத்துவது பல இடங்களில் முக்கியமாகும். மொழிபெயர்ப்பு இருவழி அறிவு பரிமாற்றத்தை ஏற்படுத்துகிறது. நவீன காலத்தில் மொழிபெயர்ப்பு எப்படி உள்ளது? இன்றைய டிஜிட்டல் உலகில் மொழிபெயர்ப்பின் தேவை முன்பை விட அதிகரித்துள்ளது. இணையதளங்கள், மொபைல் செயலிகள், சமூக ஊடகங்கள், மின்னணு புத்தகங்கள், ஆன்லைன் கல்வி, திரைப்படங்கள் மற்றும் தொடர்கள், மென்பொருள், சர்வதேச வணிகம் போன்ற துறைகளில் மொழிபெயர்ப்பு பயன்படுத்தப்படுகிறது. செயற்கை நுண்ணறிவும் மொழிபெயர்ப்பும். இன்றைய காலத்தில் செயற்கை நுண்ணறிவு அதாவது AI ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் மற்றும் இயந்திர மொழிபெயர்ப்பு தொழில்நுட்பங்கள் மொழிபெயர்ப்பு துறையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. இயந்திர மொழிபெயர்ப்பு மீண்டும் மீண்டும் செய்ய வேண்டிய பணிகளை எளிதாக்குகிறது. ஆனால் மனித மொழிபெயர்ப்பாளரின் பங்கு மிகவும் முக்கியமானது. காரணம், மொழியில் நகைச்சுவை, பண்பாட்டு குறிப்புகள், சொல் விளையாட்டு, உணர்ச்சி, சூழல், மறைபொருள், இலக்கிய நயம் போன்றவற்றை எப்போதும் துல்லியமாக புரிந்து கொள்வது இயந்திரங்களுக்கு சவாலாக இருக்கலாம். எனவே எதிர்காலத்தில் மனித நிபுணத்துவம் பிளஸ் AI அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் தொழில்நுட்பம் இணைந்து செயல்படும் அணுகுமுறை முக்கியத்துவம் பெறும். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாளை முன்னிட்டு பல்வேறு அமைப்புகள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் பொதுவாக என்ன செய்கின்றன தெரியுமா? கருத்தரங்குகள், மொழிபெயர்ப்பு பயிலரங்குகள், சொற்பொழிவுகள், கட்டுரை போட்டிகள், மொழிபெயர்ப்பு போட்டிகள், புத்தக வெளியீடுகள், இலக்கிய விவாதங்கள், மொழிபெயர்ப்பாளர் சந்திப்புகள், விருது வழங்கும் நிகழ்ச்சிகள் போன்றவற்றை நடத்துகின்றன. மொழிகள் மக்களை பிரிக்கலாம், ஆனால் மொழிபெயர்ப்பு அந்த இடைவெளியை இணைக்கிறது எனலாம். சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் என்பது மொழிபெயர்ப்பாளர்களை கௌரவிக்கும் ஒரு நாள் மட்டுமல்ல, உலகின் மொழிப்பன்மை தன்மையையும் கலாச்சார பரிமாற்றத்தையும் சர்வதேச புரிந்துணர்வையும் கொண்டாடும் ஒரு சிறந்த நாளாகும். மொழிபெயர்ப்பு இல்லையெனில் உலகின் பல பகுதிகளில் உருவாகும் அறிவு, இலக்கியம் மற்றும் சிந்தனைகள் ஒன்றுக்கொன்று சென்று அடைவது மிகவும் கடினமானதாக இருக்கும். எனவே மொழிபெயர்ப்பு மொழிகளை இணைக்கும் பாலம், மனிதர்களை இணைக்கும் சக்தி என்றே கூறலாம்.
1: இதுவரை சர்வதேச மொழிபெயர்ப்பு நாள் சிறப்புரை கேட்டீர்கள். வழங்கியவர் சம்பூர்ணம் நரேஷ் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
3: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

0: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
1: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
0: மூளை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
1: இந்த கதையில் மாற்றமில்லை.
0: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
1: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
0: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
1: நிகழ்ச்சிகளை இலவசமாக கண்டுகளிப்போம்.
2: சாலை விதிகளை தவறாம கடைபிடிக்கிறவங்களா நீங்க? சிக்னல்ல நிக்கும் போது ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி உங்க வண்டியை நிறுத்திடுவீங்களா? லெஃப்ட் ஆர் ரைட் திரும்பும் போது ப்ராப்பரா இண்டிகேட்டர் போட்டுட்டு திரும்புவீங்களா? பகல்ல 40 கிலோமீட்டருக்கு மேலயும் இரவு நேரங்கள்ல 50 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலயும் பயணிக்காதவங்களா நீங்க? அப்போ இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்டா என்ன பண்ணுவீங்க? எஸ், ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற எல்லா அவசர வாகனங்களுக்கும் இந்த மாதிரி சைரன் சத்தம் கேட்ட உடனே சாலையில இடதுபுறமாக நகர்ந்து வலதுபுறம் வழிவிடணும். ஆம்புலன்ஸ், ஃபயர் என்ஜின் போன்ற அவசர வாகனங்களுக்கு வழிவிடுறதும் சாலை விதிகள்ல ஒன்றுதான்.

0: Mr. Goyal will also hold bilateral discussions with his U.S. counterpart as a part of ongoing efforts to advance a balanced and mutually beneficial India-U.S. bilateral trade agreement. Yashasvi Kiryal for Akashvani News, Delhi.
1: On to sports. At the Asian Games 2026, Indian women's compound archery team clinched gold after beating China 238-234 in the finals today at Okazaki Chiyosugu Park, Japan. The Indian team, comprising Jyoti Sureka Vennam, Chikita Taniparthi and Pritika Pradeep, entered the finals after beating South Korea 234-233 in the semi-finals. India won gold in the women's compound team event at the 2023 Asian Games in Hangzhou. India is now on 9th position with a total of 53 medals, including 7 gold, 21 silver and 25 bronze medals. In men's cricket, India will face the West Indies at Barsapara Cricket Stadium in Guwahati today in the second ODI of the three-game series. The match will begin at 2 p.m. Indian Standard Time. After a convincing 8-wicket victory in the opening match in Thiruvananthapuram, India aims to extend their lead in the series and establish an insurmountable advantage. With Virat Kohli and Shubman Gill each scoring a century in the first ODI, the hosts are confident going into the second game and looking to continue their strong batting performance. And now for a look at today's newspapers, it's over to Nina Arakal.
2: Thank you, Shagun. The iconic victory shot of the Fantastic Four Vidya Ramraj, M.R. Povamma, Prachi Singh and Kiran Pahal, who ran a great race in the women's 4x400m relay to give India its first athletics gold at the 2026 Asian Games, appears across all front pages this morning. The Pioneer headlines: Amit Shah opens Barapula Phase 3, promises smoother east-south link. U.S. forces to leave Iraq after 2+ decades. Today, headlines, Hindustan Times. India-US FTA will improve ties, says EAM. S. Jayashankar notes the Asian age. Air India to resume direct Delhi-Tel Aviv flights from December 1, informs the Pioneer. And finally, a Financial Express article titled The Battle for the Screen Time informs brands are working to walk the scrolling Gen Z audience from discovery to fandom to purchase without losing them to a rival. And with that, it's back to you, Shagun.
1: Thank you, Nina. And now, before we end the bulletin, the headlines once again. Indian Navy to induct record 18 warships in 2026, marking largest single-year force expansion in its history. Most wanted Lashkar-e-Tayyiba terrorists killed in an encounter with security forces in Budgam district of Jammu and Kashmir. IMD forecasts heavy rain in interior Karnataka, Tamil Nadu, Kerala and northeastern states today. India reaffirms its commitment to achieve nuclear weapons-free world and complete elimination of nuclear weapons. Commerce and Industry Minister Piyush Goyal to participate in G20 trade ministers meeting in Wisconsin, US today. Indian women's compound archery team bags gold medal at Asian Games in Japan. And in men's cricket, second ODI between India and West Indies to be played in Guwahati this afternoon. And with that, we end the morning news. Have a nice day.
3: Akashvani Udagamandalam Vanol Nilayam ODFM 101.8 Neram 8 Mani 30 Nimidam.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
5: ஒரு மணி நேரத்துல ரயில் இருக்கு மேடம்.
6: இவ்வளவு சீக்கிரம் எதுக்கு?
7: நீங்க முதல்ல ஜோக் கேளுங்க.
5: ரயில் போயிடும் தெரியும், அப்படி இருந்தா லேட் பண்றியா?
6: ஆமா, ஏன்னா நீங்க டைம்ல HIV டெஸ்டுக்கு என்ன கூட்டிட்டு போற நினைப்பு வரட்டும்னு, நம்ம குழந்தையோட பாதுகாப்பு வண்டி போயிடாம இருக்கட்டும்னு.
8: கர்ப்பமான 3 மாசத்துக்குள்ள முடிஞ்சவரை சீக்கிரமா HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி பரிசோதனையை கண்டிப்பா செஞ்சுக்கோங்க. ஏன்னா பிறக்க போற குழந்தைய HIV, சிபிலிஸ் மற்றும் ஹெப்படைட்டிஸ் பி நோய் தொற்றிலிருந்து பாதுகாத்து தாயும் செய்யும் நல்ல ஆரோக்கியத்தோட நீண்ட நாள் வாழ செய்யலாம்.
6: சரியான நேரத்தில் கண்டறிவோம், HIV கண்ட்ரோல் செய்வோம்.
9: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் பால்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம். இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
10: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் UTFM 101.8.
11: டி
10: கடி
11: பேச்சு
10: நகைச்சுவை நிகழ்ச்சி.
11: நேயர்களே, டீ கடி பேச்சு நிகழ்ச்சியில் வரும் அனைத்து கதாபாத்திரங்களும்

0: சம்பவங்களும் கற்பனையே. சிரிப்போம், சிந்திப்போம்.
1: சென்றவார்.
2: டேய், இதாண்டா ஆண்ட்ராய்டு போனு, இதுல ஒரு கேம் இருக்குது. இந்த கேம காசு கட்டி விளையாண்டோன்னு வையன், 10 ரூபா கட்டினா 100 ரூபா கிடைக்கும். அந்த ஆப்ல இருந்து காசை எடுத்து இந்த ஆப்ல போட்டு விளையாடலாம். ஜெயிச்சதும் அந்த ஆப்புக்கு குடுத்துடலாம். இன்னும் நிறைய வரப்போகுதுரா.
3: நமக்கு தெரிஞ்சவர் வந்தாரா, அவர் என்ன சொன்னாருன்னா, நம்ம ஊர்ல இப்பதான் ரயில்வே ஸ்டேஷனு நிறைய ஸ்டாப்பிங் வந்துட்டு போயிட்டு இருக்குது, நிறைய ட்ரெயினிங் எல்லாம் வந்துட்டு போயிட்டு
1: இருக்குதாமா.
3: நீங்க வந்து டீயும் கடியும் கொண்டு போய் வித்துட்டீங்கன்னா நல்ல வியாபாரம் ஆகும் இல்லன்னு அவன் தான் ஒரு ஐடியா கொடுத்தான்.
2: டே, இந்த கேம் விளையாண்டா நான் இருக்க போற லெவலே வேறடா. என்னை பாக்கணும்னா நீங்களா அப்பாயின்மெண்ட் வாங்கிதான் பாக்கணுமாக்கும். அப்பாயின்மெண்ட்
1: இனி இந்த வாரம்
3: நம்மளாலதான் வந்து ராமசாமிக்கு யோகம் அடிச்சு போச்சு, யோகம் அடிச்சு போச்சுன்னு சொல்லி போட்டு நம்மளும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்குவேன். கடைக்கு ஒரு விளம்பரம் ஆயிடுச்சு, நமக்கு காசுக்கு காசு மாச்சுடா, வாட வாடா.
1: அதுதான் அதுதான் என்ன சொல்றான் கேளுங்க.
2: என்னண்ணா நீங்க எனக்கு போன பண்ணிட்டு அங்க பேசிட்டு இருக்கீங்க?
3: ஐயா இல்ல ராமசாமி, நீ ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கிறான்னு சொன்னாங்களா, நானும் அங்கதான் இருக்கிறேன், நம்ம குப்புசாமியும் அங்கதான் இருக்கிறப்பல. சரி, உனக்கு தேடி வர்றதுக்கு தான் என்னமோ ஆயின்மெண்ட் வாங்கணும், ஆயின்மெண்ட் வாங்கணும்னா அதுக்கு தான் கூப்பிட்டேன் நானு.
2: நானும் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இருக்க.
1: அங்கிட்டு பண்ற,
2: நான் மோசம் போயிட்டேன்.
1: மோசம் போயிட்டியா?
2: மோசம் போலடா, மோசம் போயிட்டேன்.
4: வேற
3: என்னடா போன நீ
2: கேம் விளையாண்டல்ல, அதுல மொத்தமா போச்சு, எல்லாம் படுத்துருச்சு.
3: ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாரும் துண்ட போட்டு அங்க படுத்துக்கிட்டான இருப்பாங்க, இவனும் அங்கதானே படுத்துருக்கான். என்னட பெரிய விஷயமா சொல்றான்.
1: போய் சொல்லாதடா, துண்ட போட்டு படுத்துருக்கு, இடத்த போட்டு படுத்துருக்கு, நீ யாரு எனக்கு தெரியாதாடா ராம்சாமி.
2: ஒண்ணுமே இல்லாம படுத்துருக்கேன்டா, இங்க எல்லாம் புடுங்கிட்டு அனுப்பிட்டானுங்க.
1: யாரடா புடிக்கிட்டு அனுப்பினது?
2: அந்த கேம் கம்பெனிக்காரன் தான்.
1: அவனுங்க எப்படா உங்ககிட்ட வந்தானுங்க?
2: நான் கேம் விளையாண்டல்ல, உனக்கு காமிச்சல்ல.
1: ஆமா,
2: ஏன் எஸ் மணி, நான் உங்களுக்கு நான் காமிச்சல்ல.
3: ஆமா,
2: எங்க சரோஜக்கா, உங்களுக்கு நான் காமிச்சேன்.
3: சரி சரி, நீ காமிச்சதெல்லாம் கரெக்ட் மூளையில. நீதான் வரவு போறவங்கள்ட்ட எல்லாம் வந்து எனக்கு 1000 வந்துருச்சு, 10,000 வந்துருச்சு, 5,000 வந்துருச்சுன்னு என்னமோ பேசிக்கிட்டு இருந்தியே. இப்ப என்னத்தான் காமிச்ச நீயே?
2: நான் விளையாண்டனா வர்ற மாதிரி வந்துச்சு பணம் எல்லாம், அப்புறம் எல்லாம் அப்படியே போயிருச்சு. நேசமணி என்ன,
3: எங்க போச்சு எல்லாம் பணமும்?
2: போனுக்குள்ளயே போயிருச்சு நேசமணி என்ன.
3: ஏண்டா, போன்ல இருந்தே பணம் வரும், போனுக்குள்ளயே பணம் போயிருமா?
1: அப்படித்தான் போச்சுன்றான். யார் எடுத்தான் சொல்றா, போய் அவங்க வீட்டுல கேட்டு வருவோம்டா ராமசாமி.
2: முதல்ல 1000 ரூபா போட்டு விளையாண்டனா,
1: சரி
2: எனக்கு 2000 ரூபா வந்துச்சுன்னு ஆசைப்பட்டு மறுபடியும் 3000 ரூபா கட்டி
1: விளையாண்டேன்.
2: மறுபடியும் 4000 ரூபா வந்துச்சு.
1: சரி
2: சரி, 4000 ரூபா தான் வருது, மறுபடியும் 5000 ரூபா போட்டேனா 10,000 ரூபா வரும்னு பார்த்தா 10,000 ரூபா வரல, எல்லாமே அப்படியே போயிருச்சுடா.
4: சபை இதோட கலைதா அப்படியே கண்டினியூ பண்றீங்களா?
5: இல்ல அங்க மாப்பிள, இவன் கை காசு மட்டும் கொடுத்துடலாம்னு பாக்குறேன்.
4: 161 புள்ளுக்கு தாங்காது. ஏயா, ஏன் கை காசு குடுக்குற? கழிச்சு போடு சீட்ட.
6: அங்கே செலவுக்காக ஏதாவது குடுக்க விட,
4: இரு சித்தப்பு குடுத்து கழிச்சு போடு. நான் சொல்றேன் கழிச்சு போடு, கழிச்சு போடியா, கழிச்சு போடியா.
6: அதையும் கருத்து தானே, போடு. எவன் மண்டை போக போதோ, ஜோக்கரா வந்து நிக்குது.
4: மாமு இப்படியா வச்சாரு, நல்லா கீழே
5: பாத்துக்க போறாங்க.
4: எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. சீட்டு பிடிக்கிற முகர கட்டைய பாரு.
5: என்ன மாப்பிள
4: சொன்ன முல்ல, இதுக்கு போய் கை காசு தரேங்கிற அறிவு இருக்கா அவனுக்கெல்லாம்?
5: இல்லையே மாப்பிள.
4: எங்க அப்ப போது வரும் யா? ஏன் அலையிற?
6: இங்க பாருங்க சாமி, இப்பவும் சொல்றேன், என் கை காசு கொடுத்தா நான் போயிடுறேன்.
5: மாப்பிள கொடுத்துட்டு
4: தப்பு தெரியும், சூது நானும் எங்களுக்கும் தெரியும். அந்த ஆளு எதுக்கு சொல்ற தெரியுமா? அங்க ஒரு இளவும் கிடையாது, அதுதான் சொல்றான். இல்லையா?
5: இருமாப்பிள இருமாப்பிள வச்சாலும்
4: கையடியா, கையடியா சொல்லிட்டு இருக்கேன். ஆரியா வை வை உள்ள வை, அதையா எடுக்கிற?
5: இல்லையா
4: உள்ள, அதை வையா உள்ள, அதையா எடுத்து தொலைற. அப்பா மகனே அங்குசாமி,

0: நீ மகராசனா இருக்கணப்பா, நீ மகராசனா இருக்கணும்.
1: சூதர தர்மனே நாட்டை விட்டுட்டு போறியா? என்னமோ இது போய் முறைக்கிற. வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு ஜகஜம்.
2: டேய், ஒரு கட்டில எத்தனை காடுன்னு தெரியுமாடா
1: உனக்கு? அது தெரிஞ்சா நாயா இங்க வர்றேன். தெரியாமத்தால இங்க வந்து குத்த வச்சேன். கேளு,
2: இது தெரியாம நான் சீட்டை புடிங்கி
1: போட்டேன்.
3: என்னமோ நம்ம ஊர்ல பொருட்காட்சி நடக்கும் போது அந்த எக்ஸிபிஷனுக்கு போனோம்னா பணத்தை உள்ள கொடுத்து போட்டு அந்த துப்பாக்கி எடுத்து பலூனை சுட்டோம்னா உங்களுக்கு ஏதாவது கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலன்னா கிடைக்காதுன்னு சொல்ற மாதிரி இல்லைவன் சொல்றான்.
4: அதுதானே. ஏன்றா உனக்கு இந்த அளவுக்கு அறிவு எங்க இருந்து வந்துச்சு? இதெல்லாம் உனக்கு தெரியாதேடா ராமசாமி.
3: அதான்டா, இல்ல என்னோட ஃப்ரெண்டும் உங்க அப்பாவும் சொன்னாங்க, அதை நம்பி நானும் போனேன். இப்படி ஆயிருச்சுடா, எனக்காவது பரவாயில்ல. 5,000 ரூபா வரைக்கும் தான் போச்சு, அவங்களுக்கு லட்சக்கணக்கில் போச்சான்டா. நாடாவது என்ற பாட்டியோட நாங்க அடமான வச்சுட்டு வந்தேன், அது போனா போய் தொலையுது. அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னு தெரியல. அவனுங்க சம்பளம், வீடு, காரு எல்லாத்தையும் வச்சு விளையாண்டாடுங்க, எல்லாமே போயிருச்சு. எப்ப நான் நெஸ்மணினா வருவீங்க இங்க?
2: ஏண்டா ராமசாமி, ஆறுதல் சொல்ல அண்ணன் வரணுமாக்கும்.
3: அதெல்லாம் இல்ல, உங்க கடைய சாப்பிட்டாவது மனசு தேத்திக்கலாம்னு தான்.
2: நான் விக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். அங்க வந்த உடனே கையை வைக்க கூடாது கடி மேல சொல்லி போட்டேன்.
3: ட்ரெயினே வரல, நீங்க ரெண்டு பேரும் எதுக்குடா ட்ரெயின் ரோட்ல நடந்து போறீங்க? இருங்க, எங்க அண்ணன் ஒருவர் டீயே சாப்பிட்டே பேசுவோம்.
1: யாரோ நான் யாரோ இருந்தாலும் நான் சொல்றத கேளு, சுத்தி பாரு, அத்தனையும் தசை, நடந்தும் பாரு, அத்தனையும் பாதை. வாழ வேண்டிய வயசுல சாகணும்னு நினைக்கிறத விட அதிக அடுத்த வரத்தை மறந்து போச்சு. சாக வேண்டிய வயசுல வாழணும்னு நினைக்கிறது எவ்வளவு மேலுமா? அப்பா சொல்லி பிடிச்சாச்சு. எந்த பிரச்சனை ஏண்ட சொல்ல, நான் தித்திக்கிறேன். காப்பாத்த வந்த இடத்துல காணா போட்டிருக்கமே, அப்படியே பேக்ல எடுத்து போ, எடுத்து போ பேக். பேக் தெரியுமான பொண்ணுமா? ஐயோ, யார் பத்தப்பில்லையோ, காப்பாத்த வந்த இடத்துல காப்பாத்திட்டமா? ஆமா, ஏன் சூசைட் பிளீஸ்? காரணத்தை சொல்லுனா அழுதுகிட்டு இருக்கேன். என்ன
5: மாதிரி? எனக்கு முதல் உயிர் கொடுத்தது அம்மா அப்பா.
1: ஆமா, இது உங்க வீட்டுல மட்டும்தான் நடக்குது.
5: இரண்டாவது உயிர் கொடுத்தது நீங்க.
1: நானா? நமக்குள்ளே இருக்கட்டும்,
5: இனிமே இந்த உயிர் உங்களுக்கு தான் சொந்தம்.
3: அப்பாவும் ரயில்வே டிராக்ல நடந்து மனசாத்திட்டு இருக்காங்க.
6: நடந்து போறாங்க.
2: ஏண்டா, அதுக்கு நீ என்ன சொன்ன?
3: நானாவது எங்க பாட்டிக்கிட்டு இருந்து ஆட்டைய போட்டு வந்த மாதிரி நீங்களும் உங்க பாட்டிக்கிட்டு இருந்து ஆட்டைய போட்டு வர வேண்டியதானே அப்படின்னு கேட்டேன்.
2: அதுக்கு என்ன சொன்னாங்க?
3: இதுக்கு ட்ரெயின் டிராக்ல வர்ற ட்ரெயினே மேலே அப்படின்னு சொல்லி தூணு துப்பிட்டு நடந்து போயிட்டாங்க.
2: ஏண்டா, அப்படி ஒரு வார்த்தையா சொல்லி போட்டு நடந்து போனாங்க? என்றா நீ பேச்சு பேசுற? ஏண்டா குப்பசாமி, நீ வாங்க, நம்ம போய் முதல்ல அவங்களை தடுக்கணுமாக்கும்.
4: நேசமணி, உன்னை சாப்பிட்டு வந்துடும் நேசமணி.
2: ஏண்டா வந்து அதெல்லாம் பாத்துக்கலாம்டா, ட்ரெயின் வேற வந்துட்டு இருக்குதா?
7: சில நிமிடங்களுக்கு பிறகு,
3: என் மேல எவ்வளவு பாசம் உங்களுக்கு, போன வச்சுட்டு எனக்காக போண்டா எடுத்துட்டு வராங்களே.
2: ஏண்டா இந்த பாரு, அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான் குப்புசாமி. அவங்க ரெண்டு பேரும் எங்கன்னு கேளு.
4: நேசமணி தூரத்துல இருந்து உருவம் போயிட்டு இருக்குது. நேசமணி, அவங்க ட்ரெயில் வெட்டக்குள்ள உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தான் தெரியுது. என்ன நேசமணி நடக்குதுங்க?
2: ஏண்டா நம்ம ட்ரெயின் ட்ராக்ல ஓடணும்னா இப்ப அடிச்சு புடிச்சு பின்னாடி எல்லாம் என்னமோ ஏதோ தபோ திபோன் ஓடி வந்துருவானுங்களே, என்றா பண்றது இப்போ?
4: இப்ப உள்ள சொல்லி ட்ரெயினை கொஞ்சம் நிறுத்த சொல்லிடலாமா?
2: என்னன்னு சொல்ல முடியும்? நம்ம
4: பாசமாவிதம் நடக்கப்போதும் சொல்ல வேண்டியதானே.
2: ஏண்டா அதுக்கு முன்னாடி அங்க பேரு போலீஸ்காரங்களே நிக்கிறாங்களே, அவங்க அவங்ககிட்ட சொல்லாமா?
4: அவங்கிட்டதான் போய் சொல்லணும். வாங்க போய் சொல்லிடுவோம், சொல்லிடுவோம் வாங்க.
2: என்னன்னு நீ சொல்லுவ?
4: நம்ம ராமசாமி வச்சு அவங்கள்ட்ட சொல்லிடுவோம். நம்ம ஒண்ணு பண்ணுவோம், அவங்க ரெண்டு பேருக்கு நம்ம ஓடி போய் எதுன்னு சொல்லி பேசி போனோம். நேசமணி என்ன வாங்க போவோம்.
1: நீ முதல்ல குதிச்சு அதே மாதிரி நானும் குதிச்சு சாவனா, ரெண்டு பேரும் சத்து சத்து விளையாடுவோமா?
0: விளையாடுவா?
1: அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
2: ஏனுங்க அப்பாவும் பையனும் ட்ரெயின் ட்ராக்ல நடந்து போயிட்டு இருக்கீங்க. நிலுங்க நிலுங்க, நாங்க வந்துட்டோங்க. ஏறுங்க, ஆறுங்க.
4: ஏனுங்க நிலுங்க, ஏனுங்க ட்ரெயின் வர நேரமாச்சு. நிலுங்க
2: ஏனுங்க, ஏனுங்க அங்க பாருங்க, பச்சை கொடி காமிச்சிட்டானுங்க, ட்ரெயின் வந்துடும். நிலுங்க நிலுங்க. ஏனுங்க பணம் போச்சுங்கிறதுக்காக இந்த முடிவுக்கு வந்து போட்டீங்க. நீங்க வாழ்றதுக்கு 1000 வழி இருக்குது. நீங்க வாங்க, முதல்ல கைய புடிச்சு இழுக்கணும். குப்புசாமி நீ அவன் இல்லடா, நான் இவரை
4: இழுக்கிறேன்.
6: அப்பாடா எப்படியா காப்பாத்திட்டானுங்க. ஏன்றா இது வட காரமாவே இல்ல.
4: எனக்கு ஒரு நல்ல ஐடியா வருது. என்ன
2: என்றா?
4: நீங்க சட்டை போட்டுருக்கீங்கல்ல.
2: ஆமா,
4: இந்த சட்டையை கழட்டி கோடி மாதிரி ஆட்டுக்கு வண்டி நின்றுமல்ல.
2: ஏன்டா அதெல்லாம் சினிமால தானே பாத்துருக்கோம், நேர்லயுமா அதெல்லாம் நடக்கும்.
4: எங்குமே சகப் கொடி சகப் கொடி தான் எடுத்துக்கணும்.
2: ஐயோ நான் ஓடி வந்திருக்கிறேன். இருடா இருடா சகப் சட்டை காமிச்சு நின்றுமா.

0: என்னன்னு
1: இப்படி ஓடி வந்தமே, கொஞ்சமாவது அவங்க மனசுல பயம் இருக்குது பத்தியா? எவ்வளவு தைரியமா நடந்து போறாங்க.
0: இதுதான் விரக்தி விரக்தின்னு சொல்லுவாங்களே நேசமணி, அதான அவங்ககிட்ட போய் வழக்கம் போல உங்க ரெண்டு அட்வைஸ் போட்டு உங்களை பாத்து நின்றுக்காங்க, அழுதுட்டு இருக்காங்க
1: பாருங்க. ஏன் வாங்க ரெண்டு பேரும், நீங்க ஒரு மனுஷன் பணம் போயிருச்சுங்கிறதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதா? ஒரு மனுஷன் உயிரை மாச்சுக்கணும்னா ஆயிரம் வழி இருக்கு. அதுக்கே ஆயிரம் வழி இருக்கும் போது ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு வழி கூடவா கிடைக்காது? சொல்லுங்க பாக்கலாம், கிடைச்ச வழியில வாழ்ந்துட்டு போகணுங்க. அதை விட முக்கியம், இந்த மாதிரி எல்லாம் ஏமாந்து போய் அங்க கட்டி பணத்தை மாத்திரேன், இங்க கட்டி பணத்தை மாத்திரேன், 5,000 கட்டினா 10,000 தரேன், 50,000 கட்டினா 1,00,000 தரேன்னு எதுக்குங்க இதெல்லாம்? கஷ்டப்பட்ட காசை சேர்த்து வச்சிருந்தா இங்க வந்து நீங்க இந்த நிலைமையில நிப்பீங்களா? வாங்க வாங்க, முதல்ல ஒரு டீய குடிச்சு போட்டு அமைதியாகுங்க, எல்லாம் வாழ்க்கையில கடந்து போகும்.
0: ஏனுங்க, இந்த மாதிரி சூதாட்ட விளையாட்டுக்கு எல்லாத்தையும் விட்டு போட்டு நிறைய கவர்மெண்ட்லயே அரசாங்கத்துல இந்த ஸ்கீம்ல போட்டா அவ்வளவு பணத்தை தரேன்னு சொல்றாங்கல்ல, படிச்சவங்களாட்டு சிந்திச்சா இந்த மாதிரியான மனமுடிவுக்கு ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லல்ல? சிந்திங்க உட்காந்து.
2: நேசமணி என்ன இவன் எதுக்குடா இப்படி ஓடி வரான் தளத்தடிக்க?
0: இன்னொரு அட்வைஸ் சொல்ல போறான்னு நினைக்கிறேன் நேசமணி. நம்ம பையன் எல்லாம் 1,000 இருந்தாலும் படசா திருந்திருப்பானல்ல, இருங்க என்ன சொல்ல போறான்னு கேப்போம்.
2: நேசமணினா குப்சாமி, டே அப்பா, டே மகனே, எல்லாருக்கும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்
0: என்ற ராமசாமி சொல்ற. ராமசாமி எப்படி உழைக்கலாம், எப்படி காசு சேர்த்து வைக்கலாம் கண்டுபிடிச்சாருன்னு சொல்ற அட்வைஸ் வச்சு
2: அதெல்லாம் இல்ல.
3: என்ன பண்ண போற?
4: கீழ குதிக்க போறேன். நின்னு குதிக்க பயமா இருக்கு, அதனால நான் உட்காந்து குதிக்க போறேன்.
3: இவள உயர ஏறி வந்தது பயமா இல்ல, இங்க வந்து நிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இவள பயம் இருக்கவே ஏன்டா குதிக்கிற? ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை?
4: என் காதல் பயிலா போச்சு.
3: என்ன பரிச்சையில பயிலான மாதிரி சொல்ற?
4: நான் ஒரு பொண்ணு 6 மாசமா காதலிச்சனே, அவன் என்னடானா திடீர்னு ஒரு நாள் அவன் புருஷன் கூட ஓடி போயிட்டானே.
3: புருஷன் கூடயா? அப்ப அவன் இன்னொருத்த முண்டாட்டியா?
4: காதல்ங்கிறது

0: எல்லாருக்கும் பொதுவானது தானே, தடுத்த உடனே தள்ளி
1: விட்டுருவேன். அப்படி அவ்வளவு பேர் லவ் பண்ணி செத்தா நாட்டுல ஆம்பளையில எல்லாம் போயிருவாடா, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு.
0: நான் தாகத்தான் போறேன்.
1: குதிக்கத்தான் போறியா?
0: ஆமா.
1: செதறிடா. சரி இங்க பாரு, நீ கீழே குதிச்சு சாலைன்னு வச்சுக்க, என்ன பண்ணுவ?
0: இந்த கயிறு இருக்குல்ல, இதுல தொங்குவேன்ல.
1: சரி போட்டு சாகலைன்னா?
0: இந்த கத்தி இருக்குல்ல,
1: தெரிஞ்சு சாகலைன்னா?
0: இந்த விஷம் இருக்குல்ல, இந்த பக்கன்னு குடிச்சிட்டு செத்துருவேன்ல.
1: குடிச்சு சாகலைன்னா?
0: வெடிகுண்டு இருக்குல்ல,
1: எங்க இருக்கு?
0: அது மேலதான் அரை மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க.
1: இது வெடிகுண்டா? என்னடா டிக்கி டிக்கின்னு கேக்குது?
0: இதுல இருந்தா டிக்கி டிக்கின்னு தான் கேக்கும்.
2: வேணே சொல்றத கேளு, வந்துடனே.
1: பேசாம நம்மளும் பந்தயம் கட்டி இருக்கலாம் போட்டுருக்க.
3: நேயர்கள் இதுவரை கேட்டு ரசிச்சது டீ கடி பேச்சுங்க. மீண்டும் அடுத்த வாரம் இதே நாளு இதே நேரத்துல சந்திக்கலாமுங்க. நன்றிங்க.
4: நிகழ்ச்சியில் பங்கேற்றோர்
5: நேசமணியாக ஜி சரவணன்,
4: சரோஜாவாக வி கவிதா, ராமசாமியாக கே கார்முதில், குப்புசாமியாக ஆர் ஜெய் ராகவேந்திரா, அமைப்பில் உதவி ஆர் ஜெய் ராகவேந்திரா, நிகழ்ச்சி அமைப்பு ஆர் ராஜ்குமார்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஓட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது டிரைவ் டைம் பீட்ஸ். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்க நேர்களில் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அவசரமாக அவங்கவுங்க வேலைக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்கூலுக்காக இருக்கட்டும், காலேஜுக்காக இருக்கட்டும், போக வேண்டிய இடத்துக்கு அவசரமாக கிளம்பிட்டுருப்பீங்க. ஓகே, கிளம்புற நேரம் வந்தாச்சு, உங்களுக்கான பாடலும் வந்தாச்சு. முக்கியமாக காலை உணவை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாதீங்க, கண்டிப்பாக சாப்பிட்ருங்க. ஒரு வேளை நேரம் இல்லை அப்படின்னா எடுத்துகிட்டு போயாவது சாப்பிட்ருங்க. ஸோ இந்த ஜேர்னி, அதாவது இன்றைய நாளை தொடங்கக்கூடிய இந்த நேரம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையட்டும், எல்லாமே வெற்றிகரமாக அமையட்டும் அப்படின்ற வாழ்த்துக்களோட தொடர்ந்து இந்த பாடல் இணைந்திருங்கள். இது ஓடிஎஃப்எம் 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: பையா திரைப்படத்தில் வந்து பென்னி தயால் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டோம். டிரைவ் டைம் பீட்ஸில் ஒரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் கேம்ஸ் நடந்துட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த ஏஷியன் கேம்ஸில் நேற்றைக்கே நடந்த ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீரு தனந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதலில் கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. இது ஏன் இவ்வளவு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற இந்த ஏஷியன் கேம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா முதையாக விமன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா துப்பாக்கி சுடுதல் ஃபர்ஸ்ட் எவர் மெடல் வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெற்றி நான் இவங்களோட வெற்றியாக மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட வெற்றியாகவும் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கு நாளும் நம்மளுக்கும் வெற்றிகரமாக இருக்கும் அப்படின்ற வாழ்த்தோட அடுத்த பாடல்.
1: சிறகுகள் ஏழுதே பறவைகள் போலவே.

0: டிப்பு ஷாலினி சிங் டிம்மி இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் காக்கு காக்கா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். டிரைவ் டைம் பீட்ஸுக்காக எல்லாரும் சேஃபாக போய் சேர்ந்திருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இன்றைய டிரைவ் டைம் பீட்ஸ் நிறைவு செய்கிறோம். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் 9 மணி.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: இந்த கஸ்டமர் கேர் எங்க இருக்கு? மேடம்
3: சொல்லுங்க.
2: கேஒய்சி அப்டேட்டுக்காக எனக்கு ஏன் திரும்ப திரும்ப மெசேஜ் வருது?
3: ஏன்னா பேங்கிங் சேவைகளுக்காக சரியான நேரத்துல கேஒய்சி அப்டேட் பண்ணனும்.
2: ஆனா அத எப்படி பண்ணனும்?
3: அடையாளம் அல்லது முகவரியில் எந்த மாற்றமும் இல்லை என்றால் உங்கள் வங்கி அல்லது ஏடிஎம் அல்லது பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் பிசி இடம் செல்லுங்கள். அல்லது வங்கியில் பதிவு செய்யப்பட்ட மின்னஞ்சல், மொபைல் எண், மொபைல் வங்கி செயலி அல்லது கடிதம் மூலம் அதன் அறிவிப்பை வழங்கவும்.
2: அப்படியா? ஒருவேளை ஏதாவது மாற்றம் இருந்தா?
3: அப்ப சமீபத்திய அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்றுகளை கொடுத்து கேஒய்சி அப்டேட் செய்யலாம்.
2: அவ்வளவு.

0: அவ்வளவுதான்,
1: புரிஞ்சிடுச்சு.
0: KYC அப்டேட் செய்ய உங்கள் அருகில் உள்ள கிராம பஞ்சாயத்து முகாம் அல்லது வங்கி கிளையை பார்வையிடவும்.
2: RBI சொல்கிறது,
0: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்களே, இனி தொடர்வது ரெட்ரோ ராகங்கள். நேர்கள் எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். அதாவது காலை நேரத்தோட அந்த அழகான அமைதி, பறவைகளோட சத்தம், தூரத்துல கேக்குற கோயில் மணி, வயல் வெளியில வீசுற காத்து, மண் வாசனை, இதெல்லாம் கேக்குறப்போ இதெல்லாம் எங்க நம்ம அனுபவிச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி தோணுது இல்லைங்களா? கண்டிப்பா இதெல்லாம் ஒரு காலத்துல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கிராமங்கள்ல இதெல்லாம் கண்டிப்பா அனுபவிச்சிருப்போம். இப்ப இருக்கிற இந்த காலகட்டத்துல நம்ம நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்க இந்த டிராபிக் சவுண்ட்ல அதெல்லாம் எங்க ஞாபகம் இருக்கு அப்படின்னு கேக்குறீங்களா? சோ அது ஞாபகப்படுத்துறதுக்கு தான் இன்றைய ரெட்ரோ ராகங்கள்ல வில்லேஜ் வைப்ஸ். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

இரண்யன் திரைப்படத்திலிருந்து ஜானகி அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் ரெட்ரோ ராகங்கள் கேட்டுருக்க இந்த நேரம் 9:07 ஆயிடுச்சு. அதாவது நம்மள பல பேர் வந்து பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வைப்போம். ஆனா என்ன பண்ணுவோம், இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படின்னு சொல்லி ஸ்னூஸ் மோட்ல போட்டுட்டு நம்ம தூங்கி தூங்கி மறுபடியும் தான் எந்திரிப்போம் வழக்கமான நேரத்துல. ஆனா கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி கிடையாது. கோழி கூவுனா அதுதான் அலாரம். கோழி சத்தம் கேட்டா அப்பவே அந்த மனிதர்களை ஏஞ்சிருவாங்க. அதே மாதிரி காலை நேரத்தில் பார்த்தீங்கன்னா தூரத்தில் கேட்குற அந்த மாட்டு மணி சத்தம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். காலங்காத்தில் அந்த பொழுது விடுகிறப்போ இந்த குயில்கள் குருவிகள் இந்த சத்தத்தோடு சேர்ந்து அதுவும் கேட்கும். அதே மாதிரி கொஞ்சம் நேரம் ஆனால் அம்மா சாப்பிடவா அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே சாப்பிட்ற நேரம் வந்துருச்சு. என்ன அப்படின்னா அங்கே வந்து அந்தளவுக்கு வாட்சே பார்க்க மாட்டாங்க, கிளாக்கே பார்க்க மாட்டாங்க. இந்த மாதிரி நடக்கிற விஷயங்களை வச்சே அந்த நேரத்தை வந்து கணிச்சிருவாங்க. ஸோ இந்த மாதிரியான அனுபவங்களெல்லாம் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரடியாக கிடைக்கலனாலும் இந்த பாடல்கள் மூலமாக நம்ம அனுபவிக்கலாம். இன்றைய ரெட்ரோ ராகங்கள்ல வில்லேஜ் வைப்ஸ்

0: பெரிய மருத்துவ திரைப்படத்துல இருந்து ஸ்வர்ணலதா அவங்க குரல்ல அந்த பாடலை கேட்டோம்.
1: ஹைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில் பருவார் சைபால், சொரியா சிறங்கோ சைபால், இடையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்
3: சைபால்.
4: ஒரு பெரியவரை பார்த்து கேட்டேன், இந்த உலகத்தில் எல்லாரும் அன்பை பற்றியும் அதனோட பெருமைகளை பற்றியுமே பேசிகிட்டு இருக்கிறாங்களே, அன்பு என்ன அவ்வளவு தூரம் பேச வேண்டிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டேன். இதுக்கு அவர் சொன்னார், நமக்கு உண்மையான அன்புன்னா என்னென்ன தெரியாது, அதனால தான் அதை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னார். எனக்கு புரியல. அப்புறம்தான் அவர் விளக்கமாக சொன்னார், பொதுவாக நம்ம வாழ்ந்து பார்க்காததை பற்றி தான் நம்ம மனசை அதிகமாக

0: பேசும். உண்மையான வந்து அன்பு என்னங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. ஏன்னா அதை நாம் அனுபவித்து பார்த்ததில்லை. அது நம்மக்கிட்ட உயிரோடு இயங்கலை. உண்மையிலேயே அன்பு இயங்கிக்கிட்டு இருந்ததுன்னா நாம் அதை பற்றி அதிகமாக பேச வேண்டிய அவசியமே இல்லை. நாம் அதிகமாக அதை பற்றி பேசுகிறதுலேருந்தே அது உயிரோடு இயங்கவில்லைங்கிறது தெளிவாகுது. நாம் பல வழிகளில் அது இயங்கிறது மாதிரியான ஒரு பொய்த்தோற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி கவிதை எழுதுறது, மேடையில் பேசுறது, நாடகம், சினிமா, இப்படி எல்லாத்துலேயும் அன்பை பற்றி அதிகமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அன்பை பற்றி ஒன்றுமே தெரியாதவன் எழுதுகிற கவிதை அதை பற்றி நல்லா தெரிஞ்சவன் எழுதுகிற கவிதையை விட நல்லாவே இருக்குமா? ஏன்னா தெரியாதவங்கிட்ட இருக்கிற வெறுமை வந்து ஆழமானது. அதை அவன் வந்து வார்த்தை ஜாலங்களால் நிரப்ப முயற்சி பண்ணுறான். அதனால் அன்புன்னா என்னங்கிறத முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும். ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, நாம் அன்புன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே அன்பு கிடையாதான், அது அன்பின் பொய்த்தோற்றம் அப்படிங்கிறார் அவர். முதல்ல இந்த பொய்த்தோற்றத்தை புரிஞ்சுக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தர் இன்னொருத்தரை நேசிக்கிறாருன்னு வச்சுக்குவோம். நேசிக்கப்படுகிறவர் முழுமையாக இவர் வசம் வந்துட்டார்னா அந்த நேசிப்பு சீக்கிரம் இறந்து போயிடும். ஆனால் அந்த நேசிப்புக்கு பல தடங்கள் ஏற்பட்டு அதை அடைய முடியாதபடி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு விட்டுதுன்னா அப்போ அந்த அன்பு தீவிரமடையுது. அந்த அன்பு நிறைவேறாத ஒரு கட்டம் வந்துட்டுதுன்னா அது தெய்வீக காதலாவது. அதனால் ஒருத்தர் வந்து அன்பில் அல்லது காதலில் சுலபமாக ஜெயிச்சுட்டா அது சுலபமாகவே இறந்துடும். அதை அடையிறதுக்கு தடைகள் அதிகமாகிடும் அப்படின்னு வச்சுங்க. அப்போ இவருடைய அகங்காரமும் அதிகரிக்குது. அதை அடையாமல் விட மாட்டேன் அப்படிங்கிற ஆணவம் வந்துடுது. அப்போ இவருக்கு அகங்காரமும் இறுக்கமும் ஏற்படுது. இந்த இறுக்க நிலையைத்தான் அன்பு அல்லது காதல் அப்படின்னு இப்போ நாம் சொல்லிகிட்டு இருக்கிறோம். ஆக இப்போ நாம் காதல்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறது உண்மையிலேயே காதல் இல்லை, அது முட்டாள்தனமான அகங்காரத்தின் வெளிப்பாடு அப்படிங்கிறது ஞானிகளோட கருத்து. அது ஒரு இறுக்க நிலை, போராட்டம், அப்புறம் வேறுபாட்டு நிலை அப்படின்னு கூட அதை சொல்லலாம். இதை தெளிவாக புரிஞ்சுக்கணுங்கிறாரு ஓஷோ. நம்முடைய முந்தைய மனித கூட்டம் ரொம்பவும் தந்திரமாக அன்பை வந்து நிலைப்படுத்துறதுக்காக சில வழிகளை கையாண்டுருக்கு. அன்புக்குரியவர்கள் ஒருத்தரை ஒருத்தர் நீண்ட நாள் பார்க்காம இருந்தால் மனசுக்குள்ளே ஒரு வெறி ஏற்படுது. அதனால் இப்படி இடைவெளி விட்டு சந்திக்கிற மாதிரியான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்துது. உண்மையான அன்பு மிகவும் அமைதியான நிலையில் ஏற்படுறது. அங்கே கோபத்துக்கோ வெறுப்புத்தன்மைக்கோ அல்லது கவர்ச்சிக்கோ இடம் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உண்மையிலேயே அங்கே அன்பும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. ஏன்னா அந்த அன்பு அடுத்தவங்களை சார்ந்து இருக்கிறதில்ல. இதுதான் பெரியவர்கள் சொல்லியிருக்கிற அன்பின் விளக்கம். இந்த அன்புக்கும் நமக்கும் இப்போதைக்கு எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது இப்போ நல்லா புரியுது நமக்கு. கடற்கரையில் ஒரு பொண்ணு தன்னுடைய காதலன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்து தான், இதை பாருங்கள், நீங்கள் என் பேரில் இவ்வளவு அன்பு வச்சுருக்கிறது எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சுட்டுதுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு தான். உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன செஞ்சுருவார் அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். உடனே நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சுருவார் அப்படின்னு தான் அந்த பொண்ணு பயந்துக்கிட்டே.
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

நேர்கள் எல்லாரும் ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரம் 9:15 ஆயிடுச்சு. ரெட்ரோ ராகங்கள்ல இன்னைக்கு வில்லேஜ் வைப்ஸ், கிராமிய பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். கிராமத்தை பத்தி பேசுறப்போ பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இவங்களை பத்தி பேசாம இருக்கவே முடியாது. யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாட்டி இல்லைங்களா? அதாவது லீவ் நாட்கள் எல்லாம் பாட்டி வீட்டுக்கு போறோம் அப்படின்னாலே ரொம்ப குஷி ஆயிடுவோம். ஏன்னா அந்த கிராமத்து வாழ்க்கையும் அதற்கான ஒரு காரணம் இல்லைங்களா? எல்லாரோடைய பாட்டி வீடும் அந்த மாதிரி ஒரு கிராம சைட்ல இருக்கும். இல்ல பொதுவா நம்ம ஊட்டியில பாத்தீங்கன்னா அட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அட்டி சைட்ல இருக்கும், நமக்கு உடனே அந்த ஞாபகம் வரும், பாட்டி செய்யற சாப்பாடு எப்படி இருக்கும், பாட்டி கூட நம்ம வந்து விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும், அந்த ஊர்ல விளையாடுறதுக்கு எப்படி இருக்கும். இங்க நிறைய தடைகள் போடுவாங்க, அம்மா அப்பா இதை பண்ணக்கூடாது அதை படக்கூடாது அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனா நம்ம பாட்டி வீட்டுக்கு போனா அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இருப்போம் இல்லைங்களா? சோ அந்த மாதிரியான கிராமிய நினைவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து பாட்டி வீட்டுல இருந்துதான் கிடைச்சிருக்கும். இந்த காலத்துல இப்ப இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா யூடியூப்லயும் இல்லைன்னா வேற பல ஆப்லயும் வந்து பாத்தீங்கன்னா கதைகள் சொல்லி வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த காலத்துல நம்மளுக்கு எல்லாம் கதை சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாட்டியா தான் இருக்கும். சோ அந்த மாதிரி கதைகளை கேட்டு அந்த கதையில வர தத்துவங்களையும் அதனுடைய எதையும் கேட்டு வளர்ந்த நம்மளுக்கு தான் அதனுடைய அருமை தெரியும் இல்லைங்களா? சோ இந்த மாதிரியான அனுபவங்கள் நம்மளை விட்டு நீங்காம இருக்கிறதுக்காக தான் இன்றைய வில்லேஜ் வைப்ஸ் சாங்ஸ். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ரா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் செந்தூர பாண்டிய திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நம்ம கிராமம் அப்படின்னு யோசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இயற்கைகள் கொஞ்சம் காட்சிகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தோன்றும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்கும். இந்த ஊருக்கு போனால் இதுதான் சிறப்பு. நம்ம உதாரணமாக சொல்லணும்னா மதுரைக்கு மல்லி அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி தஞ்சாவூரோட தலையாட்டி பொம்மை. இந்த மாதிரி நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிறப்பு இருக்குது. நல்லா நம்ம கொஞ்சம் கவனித்து யோசித்து பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிறப்பெல்லாம் எங்கிருந்து வந்தது இல்லைங்களா, அது வந்து நகரத்திலிருந்து வந்ததா இல்லை கிராமத்திலிருந்து வந்ததா அப்படின்னு யோசிச்சு பார்த்தா நிச்சயமாக அது கிராமத்திலிருந்து தான் இருக்கும். ஏன்னா இந்த மல்லி இந்த கைவினைப் பொருட்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நகரத்தில் ஒரு ஆஃபீஸில் உட்காந்து நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயமே கிடையாது இல்லைங்களா. கிராமத்தில் அது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமிய மனிதர்களால் அவங்களுடைய கைவண்ணத்தில் உருவான ஒரு ஆர்கானிக்கான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஊருடைய பெருமை சேர்க்கறது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களும் அதனுடைய தனிச்சிறப்புமாக தான் இருக்கு அப்படின்ற இந்த விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமா சொல்லிக்கிறோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: பென்னிதயாள், அர்ச்சித், தர்ஷனா இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் அழகிய தமிழ் மகன் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். இணைந்திருங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள்.

மண்ணின் வாசமும் மனதின் நேசமும் இசையில் கலந்த பாடல்களாக. இது வில்லேஜ் வைப்ஸ். இயல், இசை, நாடகம், விஞ்ஞானம், மெய்ஞானம், நேற்றைய வரலாறு, இன்றைய நிகழ்வு, நாளைய சாதனை, இவ்வாறு உலகை சுற்றி நிகழ்ந்த நிகழ்வுகள் பற்றி உங்களுக்கு தெரியுமா? தெரிந்திருப்பின் உங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்படும். கேட்கப்பட்ட கேள்விக்கு வாட்ஸ்அப் வழியாக பதில் அளிக்கலாம். வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வாசிக்கப்படும். நேயர்களே, திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும் என் கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள், பதில் அளிக்க மறவாதீர்கள்.

நேரம் 9:30 நேர்களினை தொடர்ந்து கேட்கலாம் உதகை உழவர் சந்தையின் இன்றைய காய்கறி மற்றும் பழங்களின் விலை விவரம். கத்தரி கிலோ ஒன்றிற்கு 36 ரூபாய், வெண்டை 52, தக்காளி நாட்டு ரகம் 40, தக்காளி ஆப்பிள் ரகம் 50 ரூபாய், அவரை கிலோ ஒன்றிற்கு 85, புடலங்காய் 38, பீர்க்கங்காய் 55, சுரக்காய் கிலோ ஒன்றிற்கு 28 ரூபாய், பாகற்காய் 55, கொத்தவரை 40, பூசணிக்காய் 20, அரசாணிக்காய் 20, பச்சை மிளகாய் கிலோ ஒன்றிற்கு 55 மற்றும் 60 ரூபாய், சின்ன வெங்காயம் கிலோ ஒன்றிற்கு 85, பெரிய வெங்காயம் 65, பெரிய தட்டை 40, முருங்கைக்காய் கிலோ ஒன்றிற்கு 50 ரூபாய், தேங்காய் 65, மாங்காய் 130 மற்றும் 110 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு கிலோ ஒன்றிற்கு 35 ரூபாய், சக்கரவள்ளிக்கிழங்கு 45, உருளைக்கிழங்கு 40, மேரக்காய் 25, முள்ளங்கி 30, கேரட் 30 மற்றும் 35 ரூபாய், பீட்ரூட் 45 மற்றும் 50 ரூபாய், நூட்கோல் 45, டர்னிப் 40, முட்டைகோஸ் 20, காலிஃபிளவர் 40 மற்றும் 45 ரூபாய், பட்டாணி கிலோ ஒன்றிற்கு 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 230 மற்றும் 210 ரூபாய், இஞ்சி கிலோ ஒன்றிற்கு 170 ரூபாய், புஷ் பீன்ஸ் கிலோ ஒன்றிற்கு 90 மற்றும் 100 ரூபாய், டபுள் பீன்ஸ் 80, ஊட்டி அவரை 120 மற்றும் 140 ரூபாய், குடைமிளகாய் கிலோ ஒன்றிற்கு 60 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50, புரோக்கோலி 90 மற்றும் 100 ரூபாய், கறிவேப்பிலை 60 ரூபாய், கொத்தமல்லி 70, புதினா 60, கீரை வகைகள் 60 ரூபாய், வாழைத்தண்டு ஒன்றிற்கு 10, வாழை இலை 15, வாழைப்பூ 10, நெல்லிக்காய் கிலோ ஒன்றிற்கு 110 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காச்சோள கதிர் 250 ரூபாய், எலுமிச்சம்பழம் 220, கொய்யா 80,

மாதுளை பழம் கிலோ ஒன்றுக்கு 50 ரூபாய். தொடர்வது பழங்களின் விலை விவரம். திராட்சை கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய். வாழைப்பழம் பூவன் ரகம் 55, வாழைப்பழம் ரஸ்தாளி 70, வாழைப்பழம் மோரிஸ் 65, வாழைப்பழம் நீந்திரன் 60, வாழைப்பழம் செவ்வாழை 90, வாழைப்பழம் கற்பூரவள்ளி 55, ஆப்பிள் கிலோ ஒன்றிற்கு 220 ரூபாய், ஆரஞ்சு 100, சாத்துக்குடி 80, அன்னாசி பழம் 90 ரூபாய். நேர்கள் இதுவரை உதகை உழவர் சந்தையின் இன்றைய காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம் கேட்டீர்கள்.

நேர்கள் எல்லாரும் ரெட்ரோ ராகம் கேட்டுட்ருக்க இந்த நேரம் 9:33 ஆயிடுச்சு. இன்றைய ரெட்ரோ ராகம்ல வில்லேஜ் வைப்ஸ் நம்ம கேட்டுட்ருக்கோம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

அருண்மொழி சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் சிம்ம ராசி திரைப்படத்துல இருந்து கேட்டோம். இன்றைக்கு ரெட்ரோ ராகங்கள் வில்லேஜ் வைப்ஸ்ல பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம கிராமம் அப்படின்னு சொல்றப்போ திருவிழாக்கள் அப்படின்றது ஒரு சிறப்பு இடம் கொண்டதா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திருவிழா இல்ல ஏதாவது ஒரு தேர் திருவிழா தேரோட்டம் இந்த மாதிரி எல்லாம் நடக்கிறப்போ டிராபிக் என்னையா இப்படி டிராபிக் பண்ணி வச்சிருக்கீங்க என்னையா அது பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய குறைகள் சொல்லுவோம் இல்லையா. ஆனா கிராம பகுதியில அப்படி கிடையாது. ஒரு ஊர் திருவிழா அப்படின்னா அந்த ஊர் முறுக்கவே வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பெடுத்து செய்வாங்க. இப்ப நம்ம ஊர்களில் அதாவது இந்த நகரப்புறங்கள்ல எப்படின்னா அந்த குறிப்பிட்ட சில ஆட்கள் மட்டும்தான் பொறுப்புல இருப்பாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல அப்படி இல்லை. ஒவ்வொரு வீட்டில் இருக்க ஒவ்வொரு ஆளுக்குமே வந்து பாத்தீங்கன்னா பொறுப்பு இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வேலை எடுத்து செய்வாங்க. அதே மாதிரி அந்த திருவிழாக்கான ஏற்பாடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பரபரப்பா இருக்கும். ஏதோ தான் வீட்டில் வந்து ஏதோ விசேஷம் நடக்கிற மாதிரி தான் அந்த ஊர் திருவிழாக்கள் எல்லாம் அமையும் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரியான ஃபீல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அங்க போய் அதை அனுபவிச்சா மட்டும்தான் கிடைக்கும். இல்லைன்னா இந்த மாதிரி பாடல்கள் கூட நம்ம அனுபவிக்கலாம். இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

எஸ்பிபி சரண், யுகேந்திரன் இவங்க எல்லாரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கோவா திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் ரெட்ரோ ராகங்கள் கேட்டுருக்க இந்த நேரம் 9:42 ஆயிடுச்சு. வில்லேஜ் வைப்ஸ்ல கிராமப்புற அந்த அனுபவம் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பேசிட்டு இருக்கோம். அதே மாதிரி சாப்பாடு அப்படின்ற அந்த விஷயம் வந்து கண்டிப்பா வந்து பேசாம இருக்க முடியாது இல்லைங்களா. ஏன்னா இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலா ரொம்ப பாஷா நம்ம வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து உடலுக்கு ஏத்தது அப்படின்றத யோசிக்காமலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப காலகட்டத்துக்கு இதுதான் சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை சாப்பிட்டுருக்கோம். ஆனால் ஊர் பகுதிகளில் சாப்பாடுகள் பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இப்போ பழசாயிடுச்சு அப்படின்னா ஒன்று அதை வந்து கொட்டிடுவோம், வேஸ்ட் பண்ணிடுவோம், இல்லைன்னா வேற ஏதாவது பண்ணுவோம். ஆனால் ஊர்ப்புறங்களில் அந்த பழைய சோறை தான் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ இதாக எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க, உடலுக்கு அவ்வளோ ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பழைய சாப்பாடாக இருக்கட்டும், இந்த கம்மஞ்சோறு, கம்மங்கூழ் இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களில் ரொம்பவுமே சிறப்பானதாக இருக்கும். அதே மாதிரி நம்ம போகிறப்போ நம்ம பாட்டி கையால் அதை சாப்பிட்றப்போ நம்மளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஆசையாக இருக்கும், எப்படி இது வந்து இவ்வளோ ருசியாக இருக்கு அப்படின்ற ஒரு சந்தேகம் நம்ம எல்லாருக்கும் இருந்துட்டே தான் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தில் இன்றைக்கு எப்படி நம்ம நகர்ப்புறங்களில் வந்து யார் பக்கத்து வீட்டில் இருக்காங்க, எப்போ வராங்க, எப்போ காலி பண்ணுறாங்க, எப்போ குடி போகிறாங்க, இந்த மாதிரி ஒரு விஷயமுமே நமக்கு தெரியாது. ஆனால் கிராமப்புறங்களில் அப்படி கிடையாது. அக்கம் பக்கத்துலன்ட்டு இல்லை, அந்த கிராமத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, அத்தனை பேரோட பெயர் என்ன, அவங்க என்ன பண்ணுறாங்கன்ற விஷயம் ஒவ்வொருத்தருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்போ எப்படி நம்மளுக்கு உதவிக்கிறதுக்கு நம்ம வந்து ஆன்லைனில் ஏதோ ஒரு ஆப்பில் வந்து ஆர்டர் போட்டு எல்லாமே வீட்டுக்கு வர வச்சுக்கிறோமோ, அந்த மாதிரி கிராமப்புறங்களில் வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு எல்லாருமே உதவிக்கு போவாங்க. அதாவது சொந்தம் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு சொல்லி கொல்லி உதவுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கத்தினர் எப்பொழுதுமே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை தான் அந்த கிராமப்புற வாழ்க்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

வல்லரசு திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சுஜாதா இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடலை கேட்டோம். நேர்கள் எல்லாரும் ரெட்ரோ ராகங்கள் கேட்டிருக்கேன். இந்த நேரம் 9:48 ஆயிடுச்சு. இன்றைய ரெட்ரோ ராகம்ல வில்லேஜ் வைப்ஸ் கேட்டுட்டு இருக்கோம். வில்லேஜ் வைப்ஸ் அப்படின்னு சொல்றப்போ இந்த குட்டி பசங்கள்லாம் நம்ம யோசிக்கிறப்போ பாத்தீங்கன்னா, அது இந்த நகர்ப்புறங்கள்ல இருக்கிற பசங்க இப்போ முக்காவாசி வந்து பாத்தீங்கன்னா விளையாடுறதுக்கு பிளே கிரவுண்ட் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. தனியா அதுக்குன்னு ஒரு இடம், அங்க போய் தான் விளையாடணும். நம்ம வண்டி ஓட்டணும்னாலும் அங்கதான் போய் ஓட்டணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கிராமப்புறங்கள்ல அப்படி கிடையாது. குழந்தைங்க இறங்கி வீதியில ஓடுனாலே அவங்களுக்கு வந்து அது ஒரு பிளே கிரவுண்டு தான், அது ஒரு விளையாட்டு தான் இல்லைங்களா. ஒரு காலியான நொங்கு கிடைச்சா கூட அழகா நொங்கு வண்டி செஞ்சு விளையாடுவாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அவங்களுக்கு வந்து கேம் டைம் அப்படின்னு ஒண்ணு இருந்ததே இல்லை. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட் அப்படின்னு ஒண்ணு இருந்ததே இல்லை. இருந்தாலும் ரொம்ப அருமையான ஒரு சைல்ட்ஹுட் மெமரி யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது எதுவுமே இல்லாம நண்பர்கள் அந்த ஊரு அப்படின்னு இருக்கிற அந்த குழந்தைங்களுக்கு தான் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தனியா ஒரு ரூம் குள்ள உட்காந்துட்டு நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கிரீன் வச்சு விளையாடினாலும் அந்த சந்தோஷம் இதில் கிடைக்குமான்னு கேட்டால் சந்தேகம் தான் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடியலை அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கறதுக்கு அப்பப்போவாவது நம்ம கிராமப்புறங்களில் கூட்டிகிட்டு போய் பெரியவங்களை காட்டுறதா இருக்கட்டும், அந்த வாழ்க்கை எப்படி இருக்கிறது அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெரியப்படுத்துறதும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் சைல்டுஹுட் மெமரி நம்ம கொடுத்த மாதிரியும் இருக்கும். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8.

கண்ணுபட போகுதையா திரைப்படத்திலேருந்து ஹரிஹரன் அவருடைய குரலில் அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கே ரெட்ரோ வைப்ஸில், ரெட்ரோ ராகங்களில் வில்லேஜ் வைப்ஸாக கேட்டுட்ருக்கோம். கிராமப்புறங்கள் பற்றி நிறைய பேசணும். முக்கியமான ஒரு விஷயம் நிறைவு பகுதி வரும்போது சொல்லலான்னு வச்சுருந்த அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராமப்புற நட்பு. நட்பு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, கிராமம் நகரம் அப்படின்ற வேறுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முகத்துக்கு நேராக நம்மளை திட்டக்கூடிய உரிமை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களுக்கு மட்டும், அதாவது குழந்தை வயதிலிருந்து நம்ம கூட இணைஞ்சு யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அந்த தைரியம் அந்த உரிமையும் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்னதான் நட்பு வட்டாரங்கள் நகர்ப்புறங்கள்ல நமக்கு நிறைய இருந்தாலும், நம்ம முகத்துக்கு நிறைச்சா என்ன நீ இப்படி பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்ற தைரியம் யாருக்குமே இருக்காது, உரிமையும் இருக்காது. நம்மளுடைய தேவை அவங்களுக்கு தேவை அப்படின்றனால என்றைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுகர் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஸ்வீட்டா தான் பேசுவாங்களே தவிர நம்மளை வந்து எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்லவும் மாட்டாங்க, பேசவும் மாட்டாங்க. ஆனா கிராமப்புறங்கள்ல நம்ம சிறு வயது நட்பு வந்து அப்படி கிடையவே கிடையாது. முகத்துக்கு நேரா சொல்லுவாங்க, இது நீ பண்ணது தப்பு, இப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு உரிமை அவங்க கிட்ட தான் இருக்கும். சோ இன்றைய ரெட்ரோ ராகங்கள்ல உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தினருக்கும் நம்மளுடைய கிராமப்புற வாழ்க்கை அந்த ஞாபகம் வந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. 2ஆம் தேதி வருது இல்லைங்களா, கம்பா நம்ம கண்டிப்பா வீக்கெண்ட் லீவ் இருக்கும். சோ இந்த லீவுக்கு எல்லாருமா கிராமமா போய் நம்மளுடைய அந்த கிராமப்புற வாழ்க்கையை மீண்டும் ஒரு முறை வாழ்ந்து வரலாம். இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: நேரம் 10:30.
1: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடி எஃப்எம் 101.8
2: உழவர் மனம்.
3: இன்னைக்கு உழவர் மனது நிகழ்ச்சியில நிறைய உழவர்களை சந்திச்சு அவங்களுக்கான விருப்ப பாடல கேட்க இருக்கிறோம். முதல்ல யாரு எங்க இருந்துன்னு சொல்லி கேட்டலாம்.
4: என் பேர் மருதாசலமூர்த்தி, ஒரு விவசாயியா இருக்கேன்.
5: எத்தனை வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கீங்க
4: சார்? நாங்க ஒரு 20 வருஷமா விவசாயம் போட்டிருக்கோம்.
5: இப்போ தோட்டத்துல என்ன பயிர் போட்டிருக்கீங்க
4: சார்? நாங்க கேரட் போட்டிருக்கோம், கிழங்கு போட்டிருக்கோங்க சார், கோஸ் போட்டிருக்கோம்.
5: ஓகே, சரி. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல் சொல்லுங்க?
4: நான் பொதுவாக பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் நான் ரசிகன். இந்த முரட்டு காலையில இருந்து பொதுவாக எம் மனசு தங்கம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டீங்கன்னா சந்தோஷப்படுவோம் சார்.

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்திங்க, உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: சார், என் பேர் கனகராஜ் ரவி. நான் வந்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ வந்து பிஸ்னஸ் பண்ணுறேன். விவசாயத்துலேயும் நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் இருந்தாலும் அதாவது அந்த கான்செப்ட் ரொம்ப போகலை.
0: இப்போ வந்து நீங்க பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ விவசாயத்துக்கும் இப்போ நீங்க பண்ற பிசினஸ்க்கும் என்ன வேறுபாடு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
1: விவசாயம் முதுகெலும்பு, நம்ம முதுகெலும்பு நல்லாவே இருந்துச்சு, இருந்தாலும் அது பண்ண முடியல.
0: இப்போ இங்க வந்தனால, நீலகிரியில வந்தனால உங்களுக்கு பண்ண முடியல இல்லைங்களா?
1: பண்ண முடியல.
0: ஓகே, சரி. என்ன ஒரு விவசாயத்தை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லுங்க.
1: விவசாயத்தை பத்தி தான், கேரட்டு போட்டிருந்தோம், நல்லா மகசூல நல்லா ஆச்சு, ரேட்டு இருந்துச்சு. அப்புறம் நான் அதுல இருந்து வெளியில வந்துட்டேன்.
0: ஓகே, என்னதான் இருந்தாலும் பிசினஸாக இருந்தாலும் உங்களுக்கு உள் மனசில் வந்து ஒரு விவசாயம் அப்படிங்கிறத வந்து உங்கள் மனசுலேயே இருக்குது இல்லையா?
1: சார், எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும் சார்.
0: ஓகே,
1: ஏன்னா வந்து விவசாயம் இன்னைக்கு வந்து முதுகெலும்பு,
0: கண்டிப்பாக
1: மக்கள் மனதில் போய் சேரணும், எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, சரிங்க. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல் சொல்லுவீங்க
1: சார்? ஜெயில் வந்து நமக்கு ஒரு நல்ல பாடல்,
0: கண்டிப்பாக உங்களுக்காக ஒளிபரப்பு. நன்றிங்க.
1: தேங்க்யூ சார்.

0: என் பேர் உமேஷுங்க. நான் ஒரு 10 வருஷமாக விவசாயம் பண்ணிருக்கேன் சார்.
1: இப்போ தோட்டத்தில் என்னென்ன பயிர்கள்லாம் போட்டிருக்கீங்க
0: சார்? கேரட்டு, கிழங்கு, ரோஸ், முள்ளங்கி இந்த மாதிரி போட்டிருக்கேன் சார்.
1: இந்த மாதிரி காலத்துக்கு ஏற்ற மாதிரி பயிர்கள்லாம் போடுறீங்க இல்லையா?
0: ஆமாங்க சார்.
1: இப்போ உங்களுக்கு பிடிச்ச பாடல் அப்படின்னா எந்த பாடல் சொல்லுவீங்க?
0: சித்தா படத்துல

0: உங்க பத்தியும் உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: என் பேர் ஃபரிதா பேகம். நான் இங்க ஒரு அக்ரோ ஏஜென்சில வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: எத்தனை வருஷமா வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் ஒரு 8 வருஷமா வர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
0: 8 வருஷமா வர்க் பண்றீங்க. இப்ப அக்ரோ சம்பந்தப்பட்ட பொருட்கள் அப்படின்னா இப்போ வந்து எந்த பொருட்கள் அதிகமா விற்பனை ஆயிட்டு இருக்கு?
1: இப்போ வந்து கார்டன் டூல்ஸ் நிறைய விற்பனை ஆயிட்டு இருக்கு. ஏன்னா அடுத்தது வந்து பூச்செடி சீசன் எல்லாம் ஆரம்பிக்கும், நிறைய கார்டன் அதுல ஃபிளவர் ஷோ ஆரம்பிப்பாங்களா, அதனால அந்த மாதிரி பொருட்கள் எல்லாம் நிறைய விற்பனை ஆயிட்டு இருக்கு.
0: ஓகே ஓகே. உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னா எந்த பாடல் சொல்லுவீங்க?
1: மௌனராகம் படத்துல இருந்து மன்றம் வந்த அந்த பாட்டு.
0: மன்றம் வந்து தென்றல் இருக்கு இல்லையா?

0: அறிமுகப்படுத்திங்க. உங்க பேரு என்ன பண்றீங்க சொல்லுங்க.
1: நான் பிரியங்கா, வீட்டுலதான் இருக்கோம், வீட்டு தோட்டத்தை பராமரிக்கிறோம்.
0: ஓ, வீட்டு தோட்டத்தை பராமரிச்சுட்டு இருக்கீங்க இல்லையா? இப்போ வீட்டு தோட்டம் அப்படிங்கிற பராமரிக்கிறது அப்படிங்கிற ஆர்வம் எதனால வந்தது?
1: எங்க அம்மா அப்பா மூலமா தான் வந்துச்சு. அவங்க வீட்டுல தோட்டம் போட்டிருக்காங்க.
0: அவங்க தோட்டம் போட்டதுனால அந்த ஆர்வம் வந்து உங்களுக்கு அப்படியே வந்து. இப்போ வீட்டு தோட்டத்துல என்ன போட்டிருக்கீங்க?
1: வெஜிடபிள்ஸ்
0: போட்டிருக்கோம். ஓகே, உங்களுக்கு பிடித்த பாடல் அப்படின்னு எந்த பாடல் சொல்லுவீங்க?
1: ஒரு கல்லூரியின் கதையில இருந்து, மலை மலை.

0: பதினோரு மணியினை தொடர்வது செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வடிவழகி கபிலன். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கங்களை வென்றது. பதக்கங்களை வென்றுள்ள இந்திய வில்வித்தை அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தொழில்நுட்பம் வேகமாக மாறிவரும் நிலையிலும் அரசியலமைப்பின் விழுமியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பரமக்குடி அரசு மருத்துவமனை புறக்காவல் நிலையத்தில் பணியில் ஈடுபட்டிருந்தபோது உயிரிழந்த பெண் தலைமை காவலர் கண்ணகியின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். திண்டிவனம் அருகே ஆம்னி பேருந்தும் லாரியும் இன்று காலை மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்தார், பலர் காயமடைந்தனர். இந்த விபத்து காரணமாக தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் விவசாய நிலத்திற்குள் புகுந்த காட்டு யானையை வனத்துறையினர் விரட்டி அனுப்பினர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 1,09,680 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. புற்றுநோய்க்கான மருந்துகளுக்கு தனியார் மருத்துவமனைகள் அதிக விலையை நிர்ணயிப்பது குறித்து உச்சநீதிமன்றம் கவலை தெரிவித்துள்ளது. இளம் வாக்காளர்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்தும் நோக்கில் தில்லியில் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களில் தேர்தல் ஆணையத்தின் சார்பில் சிறப்பு பதிவு முகாம் 2வது நாளாக இன்றும் நடைபெறுகிறது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் விக்கெட் இழப்பின்றி 52 ரன் எடுத்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 7 விக்கெட் இழப்பிற்கு 325 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 11:02.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8.
4: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி: ரயில்வே பாதுகாப்பு தினம் மற்றும் தூய்மை தினம் எப்பொழுது கடைபிடிக்கப்படுகிறது? சரியான பதில் செப்டம்பர் 20 ரயில்வே பாதுகாப்பு படை தினம் செப்டம்பர் 20 கடைபிடிக்கப்படுகிறது. ரயில்வே சொத்துகள் பயனாளிகளுக்கு பாதுகாப்பு வழங்கும் விதமாக 1872 ஜூலை 2 செக்யூரிட்டி படையாக தொடங்கப்பட்டு 1985 செப்டம்பர் 20 ரயில்வே பாதுகாப்பு படையாக மாற்றப்பட்டது. 75,000 வீரர்கள் பணியாற்றுகின்றனர். இதே தினத்தில் தூய்மை தினமும் கடைபிடிக்கப்படுகிறது. கடற்கரை பகுதிகளில் குவியும் பிளாஸ்டிக், பேப்பர், உலோகம் உள்ளிட்ட அனைத்து வகை குப்பைகளையும் அகற்ற வலியுறுத்தி ஐநா சார்பில் செப்டம்பர் 20 உலக தூய்மை தினம் கடைபிடிக்கப்படுகிறது. இன்றைய கேள்வி: தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6வது முதல் 8வது வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் தொடங்கப்பட்டது. இத்திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது? கேள்வி மீண்டும் ஒருமுறை: தமிழகத்தில் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6வது முதல் 8வது வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் காமராஜர் காலை உணவு திட்டம் விரிவாக்கம் துவங்கப்பட்டது. இத்திட்டம் துவங்கப்பட்ட ஆண்டு எப்பொழுது?
3: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். ஆயிரம் ஆயிரம் கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
5: என் கேள்விக்கு என்ன

நேர்கள் எல்லாரும் தொடர்ந்து கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில இன்றைய தலைப்பு என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது நிறங்கள், நிறத்துல என்ன இருக்கு அப்படின்னு நம்ம வந்து சாதாரணமா நினைக்கலாம். ஒரு மனிதனுடைய தோற்றத்தை அழகாக மாற்றுவது வண்ணமயமான ஆடைகளா இல்ல எளிமையான மென்னிற ஆடைகளா அப்படின்றதான் இன்றைய தலைப்பாக இருக்கு. வண்ணமயமான ஆடைகளுக்கும் மென்னிற ஆடைகளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கலர்ஃபுல்லாக அப்படியே பிரைட்டாக இருக்கிறது வந்து வண்ணமயமான ஆடைகள். நிறைய பேருக்கு இந்த மாதிரி அணிய பிடிக்கும். சில பேருக்கு வந்து ரொம்ப சட்டில்டாக சாஃப்டாக இருக்க கலர்ஸ், அதாவது ரொம்ப லைட் கலர்ஸ் இந்த மாதிரி போடுறதுக்கு பிடிக்கும். இதில் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலர் தானே, ஏதோ ஒரு கலர் நமக்கு பிடிச்சது போடலாம்ல அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி கிடையாது. கலர் சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு சில நிறங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில அமைப்பு இருக்குது. சில நிறங்களில் பார்க்குறப்போ நம்ம மைண்ட் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா காம் ஆகிடும். சில நிறங்கள் பார்க்கும்போது டக்குன்னு அப்படியே அலர்ட் ஆகிடும். இப்போ நம்மளுடைய டிராஃபிக்லலாம் பார்த்தீங்கன்னா சிக்னல்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, இந்த ரெட், எல்லோ அண்ட் க்ரீன். அந்த ரெட் பார்க்கும்போதே நம்ம டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அலர்ட் ஆகிடும், உடனே வண்டியை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி சில சில நிறங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த நிறங்களுக்கான ஒரு அணுகுமுறை இருக்குது. ஸோ இந்த நிறங்களை பேஸ் பண்ணி நம்ம ட்ரெஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த நாளும் அதற்கேற்ற மாதிரி அமைகிறது இருக்குது. ஸோ இந்த தலைப்பில் உங்களுடைய கருத்து என்ன, நீங்க எந்த மாதிரியான ஆடை வந்து விரும்புவீங்க அப்படின்றத இந்த நிகழ்ச்சிக்கு நீங்க கால் பண்ணி பேசலாம். உள்ளூர் நேயர்கள் 9344901031 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342901018 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், புதிய நேயர்களாக இருந்தீங்கன்னா 8300019118 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க இந்த தலைப்பின் கீழே பேசலாம். இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 செம்ம ஹிட்டு.

0: கருத்தம்மா திரைப்படத்துல இருந்து மின்மணி அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கும் நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
1: நான் தென் பொன்மடியிலிருந்து தென மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
0: சூப்பரா இருக்கும் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கிறேங்க மேடம். வெயில்தான் மேடம், கொளுத்தி எடுக்குதுங்க.
0: என்ன பண்றது, நம்ம அதையும் வந்து தாங்கி தானே ஆகணும்.
1: எல்லாம் எல்வினோ பாதிப்புல மாட்டிட்டோம், என்ன பண்றதுங்க?
0: அதேதான், சரி சொல்லுங்க. இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க மேடம். வண்ணமயமான ஆடைகளா மென்னிற ஆடைகளான்னு கேட்டிருக்கீங்க மேடம்.

0: நீங்க எந்த மாதிரியான நிறங்களை விரும்புவீங்க?
1: ஏற்றால் போல் மாறுதுங்க மேடம். எனக்கு வண்ணமயமான ஆடைகள் பிடிக்குங்க. இப்ப அப்படியே 50 டச் பண்ணிட்டேங்க. எங்க பிள்ளைங்க வீட்டுல என்னங்கிற அந்த மென்னிற மாதிரி, இப்ப ஒரு சாண்டல் கலரு ஒயிட்ல,
0: ஓகே,
1: இந்த மாதிரி எடுப்பு இல்லாத ஒரு மென்னிறமான ஆடைகள் போடுப்பா, உங்களுக்கு அதான் நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படியே வேட்டி சட்டைக்கு மாத்தி விட்டாங்க நம்மள.
0: அப்படியே அதுக்கு
1: அதுவும் நல்லா இருக்குங்க. வெளிய போறப்ப கேக்குறாங்க, பரவாயில்ல நல்லாதான் இருக்குது. என்னை ஒரு அண்ணா கேட்டாரு,
0: இந்த
1: அவரு நான் சின்ன வயசுல இருந்து பாக்குறேங்க, அவரு கிராண்டான சர்ட் எல்லாம் போட்டிருப்பாருங்க. நான் எடுத்தது 1.50 meter சர்ட், அந்த சர்ட் நல்லா இருக்குது, எங்க எடுத்தேன்னு கேட்டாருங்க. அப்ப தெரிஞ்சுட்ட, ஓ, வயசு கேட்ட மாதிரி உடை போட்டா மதிப்பு மரியாதை கூட வருது அப்படின்னு சொல்லி
0: தெரிஞ்சுட்டேன்.
1: உண்மைதாங்க மேடம், நம்ம ஆடைதான் நம்மள வடிவமைக்குதுங்க, அந்த ஆடைதான் நம்மள எடுத்து லுக் காட்டுதுங்க. இப்போ ஒரு மலைப்பிரதேசத்துக்குள்ள வந்தனா பேண்ட் ஷர்ட் போட்டு வரலாங்க, ஏன்னா குளிர் எங்களால தாங்க முடியாதுங்க. ஆனால் இங்க கீழே இங்க பிளைன்ஸ் ஒரு இதுக்குள்ள போனா வேட்டி கட்டிட்டு போனா அதுல ஒரு தனி ஒரு மரியாதை இருக்குங்கம்மா.
0: குளிர்காலம்ல
1: வர்றப்ப வண்ணங்கள் போடலாங்க. இந்த வெயில் காலத்துல மென்மையான ஆடைகள் போட்டோம்னா கொஞ்சம் உடலுக்கும் பாதிப்பு இல்லாம இருக்குங்களா? இந்த டைட் ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டு எப்படிதான் போறாங்க பசங்கன்னு இப்ப யோசிக்க வேண்டியதா இருக்குங்க.
0: சொன்னதுலயே அதுக்கான பதில் இருக்கு, வயதுதான் காரணம். வந்த வயதுல என்ன பண்ணலாம்?
1: அப்படிதான் போயிட்டு இருக்குதுங்க. வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மேடம்.
0: நன்றி நன்றி. ரொம்ப அருமையா வந்து அவருடைய கருத்தை எடுத்து வச்சாரு. வயதிற்கு தகுந்த மாதிரி நிறங்கள் நம்ம மாத்திக்கலாம் அப்படின்னு. தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாரெங்கிருந்து?
2: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி நிகழ்ச்சியில் இணைகிறேன்.
0: ஓகே, அருமையாக இணைஞ்சிட்டீங்க. நிகழ்ச்சியின் தலைப்பை கேட்டீங்களா?
2: தலைப்பை கேட்டேன்.
0: உங்களுடைய கருத்து, நீங்கள் எந்த மாதிரியான ஆடைகள் அணிவீர்கள்?
2: நான் எந்த மாதிரியான ஆடைகள் அணிவேன் என்பதை விட இந்த வண்ணமயமான ஆடைகள் பற்றி சில கருத்துக்களை வந்து இங்க பதிவு செய்ய விரும்புறேன்னு.
0: தாராளமாக.
2: இந்த நேரத்தில் பேசவிட மகாத்மா காந்தியடிகளை நினைவு கூறுவது ஏற்புடையதாக இருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன்.
0: கண்டிப்பாக.
2: அவர் வண்ண நிற ஆடைகளை அணிந்தா இந்த தேசத்திற்கு ஆங்கிலேயரிடமிருந்து சுதந்திரம் என்னும் அந்த மகா உன்னதமான நிகழ்வை உலகிற்கு நிகழ்த்தி காட்டினார். தோற்றத்தின் அளவு எவருடைய ஆடைகளாலும் இல்லை. அது வண்ண நிற உடையாக இருந்தாலும் சரி, மென்மையாக உடைகளாக இருந்தாலும் சரி, அதன் பெருமை சிறப்பை எல்லாம் யார் அந்த உடையை அணுகிறார்களோ அதை பொறுத்துத்தான் இருக்கிறது. இந்த கட்டபொம்மன் அணியும் ஆடையை ஒரு கோழையும் கோமாளையும் அணிந்து வந்து நம் முன்னே நின்றால் அந்த ஆடைகளுக்கு சிறப்பும் பெருமையும் சேர்ந்து விடுமா? நிச்சயமாக சேர்ந்து விடாது. நிறைவாக நான் சொல்ல விரும்புவது, ஒரு ஆடையின் சிறப்பு அதன் வண்ணத்திலும் மென்மையிலும் இல்லை, அதை யார் அணுகிறார்களோ அதில் தான் இருக்கிறது.
0: ஓகே, அருமையான கருத்து. இந்த கருத்தை பதிவு செஞ்சதுக்கு மிக்க நன்றி. ரொம்ப அழகா சொன்னாரு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர் யாருங்கன்னு பாக்கலாம். வணக்கம். ஓகே, நேயரோட இணைப்புல பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் நினைக்கிறேன். வணக்கம், ஊட்டி எஃப்எம்.
3: வணக்கம் மேடம். திருப்பூர்ல இருந்து மனோவிகா சந்திரசேகர்.
0: ஓகே, சொல்லுங்க, இன்றைய தலைப்பு கேட்டீங்களா? ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப அழகா ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா வந்து அவருடைய கருத்தை சொல்லிட்டாரு. நம்ம நிகழ்ச்சியில இதே மாதிரி உங்களுக்கு மென்னிற ஆடைகள் பிடிக்குமா, இல்ல நல்ல பிரைட் கலர்ஸ் போட்டுக்கத்தான் எனக்கு பிடிக்கும், வயது வரம்பு எதுவா இருந்தா என்ன, நம்மளுக்கு பிடிச்சிருந்தா போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி கருத்துக்களும் நிறைய பேர் வச்சிருப்பீங்க. தொடர்ந்து நம்ம பேசலாம் ஒரு பாடலுக்கு அப்புறமா. இணைந்திருங்கள், இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: பொற்காலம் திரைப்படத்திலிருந்து சித்ரா அவங்களுடைய குரல்ல அருமையான அந்த பாடலை கேட்டோம். இன்றைக்கு எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்மளை அழகாக காட்டுவது வண்ணமயமான ஆடைகளா இல்லை மென்னிற ஆடைகளா அப்படின்ற தலைப்புல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரங்கிறதுன்னு பாக்கலாம். வணக்கம் ஓடிஎஃப்எம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரங்கிறது?
1: கோவை மாவட்டம் சின்னம் செல்வராஜ் பேசுறேன்
0: மேடம். ஓகே, சொல்லுங்க செல்வராஜ், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிற மேடம். வெயில் நல்லா வாட்டி வறுத்து எடுக்குது.
0: ஓகே, அப்ப சொல்லுங்க, இந்த வெயிலுக்கு இல்ல உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடைகள் வந்து பொதுவாவே போடுறதுக்கு பிடிக்கும்? வண்ணமயமா இருக்கீங்களா?
1: வண்ணமயமா இருக்கூடாங்க, மென்மையா இருக்கணும் மேடம்.
0: மென்மையா தான் இருக்கணும்.
1: பசங்க கூட போய் எடுக்க அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பழைய மாடலாவே எடுத்துட்டு புது மாடலா போட்டு போடுங்கப்பா அப்படிங்கிறாங்க. அதனால எனக்கு பாத்தீங்கன்னா இப்ப பழைய மாடல பிடிக்கிறது இல்லைங்க மேடம். புது புது டிசைன் வர்றத இப்ப எனக்கும் பிடிக்குது.
0: ஓகே ஓகே, அதாவது கலர் எதுவா இருந்தா என்ன, நம்ம வந்து டிசைன்ல வந்து புதுசா எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்க.
1: புதுசா கலர் எதா இருந்தா நம்ம போட்டா சர்ட்ஸ் நல்லா இருந்தானா போதாவே எடுத்துக்கிறது மேடம்.
0: சரி சரி, ஓகே.
1: அதான் ரொம்ப லேட்டா நான் பண்ண மாட்டேன், போய் சர்ட்டை போட்டு பாப்பேன், பிடிச்சிருந்தா அப்படி அவ்வளவுதான் முடிஞ்சதுங்க மேடம்.
0: ஓகே, டிசைன் மட்டும் ஓகேனா ஓகே.
1: ஆமா, அதாவது திங்க் பண்ணிதான் சர்ட்டை பாக்குறதுங்க மேடம். நம்மளுக்கு எந்த சர்ட் போட்டா நல்லா இருக்குன்னு மூளைய கொஞ்சம் திங்க் பண்றதுங்க மேடம்.
0: ஓகே, எது எடுப்பா இருக்கும்
1: போட்டா? ஆமா, ஒரே ட்ரிப் ஒரு சர்ட் எடுத்தா சரி அவ்வளவுதான் என்ற சோழ முடிஞ்சதுங்க மேடம். மாற போய் கடையில

0: பாவம் அவங்களை போய் வாட்டி வறுத்து டிசைன் பிடிக்கல டிசைன் பிடிக்கலன்னு பாரு நம்மளுக்கு அங்கலாப்பா இருக்கு மேடம் வேலை வேலை பார்த்தா.
1: ஓகே ஓகே மிக்க நன்றி ரொம்ப அருமையா கருத்து.
0: அதனால என்ன பண்றேன் திங்க் பண்ணி பார்த்து அசார்ட் எடுத்து போட்டுக்கோ அவ்வளவுதான்.
1: ஓகே அருமை நன்றி ரொம்ப அழகா வந்து அவருடைய கருத்து சொன்னாரு. நமக்கு வண்ணம் அப்படின்றது நம்மளுக்கு எடுப்பா இருக்கக்கூடிய எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனா டிசைன் நம்ம கண்டிப்பா பார்த்து வாங்கணும்ன்ற மாதிரி. அடுத்த நேர் யாருங்கன்னு பாக்கலாம். வணக்கம் முடியும் வணக்கம். ஓகே நேர்கள் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கால் பண்றப்போ உங்களுடைய நெட்ஒர்க் எல்லாம் கரெக்டா இருக்கா அப்படின்றதையும் பார்த்துட்டு கால் பண்ணிக்கோங்க. வணக்கம் மூட்டி எஃப்எம். வணக்கம் மூட்டி எஃப்எம். ஓகே நேர்களோட இணைப்பில் பார்த்தீங்கன்னா ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்கள் வந்து அமைச்சிட்டே இருக்காங்க. ராமகிருஷ்ணான் கொழும்புங்கொண்டான் பகுதியிலேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்முடைய தோற்றத்தை அழகாக காட்ட நம் சூழலுக்கு ஏற்ப ஆடை அணிவதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பகல் நேர சுப நிகழ்ச்சிகளுக்கு வண்ணமயமான ஆடைகளும், முறையான அல்லது அமைதியான சூழ்நிலைகளுக்கு வெண்ணிற ஆடைகளும் அணிவது நம்மை அழகாக காட்டும் என்பதே எனது கருத்து அப்படின்ற அவருடைய கருத்தை ரொம்ப அழகா வாட்ஸ்அப் மூலமாகவும் அனுப்பியிருக்காங்க. இதே மாதிரி இன்னும் பல கருத்துக்கள் நம்ம பேசலாம். இணைந்திருங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 உடன்.

0: மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரடி இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சியில தொடர்ந்து இணைந்திருக்கக்கூடிய நேயர் யாருங்க பார்க்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், சொல்லுங்க, யாருங்க இருந்து?
1: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: ஓகே, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கிறோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: சூப்பரா இருக்கும். இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
1: கேட்டேங்க.
0: சொல்லுங்க, உங்களுடைய விருப்பம் வண்ணமயமான ஆடைகளா இல்ல ஒரு மாதிரி மென்னிற ஆடைகளா?
1: என்னுடைய விருப்பம் வண்ணமயமான ஆடைகள்.
0: வண்ணமயமான ஆடைகள், ஓகே.
1: ஆமா ஆமா, ஏன்னா வண்ணங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் உண்டு. வண்ணம், ஒண்ணு வந்து நிறம், இன்னொன்று வந்து அழகு. அந்த வண்ணங்கிறது அழகுங்கிற அர்த்தம் இருக்கனால அது விரும்பி எல்லாருமே அணியலாமே.
0: ஆமா, அழகா இருக்கிறது யார் வேணா அணியலாம். கண்டிப்பாக
1: கண்டிப்பா. சிலவங்களுக்கு வந்து நீல நிறம் பிடிக்கும், சிலவங்களுக்கு பிரவுன் பிடிக்கும், சிலவங்களுக்கு சிவப்பு கலர், அந்த மாதிரி ஒவ்வொரு கலர் பிடிக்கும், ஒவ்வொரு வண்ணங்கள் பிடிக்கும். அந்த வண்ணங்கள் அவங்க இஷ்டத்துக்கு கட்டும் போது ஒவ்வொரு அழகு வரதான் செய்யும்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக.
1: அதனால வண்ணமயமான ஆடைகள் தான் எனக்கு வரும்.
0: இயற்கையே வண்ணமயமா தான் இருக்கு இல்லைங்களா?
1: பாருங்களேன், நீல நிற வானம், நீல நிற கடல், பாத்தீங்களா? அப்படி எல்லாமே இயற்கை, எல்லாமே பசுமையான புல்வெளிகள், பச்சை நிறம் வருது, அப்புறம் வானத்துல நீளம், கடல்ல நீளம், எல்லாமே வண்ணமயமா தானே இருக்குது.
0: அப்புறம் நம்ம மட்டும் ஏன் வண்ணம் இல்லாம இருக்கணும் இல்லைங்களா?
1: ஏன் அப்படி இருக்கணும், நம்மளும் வண்ணமயமாக இருக்கலாமே.
0: கண்டிப்பாக. ஓகே, மிக்க நன்றி. ரொம்ப அழகா உங்களுடைய கருத்து சொன்னீங்க. வண்ணமயமா இருக்கிறது தான் நம்மளுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகான கருத்து. இந்த நிகழ்ச்சியில நீங்களும் கலந்துகிட்டு உங்களுடைய கருத்துக்கள் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உள்ளூர் நேயர்கள் 9344-9001038 அப்படின்ற இந்த எண்ணிற்கும், வெளியூர் நேயர்களாக இருந்தீங்கன்னா 9342-9001038 அப்படின்ற இந்த எண்ணிற்கும் தொடர்பு கொண்டு நீங்க உங்களுடைய கருத்துக்கள் சொல்லலாம். வணக்கம். வணக்கம் மோட்டி எஃப்எம் நேயர் இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி தான், நேயர்கள் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட இணைப்பு சரியாக இருக்கா அப்படின்றதையும் சரி பார்த்துக்கலாம். வணக்கம் மூட்டி எஃப்எம்.
2: ஹலோ. வணக்கம் வணக்கம் மேடம், நான் மகா தாராபுரத்திலிருந்து பேசுகிறேன் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாரும் சூப்பராக இருக்கும் மகா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நான் நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே மகா, சொல்லுங்கள், இன்றைய தலைப்பு கேட்டிங்களா?
2: கேட்டேங்க மேடம், உடைகள் பத்தி சொல்லிருக்கீங்க. நான் வந்து எப்படின்னு கேட்டீங்க.

0: சந்தைக்கு போறோம், தோட்டத்துக்கு போறோம்னா டார்க் ப்ரௌன் கலர், டார்க் ரெட், டார்க் கிரீன், அந்த மாதிரிதான் உடுத்திட்டு போவேன். அழகா எல்லாம் உடுத்திட்டு போக மாட்டேன், ஏன்னா அழுக்கு பட்டுரு இல்லைங்களா. லைட் கலர் எல்லாம் போட்டா அழுக்கு பட்டுரு அப்படின்னா. ஆனா விசேஷ வீட்டுக்கு போயிட்டேன்னா அப்படி ஜொலிக்கிற மாதிரி கலர், அதாவது லைட் பிங்க் கலர், லைட் கிரீனு, லைட் எல்லோ, அப்படி ஜொலிக்கிற மாதிரி ஒரு கலர். அதுல ஜமிக்கு வேலைப்பாடு என்ன, எம்ப்ராய்டிங் என்ன, கோல்டு பாசி மணி என்ன எல்லாம் கொடுத்து ஒரு டிசைனர் நானே டிசைன் பண்ணி போடுவேன். அந்த முகூர்த்த நேரம் மட்டும்தான், ஒரு அரை மணி நேரம் அப்பதான் போடுவேன், அவ்வளவுதான் போடுவேன். அப்ப உடனே கீழே எல்லாம் உட்கார மாட்டேன், அழுக்காயிட்டு அவரை துவைக்கிற கஷ்டம் இல்லைங்களா, அதனால சேர்லதான் உட்காந்துருப்பேன். அப்புறம் ஓடி போய் ரூம்குள்ள போய் எல்லாம் கழுத்தி வச்சுட்டு பாத்தீங்கன்னா தலையில நம்ம நிறைய முடி இருக்கு எனக்கு நீளமா, அந்த உச்ச அந்த தலை முடி பின்ற இடத்துல இருந்து இடுப்பு வரைக்கும், அது என்ன பூ, மகிழம்பு கலர் புடவை கட்டினா மகிழம்பு தான் வைப்பேன். அப்புறம் மனோரஞ்சித பூ வச்சேன்னா மனோரஞ்ச கலர் தான் வைப்பேன். செம்பக பூ கலர் போட்ட பூ வச்சேன்னா செம்பக கலர் பூ புடவை தான் கட்டுவேன். அப்படி டிசைனரா டிசைனா எல்லாரும் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற அளவுக்கு ட்ரெஸ் பண்ணுவேன். அவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் தான் கட்டி வச்சுட்டு டார்க் ப்ரௌன்லயே டார்க் ரெட் ஒரு புடவை கட்டி இழுத்து சொருகிட்டு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்வேன். ஆனா ட்ரெஸ் அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கும் போது ஒரு வேலை செய்ய மாட்டேன்.
1: ஓகே, உங்களை அழக நீங்களே ரசிச்சு வந்து உங்களோட உடைய வந்து இது பண்ணிக்கிறீங்க இல்லையா, ரொம்ப அழகா அந்த சூப்பரா சொன்னீங்க. எல்லாருமே இத மாதிரி செய்யணும் இல்லீங்களா, தங்களை தானே முதல்ல நம்மள நாமளே ரசிச்சுக்கணும் இல்லீங்களா.
0: ஆமாங்க மேடம், நான் டிசைனர், அழகா எல்லாருமே இவருங்க, நான் ஏதோ சுமாராக இருப்பேன், கொஞ்சம் ஹைட்டா இருப்பேன். ஜெயலலிதா மாதிரி இருக்கீங்க, சாவித்ரி மாதிரி இருப்பாங்க, சரோஜினி மாதிரி இருக்கீங்க, பத்மினி மாதிரி, ஒரு நடிகையும் பாக்கி விட மாட்டாங்க. அப்ப எனக்கு என்ன ஜிம்மனு பறக்குற மாதிரி இருக்கு.
1: ஓகே அருவி, ரொம்ப நன்றி மகா, ரொம்ப அழகா உங்களோட கருத்துக்கள் சொன்னீங்க. அடுத்தவங்க நம்மள வந்து அழகா இருக்கீங்க நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மள நாமளே ரசிக்கிறப்போதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அழகு வந்து வெளிப்படும். ரொம்ப அழகா சொன்னாங்க. இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேரம்
2: உங்களுடைய
1: கருத்து என்ன, நீங்க வண்ணமயமான ஆடைகள் அணிவீங்களா இல்லனா மென்னிற ஆடைகளா?
2: எனக்கு மிகவும் பிடித்தது வந்து வண்ணமயமான ஆடைகள் தான் மேடம்.
1: ஓகே,
2: ஏன்னா எனக்கு அதுலயும் வந்து வேஷ்டி ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறதா எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே,
2: ஏன்னா தமிழர்கள் வந்து தமிழர்களுக்காக உருவாக்கப்பட்ட பிரத்யேக ஆடைகள் வந்து வேஷ்டி சட்டை,
1: பாரம்பரியமான உடை.
2: ஆமா, அதுவும் இப்ப நெசவாளர்களும் நம்மள நம்பிதான் மேடம் இருக்கிறாங்க.
1: கண்டிப்பாக.
2: ஆமா, என்னதான் வேஷ்டி சட்டை என்னதான் வேஷ்டியா இருந்தா, இது சாரி பேண்ட் சட்டை எல்லாம் இருந்தாலும் நமக்கு வந்து வேஷ்டி சட்டை ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதான் கொஞ்சம் நல்லா இருக்கு மேடம்.
1: அந்த ஒயிட் அண்ட் ஒயிட், ஓகே, கலரே வந்து ஒரு மாதிரி மனதிற்கு அமைதி கொடுக்கக்கூடிய ஒரு நிறம் இல்லைங்களா ஒயிட்?
2: ஆமா ஆமா, அதுவும் இப்ப வந்து உங்களுக்கு மேட்சுக்கு மேட்ச் எல்லாம் வேஷ்டி சட்டை எல்லாம் வந்துருச்சு மேடம். அதனால வந்து வேஷ்டி சட்டை தான் எனக்கு ரொம்ப மிகவும் பிடிக்கும். ஆமா,
1: அதுலயும் வந்து இந்த வெண்மை நிறம் வந்து உங்களுக்கு பிடிக்கும்.
2: ஆமா, வெண்ணெய் தான் எனக்கு ரொம்ப மிகவும் பிடித்தது வந்து வெண்ணெய் தான். ஆமா, மற்ற கலர் எல்லாம் எனக்கு பிடிக்காது மேடம்.
1: ஓகே ஓகே, மிக்க நன்றி சக்தி அவர்கள், ரொம்ப அழகா அவருடைய கருத்து சொன்னாரு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாருங்க பாக்கலாம். வணக்கம் மோட்டிஎஃப்எம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க யாருங்கிறது?
3: நீலகிரி மாவட்டம் எடக்காடு ரங்கநாதன் மேடம்.
1: ஓகே, சொல்லுங்க ரங்கநாதன், எப்படி இருக்கீங்க?
3: அருமையா இருக்கீங்க மேடம், நிகழ்ச்சியெல்லாம் சேர்த்தா இருக்கீங்க.
1: ஓகே, எல்லாரும் சூப்பரா இருக்கும். இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
3: கேட்டீங்க மேடம். எனக்கு வந்து பல வண்ணங்களுக்கு வந்த துணிகள் அணிஞ்சிருக்கீங்க.
1: ஓகே, கலர்ஃபுல்லா தான் உங்களுக்கு போட பிடிக்கும்.
3: ஆமாங்க, எப்பயுமே ஒரே இது இல்லாம டெய்லி ஒரு ஒரு கலரா ட்ரெஸ் மாத்தினா நல்லா இருக்கும்.
1: ஓகே, மிக்க நன்றி, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்து சொன்னீங்க. சோ நிகழ்ச்சியில தொடர்ந்து மேலும் பல கருத்துக்கள் கேட்கலாம். அதற்கு முன்னாடி ஒரு பாடல் இணைந்திருங்கள் ஊட்டி FM 101.8 உடன்.

0: கார்த்திக் சாதன சர்க்கம் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் மனதை திருடி விட்டாய் திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நேர்கள் எல்லாரும் நிகழ்ச்சி கேட்டு இந்த நேரம் 11:43 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யாரு எங்கதுன்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேம்.
0: வணக்கம், சொல்லுங்க யாரு இங்கிருந்து?
1: காந்திலிருந்து சாந்தா பேசுறேன் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கும் சாந்தா.

0: நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா மேம்?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கும். ஓகே, இன்றைய தலைப்பு கேட்டீங்களா?
0: கேட்டேங்க மேம், கேட்டேங்க மேம்.
1: ஓகே,
0: எனக்கு நூல் சேலை ரொம்ப பிடிக்குங்க மேம். கைத்தறி ஆடங்குறாங்க இல்லைங்களா மேம், அந்த மாதிரி சேலை எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மேம். வாங்கணும்னாக்கா நான் கோஆப்டெக்ஸ்ல வாங்கினேங்க மேம். அந்த மாதிரி நான் மாமழ மஞ்சள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம். அந்த
1: மஞ்சள் ஓகே, மங்களகரமான நிறம்.
0: ஆமாங்க மேம், எனக்கு எப்ப போனாலும் என் பையனும் சரி என் தங்கச்சி எங்க போனாலும் எந்த மஞ்சள் பார்த்தாலும் வேற எந்த சரியும் பார்க்க மாட்டாங்க. மஞ்சள் கலர் தான் அம்மாவுக்கு பிடிக்குமேனு பார்த்தா அந்த மஞ்சள் மாம்பழ மஞ்சள் இன்னும் ரொம்ப எடுப்பா நல்லாவும் இருக்குங்க மேம்.
1: ஓகே ஓகே,
0: திருச்ச மூஞ்சியா நம்ம எந்த புடவை கட்டினாலும் எந்த ட்ரெஸ் போட்டாலும் மகிழ்ச்சியா இருக்குங்க மேம். முகம் நல்லா கடுகடுப்பு இல்லாம மேம், நல்லா சிரிச்ச முகமா இருக்கணும் மேம்.
1: ஓகே, அது என்ன கலர் போட்டா என்ன நம்ம முகத்துல ஒரு புன்னகை இருக்கணும் அப்படின்றீங்களா?
0: கவலை எவ்வளவுதான் மனசுக்குள்ள இருந்தாலும் மேம், வெளி தோற்றத்துக்கு நம்ம முகம் நல்லா அழகா இருந்துச்சுன்னா நம்ம கட்டுற சேலை என்ன மேம், கலர் என்ன மேம்,
1: அதுதான்
0: மகிழ்ச்சியா இருக்கும் மேம் நமக்கு.
1: ஓகே சாந்தா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. நன்றி நன்றி, ரொம்ப அழகா சொன்னாங்க. வண்ணம் என்னவாக இருந்தா என்ன, நம்மளுடைய மனசும் முகத்துல ஒரு மகிழ்ச்சியும் இருந்தாலே போதும், நம்ம எப்பொழுதும் அழகா தான் தெரிவோம் அப்படின்னு ரொம்ப அருமையான ஒரு கருத்து சொன்னாங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் எஃப்எம்.
2: வணக்கம் மேடம், திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் பெத்தனா கமிட்டி இருந்து ஜெயச்சந்திரன் பேசுறேங்க மேடம். நிலையத்துலதான் நலமா இருக்கீங்களா?
1: எல்லாரும் சூப்பரா இருக்கும் ஜெயச்சந்திரன், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நாங்க எல்லாம் நல்லா இருக்கோம். முந்தா நாள் மட்டும் ஒரு ஹாஃப் அன் அவர் மழை பெஞ்சதுங்க, ஒரு சந்தோஷமான செய்தி சொல்லிடுறேன்.
1: ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல்லா வெயில் இல்லைங்களா?
2: ஆமாங்க மேடம், இப்ப வண்டைய போலம் தெரியுதுங்க, குடிக்க தண்ணி இல்ல.
1: ஆடைகள் விருப்பமா இல்ல வெண்ணிற ஆடைகளா?
2: வெண்ணிற ஆடைதாங்க மேடம், எங்க போனாலும் மதிப்பு இருக்கும். வண்ணமயம்ங்கிறது அது வந்து எப்படின்னு புரியல. இப்ப அடிக்கிற வெயிலுக்கெல்லாம் வெண்மையான ஆடை போட்டு போனோம்னா கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படிங்கறது என்னோட கருத்து.
1: ஓகே ஓகே, ஆனா சில இப்ப வந்து திருவிழாக்கள் இல்லைன்னா ஏதாவது ஒரு விசேஷங்களுக்கு எல்லாம் போறோம் அப்படின்றப்ப நம்ம வண்ணமயமான ஆடைகள் அணையலாம் இல்லையா?
2: விசேஷத்துக்கே போனாலும் மேடம் அது எந்த அளவுக்குன்னு தெரியல. வெள்ளையில போனோம்னா வெள்ளைன்னு இல்லைங்க, அது வண்ணத்திலேயே பிளைனா இருக்கும் பாருங்க, ப்ளூ ரெட் அந்த மாதிரி, மெரூன் அந்த
1: மாதிரி மென்மையான நிறங்கள்
2: நல்லா இருக்கும். ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க, பிளைனா போட்டுட்டு போனா கொஞ்சம் நல்லா இருக்கும்.
1: ஓகே, ரொம்ப பளிச்சுன டிசைன்ஸ் எல்லாம் இல்லாம பிளைனா நீட்டா?
2: ஆமாங்க ஆமாங்க, டிசைன்ஸ் எல்லாம் செக்குடு அந்த இதெல்லாம் டைப்புட எல்லாம் இல்லாம ஒரே கலரா இருந்ததுன்னா கொஞ்சம் மதிப்பு மரியாதை கொஞ்சம் கூடுங்க மேடம் என்னோட கருத்து.
1: ஓகே, மிக்க நன்றி, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்து சொன்னீங்க. நம்ம நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வணக்கம் மூட்டி எஃப்எம். நேயரோட இணைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் நினைக்கிறேன். அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாகவும் தங்களுடைய கருத்துக்கள் வந்து நேயர்கள் அனுப்பிட்டு இருக்காங்க. அடுத்ததா வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்க நேயர் யாரு எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா ஆர் கே சண்முகநாதன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கோவை மாவட்டம் பொள்ளாச்சி வட்டம் காஞ்சம்பட்டி பகுதியிலிருந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பல வண்ண வண்ண ஆடைகளை அணிந்து பார்த்தாயிற்று. அதாவது அவர் வந்து நிறைய கலர் வந்து போட்டு பார்த்தாச்சு. இப்போதைய நிலைமையில் உண்மையாக மென்மையான வெண்மைத்தன்மை ஆடைகளை அணிவதே எனது விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கலர் கலராக போட்டு சலிச்சிருச்சு, அதனால இப்போ எனக்கு ஃபுல்லாக ஒயிட்டு தான் இஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய நேயர் ஹலோ வணக்கம். வணக்கம் மூட்டி எஃப்எம். ஓகே, தொடர்ந்து நம்ம நிகழ்ச்சியில ஒரு பாடல் இணைந்திருங்கள். இது ஊட்டி எஃப்எம் 101.8, எல்லாமே செம்ம ஹிட்.

0: அலைப்பாயுதே திரைப்படத்தில் இருந்து ஹரிஹரன் கிளின்டன் இருவரும் இணைந்து பாடிய அந்த பாடல் கேட்டோம். நம்ம நிகழ்ச்சி நேர்கள் எல்லாரும் கிட்டிருக்க இந்த நேரம் 11:53 ஆயிடுச்சு. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் யார் எங்கன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வண்ணம் கொண்ட வெண்ணிலவே வானமிட்டு வாராயோ, அழகான காலை வணக்கம் சார். ராஜு சென்மேரிஸ்ல இருந்த அன்புடன்.
0: காலை வணக்கம். ஓகே, வண்ணமயமான ஆடைகள் தான் உங்களுக்கு பிடிக்கும் போலயே.
1: ஆமா சார், வண்ண வண்ண ஆடை தான் சார் ரொம்ப விரும்பி நான் இது பண்ணுவேன்.
0: ஓகே,
1: மேட்சிங்கோ மேட்சிங் தான்,
0: மேட்சிங் மேட்சிங். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஓகே, பாடல்லே வந்து உங்களுக்கு வண்ணமயமான ஆடைகள் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. நன்றி
1: நன்றி சார்.
0: ரொம்ப அழகாக வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அவருடைய கருத்தை வந்து சொல்லிட்டாரு. அதே மாதிரி வாட்ஸ்அப் மூலமாக தன்னுடைய கருத்தை அனுப்பியிருக்கும் நேய சென்னையிலிருந்து ராஜேஷ் அவர் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் பொதுவாக கலர் ஆடைகள் தான் அணிவேன். அதிலும் எனக்கு பிடித்த கலர் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் அப்படின்ற அந்த வண்ணமயமான கலர் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சியில் இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: திருப்பூர் மாவட்டம் மரத்துக்குளம் பகுதியிலிருந்து அண்ணாதுரை மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? மத்தபடி வெள்ளை வேஷ்டி தான். நன்றி நன்றி, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்துக்கள் சொன்னீங்க, மிக்க நன்றி. ஓகே, நம்ம நிகழ்ச்சியில இன்றைக்கு தலைப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய அழகை மேம்படுத்துவது இல்ல, நம்மள அழக காட்டுவது வண்ணமயமான ஆடைகளா இல்ல மென்னிற ஆடைகளா தான் பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியில இணைந்திருக்கக்கூடிய அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லமா இருக்கீங்களா மேம்?
0: சூப்பரா இருக்கும் சந்திரசேகர், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன் மேம், ரொம்ப சந்தோஷம். சூப்பரான ஒரு டாபிக்.
0: ஓகே, சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான ஆடைகள் பிடிக்கும், எந்த கலர்ஸ் பிடிக்கும்?
3: எனக்கு யூஸ்வலா இந்த ப்ளூ கலர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த மெரூன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கலர், அப்புறமா ரெட் கலர், இது மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து ஒயிட் ட்ரெஸ்ஸஸ் விட மேம், நான் யூஸ்வலா செலக்ட் பண்ணிக்கிற ட்ரெஸ்ஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கலர் ட்ரெஸ்ஸஸா தான் மேம் இருக்கும்.
0: ஏன்னா
3: ஒரு வெரைட்டி ஆஃப் ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நமக்கு போட்டுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னு போட்டோம்னா அது நல்லாதான் இருக்கும், பட் அது கலர்ஃபுல்லா இருக்காது பாக்குறதுக்கு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு கூட நான் கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன்னா நான் யூஸ்வலாக கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் சூஸ் பண்ணி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவேன். இது எல்லாத்துக்கும் மேலாக இந்த ட்ரெஸ்ஸ வந்து நம்ம கலர் ட்ரெஸ்ஸா சூஸ் பண்ணி போட்டுக்கும் பொழுது நமக்கே ஒரு புத்துணர்வு அப்படிங்கறது இருக்கும் மேம். மத்தவங்க பார்த்தா, ஏ சந்திரசேகர் சூப்பரா இருக்கடா அந்த கலர், எங்க வாங்கினேன்னு கேட்பாங்க. இப்போ ஒயிட் ட்ரெஸ் அப்படின்னா அட்டென்ஷன் அவ்வளவா சீக் பண்ண முடியாது, ஆனா இதே கலர் ட்ரெஸ் அப்படின்னா மத்தவங்க அட்டென்ஷனையும் சீக் பண்ண முடியும். அதே மாதிரி அவங்களும் கேட்பாங்க, எங்க வாங்கியிருக்க, இது ரொம்ப நல்லா இருக்கே, சூப்பரா இருக்கே அப்படின்னு. அது மட்டும் இல்லாம மேம், வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ் அப்படிங்கறது கலர் ட்ரெஸ் தான் மேம் கிடைக்குது. நம்ம வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ் அப்படின்னு போட்டோம்னா ஏதாவது குடும்பமோட சேர்ந்து நம்ம கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒயிட் ட்ரெஸ் தானே போடுவோம். ஒரு திருவிழாவாக இருக்கட்டும், ஒரு விசேஷமாக இருக்கட்டும், நம்ம எங்கேயாவது வெளியூருக்கெல்லாம் கூட போறோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி நம்ம கலர் ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் போட்டுப்போம். காரணம் அந்த வெள்ளை அப்படிங்கறத விட அந்த கலர் ட்ரெஸ் அப்படிங்கறது ரொம்ப பாக்குறதுக்கும் நல்லா இருக்கும், அண்ட் மத்தவங்களும் ஏ சூப்பரா இருக்குல்ல அப்படின்ட்டு நம்மளை பார்த்து அப்ரிசியேட் பண்ணுவாங்க. அதனால என்ன பொறுத்த வரைக்கும் நான் கலர் ட்ரெஸ் அப்படிங்கிறது தான் எப்பவுமே செலக்ட் பண்ணுவேன். அந்த ட்ரெஸ்ஸஸ் செலக்ட் பண்ணி போட்டுக்கும் பொழுது எனக்கு ஒரு தனி ஹாப்பினஸ் அப்படிங்கறதும் கிடைக்கும்.
0: ஓகே சந்திரசேகர், மிக்க நன்றி, ரொம்ப அழகா உங்களுடைய கருத்தை சொன்னீங்க. கிட்டத்தட்ட நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளை அழகாக காட்டுவது வந்து பாத்தீங்கன்னா வண்ணமயமான ஆடைகளா இல்ல எளிமையான ஆடைகளா, நிறைய பேர் சொன்ன கருத்துக்களை எல்லாம் வச்சு பாக்குறப்போ எல்லாருமே வந்து வண்ணமயமான ஆடைகள் வந்து அணிஞ்சுதான் இருந்திருக்காங்க. யாருமே வந்து எடுத்து உடனே நான் வந்து வெண்மை நிறத்துக்கு போறேன், இல்ல கொஞ்சம் மென்மையான நிறங்கள் அதாவது லைட் கலர்ஸ்க்கு போறேன் அப்படின்ற மாதிரியாக போல. சோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி, இடத்திற்கு தகுந்த மாதிரி, வயதிற்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஆடைகளை நம்ம தேர்வு செஞ்சுக்கிட்டாலே போதும், அது நம்மளுக்கு எடுப்பா இருக்கா அப்படின்றத பார்த்தாலே போதும். இது எல்லாத்தையும் தாண்டி நம்மளுடைய மனது சந்தோஷமா இருக்கா, அழகா இருக்கா, நல்ல எண்ணங்களோட இருக்கா அப்படின்றத தான் நம்ம முக்கியமா பார்க்கணும். அதை தாண்டி நம்மளோட ஆடை வந்து நம்மளுடைய பிரதிபலன் தான். நம்மளோட ஆடை எப்படி இருக்கோ அப்படிதான் நம்மளை வந்து மற்றவங்க பார்ப்பாங்க. அது ஒரு உண்மையான விஷயமா நம்ம ஏத்துக்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏற்ற ஆடைகளும், நம்மளுடைய நிறத்திற்கு ஏற்ற ஆடைகள், நிறங்கள், வண்ணங்கள் வந்து நம்ம தேர்வெடுத்து போடுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அழகாக இருப்போம். எல்லாத்த விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், நம்ம எப்பொழுதுமே சிரிச்சிட்டு சந்தோஷமா முகம் வந்து ஒரு பொலிவோடு இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமுமே அழகா தெரிவோம் அப்படின்றது தான் இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில நம்ம எல்லா நேர்களிட்டும் பேசுறப்போ தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம். ஓகே, தொடர்ந்து இந்த பேசின இந்த விஷயத்தோட இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற போகிறது. மேலும் பல நிகழ்ச்சிகளுக்காக இணைந்திருங்கள். இது ஊட்டி FM 101.8 எல்லாமே செம்ம ஹிட்டு.

0: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நடிச்சது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு. At OTFM 101.8.
1: உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8 காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்.
2: குட் மார்னிங்.
1: காஃபி போட இன்னொரு ஓட்டம். குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம். இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம். இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
3: தினந்தோறும் நண்பகல் 12:10 மணி முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
4: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி 101.8. நிகழ்ச்சி நிரல். இன்று எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பினை கேட்கலாம் நேர்களே. இன்று பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், பிற்பகல் 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கு பெறும் நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மேலிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம், 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் தோடர் பாடல்கள், 2:30 உழைப்பவர் அரங்கம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல், இன்று பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம், 3:02 ஹலோ ஊட்டி, மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் பொது அறிவு வினாடி வினா நிகழ்ச்சி, 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல், 5:02 பொன் மாலை பொழுது வாடாமலர், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 பெட்டதகமுழு படுகுமொழி பாடல்கள், 7 மணிக்கு திரைகானம், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:15 தமிழில் செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும் நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் காய்கறிகள் பயிர்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி பசவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம், 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை சுகுணா அவர்களின் பாட்டு, டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம், 10:45 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள்,

0: உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்ச நேரம் பேச, சின்ன சின்ன சந்தோஷங்களையும் கவலைகளையும் சாதனைகளையும் ஷேர் பண்ணிக்க. ஒரு ஃப்ரெண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேனு ஃபீல் பண்றீங்களா?
1: இதோ உங்களுக்காக தான் ஓடி எஃப்எம் 101.8 ஒவ்வொரு நாளும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை ஸ்நேகிதியே.
0: நெருங்கிய தோழி போல உங்களுடைய மனசை புரிஞ்சுக்க வருது. கேட்க தவறாதீர்கள்.

0: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. Finance Minister Nirmala Sitharaman has urged Qatari businesses to actively explore trade and investment partnerships with India and further strengthen bilateral economic ties. Addressing a business roundtable of the Qatari Businessmen Association in Doha, she highlighted India's strong economic growth, rising investment, and record gross FDI inflow of over $94.5 billion in financial year 2025-26. She also noted Japan Credit Rating's recent upgrade of India's long-term issuer rating. Earlier, the finance minister met Qatar's Minister of State for Foreign Trade, Dr. Ahmed bin Mohammed Al Sayed. They discussed investment opportunities and infrastructure, food security, pharmaceuticals, petrochemicals, education, healthcare, and startups. Commerce and Industry Minister Piyush Goyal has said that India and the United States are witnessing strong momentum in the economic ties. Addressing a business roundtable convened by the National Association of Manufacturers in the United States, the Commerce Minister highlighted India's expanding industrial base and skilled workforce. Mr. Goyal also invited American manufacturers to explore opportunities to deepen the presence in India, partner with India's small and medium enterprises, and co-invest in advanced manufacturing. In a social media post, Mr. Goyal said such cooperation would help build resilient supply chains and create value for both the Indian and U.S. economies. Government has notified the new Corporate Average Fuel Economy CAFE norms for passenger vehicles. This will replace the existing CAFE norms with effect from 1st of April 2027 and remain applicable up to the 31st of March 2032. These new fuel efficiency rules will apply to new passenger vehicles manufactured and imported for sale in India. The new framework provides greater regulatory clarity and a stable policy framework for the automobile industry. It also facilitates technological innovation and support the continued evolution of India's passenger vehicle sector towards greater energy efficiency and lower fuel consumption. According to the Minister of Power, the new CAFE framework will drive progressive improvements in the fuel economy through year-on-year tightening of targets across all 5 years. The fuel consumption benchmark is tightened from 3.9 litres per 100 kilometres in 2027-28 to 3.32 litres per 100 kilometres in 2031-32, representing an improvement of around over 16% over the period. Top LET terrorist has been killed in a joint operation by Army, Police and CRPF in the Yusmarg area of Budgam district during the intervening night. The slain terrorist has been identified as Pakistan-based Lashkar-e-Taiba LET operative Mohammad Asif, alias Haseem Musa. A Srinagar-based Army spokesman said the operation was launched by the Army, Jammu and Kashmir Police and CRPF on the basis of specific intelligence inputs. Senior BJP leader and Union Agriculture and Farmers Welfare Minister Shivraj Singh Chauhan has said that a clean and updated electoral roll is the soul of democracy. Talking to reporters in New Delhi today, Mr. Chauhan said that the integrity of the electoral process could be compromised if incorrect or ineligible names are included in the voters' list. At the Asian Games 2026, India's compound mixed archery team of Sahil Jadhav and Chikita Taniparthi has won the gold medal, beating Korea in a shoot-off in the finals. Indian duo also secured the 2028 Olympic quota place with this win. Earlier, Indian women's compound archery team also clinched gold after beating China 238-234 in the finals today at Okazaki Chuosogo Park, Japan. The Indian team comprising Jyoti Sureka Vennam and Chikita Taniparthi and Prithika Pradeep entered the finals after beating South Korea 234-233 in the semifinals. In boxing, India's Priya Ghanghas has clinched a bronze medal in the 60-kilogram category, contributing to India's impressive six-medal haul at the ongoing Asian Games at Aichi, Nagoya. This is India's 55th medal at the Asian Games 2026, having won 9 gold, 21 silver and 27 bronze medals. And that is the end of this news bulletin.
0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் 12:10. இனி கேட்கலாம் ஸ்நேகிதியே. இந்த நிகழ்ச்சி நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
2: ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்க கேட்டுட்டு இருக்கிறது ஸ்நேகிதியே. இது பெண்களின் நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
3: நேயர்களே, நாளை காலை 10 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
0: இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே, இந்த நிகழ்ச்சி பெண்களுக்கான நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில பெண்கள் நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிந்த சமையல் குறிப்பு, அது மட்டும் இல்லாமல் ஹெல்த் டிப்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள், நீங்கள் வந்து வாழ்க்கையில் நீங்கள் தினசரி நீங்கள் என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கீங்களோ அந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வந்து மற்ற பெண்களுக்கு அண்ட் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து உதவிகரமாக இருக்கும். அண்ட் இதில் வந்து கண்டிப்பாக ஹெல்த் டிப்ஸ் எனக்கு வந்து பெருசாக எதுவும் தெரியாது, பியூட்டி டிப்ஸ் தெரியாது, ஸோ என்ன ஷேர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நினைக்க வேணா, அதாவது பெண்கள் வந்து அன்றாடம் பண்ணிகிட்ருக்கக்கூடிய வேலைகள்லேயே வந்து ஒரு தனித்துவமான விஷயங்கள் வந்து நிறையா இருக்கும். அண்ட் அவங்க வந்து ஒவ்வொருத்தருமே வந்து ஒவ்வொரு தனியான விஷயங்களை வந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விஷயங்களை நீங்கள் வந்து ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு உங்களுக்கு அது சாதாரணமான ஒரு விஷயமா இருக்கலாம், நீங்கள் அன்றாட செஞ்சுட்டு இருக்கக்கூடியது, பட் கேட்குறவங்களுக்கு அது வந்து கண்டிப்பாக ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ஃபோன் எடுங்க, கால் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிந்த டிப்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து நம்ம டிப்ஸ் வந்து நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். அண்ட் இன்றைக்கி வந்து குறிப்பாக வந்து என்ன டிப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்த் டிப்ஸ், அதுதான் நம்ம வந்து இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ முக்கியமாக வந்து ஹெல்த் டிப் அப்படின்னு சொல்லி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பெண்களுக்கு வந்து ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து ஆண்களை விட கொஞ்சம் அதிகமாக வந்து தேவை அப்படின்றது சொன்னால் அது வந்து கண்டிப்பாக மிகையாகாது. ஏன்னா அப்படின்னா ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து நிறையா வகையாக வந்து பிரிக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றது வந்து இந்த அயன், புரோட்டீன் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து புரதச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. இந்த புரதச்சத்து அப்படின்றது என்னென்ன உணவுலலாம் இருக்குது, அதே மாதிரி என்னென்ன ஊட்டச்சத்து என்னென்ன உணவுலலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சியில் நிறையா விஷயங்கள் பேச போகிறோம். நீங்களும் கால் பண்ணி அதுக்கு நடுவில் உங்களுடைய டிப்ஸை சொல்லிட்டே இருங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்.

வாழை திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. தி குரல்ல சந்தோஷ் நாராயணன் இசையில நீர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்னேகிதியை கேட்டுட்டே இருக்கீங்க. ஸ்னேகிதிய நிகழ்ச்சியில இன்னைக்கு நம்ம வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டே இருக்கோம். அண்ட் அடுத்ததான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த புரதச்சத்து அப்படின்றது வந்து என்னென்ன உணவுகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த புரதச்சத்து அப்படின்றது வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு அப்படின்னா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து இந்த நான்வெஜ் ஐட்டம்ஸில் தான் வந்து புரதச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதில் வந்து மிக குறிப்பாக வந்து முட்டையில் வந்து புரதச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. அண்ட் அதே மட்டும் இல்லாமல் வெஜிடேரியனில் வந்து புரதச்சத்து அப்படின்றது எதில் இருக்குது ஜாஸ்தியாக அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பழங்கள்லேயே வச்சு கொய்யா பழத்தில் வந்து புரதச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. அதே மாதிரி காய்கறிகளில் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த புரோக்கோலி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்தில் வந்துட்டு புரதச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தானிய வகைகளில் வந்து புரதச்சத்து அதிகமாக இருக்குது. பருப்பு, பயிர் வகைகள், அதே மாதிரி வந்து பால், இதிலெல்லாம் வந்து புரதச்சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. அண்ட் இந்த பால் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பாலில் வந்து புரதச்சத்து மட்டும் இல்லாமல் உடலுக்கு தேவையான அனைத்து வகையான சத்துக்களுமே வந்து ஒன்றிணைந்தது தான் இந்த பால் அப்படின்னே சொல்லலாம். ஸோ பாலில் வந்து அந்த அளவுக்கு ஒரு சத்து இருக்குது. ஸோ பால் அப்படின்றது தினமும் எடுத்துக்கிறது அப்படின்றது வந்து பெண்களோட ஹெல்த்துக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.

பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. ஏ ரஹ்மான் இசையில ஊடியம் 101.8 நேர்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம வந்து எந்தெந்த உணவுகள் வந்து பெண்களோட ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே முக்கியம், அதே மாதிரி எந்தெந்த உணவுகளெல்லாம் வந்து நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா என்னென்ன வகையான ஊட்டச்சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத பற்றி தான் பேசிகிட்டே இருக்கும். அண்ட் அந்த வகையில் வந்து இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த விட்டமின், அதே மாதிரி இந்த ஃபோலைட், கால்சியம், அயன், மெக்னீஷியம், பொட்டாசியம், மேக்னீஸ், அதே மாதிரி காப்பர், ஜிங்க், இந்த மாதிரியான சத்துக்களெல்லாம் உடம்புக்கு வந்து ரொம்பவே முக்கியமான தேவை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த சத்துக்களெல்லாம் வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு அதாவது இந்த ஜிங்க் அப்படின்ற இந்த ஒரு சத்து வந்து எதுக்காக பயன்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே வந்து அது உதவுது. அதே மாதிரி இப்போ வந்து நம்மளுக்கு உடலில் வந்து ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டால் அதை வந்து குணப்படுத்துறதுக்காக ஜிங்க் அப்படின்றது நம்மளுக்கு உதவுது. அதே மாதிரி இந்த காப்பர் நம்மளுடைய உடலுக்கு வந்து எந்த அளவுக்கு உதவுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்மளுடைய உடம்புகளில் வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த டிஷ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஸ்கின் கடியில் இருக்குமாமா, ஸோ அந்த டிஷ்யூஸ் எல்லாமே வந்துட்டு கரெக்டாக கனெக்ட் ஆகிருந்ததா அப்படின்னா தான் நம்மளுடைய தோல் வந்து மென்மையாக இருக்கும், அதே மாதிரி தோலோட ஆரோக்கியம் வந்து மேம்படும். ஸோ அதுக்காக இந்த காப்பர் அப்படின்றது இருக்கு. ஸோ தோல் அப்படின்றது வந்து ஆரோக்கியமும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த டிஷ்யூ அப்படின்றது ஆரோக்கியமாக இருந்தால் தோல் அப்படின்றதோட அழகும் வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா விட்டமின் இ அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல இருக்கக்கூடிய செல்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக உதவுது. அதே மாதிரி இந்த விட்டமின் B12 அப்படின்றது வந்து உடலில் இருக்கக்கூடிய செல்லோட ஃபங்க்ஷனை வந்து அது சரியாக பார்த்துக்குது. ஸோ இந்த இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன விஷயம் யோசிக்கிறோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய நம்மளுடைய மூளை பகுதியில் வந்துட்டு நிறைய விதமான செல்கள் வந்து இருக்குது. ஸோ அந்த செல்கள் ஒவ்வொன்றும் எவ்வளோ ஸ்பீடாக வந்து வேலை செய்யுது, அதே மாதிரி அந்த செல்கள் வந்து எந்த அளவுக்கு அது வந்து அதோட வேலையை வந்து கரெக்டாக எஃபிஷியண்ட்டாக செய்யுது அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய சிந்தனை, அதே மாதிரி சிந்தனை ஆற்றல், நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து நம்ம ஒரு கணக்கு போடுறதாகட்டும், ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்மளுடைய மூளைக்கு வேலை கொடுத்து அதை வந்து செய்யறதாகட்டும், இதுக்கெல்லாமே வந்து அந்த செல்கள் தான் வந்து நம்மளுக்கு வந்து உதவுது. ஸோ அது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம், பட் இதெல்லாம் வந்து எந்த இந்த ஜிங்க் அப்படின்றது வந்து இப்போ பொதுவாக நம்ம எங்கே போய் எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது ஜிங்க் அப்படின்றது நம்ம அன்றாட எடுக்கக்கூடிய உணவுகள்லேயே இருக்கு, பட்டாணியில் இருக்கு, கீரை வகைகளில் மற்றும் காளான் இதில் வந்து ஜிங்க் சத்து நம்மளுக்கு இருக்கு. அதே மாதிரி இந்த காப்பர் அப்படின்றதும் வந்து நம்மளுக்கு எதில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதே காளான்ல இருக்கு, கீரை வகைகள் மற்றும் உருளைக்கிழங்குல வந்து நம்மளுக்கு காப்பர் சக்தி அப்படின்றது இருக்கு. மோஸ்ட்டாக வந்து இந்த உருளைக்கிழங்கு வந்து ஒரு காய்கறி வகையிலே சேர்க்க மாட்டாங்க, அது வந்துட்டு ஒரு டேஸ்ட்டுக்காக உண்ணக்கூடிய உணவாக தான் எல்லாருமே பார்ப்பாங்க, பட் இந்த உருளைக்கிழங்குலையுமே இந்த அளவுக்கு ஒரு ஊட்டச்சத்து இருக்கு. அதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இந்த செல்ஸ் வந்து நம்மளோட உடலுக்கு எந்த அளவுக்கு முக்கியம், மூளைக்கு எந்த அளவுக்கு முக்கியம்னு பேசணும் இல்லையா, ஸோ அது வந்து எந்த உணவுகள்லாம் இருக்குது அந்த செல்லை மேம்படுத்தக்கூடிய விட்டமின் இ அப்படின்றது, அதே மாதிரி கீரை வகைகள் இருக்குது, அதே மாதிரி குடமிளகாய், வெறும் குடமிளகாய் இல்லாமல் சிவப்பு நிறம் கொண்ட குடமிளகாய், மஞ்சள் நிற குடமிளகாய் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்துட்டு இந்த விட்டமின் இ அப்படின்றது அதிகமாக இருக்குது, புரோக்கோலிலையும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி காய்கள் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த நான் சொன்னக்கூடிய இந்த மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்றது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கீரை வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் வந்து எல்லாமே அடங்கிடுது. அப்போ பாருங்களேன் கீரையில் வந்து எந்த அளவுக்கு ஒரு உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இதே மாதிரி இன்னும் என்னென்ன காய்கறிகளில் என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது, ஸோ அதே மாதிரி அந்த ஊட்டச்சத்து நம்மளுடைய உடலுக்கு எந்த வகையில் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி தொடர்ந்து பேசலாம் நிகழ்ச்சியில் பாடலுக்கு அப்புறமா. தொடர்ந்து நினைவுகள் இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமஹிட்டு நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஸ்நேகிதியே.

வெந்து தணிந்தது காடு திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 நேர்கள் கேட்டுருக்க இந்த நிகழ்ச்சி ஸ்நேகிதியே நல வாழ்வின் நம்பிக்கை குரல். இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு பெண்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து பற்றி தான் வந்து பேசிகிட்டே இருக்கோம். ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து இந்த ஊட்டச்சத்தில் வந்து நிறைய கேள்விப்பட்டிருப்போம், அதாவது இந்த மெக்னீஷியம், பொட்டாசியம், அயன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முக்கியமாக இந்த அயன் சத்து அப்படின்றது வந்து எதுக்கு தேவைன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் நினைவூட்டுறதுக்காக இந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றது வந்து உடலோட ரத்தத்துக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் இது வந்து ஹீமோக்ளோபின் கம்மி அப்படின்றது வந்து பெண்கள் இப்போ வந்து சொல்கிறது வந்து ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த ஹீமோக்ளோபின் அப்படின்றது வந்து உடல்ல வந்து ரொம்ப கம்மியாகிறது, ரொம்பவே அளவு வந்து குறைஞ்சது அப்படின்னா அது வந்து ஆயுள குறைக்க கூட வந்து வாய்ப்பு இருக்கு. அதனால ஹீமோக்ளோபினை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் அதே மாதிரியே வந்து உடலுக்கு வந்து ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய அந்த பிளட் வெசல்ஸ் அப்படின்றத வந்து அந்த ரத்த நாணங்களை வந்து கரெக்டாக வச்சுக்கிறதுக்காகவும் இந்த அயன் வந்து பயன்படுது. ஸோ அயன் அப்படின்றது வந்து இதில் நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டாப் மோஸ்ட் அப்படின்னு சொன்னால் வந்து கண்டிப்பாக முருங்கை கீரையில் தான் வந்து அயன் அப்படின்றது நிறையா இருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பாலக்கீரையில் இருக்குது. அண்ட் அதுக்கும் அடுத்ததாக புரோக்கோலி அண்ட் பட்டாணி வகைகள், இதுலேயும் வந்து அயன் சத்து அப்படின்றது அதிகமாக இருக்குது. அண்ட் முருங்கை காயிலும் இருக்குது. பட் எதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா முருங்கைக்கீரையில் தான். ஸோ இந்த அயன் அப்படின்றது அந்தளவுக்கு உடலுக்கு வந்து ரொம்பவே முக்கியம். அண்ட் பெண்களுக்கு குறிப்பாக அயன் சக்தி வந்து ஆண்களுக்கு ஒரு நாளைக்கு இவ்வளவு சதவீதம் அயன் தேவைப்படுது அப்படின்றத விட அதிகமான அளவு அயன் வந்து பெண்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து தேவைப்படுது. அண்ட் அதே மாதிரி கால்சியம் அப்படின்றது வந்து எந்தெந்த உடலில் வந்து எதுக்கெல்லாம் முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி எலும்புகள், அதே மாதிரி பற்கள், அதுக்கு வந்து கால்சியம் வந்து ரொம்ப

முக்கியம். ஆனால் அது மட்டும் இல்லாமல் எலும்பு பற்கள் அப்படின்னா தான் வந்து கால்சியமாக, அதையும் தாண்டி நம்மளுக்கு வந்து நரம்போட செயல்பாடுகளுக்கு வந்து கால்சியம் மிக முக்கியமாக இருக்குது. ஸோ நரம்பு வந்து அப்படி என்னத்தை வந்து செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நரம்பு அப்படின்றது தான் வந்து ரொம்பவே எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான ஒரு பங்கு வகிக்குதுன்னு அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரத்த ஓட்டத்துக்கு, அதே மாதிரி நம்மளோட உடலில் சுரக்கக்கூடிய இந்த ஹார்மோன்கள், அதே மாதிரி உடலில் சுரக்கக்கூடிய நிறைய விதமான என்சைம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து கரெக்டாக அந்தந்த பகுதிக்கு செல்லணும் அப்படின்றது, கரெக்டாக அந்த டைமுக்கு செல்லணும், அது எந்த ஸ்பீடில் ஓடணும், அதே மாதிரி எவ்வளோ சீக்கிரம் போகணும் அப்படின்றதெல்லாம் ரொம்பவே முக்கியம். ஸோ இதுக்கெல்லாம் நரம்போட ஹெல்த் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். ஸோ அந்த நரம்போட ஹெல்த் அப்படின்றது நல்லா இல்லாமல் போகிறதுனால தான் நம்மளுக்கு வந்து உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்கள், அதே மாதிரி உடலில் ஏற்படக்கூடிய இந்த ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், ஸோ இதெல்லாமே வந்து நடக்குது. அண்ட் பெண்களுக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா, மாதவிடாய் காலங்களில் வந்து வீக்கங்கள் ஏற்படுறது, அதே மாதிரி முகம் வந்து வீங்கிறது, கண்கள் வீங்கிறது, கை கால்கள் வீங்கிறது கர்ப்ப காலத்தில். ஸோ இதுக்கெல்லாம் காரணம் பார்த்திங்க அப்படின்னா, அந்த நரம்போட அந்த ஹெல்த் அப்படின்றது வந்து குறைஞ்சிருக்கிறதுனால தான். ஸோ இந்த நரம்பு அப்படின்ற செயல்பாடுக்கும் வந்து கால்சியம் அப்படின்றது மிக முக்கிய பங்கு வகிக்குது அப்படின்றதையும் வந்து சொல்லிடலாம். ஓகே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து பேசணும். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல் கேட்கலாம்.

மாமனன் திரைப்படத்திற்காக கேட்ட அந்த பாடலோடு நிறைவு பெறுகிறது இன்றைய ஸ்நேகிதியே நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.

0: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டுமென்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளில் மகளிர் வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஜோதி சுரேகா வெண்ணாம், சித்திகா தானி பற்றை மற்றும் பிரித்திகா பிரதீப் அடங்கிய அணி சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. கலப்பு வில்வித்தை காம்பவுண்ட் குழு பிரிவில் ஷாகில் ஜாதவ் மற்றும் சித்திகா தானி பார்த்தி அடங்கிய அணி தென்கொரியாவை தோற்கடித்து தங்கப்பதக்கம் வென்றது. துப்பாக்கிச் சுடுதல் கலப்பு டிராப் குழு பிரிவில் நீரு தண்டா சென்னாய் இணை தங்கப்பதக்கம் வென்றது. குத்துச்சண்டை மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் பிரியா கங்காஸ் வெண்கலப் பதக்கம் வென்றார். வில்வித்தை பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய அணியினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா, மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா மற்றும் மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். இப்போட்டியின் மகளிர் ஹாக்கி அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று தென்கொரியாவை எதிர்கொள்கிறது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வாக்காளர் பட்டியலில் தவறுகள் இடம்பெற்றால் ஜனநாயகத்தின் நடைமுறைகளை அது பாதிக்கும் என்று கவலை தெரிவித்தார். தேர்தல் நடைமுறைகள் குறித்த எதிர்க்கட்சிகளின் குற்றச்சாட்டை அவர் நிராகரித்தார். இறந்தவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்குவது எந்த விதத்தில் தவறானது என அவர் கேள்வி எழுப்பினார். வாக்காளர் பட்டியலில் தகுதியான பெயர்கள் மட்டுமே சேர்க்கப்பட்டுள்ளது என திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். தோஹாவில் கத்தார் நாட்டு வணிகர் சங்க கூட்டத்தில் உரையாற்றிய அவர், இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக தெரிவித்தார். நேரடி அந்நிய முதலீடு கடந்த நிதியாண்டில் 9450 டாலர் அளவுக்கு அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். முன்னதாக கத்தார் வர்த்தகத்துறை அமைச்சர் டாக்டர் அகமது பின் முகமதுடன் அவர் ஆலோசனை நடத்தினார். கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் முதலீட்டுக்கான வாய்ப்புகள் குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியா அமெரிக்கா இடையேயான பொருளாதார உறவுகள் மேம்பட்டு வருவதாக மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவில் உற்பத்தியாளர் சங்க கருத்தரங்கில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் திறன் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் அதிகரித்து வருவதாக கூறினார். அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய வரவேற்பதாக அவர் தெரிவித்தார். இந்தியாவின் சிறு குறு நிறுவனங்களுடன் இணைந்து அமெரிக்க நிறுவனங்கள் செயல்பட்டால் இருநாட்டு பொருளாதாரமும் மேம்படும் என்று திரு பியூஷ் கோயல் கூறினார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கம் மற்றும் அதிகாரமளித்தல் ஆகியவற்றிற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் யூ டியூப் தள உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், இளம் படைப்பாளிகள் துணிச்சலுடனும் பொறுப்புடனும் படைப்புகளை உருவாக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். பின்னர் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியில் யூ டியூப் 18,000 கோடி ரூபாய் பங்களித்து வருவதாக தெரிவித்தார். இதன் மூலம் 960,000 பேருக்கு வேலைவாய்ப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். 100 கோடி மக்களை கொண்ட நமது நாட்டில் 100 கோடி கதைகளும் கருத்துகளும் சிந்தனைகளும் உள்ளதாக டாக்டர் எல் முருகன் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், 2047 ஆண்டிற்குள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக உருவாக்குவதற்கு அயராது பாடுபட்டு வருகிறார். மக்களுக்கான சேவை, திறமையான நல்லாட்சி என்ற அடிப்படையில் அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை காண்பதுடன் சமூக அதிகாரத்தை வலியுறுத்தும் திட்டங்களுக்கு அவர் முன்னுரிமை அளித்து வருகிறார். இன்றைய தொகுப்பில் மும்பையில் அடல் சேது கடல் பாலம் குறித்த கூடுதல் தகவல் இடம்பெறுகிறது.
2: மகாராஷ்டிராவில் மும்பையிலிருந்து நவி மும்பை வரை செல்லும் அடல் பாலம் இரு துறைமுகங்களை இணைப்பதுடன் போக்குவரத்து இடையூறின்றி குறுகிய காலத்தில் விரைவாக செல்வதற்கு வசதியாக அமைக்கப்பட்டுள்ளது. 2016 ஆண்டு டிசம்பர் மாதம் இந்தியாவிலேயே மிக நீளமான கடல் மீதான மேம்பாலத்திற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார். 17,840 கோடி ரூபாய் மதிப்பில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த பாலத்தை பிரதமர் திரு மோடி 2024 ஆண்டு ஜனவரி மாதம் திறந்து வைத்தார். மொத்தம் 21.8 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ஆறு வழி சாலை சுமார் 16.5 கிலோமீட்டர் நீளத்திற்கு கடல் மீது அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பத்துடன் இந்த கட்டுமானம் அமைக்கப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இந்த பாலத்தில் சென்றால் சுமார் 2 மணி நேரம் செல்ல வேண்டிய தூரத்தை 50 நிமிடங்களுக்குள் சென்றடையலாம். மும்பையிலிருந்து நவி மும்பைக்கு செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் உதவிகரமாக இருப்பதாக இந்த பாதையில் தினந்தோறும் பயணிக்கும் திரு அனுப் ஆனந்த் தெரிவித்துள்ளார். மும்பை சர்வதேச விமான நிலையத்திற்கும் புனே, கோவா மற்றும் தென்னிந்தியாவின் பல்வேறு பகுதிகளுக்கும் செல்வதற்கு அடல் சேது பாலம் மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது.
0: பஞ்சாப் மாநிலம் அம்ரித்சர் மாவட்டத்தில் சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்திருந்த 8 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய பஞ்சாப் காவல்துறை ஐஜி குர்பிரீத் புல்லார், எல்லைப் பகுதியில் உள்ள தோட்டத்தில் ஆயுதங்கள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாக கூறினார். இவர்களிடமிருந்து AK-47, AK-56 ரக துப்பாக்கிகளும், 10 கிலோ ஹெராயின் போதைப் பொருளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. துர்கா பூஜை முன்னேற்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் இதனை தெரிவித்த பங்களாதேஷ் அமைச்சர் முகமது ஷமீம், துர்கா பூஜையை அமைதியாகவும் கோலாகலமாகவும் நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதற்காக பாதுகாப்பு ஏற்பாடுகள் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இந்துக்களின் மிகப்பெரிய பண்டிகையான துர்கா பூஜையை பாதுகாப்பாக நடத்த அரசு உறுதிபூண்டிருப்பதாக அவர் தெரிவித்தார். இந்த பூஜைகளை சிறப்பாக நடத்த நாடு முழுவதும் உள்ள துர்கா பூஜை குழுக்களுக்கு போதிய நிதி உதவி அளிக்கப்படும் என்று அவர் கூறினார். பங்களாதேஷில் உள்ள இஸ்லாமியர்களும் இந்துக்களும் மத நல்லிணக்கத்தை பேணி காக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இக்கூட்டத்தில் பல்வேறு அமைச்சக பிரதிநிதிகளும் பாதுகாப்பு அலுவலர்களும் இந்து, பௌத்த மதம் மற்றும் கிறிஸ்தவ அமைப்பின் பிரதிநிதிகளும் கலந்து கொண்டனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. குவஹாத்தியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் இந்தியா 1-0 என்ற ஆட்டக்கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 109 ரன் எடுத்துள்ளது. இந்தியா முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2வது நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 3 தங்கம் 1 வெண்கலப் பதக்கத்தை வென்றுள்ளது. ஜனநாயகத்தில் திருத்தி அமைக்கப்பட்ட வாக்காளர் பட்டியல் முக்கியமானது என்று மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் முதலீடு செய்ய கத்தார் நிறுவனங்களுக்கு மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அழைப்பு விடுத்துள்ளார். இளம் படைப்பாளர்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை புத்தாக்கத்திற்கான கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கேட்டுக் கொண்டுள்ளார். பங்களாதேஷில் துர்கா பூஜையை சிறப்பாக நடத்த அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டு அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
4: பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். இன்றைய 21ஆம் நூற்றாண்டில் மனிதகுலம் எதிர்கொள்ளும் மிக கடுமையான மற்றும் உலகளாவிய அச்சுறுத்தல்களில் தலையாயது காலநிலை மாற்றம் மற்றும் புவி வெப்பமயமாதல். தொடர் வறட்சி, தீவிர புயல்கள், கடல் மட்ட உயர்வு மற்றும் தாள முடியாத வெப்ப அலைகள் ஆகியவை நமது நாட்டின் விவசாயம், நீர் மேலாண்மை மற்றும் கோடிக்கணக்கான மக்களின் வாழ்வாதாரத்தை பெருமளவு நிலைகுலைய செய்து வருகின்றன. காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை குறைப்பது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ஏற்கனவே ஏற்பட்டுவிட்ட சூழல் மாற்றங்களுக்கு ஏற்ப நமது வாழ்க்கை முறையையும் விவசாய உத்திகளையும் தகவமைத்துக் கொள்வதாகும். மாநில அரசுகள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் காலநிலை மாற்றத்தால் அதிகம் பாதிக்கப்படக்கூடிய துறைகளில் உறுதியான தகவமைப்பு திட்டங்களை செயல்படுத்த தேவையான முழுமையான நிதி உதவியை வழங்கும் உயரிய நோக்கில் மத்திய சுற்றுச்சூழல், வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தால் 100% மத்திய துறை திட்டமாக தொடங்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க திட்டம்தான் பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதி. காலநிலை மாற்றத்திற்கான சர்வதேச நிதி ஆதாரங்களை மட்டுமே நம்பியிருக்காமல் உள்நாட்டு வளங்களை கொண்டு தகவமைப்பு திட்டங்களுக்கு நிதியளிக்க மத்திய அரசால் இந்நிதி நிறுவப்பட்டது. இத்திட்டம் 2015-16 நிதியாண்டில் மத்திய வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்டு தொடக்க நிதியாக 350 கோடி ஒதுக்கீட்டுடன் முறைப்படி செயல்பாட்டுக்கு வந்தது. தொடர்ந்து பல்வேறு கட்டங்களில் கூடுதல் நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டுள்ளன. இத்திட்டத்திற்கான அனைத்து நிதியையும் மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகமே முழு மானியமாக வழங்குகிறது. கிராமப்புற மற்றும் விவசாய நிதி மேலாண்மையில் இணையற்ற அனுபவம் கொண்ட நபார்டு, நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட் வங்கி இந்நிதியின் தேசிய செயலாக்க முகமையாக பொறுப்பேற்று செயல்படுகிறது. இத்திட்டம் தனித்தனி திட்டங்களாக இல்லாமல் மாநில அரசுகளால் ஏற்கனவே வகுக்கப்பட்ட மாநில காலநிலை மாற்ற செயல் திட்டங்களுடன் நேரடியாக ஒருங்கிணைக்கப்பட்டு செயல்படுத்தப்படுகிறது. இந்த நிதியானது காலநிலை மாற்றத்தால் நேரடியாக பாதிக்கப்படும் நலிவடைந்த துறைகளை கண்டறிந்து அவற்றின் மீள்தன்மையை உயர்த்த பயன்படுத்தப்படுகிறது. பாரம்பரிய விதைகளுக்கு பதிலாக வறட்சி, அதிக வெப்பம் மற்றும் வெள்ளப்பெருக்கை தாங்கி வளரக்கூடிய மாற்றுப்பயிர் வகைகளை அறிமுகப்படுத்துதல், நீர் சேமிப்பு முறைகளான சொட்டு நீர் பாசனம், நுண்ணீர் பாசனத்தை விரிவாக்குதல், பாரம்பரிய நீர்நிலைகள், குளங்கள் மற்றும் ஏரிகளை தூர்வாருதல், மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகளை உருவாக்குதல் மற்றும் நன்னீர் விநியோகத்தை உறுதி செய்தல், கடல் அரிப்பை தடுக்க அலையாத்தி காடுகளை பாதுகாத்தல், உப்பு நீர் நிலத்தடி நீருடன் கலப்பதை தடுத்தல் மற்றும் கடலோர மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல், காட்டுத்தீயை தடுத்தல், உள்ளூர் மரங்களை நடுதல் மற்றும் வனங்களை சார்ந்து வாழும் பழங்குடியின மக்களுக்கு மாற்று வாழ்வாதாரங்களை உருவாக்குதல், அதிக வெப்பத்தால் பாதிக்கப்படாத கால்நடை ரகங்களை பாதுகாத்தல் மற்றும் தீவன பற்றாக்குறையை போக்க பசுந்தீவன வங்கிகளை அமைத்தல் இதன் முக்கியமான நோக்கங்களாகும். பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதி நாட்டின் பொருளாதார அடித்தளத்தை இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாக்கும் அரணாக திகழ்கிறது. திடீர் பருவமழை பொய்ப்பு அல்லது அதீத வெள்ளத்தால் ஏற்படும் பயிர் இழப்புகள் குறைக்கப்பட்டு உழவர்களின் வாழ்வாதாரம் நிலைத்தன்மையை அடைகிறது. காலநிலை மாற்றத்தால் விவசாயமும் குடிநீரும் பாழாகி கிராம மக்கள் நகரங்களை நோக்கி அகதிகளாக புலம்பெயரும் அவல நிலை இத்தகவமைப்பு பணிகளால் தவிர்க்கப்படுகிறது. நீர் சேகரிப்பு மற்றும் பண்ணை மேலாண்மையில் அதிகம் ஈடுபடும் கிராமப்புற மக்களிற்கு நேரடி தொழில்நுட்ப பயிற்சிகளும் வசதிகளும் கிடைப்பதால் அவர்களின் உழைப்பு சுமை குறைகிறது. பாரிஸ் காலநிலை ஒப்பந்தம் மற்றும் ஐக்கிய நாடுகளின் நிலையான வளர்ச்சி இலக்குகளில் இந்தியா அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற இந்த திட்டம் நாட்டின் உள்நாட்டு முதுகெலும்பாக செயலாற்றுகிறது. பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதி என்பது வெறும் வரவு செலவு திட்ட எண்களால் உருவான நிதியம் அல்ல. அது மாறுபட்டு வரும் பருவநிலைக்கு மத்தியில் நமது தாய் மண்ணையும் அதன் எதிர்கால சமுதாயத்தையும் காக்க உருவாக்கப்பட்ட ஒரு பசுமை பாதுகாப்பு அரணாகும். இயற்கையை வெல்ல நினைப்பது அறியாமை, இயற்கையோடு இயைந்து தகவமைத்துக் கொண்டு வாழ்வதே அறிவுடைமை. அரசாங்கத்தின் இத்தகைய திட்டங்களோடு நாமும் கைகோர்ப்போம். மரங்களை நடுவோம். நீர்நிலைகளை கண்ணின் இமை போல பாதுகாப்போம். காலநிலை மாற்றத்தின் சவால்களை வென்று பசுமையான வளமான பாரதத்தை அடுத்த தலைமுறைக்கு கையளிப்போம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இதுவரை பருவநிலை மாற்றத்திற்கான தேசிய தகவமைப்பு நிதி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்டோம்.
5: மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம் நீர்களே.

வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்பின் இன்றியமையா ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகளுக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று ஒரே நாளில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை தட்டிச் சென்றுள்ளது. துப்பாக்கி சுடுதல் டிராப் கலப்பு பிரிவில் நீரு தண்டாவும் கைனன் செனாயும் தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தனர். தனிநபர் பிரிவில் ஏற்கனவே நீரு தங்கப்பதக்கம் வென்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வில்வித்தை குழு பிரிவுகளில் இந்திய ஆடவர் அணியினரும் மகளிர் அணியினரும் சீனாவை தோற்கடித்து தங்கப்பதக்கங்களை கைப்பற்றியுள்ளனர். அதேபோல் வில்வித்தை கலப்பு இரட்டையர் பிரிவிலும் இந்தியா தங்கப்பதக்கத்தை கைப்பற்றியது. இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 28 வெண்கலம் என மொத்தம் 59 பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்ற வீர வீராங்கனைகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வீரர் வீராங்கனைகளின் ஒருங்கிணைந்த பணி நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளதாக அவர்கள் பாராட்டியுள்ளனர். நாட்டின் பொருளாதாரத்தின் முக்கிய தூணாகவும் வேலை வாய்ப்பின் இன்றியமைய ஆதாரமாகவும் சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். புதுடெல்லியில் தேசிய சுற்றுலா மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், உலகளாவிய நிச்சயமற்ற தேக்க நிலையிலும் புவி அரசியல் தேக்க நிலையிலும் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி பெற்று வருவதாக கூறினார். வலுவான சுற்றுலா மேலாண்மையின் அவசியத்தை எடுத்துரைத்த அமைச்சர், உலக அளவிலான சுற்றுலா நிலைப்பாட்டில் இந்தியாவின் நிலையை வலுப்படுத்த தரமான சுற்றுலா அனுபவங்கள் மிக முக்கியம் என்று சுட்டிக்காட்டினார். சுற்றுலா துறை சார்ந்தவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் மிக அவசியம் என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். வாகனங்களுக்கான சராசரி எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைகள் தொடர்பான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் இந்த புதிய நெறிமுறைகள் 2032 ஆண்டு மார்ச் இறுதி வரை நடைமுறையில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிதாக உற்பத்தி செய்யப்படும் மற்றும் விற்பனைக்காக இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கு இந்த நடைமுறைகள் பொருந்தும் என்று அரசு கூறியுள்ளது. இந்த புதிய நடைமுறைகளால் மோட்டார் வாகன தொழிற்சாலைக்கு நிலையான கொள்கை வரையறைகள் நிர்ணயிக்க வகை செய்யப்படுவதோடு ஒழுங்குமுறை மாற்றங்களுக்கும் வழிகோலப்பட்டுள்ளது. புதுமையான தொழில்நுட்பங்கள், எரிபொருள் மேலாண்மை, குறைந்த எரிபொருள் பயன்பாடு ஆகியவற்றை நோக்கமாக கொண்டு இந்த அறிவிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. நேர்மையான புதுப்பிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலே ஜனநாயகத்தின் உயிர் நாடியாக திகழ்கிறது என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுடெல்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தகுதியற்றவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றால் அது தேர்தல் நடைமுறைகளின் நம்பகத்தன்மையை பாதிக்கும் என்று கூறியுள்ளார். உயிரிழந்தவர்களின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்படுவதும் தகுதியுடைய குடிமக்களின் பெயர்கள் மட்டுமே இடம்பெறுவதும் மிகவும் அவசியம் என்றும் அவர் எடுத்துரைத்தார். நம் நாட்டின் வர்த்தகம் மற்றும் முதலீடுகளில் ஆர்வத்துடன் பங்கேற்க கத்தார் நாட்டு வர்த்தகர்களை மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தியுள்ளார். டோஹாவில் கத்தார் நாட்டு தொழில் பிரதிநிதிகளுடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது நம் நாட்டின் வருவான பொருளாதார வளர்ச்சியை அவர் எடுத்துரைத்தார். முன்னதாக கத்தார் வெளியுறவு அமைச்சர் அகமது பின்னுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்ட அமைச்சர், நம் நாட்டின் கட்டமைப்பு, உணவு பாதுகாப்பு, மருந்தியல் துறை, கல்வி, சுகாதாரம், ஸ்டார்ட் அப் பிரிவுகளில் முதலீடுகளை மேற்கொள்ள அழைப்பு விடுத்தார். கத்தார் மற்றும் குடா நாடுகளுடனான வர்த்தகத்தை மீண்டும் தொடங்குவது கடல்சார் ஒத்துழைப்பு

0: அமைப்பு ஹார்முஸ் நீர் இணையில் வர்த்தகம் தொடர்பாகவும் திருமதி நிர்மலா சீதாராமன் பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டார்.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்துள்ள நிலையில் வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக நீர்வள சீர்திருத்தங்கள் தொடர்பான செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு மேற்கொண்ட முறையான நீர் சீர்திருத்தங்களால் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நீர்வளம் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுடன் முன்னெடுத்துச் செல்லப்படுகிறது. தடுப்பணைகள், கால்வாய் இணைப்புகள், நிலத்தடி நீர் மேம்பாட்டு பணிகள், புனரமைக்கப்பட்ட நீர்நிலைகளால் நீர் பற்றாக்குறை என்ற நிலை மாறி பாதுகாப்பான நீர்முறை உருவாகியுள்ளது. இந்நடவடிக்கைகளால் வறட்சியின் பிடியிலிருந்து மீண்ட லட்சக்கணக்கான விவசாயிகளின் வாழ்வாதாரம் மேம்பட்டு அவர்கள் ஆளுமை பெற்றுள்ளனர். தேசத்தின் நீடித்த நீர்வள மேலாண்மைக்கும் வேளாண் செழிப்பிற்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் நீர் சீர்திருத்த பணிகளே காரணம் என்பது மிகையாகாது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. மாணவ மாணவிகள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் டாக்டர் எம்ஜிஆர் கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தின் 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று உரையாற்றிய அவர், மாணாக்கரின் வளர்ச்சியில் பெற்றோரின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்று குறிப்பிட்டார். மாணாக்கரின் நற்பண்பு என்பது பெற்றோர் ஆசிரியர் நண்பர்களின் வழிகாட்டுதல்களால் உருவாகிறது என்றும் அவர் தெரிவித்தார். மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வரும் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகளை தேர்தல் ஆணையம் முழுவீச்சில் மேற்கொண்டுள்ளது. மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் தேர்தல் பணியில் ஈடுபடும் பணியாளர்களிடம் தபால் வாக்குகளை பெறும் பணிகள் அங்கு நடைபெற்று வருகின்றன. தாராபுரத்தில் 1201 தபால் வாக்குகள் பெறப்பட்டுள்ளதாக எமது திருப்பூர் செய்தியாளர் கூறுகிறார்.
2: தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலை ஒட்டி 85 வயதுக்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி வாக்காளர்களிடமிருந்து தபால் வாக்குகளை பெறும் பணி நடைபெற்றது. இதில் தபால் வாக்களிக்க தகுதி பெற்ற 1236 பேரில் 1201 பேர் தங்களது வாக்குகளை பதிவு செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் 22ஆம் தேதி முதல் தேர்தல் அலுவலர்கள் அடங்கிய குழுக்கள் தகுதியான வாக்காளர்களின் வீடுகளுக்கே நேரில் சென்று தபால் வாக்குகளை பதிவு செய்யும் பணியில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் பகுதியிலிருந்து சபரீஷ்.
0: தமிழ்நாட்டில் ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை தமிழக அரசு உடனடியாக வெளியிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்ட அறிக்கையில், உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி 2028ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் 2 சிறப்பு தேர்வுகள் உட்பட 5 முறை ஆசிரியர் தகுதி தேர்வை நடத்த வேண்டும் என்பதால் இதற்கான முயற்சிகளை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் 2வது சீசன் தொடங்க உள்ளது. நாளை மறுநாள் முதல் மலர் கண்காட்சிக்கு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
3: நீலகிரி மாவட்டம் உதகையில் நடப்பாண்டிற்கான 2வது சீசன் தற்பொழுது தொடங்கியுள்ள நிலையில் சுற்றுலா பயணிகள் கண்டுரசிப்பதற்காக அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறுகிறது. இன்காமேரி கோல்டு, காஸ்மஸ், பேன்சி, பெட்டூனியா, ஜினியா, ஸ்வீட் லிலியம், அஜிரேட்டம், கலண்டுலா, சப்னேரியா போன்ற 55 வகைகளை 10,000 மலர் தொட்டிகள் அடுக்கப்பட்டு வருகிறது. மலர் தொட்டிகள் அடுக்கும் பணி 2 நாட்களில் நிறைவடையும் நிலையில் வெள்ளிக்கிழமை முதல் மலர் கண்காட்சிக்கான சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் 80,000 கோடி ரூபாய் முதலீட்டில் மரபுசாரா எரிசக்தி அடிப்படையிலான மோட்டார் வாகன தொழிற்சாலைகள் செயல்பாட்டிற்கு வரவுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு விஷ்ணு மகாஜன் கூறியுள்ளார். தூத்துக்குடியில் தொழில் திறன் கருத்தரங்கை துவக்கி வைத்து பேசிய அவர், இதன் மூலம் 32,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிட்டும் என்றார்.
4: நம்மளோட டிஸ்ட்ரிக்ட்ல உள்ள மாணவர்கள் மாணவிகளுக்கு பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக ஸ்கில் செக்டர்ல ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய நிலைமையில இருக்கும். ஐடிஐஸ், பாலிடெக்னிக்ஸ், இன்ஜினியரிங் காலேஜஸ், நிறைய மேனுஃபேக்சரிங் ஜாப்ஸ் வந்து கிரியேட் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி அண்ட் மொத்தம் ஈகோ சிஸ்டமுக்கு நிறைய ஸ்கில்டு ஜாப்ஸ் தேவைப்படும். இங்கே இருக்கிற மாணவர் மாணவிகளுக்கு இது வழியா ஜாப்ஸ் கிடைக்கிறது, நம்ம நிறைய ஸ்கில்லிங் பண்றதுக்கு தேவை இருக்கு.
0: தமிழ்நாடு மகளிர் மேம்பாடு நிறுவனம் சார்பில் மாநில அளவிலான நவராத்திரி கண்காட்சி சென்னையில் நாளை தொடங்குகிறது. வரும் 15ஆம் தேதி வரை நடைபெறும் இக்கண்காட்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து 70க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவிக் குழுவினரின் தயாரிப்புகள், பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் இடம்பெறுகின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் நாட்டுக்கோழி வளர்ப்பிற்கு 50% மானியம் வழங்கப்பட உள்ளதால் அடுத்த மாதம் 10ஆம் தேதிக்குள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிம வளங்களை கடத்த முயன்ற சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதற்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. குவஹாட்டியில் இன்னும் சற்று நேரத்தில் இந்த போட்டி தொடங்க உள்ளது. 3 போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இந்தியா தற்போது 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் ஒரே நாளில் இன்று இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்று 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் பதக்கங்களை வென்றவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். வேலை வாய்ப்புகளின் இன்றியமைய ஆதாரமாக சுற்றுலா திகழ்கிறது என்று மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். வாகனங்களுக்கான எரிபொருள் பொருளாதார சிக்கன விதிமுறைக்கான அறிவிக்கையை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. மாணவர்கள் தாங்கள் பெற்ற கல்வியை சமூக நலத்திற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் கூறியுள்ளார். வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் டாஸ் வென்ற இந்தியா முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
5: நேரம் 1:55. திரைக்கு கேட்கலாம் நேர்களே.

0: India also discuss accelerating free trade agreement negotiations. Flood situation worsens in North Bihar due to continuous rainfall in Nepal. Over 200 villages affected. In Asian Games 2026, India bagged 3 gold medals in compound archery and 1 in trap mixed team event today, taking total tally to 59, including 10 gold. And in cricket, India win toss and elect to field in the second ODI against West Indies at Guwahati. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15. ஆகாஷவாணி சென்னை மத்தியில் 820 கிலோ ஹெர்ட்ஸில் நேயர்கள் கேட்கவிருப்பது திரைகானம் நிகழ்ச்சியின் முதலில் சமுத்திரம் திரைப்படத்திற்காக சங்கர் மகாதேவன் சுஜாதா பாடியுள்ள பாடல்.

0: நேரம் 2:16. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் OTFM 101.8.
1: சரியான நேரத்துல பரிசோதனை அப்புறம் மருந்து கொடுத்தா HIV தொற்றுள்ள தாயோட குழந்தையோ HIV தொற்றுல இருந்து விடுபடலாம்.
2: என்ன உண்மையாவா?
3: உண்மையில் அதாவது தாய் HIV தொற்றாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை பிறக்கும் ஆஸ்பத்திரியில் பிறப்பிலேயே HIV பாதுகாப்பு சேவைகளின் அடிப்படையில் குழந்தையின் முதல் 6 வாரங்கள் முதல் 2 மாதங்களுக்குள் குழந்தைக்கு முதலாவது HIV பரிசோதனையை செய்வது மிகவும் அவசியமாகும்.
2: மேலும் விவரங்களுக்கு
4: 1-800-419-1800 1-0-9-7.
5: இது தமிழ்நாடு மாநில எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் HIV மற்றும் வாழ்வினை நோய் குறித்த தீவிர விழிப்புணர்வு பிரச்சாரம் இன்டென்சிஃபைட் IEC கேம்பெயின் 3.0 from 12th August to 12th October.
6: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.
7: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப மலை தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், வெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள், இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம். இன்றைய நிகழ்ச்சியில் பண்டைய பழங்குடி தோடர் பாடல்கள் கேட்கலாம்.
8: வெளிநாட்டு பெண்மணி ஒருவர் தோடர் என பெண்மணியை நோக்கி, ஏன் நீங்கள் காலில் செருப்பு அணிவது இல்லை என கேட்கும் பொழுது, அவர் என் கலாச்சாரம் இது, நாங்கள் இன்றளவும் கடைபிடிக்கிறோம் என்றார். அதை அவரும் ஏற்று செருப்பு அணியாமல் செல்லவே பாதிப்புக்குள்ளான அவரை நோக்கி, என் கலாச்சாரம் எனக்கு பெரியது, இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று பாடின பாடல் இது.

Ma

0: தோடர்களில் 14 தந்தை வழி வம்சாவழியினர் உள்ளனர். இந்த வம்சாவழியினர் 14 மந்துகளிலும் கோயில்கள் உள்ளது. இவர்கள் பாடும் பாடலில், நாங்கள் வசிக்கும் இடத்தை இவ்வளவு அழகாக படைத்துள்ளாய், இதை தெரியாமல் நாங்கள் மறைந்து விடுவோமோ, அதாவது இறந்து விடுவோமோ என்று அஞ்சுகின்றோமே கடவுளே என்று பாடுகின்றனர். அடுத்ததாக ஒரு பெண்மணி தன் சோகத்தை புறாவிடம் கூறுவது போல அமைந்த பாடல் இது. என்னத்தான் இவ்வுலகில் செய்தாலும் இருக்கும் வரை நிம்மதியே இல்லையே பெண்புறா, நீ எங்கு இருக்கிறாய், நீயாவது நிம்மதியாக உள்ளாயா வெண்புறா என்று பாடும் பாடல்.
1: I'm

I'm

Ay,

நாங்கள் எங்களின் எண்ணம் போல பாடல்களை பாடுகின்றோம், நீங்கள் என்ன கூறுகின்றீர்கள் என்று பாடுகின்றனர்.

ونعيش يا سيك أصغر شبيم لا عن عم عطا.

0: இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: நேரம் 2:30.
2: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8. உழைப்பவர் அரங்கம். இந்த நிகழ்ச்சிக்காக உங்களுடன் இணைவது சசிகுமார். முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
3: என் பேர் பாபுங்க, நான் ஆட்டோ ஓட்டுறேங்க.
2: எத்தனை வருஷமா ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கீங்க?
3: 40 வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறேங்க.
2: இப்போ ஆட்டோ ஓட்டுற தொழில் அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி, நீங்க விருப்பப்பட்டு போறீங்களா எப்படிங்க?
3: விருப்பப்பட்டு ரொம்ப மனநிறைவா போறேங்க.
2: மனநிறைவா போறீங்க இல்லையா? இப்ப ஆட்டோ ஓட்டுறங்கிறது நமக்கு ஒரு தொழில், அது ஒரு உழைப்பு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
3: இது ஒரு தொழிலேன்றதை விட இப்ப வந்து இது ரொம்ப மனநிறைவா இருக்கு.
2: மனநிறைவா இருக்கு இல்லையா? எத்தனை வருஷமா நீங்க ஓடிட்டு இருக்கீங்க?
3: ஒரு 40 வருஷமா ஓடிட்டு இருக்கேன்.
2: 40 வருஷமா ஓடிட்டு இருக்கீங்க இல்ல? இப்ப இந்த 40 வருஷத்துல வந்து உங்களோட அனுபவத்தை பத்தி சொல்லுங்க. எப்படி வந்து நம்ம
3: அனுபவம்னு சொன்னா, ஒருத்தர் வந்து நல்லவங்களும் வராங்க, ஒருத்தர் சண்டை போடவும் வருவாங்க, எல்லாத்தையும் அனுசரிச்சு நான் இது பண்ணிட்டு போகணும். அதுதாங்க.
2: இப்ப நீங்க இந்த தொழில் தான் அப்படின்னு சொல்லி நீங்க எப்படி வந்து உங்களை மைண்ட் செட் பண்றீங்க எப்படிங்க?
3: அது எதிர்பாராத நடந்த இதுங்க, ஒரு விபத்துன்னு சொல்லலாம் இது. அதனால இந்த தொழிலுக்கு அப்படியே வந்தாச்சு.
2: கண்டிப்பா உழைப்பு அப்படிங்கறது நமக்கு வந்து கண்டிப்பா வேணும் இல்லையா? உழைக்காம சொல்லுங்க.
3: உழைக்கும் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க போவாங்க. கண்டிப்பா இது வந்து டூரிஸ்ட் பிளேஸுங்க, லோக்கல் இருக்காங்க. லோக்கலுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், டூரிஸ்ட் ரெண்டாவது. ஏன்னா லோக்கல் அவங்க தான் ரொம்ப இதாக இருப்பாங்க. உழைக்க லோக்கல் இல்லைன்னா நாங்கள் எல்லாம் இல்லைங்க.
2: இப்போ உழைப்புங்கும் போது உங்களோட அந்த திட்டமிடுதல் எப்படி வந்து இருக்கும்? இப்போ காலையில் நீங்கள் எப்படி வருவீங்க, என்ன பண்ணுவீங்க?
3: திட்டமிட்டு இது செய்ய முடியாதுங்க. திட்டமிட்ட ஒரு நாள் நல்லா ஓடுங்க, ஒரு நாள் ஓடாதுங்க, ஒரு நாள் வண்டி ரிப்பேர் ஆகும், ஒர்க் ஷாப் போகும், சிரமம் ஜாஸ்தி இருக்கும். அதெல்லாம் அனுசரிச்சு போகணும்.
2: இப்போ காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க?
3: காலையில் 6:00 ஆறு மணிக்கு வருவாங்க. சாயங்காலம் 6:30 கிளம்பிடுவாங்க.
2: இதுல எல்லாம் நம்ம ஒரு திட்டமிடுதல்
3: ஒன்றும் பண்ண முடியாது. திட்டமிட்டு எதுவுமே செய்ய முடியாதுங்க. திட்டமிட்டு செய்யறதுல சாத்தியம் இல்லைங்க. அது
2: இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னா அவருக்கு வந்து என்னென்ன அனுபவங்கள் இருக்கணும், எப்படி வந்துட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து பழகணும், இதை பற்றி சொல்லு.
3: பொறுமை, முதல்ல பொறுமை வேணுங்க. ரெண்டாவது நேர்மையாக இருக்கணும்.
2: அப்போ அவங்கள வந்து நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க?
3: எல்லாரும் ஒரு மாதிரி வருவாங்க. அவங்க மக்களுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் மாற்றிக்கணும்.
2: நம்ம
3: ஒருத்தர் கோவப்படுவாங்க, ஒருத்தருக்கு ரொம்ப இதாக சோசியலாக பேசுவாங்க. கோவப்படுறவங்கள்ட்ட நம்மளும் கொஞ்சம் தான் சாந்தமாக பேசி இது பண்ணணும். சோசியல்ட்டாக பேசுகிறவங்களும் சோசியலாக பேசிட்டு போடணும்.
2: இப்போ ஒரு ஆட்டோ டிரைவர் அப்படின்னா அவருக்கு வந்து எந்தெந்த இடங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லணும்.
3: பெரும்பாலும் ஆட்டோ டிரைவருக்கு ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லா இடமும் தெரியுங்க. தெரியாத இடமே இருக்காது, எல்லா இடமும் தெரியும். ஆட்டோ டிரைவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா, ஒரு இடத்துல இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு காவலர் மாதிரிங்க. புது ஆளுங்க யாரும் வரமாட்டாங்க, வந்தால் ஏன் வருவீங்கன்னு கேட்பாங்க. அதுதாங்க.
2: ஓகே, இப்போ உங்களோட அனுபவத்தில் உழைப்பு அப்படிங்கிறது என்ன நினைக்கிறீங்க?
3: என்னுடைய அனுபவத்தில் உழைப்பு ரொம்ப முக்கியங்க. பேசஞ்சர்கிட்ட கரெக்டாக நடந்துக்கணுங்க. பேசஞ்சர் கரெக்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வந்து உழைப்பு நல்லாவே இருக்குங்க. பேசஞ்சர் வரலன்னா உழைப்பு இல்லைங்க.
2: கண்டிப்பாக எல்லாமே உழைச்சி சாப்பிடணும் இல்லையா?
3: ஆமாம், கண்டிப்பாக உழைச்சி தான் சாப்பிடணுங்க. நேர்மையாக இருக்கணுங்க, போய் சொல்லக்கூடாது, நேர்மையாக நடக்கணும். அதுதாங்க மெயின். அது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒருத்தர் வராங்க, ஒருத்தர் வரும்போது இந்த வாடகைத்தானா இந்த வாடகைத்தான் மிஸ் ஜாதி வித்தா சண்டை வரும். அதெல்லாம் இருக்கக்கூடாது. நேர்மையாக இருக்கணும், நேர்மையாக நடந்துட்டு நேர்மையாக போனால் ஆட்டோ தொழில் சூப்பராக இருக்கும். ஒரு குடும்பத்தை அப்படியே

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்க பேர் என்ன பண்றீங்க?
1: சார், என் பேர் முத்து சார். நான் 30 வருஷமா வண்டி ஓட்டுறேங்க.
0: இப்போ 30 வருஷமா வண்டி ஓட்டுறீங்க இல்லைங்களா? இப்போ அந்த அனுபவத்தை பத்தி சொல்லுங்க
1: சார். இங்க வந்து டூரிஸ்ட் வராங்க, லோக்கல் கெஸ்ட் வராங்க. டூரிஸ்டுக்கும் ஒரே வாடகை, லோக்கல் கெஸ்ட்டுக்கும் ஒரே வாடகை. இதே ஹாஸ்பிட்டலுக்கு வரவங்கள்ட்ட 50 ரூபா கம்மியாக தான் ஓட்டுவோம். ஆம்புலன்ஸ் 108 வராதவங்க ஆட்டோ தான் எடுத்துகிட்டு போவாங்க. ஹெட் குவார்ட்டருக்கு போனால் இங்கேருந்து 5 கிலோமீட்டர் இருக்குதுங்க. அதுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்குன்ட்டு வரவங்க ஏழைப்பட்டவங்க தான் வருவாங்க, அவங்களுக்கு கம்மியாக ஓட்டுறோம். டூரிஸ்ட்டுக்கும் லோக்கல் கெஸ்ட்டுக்கும் ஒரே வாடகை தான்.
0: இல்லை, எப்படி வந்து ஒரு டிரைவர் அப்படின்னா உங்களோட கண்ணோட்டத்தில் யார்
1: சார்? டூரிஸ்ட்டும் தான் வராங்க, லோக்கலும் வராங்க, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் இது பண்ணுவோம். லோக்கல் வந்தால் டூரிஸ்ட் வந்தால் இந்த மாதிரிலாம் ரஃபா டஃபாலாம் பேச மாட்டோம், நார்மலாக பேசி அவங்களுக்கு வர இதெல்லாம் டூரிஸ்டெல்லாம் சுற்றி காத்துட்டு இது பண்ணுவோம். லோக்கலுக்கு வந்தாலும் இங்கே வரவங்கெல்லாம் மேக்ஸிமம் ஆஃபீஸு கெஸ்ட்டு, கலெக்டரேட்டுக்கு போவாங்க, தாலுக்கா ஆஃபீஸ் போவாங்க, எல்லா ஆஃபீஸருங்க தான் அவங்களுக்கெல்லாம் நார்மலாக பேசி நல்லபடியாக இது பண்ணி வந்து ரெகுலர் கெஸ்ட் வருவாங்க, இங்கே தேடிட்டு வருவாங்க, வந்து ஆட்டோவில் போவாங்க.
0: ஒரு டிரைவரா இருந்து நம்ம வண்டியை வந்து வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த வண்டியை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும்
1: சார்? இங்க ஃபுல்லா ஹில்ஸ் தான் சார், ஃபுல்லா மேடுங்க. இந்த மேடு பள்ளம் டவுனு ரோடு நார்மல் இல்லை. இங்க இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் சார். இங்கெல்லாம் பெட்ரோலு டீசல்லாம் ரேட்டு ஜாஸ்திங்க, அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ஓட்டிக்கிறோம்.
0: பொதுவாக வந்து நீங்கள் வண்டி காலையில் வந்து வண்டி எடுக்கிறீங்க, இப்போ வண்டி எடுக்கும்போது தொடச்சி எடுக்கிறது, அப்புறம் வந்துட்டு அந்த ஹார்ன் செக் பண்ணுறது, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம்.
1: காலையில் 6:30 வருவோம் சார், 6:30 வருவாங்க. நைட் 8 மணி வரைக்கும் ஓட்டுவோம். காலையில் வரும்போது தொடச்சி கிடிச்சி சுத்தமாக வந்துட்டு வந்து இங்கே வந்து ஒரு போனி பண்ணுறதுக்கு 9 மணி ஆயிரும், 9:10 ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே நார்மலாக ஓட்டிட்டு.
0: இப்போ நம்ம வெயில் காலத்துல பரவாயில்ல, இப்ப மழை காலத்துல வந்து நம்ம ஒரு பயணிகளை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்கணும், அந்த மாதிரி அனுபவங்களை பத்தி சொல்லணும்
1: சார். ரிஸ்கான ஏரியா தாங்க, நீலகிரியே ரிஸ்கான ஏரியா. மழை வந்துச்சுன்னா ரோடு பிளாக் ஆகும், வெயிட் பண்ணணும். ஃபாரஸ்ட் வருவாங்க, அதெல்லாம் வெயிட் பண்ணி அந்த இடத்துக்கு கொண்டு போய் கெஸ்ட்டு கொண்டு போய் விட்டு வரணும். ஒவ்வொரு கெஸ்ட்டு டைம் ஆயிடுச்சுன்னா அந்த கேப்பில் நடந்து போயிடுவாங்க, இல்லை ஒவ்வொரு கெஸ்ட் வெயிட் பண்ணிட்டு போயிட்டு அங்கே விட்டு வருவோம். மழை காலத்தில் ரொம்ப கஷ்டம்.
0: இப்போ உங்களோட அனுபவத்தில் வந்து உழைப்பு அப்படிங்கிறது என்னங்க
1: சார்? நான் ரொம்ப உழைக்கிறேன் சார், ரொம்ப உழைக்கிறேன். ஆனால் பலன் கம்மி சார், பலன் கம்மி. 6:30 வருவோம், 8 மணிக்கு வருவோம். கிட்ட வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணிட்டு ஸ்கூல் பிள்ளைங்களை படிக்க வச்சுட்டு.
0: இப்போ நேர்மை உழைப்பு அப்படிங்கிறது பற்றி நம்ம என்ன நினைக்கிறீங்க
1: சார்? நம்ம நேர்மையாக தான் சார் நடப்போம். ஒன்றும் ரஃப் அண்ட் டஃப்லாம் பேசவும் மாட்டோம். வந்தால் கெஸ்ட்டு வந்தால் நார்மலாக பேசி அனுப்பி நல்லபடியாக

0: முதல்ல உங்களை அறிமுகப்படுத்தி உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்க?
1: சார், என் பேர் பிரபாகரன். ஆட்டோத்தான் ஓட்டிட்டுருக்காங்க.
0: எத்தனை வருஷமாக ஆட்டோ ஓட்டிட்டுருக்கேன்?
1: நான் ஒரு 22 வருஷமாக ஆட்டோத்தான் ஓட்டிட்டுருக்காங்க.
0: இப்போது நம்ம ஆட்டோ டிரைவர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம வண்டியை வந்து எப்படி பராமரிக்கணும், அப்புறம் வண்டியை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும், இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: சார், நம்ம பழப்பு நடத்துறது ஆட்டோவில் தான். நம்மளுக்கு என்னென்னா வண்டி வந்து எந்த அளவுக்கு நம்ம ரிப்பேர் ஆகாத ஒரு சின்ன வேலைனாக்கா அப்போ போய் செஞ்சு அப்போ இது பண்ணணும். அந்த ஒரு இதில் வந்து நம்ம கண்டிஷனாக வச்சா தான் ஏதோ ஒரு சவாரி வந்து எங்கேயுமே பழுதடையாத பார்த்துக்க முடியும். அந்த ஒரு இது இருக்குங்க சார்.
0: இப்போ வண்டி வந்து நம்ம ஃபால்ட் ஆகுதுன்னு தெரியும் போதே உங்களுக்கு தெரிய வருமா, இல்லை எப்படிங்க?
1: ஃபால்ட் எதுனா வண்டியில் ஒரு இந்த பிக்கப் இல்லை, வண்டி கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த இது தெரியுங்க. அப்போ வந்து நம்ம
0: வருஷம் வந்து நீங்க சவுண்டு வச்சு கண்டுபிடிச்சிருவீங்களா, இல்ல வண்டியோட பிக்கப் இதை வச்சு கண்டுபிடிப்பீங்க?
1: சவுண்டு வச்சு கண்டுபிடிக்கலாங்க. அது நம்ம மூவிங் பண்ணும்போது பிக்கப் இல்லைனாலும் இந்த ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும்.
0: இப்போ நீங்க வந்து எப்போதுமே டெய்லியுமே ரொட்டீன் ஒர்க்கா வந்து நம்ம இந்த வண்டியை பராமரிப்போம். இப்போ காலையிலேருந்து நீங்க எப்படி வண்டியை பராமரிப்பீங்க, சாயந்தரம் வரைக்கும் எப்படி பண்ணுவீங்க, இதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க.
1: சவாரி வந்தால் போவாங்க சார், அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட்லேயே தான் இருப்போம். வண்டி வந்து தேய்மானம் கம்மி, சவாரி இருந்துச்சுன்னா நம்ம போயிட்டு வருவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு வாடகை போகிறோம் இது பண்ணுறோன்னா அந்த கேட்குற வாடகை யாரும் இது பண்ணுறதுலாம் ஒரு 70 ரூபா போகிற இடத்துல 50 ரூபான்னு வாங்க. அதே மாதிரி வயசானவங்க வந்தாக்கா அவங்களுக்கு வந்து நாங்கள் கணக்கு இது பார்க்க மாட்டோம். வயசானவங்க வந்தாங்கன்னா சரி அவங்க கொடுக்குறத கொடுங்கன்னு சொல்லி உட்கார போயிடுவோம்.
0: உழைப்பு அப்படிங்கிறது என்னங்க?
1: உழைப்புன்றதை வந்து நாங்கள் வண்டியை நம்பி தான் பழப்பு இது பண்ணிட்டுக்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களை படிக்க வைக்கணும், வீட்டு வாடகை கட்டணும், செலவு வாங்கணும், வண்டியை பராமரிக்கணும், டிஓ கட்டணும், இன்சூரன்ஸ் கட்டணும், இந்த இதெல்லாம் வந்து இதில் தாங்க சார்.
0: உழைப்பு நேர்மை அப்படிங்கிறது
1: சார், உழைப்பு நேர்மைன்றது வந்து எப்படின்னு சொன்னீங்கன்னாக்கா இப்போ வந்து கஷ்டப்பட்டால் தான் நம்மளுக்கு இதுங்க. அதே ஒரு 2 நாள் நம்ம வீட்டில் இருந்துட்டோம்னு வைங்களேன், ஒரு 300 ரூபா 200 ரூபா அந்த இதில் வந்து யாரும் தரமாட்டாங்க. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வச்சு தான் நம்ம ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணோம், வண்டியை மெயின்டைன் பண்ணோம் இது இருக்கு. அதே மாதிரி வர கஸ்டமருங்கள்ட்ட நாங்கள் கொஞ்சம் அனுசரித்து தான் இது பண்ணுறோம். ஆமாம், அது அனுசரிப்பு இல்லைனாக்கா ஒன்றும் பண்ண முடியாது.
0: கண்டிப்பாக. இப்போ காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்போ நீங்கள் வரீங்க அப்படின் போது இந்த உங்களோட தொழில் அனுபவத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: சார், காலையில் 6 மணிக்கு வருவாங்க, 6:30 மணிக்கு வருவோம். வண்டி ஓட்டம் இருக்குமோ அப்படின்றத நம்பி தான் வரோங்க. வந்தீங்கன்னா வந்தாக்கா என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா ஒரு ஒரு டைமில் வந்துட்டு ஒரு போனி ஆகிறதுக்கு ஒரு 9 மணி 10 மணி அந்த மாதிரி இதாகுங்க. ஒரு சில டைமில் இந்த டூரிஸ்டெல்லாம் இறங்கும் போது இது பண்ணால் ஒரு சிலர் இது பண்ணுவாங்க. அந்த ஒரு இதை வச்சு தான் நம்ம இது பண்ணுறோங்க. அதை நம்பி தான் நாங்கள் பொழப்பை நடத்திட்டு இருக்கிறோங்க. சாப்பாட்டுக்கு வழி வந்து எங்களுக்கு மெயினாக வந்து ஆட்டோ தான் சார்.

நேரம் 2:55. ஆகாஷவாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவான அளவுகளும். தருமபுரி மாவட்டம் ஒக்கினேக்கல், பெரியப்பட்டி, திருவண்ணாமலை மாவட்டம் பிஞ்சூர், பாலியப்பட்டு ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் போட் கிளப் 6 சென்டிமீட்டர். திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர், கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர் AWS ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம், திண்டுக்கல் மாவட்டம் வேதசாந்தூர் AWS ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர். சேலம் மாவட்டம் ஏற்காடு, வேலூர் மாவட்டம் பொன்னையணை, நாமக்கல் மாவட்டம் மங்களபுரம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் நெடுங்கல், ஊத்தங்கரை, திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், விழுப்புரம் மாவட்டம் செம்மேடு ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிக அளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாறுதல் ஏதுமில்லை. தமிழ்நாட்டின் சென்னை, நீலகிரி, ஈரோடு, மதுரை, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சி, திருவள்ளூர், வேலூர் மாவட்டங்களில் அதிக அளவு வெப்பநிலை 3.1 டிகிரி முதல் 5 டிகிரி வரை இயல்பருக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் தஞ்சாவூர், தருமபுரி, கன்னியாகுமரி, சேலம் மாவட்டங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் வரை இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மிக அதிக அளவு வெப்பநிலையாக 39.4 டிகிரி செல்சியஸ் பாளையம் கோட்டையில் பதிவாகியுள்ளது. மிக குறைந்த அளவு வெப்பநிலையாக தமிழ்நாட்டின் சமவெளி பகுதிகளில் 24 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையம், தருமபுரி, கரூர் பரமத்தியில் பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 13.1 டிகிரி செல்சியஸ். வானிலை முன்னறிவிப்பு மழை பற்றியது. இன்று நீலகிரி, ஈரோடு, திருப்பத்தூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் காற்று, இடி, மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை நீலகிரி, கோவை, ஈரோடு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. 2ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் பலத்த காற்று, இடி, மின்னலுடன் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளது. நாளை தொடங்கிய 6ஆம் தேதி வரை தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காவேரி டெல்டா பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. இன்று தொடங்கி 3ஆம் தேதி வரை தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் காற்று, இடி, மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிக அளவு 36 முதல் 37 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு 27 முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். அதிக அளவு வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிக அளவு வெப்பநிலை 33.1 டிகிரி செல்சியஸ், குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ். இன்று தொடங்கி 6ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தாவேகாவிற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. குற்றச் செயல்களில் ஈடுபடும் தாவேகவினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியா இன்று 4 தங்கம் 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றது. குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் சற்றுமுன் வரை 10.2 ஓவரில் 1 விக்கெட் இழப்பிற்கு 97 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 72 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இந்தியா ஏ அணிக்கு எதிரான டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் சற்றுமுன் வரை 9 விக்கெட் இழப்பிற்கு 176 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம ரொம்ப காஷியஸாக இருக்கோம். நிறைய விஷயங்களை நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இயற்கை நமக்கு எவ்வளோ விஷயத்தை அள்ளி கொடுத்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நீலகிரி மாவட்டத்தில் வந்து நிறைய பேர் நீலகிரிக்கு வரக்கான முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கிளைமேட். இந்த கிளைமேட் எதனால் உருவாகுது அப்படின்னு சொன்னால், மலைப்பாங்க நேரம், அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மரங்கள் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு இயற்கை சூழலை கண்டுகளிக்கிறதுக்காக நிறைய பேர் வராங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், மரங்களும் காடுகளும் ஜாஸ்தியாக இருக்கும்போது வனவிலங்குகளும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான இடம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஸோ வனவிலங்குகள்னால வந்து பார்த்தேன்னா பயமுறுத்துறதாக இருந்தாலும் அதனால் நிறைய நன்மைகள் காடுகளுக்கு இருக்குது. யானைகள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னோன்னா, யானைகள்னால ஒரு நாளைக்கு நிறைய கிலோமீட்டர் நடந்து போகுது, 250 கிலோ வரைக்கும் உணவுகள் எடுத்துக்கொள்ளுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அதனுடைய எச்சம் வந்து நிறைய மரங்களை உருவாக்குது, நிறைய விதைகளை போட்டு நிறைய மரங்களை உருவாக்குது, ஒரு காட்டையை உருவாக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு பறவைகளாக இருக்கட்டும், பறவைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா விதைகளை வந்து பல்வேறு இடங்களில் கொண்டு சேர்க்குது. அந்த மாதிரி பெரிய பெரிய காடுகளெல்லாம் உருவாகிறதுக்காக வனவிலங்குகளும் பறவைகளும் வந்து நமக்கு வந்து உறுதுணை புரிகிறன அப்படின்னு சொல்லலாம். ஸோ மனிதர்கள் மட்டுமே வந்து நம்ம நாற்றுகளையெல்லாம் நட்டி மரங்களை வளர்ப்போம் அப்படின்னா அது பெரிய சாத்தியக்கூறுகள் அவ்வளவுக்காக இல்லை. ஸோ வன உயிரினங்களும் சேர்ந்து இதில் வந்து முக்கிய பங்காற்றுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது, சமீப காலமாக சில இடங்களில் வந்து வனவிலங்குகள் தாக்குதல், மனித விலங்கு மோதல் இருக்குது அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையும் நம்ம கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ இதை எப்படியெல்லாம் தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு அருமையான பாடலை கேட்டு இருந்திருக்கோம்.

0: 9 நிமிஷம் ஆயிடுச்சு. நேரில் இன்றைக்கு அளவு ஊட்டி நிகழ்ச்சியில் நம்ம வந்து மனித விலங்குகள் மோதலை எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம கூட பேசி இருக்கிறவர் வந்து நம்ம ஆர்ட்ஸ் காலேஜோடைய ப்ரொஃபஸர் ராமகிருஷ்ணன் சார் அவர்கள் வந்து நம்ம கூட இணைகிறாரு. சார் வணக்கம் சார். ஹலோ.
1: ஹலோ வணக்கம், சொல்லுங்க.
0: வணக்கம் சார், ரொம்ப சந்தோஷம்
1: இன்னைக்கு
0: பேசுறதுல.
1: நம்ம
0: வந்து நீலகிரி மாவட்டம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப அருமையான சுற்றுச்சூழலை கொண்ட இடம், நிறைய மரங்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வனவிலங்குகளுக்கு பஞ்சமே இல்லை. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு வனவிலங்குகள் இருந்தாதான் காடுகள் நலமாக நல்லா ஹெல்த்தியான ஒரு காடு இருக்குன்றது அர்த்தம். ஸோ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து கொஞ்சம் சற்றே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது மக்களுடைய ஃபீலிங்ஸ். ஸோ இந்த மனித விலங்கு மோதல்களை எப்படியெல்லாம் நம்ம வந்து கட்டுப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறது

0: உங்களுடைய கருத்து சொல்லுங்க சார்.
1: நல்ல விஷயங்க. இப்ப பாத்தீங்கன்னா நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் நம்ம இந்தியாவிலேயே முத முதல்ல உண்டாக்கப்பட்ட ஒரு உயிர்ச்சூழல் மண்டலம். அதே போல யுனெஸ்கோ வந்து ரெக்கக்னைஸ் பண்ண முதல் முதல் ஒரே உயிர்ச்சூழல் மண்டலம் என்பது நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் தான். யுனெஸ்கோ வந்து அங்கீகரிச்சாங்க. இதை வந்து என்னென்ன அங்கீகரிச்சாங்கன்னா, இதை வந்து விலங்குகள் அப்படின்னு அங்கீகரிக்கலாம். அவங்க அங்கீகரிக்கும் போதே இது வந்து மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ், மனிதனும் பல்லுயிரும் சேர்ந்த காவின்னு சொல்ல மாதிரி தான் மேன் அண்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் தான் இது வந்து நம்ம டிக்ளேர் பண்ணாங்க.
0: ஓகே சார்.
1: அதுவே நம்ம முதல்ல பெருமைப்பட விஷயம். இந்தியாவில எத்தனையோ உயிர்ச்சூழல் மண்டலங்கள் இருந்தாலும் ஆனா இதை வந்து உயிர்ச்சூழல் மண்டலம் அறிவிச்சது வந்து நமக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, அதுக்கு மிக முக்கிய காரணங்கள் பாத்தீங்கன்னா, ரெண்டு முக்கியமான விஷயம் நம்ம இன்னைக்கு உலகத்துல பேசலாம். இந்தியாவில மத்திய அரசாங்கம் வந்து புலிகளுக்கு பாதுகாப்பு திட்டம், யானைகள் பாதுகாப்பு திட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இந்த புலிகள் பாதுகாப்பு திட்டம் 72-73 ஏனைய பாதுகாப்பு திட்டம் 91-92 வந்ததா சொல்லிட்டு இருக்கோம். என்ன விஷயம்னா, இந்த புலிகளும் ஏனைகளும் உலகிலேயே அதிக அளவு இருக்கக்கூடிய பகுதி நம்ம நீலகிரி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள அந்த பகுதி தான். அது நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலமும் கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு சொல்றது சத்தியமங்கலம் சாமராஜநகர் இதெல்லாம் சேர்ந்தது தான். சோ இந்த பகுதியில தான் நமக்கு உலகத்தில் அதிகமான புலிகளும் யானைகளும் இருக்கக்கூடிய பகுதி. அப்படின்னா நம்ம நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் வந்து எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம பங்கு கொடுக்குது பெரிய விஷயம் அது. சோ அந்த மாதிரி உயிர்ச்சூழல் மண்டலத்துல நம்ம இன்னைக்கு வந்து அதான் நீங்க கான்ஃபிளிக்ட் சொன்னீங்க, மனித விலங்கு மோதல், இந்த கான்ஃபிளிக்ட், அந்த மாதிரி கான்ஃபிளிக்ட் இந்த வார்த்தையை நம்ம என்ன பண்றோம்னா இப்ப மாத்திட்டோம். இப்ப சமீப காலமாக அது பேர் நான் நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். ஒரு காலத்துல வந்து பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. அதாவது ஒரு பக்கம் காட்டு மாடுகளுக்கும் ஒரு பக்கம் இலை எடுத்திருந்தாங்க, ஒரு பக்கம் அனிமல் இருக்கும் ஒரு பக்கம் வேலை செஞ்சிருப்பாங்க அப்படின்னு போய். அது வந்து அப்ப பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன், அனிமல் அது வாழும் பகுதி போயிட்டு இருந்து மனித வாழும் பகுதி பண்ணிதான் போயிருந்தாங்க. இப்ப என்னன்னா, இது வந்து நம்ம சொல்ற நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். இதனால மனிதனுக்கும் சேதம் ஏற்படுது, வனவர்களுக்கும் சேதம் ஏற்படுது. இதை நம்ம நினைப்போம், இதனால மனிதன் மட்டும்தான் சேதப்படுமான, இல்ல எலக்ட்ரிசிட்டி வைக்கிறோம், கரண்ட் வைக்கிறோம் ஒரு பயிர்களை பாதுகாக்க, அதுல வந்து எத்தனையோ வனவிலங்குகள் சாகுது, எத்தனையோ யானைகள் 40-30 யானை பெரிய ஆண் யானை இறந்துருக்கு, விஷம் வச்சு தாக்குறோம். அப்படி இருந்தால் வனவிலங்கு பக்கம் சேதம், மனிதர்கள் பக்கம் பார்த்தாலும் மனிதனுடைய ப்ராப்பர்ட்டி போகுது, அவங்க பக்க பயிர் சேதம் அடையுது, சில நேரங்கள் வந்து நிரந்தர உயிர் உடல் உறுப்பு பாதிக்கப்படும், சில நேரங்கள் உயிர் பாதிப்பும் உயிருக்கும் வாய்ப்பு ஏற்படுது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் இருக்கிறதுனால இந்த மாதிரி பாதிப்புகள் இருக்கிறதுனால இன்னைக்கு வந்து இந்த மாதிரி வனச்சூழல் மண்டலத்துல உயிர்ச்சூழல் மண்டலத்துல இருந்து மனிதர்களும் அந்த மாதிரி வன உயிரினங்களும் சேர்ந்து வாழணும்னா, இந்த நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன் சொல்லக்கூடிய எதிர்மறையான நம்மளுடைய தொடர்புகளை நம்ம குறைக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம ரெண்டு பேரும் குறை சொல்ல முடியாது. ஏன்னா 1986 பண்ணும்போதே நம்ம இதை வந்து உயிர்ச்சூழல் மண்டலம் மேன் அண்ட் பயோசோரியஸ்னா கொண்டு வந்தாங்க, மனிதனும் உயிர் பல்லுயிரும் சேர்ந்த உயிர்ச்சூழல் கொண்டு வந்தது. சோ இந்த மாதிரி உயிர்ச்சூழல் மண்டலத்துல நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம் இந்த வனவிலங்குகள். இந்த வனவிலங்குகள் நம்ம எதிர்மறைவா பார்க்காம நேர்மையா பார்த்தோம்னா, அவைகள் நம்ம செய்யக்கூடிய விஷயம் வந்து இன்னைக்கு பல மரங்களுடைய விதைகள் வந்து நீங்க நான் போய் வந்து காட்டுல உருவாக்க முடியாது. உதாரணமா இப்ப உங்களுக்கே தெரியும், ரோடோடெல்லாம் நிறைய முறை நம்ம சீலிங்ஸ் போட்டோம், ரோடோடன் உருவாக்க முடியல. ஏன்னா சீலிங்ஸ் வந்து நர்சரி வரையில கொண்டு வரோம், அது ஒயில்டு கோட் ஒன்று வைக்கும் போது நிறைய ஃபெயிலியர் வருது. ஆனா சில மரங்களும் சில தாவரங்களும் வனவிலங்குகள் சாப்பிட்டு அதனுடைய வயிற்றுக்குள்ள போயிட்டு வந்தாதான் எச்சத்துல வந்தா மட்டும்தான் அந்த விதை முளைக்கும். இந்த மாதிரி இயற்கையில வனவிலங்குகள் செய்யக்கூடிய விஷயம் நிறைய இருக்குது. உதாரணமா இப்ப வந்து யானை வந்து கீஸ்டோ சொன்னீங்க இப்ப உங்க முன்னாடி யானைகளை பற்றிய எவ்வளவு விதைகளை பரப்புது. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு யானை இவ்வளவு பெரிய வேலைகள் காட்டுக்கு அது செஞ்சிட்டு இருக்கு. சோ இப்ப என்னன்னா, வனவிலங்குகள் இல்லாம வாழவே முடியாது நம்ம நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம்
0: கண்டிப்பாக.
1: ஏன்னா இது வந்து ஹப், அதாவது இந்த பக்கம் நீங்க நாகர்கோளே பந்திப்பூர் வயநாடு அப்படி எடுத்துட்டீங்கன்னா, முதுமலை இந்த பக்கம் சத்தியமங்கலம் சாமராஜநகர் கொள்ளையகாலம் எடுத்துட்டீங்கன்னா, நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலம் வந்து இணைப்பு, கிழக்கு தொடர்ச்சி மலையும் மேற்கு தொடர்ச்சியும் இணையக்கூடிய ஒரு ஹப். மேற்கு தொடர்ச்சி மலை வந்து ஒன் ஆஃப் தி ஹாட்டஸ்ட் ஹாட்ஸ்பாட் ஆஃப் பயோடைவர்சிட்டி சொல்லுவாங்க, உலக அளவிலேயே பேசக்கூடியது. அமேசான் மாதிரி சொல்றோம் இல்லையா, அடுத்து பேசக்கூடியது நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை. இதுல உருவாகக்கூடிய அந்த ஆறுகள், மாயார், பவானி, நம்ம காவிரி எவ்வளவு என்ஜாய் பண்ணி இதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா, மனிதன் வாழ்வியல்ல நம்ம இன்னைக்கு வனவிலங்குகளை நம்ம வனவத்து மனத்தையும் வன உயிரினங்களையும் நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது. முக்கியமா நீலகிரி உயிர்ச்சூழல் மண்டலத்துல அவாய்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. இப்ப என்ன சேர்ந்து வாழணும் அப்படின்னா நம்ம பக்கம் நிறைய வந்து மாற்றங்கள் கொஞ்சம். ஆனா என்னன்னா அன்னைக்கு இருந்த வனவிலங்கு எண்ணிக்கை, அன்னைக்கு இருந்த காடுகள் வனவிலங்குகள் எண்ணிக்கை கூடியிருக்கு. இன்னும் அன்னைக்கு இருந்த கட்டங்கள் தான் இன்னைக்கு இருக்கா, அன்னைக்கு இருந்த நிலப்பரப்புலாம் விவசாயம் இருக்கா, இல்ல காடுகள் காடுகள் குறையில அதே காடுதான் இருக்கு. ஆனா நிறைய இடத்துல வந்து நிறைய டீ கார்டன் எல்லாம் வந்து விற்கப்பட்டு அதெல்லாம் வந்து கான்கிரீட் ஜங்கல் ஆயிட்டு இருக்கு. அதனாலே பாத்தீங்கன்னா இந்த இந்த துண்டான வனப்பகுதி அந்த துண்ட ஒரு ரெண்டு ஒரு சோலைக்காடு இன்னொரு சோலைக்காடுக்கு நடுவில் இந்த இணைப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து போக முடியல. காட்டு மாடுகளை வந்து காட்டு மாடுகள்லாம் போயிட்டு இருந்த வழி அது. இன்னைக்கு நடுவில் ஒரு கட்டணம் வந்து அது தெரியுமா இந்த கட்டணம் போகக்கூடாதுன்னு போக முடியல. அது திரும்ப என்னன்னா கீழ் நோக்கி இறங்கன்னா நம்ம மனித வாழும் கிராப்புக்கு தான் வருதுங்க. ஸோ இது மாதிரி நம்மளோட நில அமைப்பு நில பயன்பாடு வந்து மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஒன்றும் மக்கள் தொகை உயர்ந்த நாடு கண்ட்ரி ஆகிட்டோம் நம்ம சிலர் தவிர்க்க முடியல. நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வி நீட் டெவலப்மெண்ட் சொல்லுவோம், ஆனா எதை அழிச்சு நம்ம எதை டெவலப்மெண்ட் பண்ண போறோம் தான் நமக்கு கேள்வி குறிப்போம். நம்ம ஒரு உண்டியல் வீட்டில் பார்த்தீங்கன்னா செலவு பண்ணுவோம், மாத சம்பளமாக இருந்தால் எந்த சம்பளம் தான் சேமிப்புன்னு ஒன்று வச்சிருக்கோம். சேமிப்பு உடச்சு நம்ம எதுவும் உதாசீன செலவு பண்ண மாட்டோம் பார்த்தீங்கன்னா. அது மாதிரி இந்த மலைகளும் காடுகளும் நம்ம சேமிப்பு, நம்ம நல்ல காத்து, நம்ம நல்ல உணவு, தண்ணீர், இது எல்லாத்துக்கும் இன்னைக்கு எவ்வளவு நம்ம நீலகிரி மாவட்டம் வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் மாவட்டமா இருக்கு. எவ்வளவு காய்கறி உற்பத்தி பண்றோம் இன்னைக்கு போர்வெல் எல்லாம் இது இல்லாட்டாலும் அந்த சோலையில வர தண்ணி வச்சு எத்தனை கிராமங்கள் வந்து இன்னைக்கு விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டு பாக்குற எல்லின எஃபெக்ட பாக்கிறோம். இந்த எல்லின எஃபெக்ட் பாத்தீங்கன்னா உதகை இருக்கக்கூடிய வெப்பநிலையை நம்ம பாக்குறோம். இப்போ ஒரு வருஷம் ஒரு கிளைமேட் சேஞ்ச் நடந்தாலே நம்ம இவ்வளவு விபத்தை பார்க்கும் போது முழுக்க கிளைமேட் சேஞ்ச் வந்து நம்ம வனங்களும் வன உயிரினங்களும் பாதிக்கப்பட்டதா என்ன மாறுச்சுன்னா அப்ப நீலகிரி யார் வருவாங்க? சுற்றுலா பயணம் வர விரும்புவாங்களா?
0: இல்ல.
1: அடுத்தது சுற்றுலா பயணம் வரலன்னா நம்ம எக்கனாமிக் நம்ம பொருளாதாரம் பாதிக்கும். தண்ணி இல்லாம போச்சுன்னு சொன்னா விவசாயம் பாதிக்கும். எல்லாமே வந்து வனத்தை சார்ந்துட்டுதான் இருக்கணும், வன உயிரினம் சார்ந்தா இருக்கணும். இந்த மாதிரி மேன் அண்ட் பயோசெக்யூரிட்டி நான் நல்ல பேர் கொடுத்தாங்க அன்னைக்கு நீலகிரி உயிர் மண்டலத்துக்கு வந்து மேன் அண்ட் பயோசூரிசம் மனிதனும் பல்லுயிரினமும் சேர்ந்து வாழக்கூடிய உயிர்ப்பன்மையும் இருக்கின்ற பகுதி இது.
0: சார் இது வந்து கடைசி ஒரு கொஸ்டின் உங்ககிட்ட என்னன்னா, நம்ம வந்து சொன்னோம் இப்போ அனிமல்ஸ் இல்லாமல் நம்ம வாழ முடியாது, அது மட்டும் இல்லாமல் நீலகிரி உயிர்ச்சோழ மண்டலம் அப்படிங்கிறது ரொம்ப ரிச்சான ஒரு மண்டலம், அதில் நிறைய எல்லாமே சேர்ந்து வாழ பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது எப்படி தவிர்க்கலாம் அப்படிங்கிறது, எந்த மாதிரி விஷயங்களில் வந்து நம்ம தவிர்க்கலாம் சார்? நம்ம நிறைய சென்சிட்டிவ் யோசிச்சுட்டு இருக்கிறோம். இல்லை நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க பாய்சன்ஸ் வைக்கிறாங்க, இல்லை கரண்ட் வைக்கிறாங்க, இந்த மாதிரி நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் இம்பேக்டை வந்து எப்படி கம்மி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க சார்?
1: இப்போ என்னன்னா நம்ம அனிமல் வந்து இப்போ மனிதன் நோக்கி வரதுக்கான முக்கிய முக்கிய காரணங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா கோத்தகிரி குந்தா பகுதியில் கரடி பிரச்சனை இருக்கு. இப்போ நம்ம குன்னூர் பகுதியெல்லாம் பார்த்தா சிலப்போடு நிறைய வந்துருப்போம்னு சொல்கிறோம். முக்கியமா வந்து இப்ப இன்னைக்கு இருக்கிற விஷயம் நீலகிரிக்கு கார்பேஜ் டிஸ்போசல், திட மேலாண்மை, திட மேலாண்மை வந்து அந்த குப்பைகள் வந்து சரியான முறையில் போகணும். ஏன்னா இப்ப வந்து கோழி கழிவுகள் இந்த மீன் கழிவுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா எங்க வனப்பகுதி பத்தியில போட்டுனா வனப்பகுதி சாப்பிட்ற அனிமல் அந்த வனப்பகுதி வெளியே வர அனிமல் சாப்பிட்டு பழகிடுச்சுன்னா அடுத்து வீட்டுக்கு தான் வரும். அப்ப நாமே ஒரு பிரச்சனையா வாங்க நினைக்கிற மாதிரி. சோ ஒவ்வொரு கிராமத்திலையும் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கிராமத்துல விவசாயம் எல்லாம் எங்க ஊர்ல கிராமங்கள் தான் வீட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு பிட்டு மாதிரி எடுப்பாங்க, குழி குழி எடுத்து அதுல வந்து மக்கும் குப்பை மக்காத குப்பை மாதிரி போட்டு வைப்பாங்க. இந்த நம்ம கிச்சன் குப்பையெல்லாம் பாத்தீங்கன்னா மக்கினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா எருவா யூஸ் பண்ணுவோம், அது ஒரு நல்ல எருவு. இன்னைக்கு என்னன்னா அந்த மாதிரி ஒரு கல்ச்சர் போயிடுச்சு, கிராமங்களே போயிடுச்சு, எல்லாம் எடுத்து வீட்டு ஊருக்கு வெளியில ஒரு குப்பைன்னு ஒரு இடத்த உருவாக்கி அவங்களே போடுறாங்க. அது எடுத்துட்டு போனோம் எடுத்து போகாம போனா என்ன ஆகும்? வன உயிரினங்களை சாப்பிட்டு பழகுமா? வன உயிரினம் சாப்பிட்டு பழக நம்ம ஊரை நோக்கி வரும். ரெண்டு அது ஊரை சுத்தி ஒரு புஷ்ஷுகளை கிளியர் பண்ணுங்க. இன்னைக்கு குந்தா பக்கம் போனா லேண்டர்லாம் அந்த உண்ணி செடிலாம் நிறைய இருக்குங்க. அப்ப என்னன்னா அந்த புஷ் வந்து வன உயிரினங்கள் வந்து தன் சஞ்சம் அடையத்துக்கு ஒரு வாய்ப்பாகுது. மகள் புறா இரவு நேரம் அது வந்து காட்டுக்குள்ள வந்து ஊருக்குள்ள வரும். நம்ம காலை வேலைகளோ சாயந்தர நேரங்களோ முக்கியமா கிராமங்கள் நிறைய கிராமங்கள் இன்னைக்கு கூட இந்த நேச்சர் கால் வந்து எங்க போறாங்கன்னா வெளியில வர மாதிரி இருக்கு. அந்த வெளியில போறவங்களுக்கு வந்து காலை நேரங்களும் மாலை நேரங்களும் அனிமல் தெரியாம கூட போகலாம். நிறைய என்கவுண்டர் டெத் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் கால் போறவங்க தான் நிறைய இருந்திருக்காங்க. சோ அப்ப என்ன சொல்லணும்னா அடுத்த விஷயம், அன்னைக்கு ரைட்டு அன்னைக்கு நம்ம இயற்கையோட இருந்தோம் இயற்கையோட

0: நம்ம வந்து என்னதுதான் இன்றைக்கு இந்த சூழல் கருதி நம்ம ஒவ்வொரு வீடுகள்லையும் நம்ம வந்து சரியான முறையில் சுகாதாரமான ஒரு கழிவறைகள் கண்டிப்பாக உருவாக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா காலங்கள் மாறுது இல்லை, 30-40 ஆண்டுகள் வரும்போது நம்ம அதையே பண்ணிட்டு முடியாது. கூடுமானவர்களும் வெயில் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கிராமத்தினுடைய வெளிப்பகுதிக்கு வரத்தை தவிர்க்கணும். அடுத்தபடியா
1: இன்னைக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் நம்ம வந்து அவர் ஏற்கனவே சொன்னார் மனித விலங்கு மோதல் அப்படின்னு சொல்லக்கூடாது, வந்து நெகட்டிவாக நம்ம வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் வந்து பாசிட்டிவாக நிறைய விஷயங்களை பார்த்துருந்தது, இப்போ வந்து ஊருக்குள் வந்தாலும் நம்ம நெகட்டிவாக பார்க்குறோம்னு சொல்லிட்டு எந்த மாதிரி விஷயங்களே வந்து நம்ம தவிர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அருமையாக சொன்ன ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து ஒரு அருமையான பாடலை கேட்குறோம்.

நீலகிரி மாவட்டம் மட்டுமில்லாமல் இன்றைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், உலகம் முழுவதிலும் நிறைய வந்து இயற்கையை பாதுகாப்பதற்காகவும் சுற்றுச்சூழலை பேணிக்காப்பதற்குமாக நிறைய திட்டங்கள் நம்மளுடைய நாடுகள் வகுத்துட்டு வந்துட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து காடுகளினுடைய பரப்பை அதிகரிக்கிறதுக்காக பல்வேறு முயற்சிகள் செஞ்சிட்ருக்காங்க. தமிழ்நாட்டிலையும் கூட பார்த்திங்க அப்படின்னா, ஒரு விதை புரட்சி, நிறைய மரக்கன்றுகளை நடவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய திட்டங்களை செயல்படுத்திகிட்டே வராங்க. ஸோ அதில் நம்ம வந்து லக்கி அப்படின்னு தான் நினைக்கணும். நீலகிரி மாவட்டத்தில் ஏற்கனவே நிறைய காடுகள் இருக்குது. காடுகளோடு சேர்ந்து பார்த்திங்கன்னா, நம்ம ராமகிருஷ்ணன் சார் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இந்தியாவிலேயே முதல் பயோஸ்பியர் ரிசர்வ் வந்து நம்மளுடைய நீலகிரி மாவட்டத்தில், அதுவும் யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய அங்கீகாரம் வழங்கப்பட்டது அப்படின்றது வந்து முக்குருத்தி நேஷனல் பார்க்கில். ஸோ இந்த அருமையான இடங்களெல்லாம் நம்ம வச்சுட்ருக்குறோம். ஸோ இதில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மனிதர்கள் விலங்குகளும் ஒன்றாக பழக வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னார். ஸோ நம்ம கிராப் ரொட்டேஷன்ஸ் வந்து நம்ம பண்ணலாம். என்ன அப்படின்னு சொன்னோன்னா, ஒரே மாதிரியான கிராப்ஸை போட்டுட்டு அல்லது விலங்குகளை ஈர்க்கக்கூடிய நிறைய கிராப்ஸை வந்து நம்ம போடுறோமா அப்படிங்கிறதுல ஒரு சந்தேகம் கூட இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், அடிக்கடி ஒரே கிராப் அங்கே இருக்கும்போது அதுக்கு வந்து ஈஸியான ஒரு மீலாக இருக்குது. ஸோ அங்கேயே தங்கி விடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா, அவர் சொன்ன மாதிரி திடீரென்று நம்ம பார்க்குறோம் ஒரு விலங்கு, அதுவும் பயந்து போய் நம்ம பயந்து போய் அட்டாக் ஆகிற நிறைய விஷயங்கள் இருக்குது. இங்கே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், காடுகளுக்குள்ளே எதுக்காக போகிறோம், எந்த நேரங்களில் போகணுன்றது ரொம்ப அவசியமானது. அவர் சொன்ன மாதிரி காலையில் வெகு காலையில் போகிறதும் இருட்டுனதுக்கப்புறமா உள்ளே போகிறதும் நிறைய தப்பு. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்து ஆல்ரெடி வந்து காப்பு காடுகளாக இருக்குது. அந்த காடுகளுக்கு வந்து எந்த விதமான நம்ம வந்து அனுமதி பெறாமல் உள்ளே போகக்கூடாது அப்படிங்கிறது ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருப்பாங்க. நம்ம அதையும் மீறி போகிறோம். நிறைய பேர் வந்து எலிஃபெண்ட்டை பார்க்கணும், இல்லை வந்து டைகரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய சுற்றுலா பயணிகள் வந்தோன்னே கேட்பாங்க, இங்கே அனிமல்ஸ் இருக்கா, நாங்கள் கண்டிப்பாக பார்க்கணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, அது அதோடைய வாழ்விடத்தில் பிரச்சனை இல்லாமல் உட்காந்துருக்கு. நம்ம அதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறதுனால நிறைய பிரச்சனைகள் ஏற்படுது. அது மட்டும் இல்லாமல் யானைகளெல்லாம் வந்து ரோட்டில் போகும்பொழுது ஃபோட்டோ எடுக்கிறது, நிறுத்தி கூச்சல் போடுறது, ஆறு நடிக்கிறதெல்லாம் அதுக்கு இரிட்டேட் ஆகி நீங்கள் எஸ்கேப் ஆகி போயிடுவீங்க, மற்றவர்களை தாக்கக்கூடிய பெரிய பிரச்சனைகள்லாம் ஏற்படும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்த்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா, இந்த மோதல்கள் குறைவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்பலாம்.

2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம சுற்றுச்சூழலோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நம்ம வந்து வைல்ட் லைஃப் எப்படியெல்லாம் வந்து பாதுகாக்கணும், அது மட்டும் இல்லாமல் எப்படி இணக்கமாக இருக்கணும், அந்த மோதல்களை எப்படியெல்லாம் தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து வனவிலங்குகள் அப்படின்னு சொன்ன உடனே அது வந்து மூர்க்கத்தனமாக முரட்டுத்தனமாக இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம ஏற்கனவே நம்மளுடைய மனசில் பதிய வச்சிட்டோம். ஸோ இருந்தாலும் நிறைய பேர் இப்போ வந்து ரைடு போகணும், எலிஃபெண்ட் ரைடு போகணும், இல்லை வந்து அனிமல்ஸை பார்க்கணும், மசனகுடி வழியை போனோம்னா நிறைய மிருகங்கள்லாம் பார்த்துடலாம்ப்பா, அங்கேனா அனிமல்ஸ் பார்க்க முடியுமா அப்படிங்கிறத கேட்குறது தான் டூரிஸ்ட்கிட்ட நிறைய வியப்பாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம தான் சொல்லிகிட்ருக்குறோம் அது வந்து அனிமல்ஸு, அதுக்கு வந்து இன்னும் தெரியாதுன்னு சொல்லிட்டு அகெயின் திரும்பி என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதை பார்க்குறக்காக டிஸ்டர்ப் பண்ணுறக்காக நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்த்துட்டோம்னா நிறைய இந்த மோதல்களை நம்ம தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா இதை பற்றி ஒரு நபர் நம்ம கூட பேசியிருக்காரு, அவர் கூட தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலை கேட்டுட்டு வந்தோம்.

40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி வந்து நிறைய ஹியூமன் வைல்ட் லைஃப் கான்ஃப்ளிக்ட் அது எப்படியெல்லாம் உருவாகுது, அது எப்படியெல்லாம் தடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து நிறைய செயற்கை நுண்ணறிவு மூலிமா ஹே கண்காணிப்பு கேமராக்கள்லாம் நிறையமாக வந்துருச்சு. ஸோ இதை வந்து எல்லா இடங்கள்லையும் பொருத்திட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம், நம்ம ஏதாச்சும் வனவிலங்குகள் ஊருக்குள்ளே வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கிற அந்த பழக்கத்தை நம்ம ஏற்படுத்திக்கணும். ஸோ ஏதோ ஒன்று வந்துருச்சு, நம்ம மட்டும் போய் சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறது இல்லாமல் நம்ம வந்து தகவல்களை தெரிவித்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னோன்னா இயற்கை முறையில் மற்றும் நவீன தடுப்புகள் எல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம பயன்படுத்தி வனத்துறைக்கு வந்து தகவல் சொன்னோம், இந்த மாதிரி எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது எந்த இடங்களில் இந்த மாதிரி பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதோ அந்த இடங்களில் நம்ம விஷயங்களை பண்ணி கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிர் முறைகள் ஆல்டர்னேட்டிவ் ஃபார்மிங்கை வந்து நம்ம பண்ணுறதுல ரொம்ப காஷியஸாக இருக்கும். நீலகிரியை பொறுத்தளவுக்கு எல்லாருமே வந்து கேரட் அண்ட் பீட்ரூட்டை தான் நிறைய பயிர்களை போட்டுட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து ஈஸியாக ஒரு விலங்கினம் அதை சாப்பிட்டு பழகும்போது அடிக்கடி அது வருது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா அதையே தொடர்ந்து பண்ணிவிட்டு நம்ம வந்து விலங்குகளுக்கு மேலே சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம மாற்றும் பொழுது ஸோ இதனுடைய விலங்குகளுடைய நடமாட்டமும் குறையும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. ஸோ நம்ம தொடர்ந்து பேசலாம்.

0: மட்டும் இல்லாமல் நிறைய இயற்கை ஆர்வலர்கள் நம்ம ஆஸ்தியாக இருக்கிறோம். என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம ஃபாரஸ்ட்டை உருவாக்கணும், நிறைய மரங்களை நட்டணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், எதற்காக நம்ம வந்து விலங்கினங்கள் ஊருக்குள்ளே வருது அப்படிங்கிறது வந்து நம்ம முதல்லையே தெரிஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிறைய இந்த வருஷம் வந்து மழையெல்லாம் கம்மியாகிடுச்சு, ஊருக்குள்ளே நீரை தேடி வரும். அதுவும் இல்லாமல் பறவைகள்லாம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், நிறைய நீர் இல்லாமல் கூட இறந்து போகும். கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் முடிஞ்சது தண்ணீர் தொட்டிகளில் வந்து சின்ன சின்ன குருவிகள், அதாவது பறவைகளுக்கு நீர் வேலை இருக்கலாம், அதே மாதிரி பெருசெல்லாம் வச்சுருந்தீங்க, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் தேடி ஊருக்குள்ளே வந்துடும். இந்த மாதிரி ஊருக்குள்ளே தேடி வரும்பொழுது அதை ஃபாரஸ்ட்க்கு நம்ம தகவல் தெரிவித்தோம்னா கண்டிப்பாக வந்து அதற்கான ஸ்டெப்ஸ் எடுக்கிறதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான நபரை கூட பேச போகிறோம். நம்மளுடைய உதவி வன பாதுகாவலர் அவர்கள் வந்து வந்திருக்கிறார். ஆல்ரெடி நம்ம நிறைய விஷயம் சார் கூட பேசியிருக்கோம். சார், இன்றைக்கி வந்து ஒரு கரெக்டான டாபிக், இப்போ நீலகிரி மாவட்டத்தில் சில இடங்களில் நம்ம வந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டுருப்போம், அந்த காலங்கள்லையும் கூட நிறைய கரடி வந்திருக்கு, யானை வந்திருக்கு, புலி வந்திருக்கு, எல்லா இடங்கள்லையும் கிராஸ் பண்ணிட்டு போயிருக்கு. ஸோ இப்போ வந்து மக்கள் ஒரு பீதி அடைகிறதுக்கான காரணம் என்ன, இதை வந்து மக்கள் எப்படி பார்க்குறாங்க, இதை எப்படி தவிர்க்கலாம் சார்?
1: அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து இப்போது மனித விலங்கு முரண்பாடை பற்றி பேச போகிறோம். ஆக்சுவலாக அவங்க ஆர்ஜே சொன்ன மாதிரி நிறைய கான்ஃப்ளிக்ட் இப்போ அதிகமாகிட்டுருக்கு. அதுக்கு காரணங்கள், முன்னாடி வந்து மனிதனுடைய பாப்புலேஷனும் கம்மியாக இருந்துச்சு, விலங்கோட பாப்புலேஷனும் கம்மியாக இருந்துச்சு, விலங்குகள் வாழறதுக்கான இடங்கள் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா, நிறையா ஃபாரஸ்ட் லேண்டு மாதிரி இருந்த ப்ரைவேட் லேண்ட்ஸ் எல்லாமே டைவெர்ட் ஆகிடுச்சு. டிஎஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து ரியல் எஸ்டேட்டாக மாதிரி ப்ளாட்டாக போய்கிட்டு இருக்கு. டிஎன்பிபிஎஃப் லேண்டு, அதாவது ஃபாரஸ்ட் மாதிரி இருந்த பட்டா லேண்டும் டைவெர்ட் ஆகி கன்வெர்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது அதுக்கான இத்தனை நாள் இருந்த இடங்கள் கம்மியாகும் போது அது புது இடத்தை நோக்கி போகுது. ஸோ அதோடய ஃபாரஸ்ட்டு ஃபாரஸ்ட்டாக தான் இருக்குது. ஃபாரஸ்ட்டில் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே என்க்ரோச்மெண்ட் இருக்குது, இருந்தாலும் ப்ரைவேட்டில் இருந்த லேண்ட்ஸ் எல்லாமே வந்து டைவெர்ட் ஆகுது. ஸோ அனிமல் வந்து புது இடத்தை நோக்கி போகுது, அது ஒரு காரணம். இன்னொன்று, அனிமலோட பாப்புலேஷன், நம்ம ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, மனிதனுடைய பாப்புலேஷனும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ புதுசு புதுசாக இடங்களில் வந்து வீடு கட்ட கட்ட நியர்பை டு ஆர்எஃப் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ எப்பயுமே வந்து ஒரு பஃபர் ஜோன் இருக்கணும் அனிமலுக்கும் நமக்கும், மினிமம் ஒரு 100 மீட்டராவது இருந்தால் ஒரு சேஃபர் லிமிட்டு. அதுக்கு தான் வந்து நம்ம விஸ்டா கிளியரன்ஸ்ன்னு சொல்லிட்டு, நீங்கள் முதுமலையெல்லாம் போனால் கூட ரோட்டுக்கு ரெண்டு சைடும் வந்து ஒரு 50-50 மீட்டராவது வந்து கிளியர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அனிமல் அந்த டிஸ்டன்ஸில் இருந்தால் தான் நம்ம சேஃபு, துரத்துனா கூட நம்ம நின்னா கூட ஓடிடலாம். ஆனால் இப்போ அந்த பஃபர் ஜோனே இருக்கிறது இல்லை. நியர்பை டு ஆர்எஃப் நோக்கி போய்கிட்டே இருக்கும், நம்ம எக்ஸ்பேண்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணலான்னா, கான்ஃப்ளிக்ட் வந்து வரதுக்கு நம்ம நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் மெயினாக வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, மோஸ்ட்லி வந்து அதிகாலையில் இல்லைன்னா வந்து ஈவினிங்கில் தான் அனிமலோட மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும். அந்த டைமில் நம்ம வரதை வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். மார்னிங் அப்படி வரோம்னா நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணும். வீட்டு பக்கத்தில் நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் நடந்தது, இப்போ கூடலூரில் எல்லா இடத்துலையும் நடந்தது பார்த்திங்கன்னா, வீட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் புதராக இருக்கும். ஸோ அனிமல் நம்ம வீட்டை விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பக்கத்தில் இருக்கிறதே தெரியும். வீட்டு பக்கத்தில் இருக்கிற புதர் அவங்கவுங்க கிளியர் பண்ணிக்கிட்டு நம்ம விசிபிலிட்டி இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். மோஸ்ட்லி வந்து இந்த கால நேரத்தில் காலைக்கடனுக்காக வெளில போகிறது, இல்லை கால நேரத்தில் வேலைக்கு போகிறதுனால வெளில போகிறது, அந்த சன்லைட்டு பெருசாக இல்லாத நேரங்களில் வெளில போகிறது, அந்த நேரம் இல்லைனா ஈவினிங் டைம், லேட் ஈவினிங்ஸு, லேட் நைட்டில் வர்றது, இல்லை ட்ரங்க்குன்னு நிறைய பேர் வந்து மதுபோதையில் வரவங்க தான் அதிகமான உயிரிழப்புக்கு ஆளாயிருக்காங்க இது வரைக்கும் பார்த்ததில்ல. அது இல்லாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஜென்ரலாக அனிமல் வந்து ஊருக்குள்ளே வர்றது வந்து இந்த லேட் நைட்டு, மார்னிங், இயர்லி மார்னிங்ஸ் இந்த டைம் தான் இருக்கும். அந்த டைமில் நம்ம கொஞ்சம் அலர்ட்டாக இருந்தோன்னா அதை அவாய்ட் பண்ணலாம். இன்னொன்று, வீட்டை சுற்றிலும் இப்போ சொன்ன மாதிரி புதர்கள், நம்ம ஊரை சுற்றிலும் வந்து புதர்கள் இருந்துச்சுன்னா, ஃபாரஸ்ட்டுக்குள்ளார இப்போது ட்ரைபல்ஸ் இருக்காங்க, இல்லை ஃபாரஸ்ட்டுக்குள்ளார ஊர் இருக்குன்னா அதை வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கொஞ்சம் கிளியர் பண்ணி தருவாங்க. இல்லை நீங்கள் வந்து பஞ்சாயத்துலேயோ இல்லை வேறு ஏதாவது ஃபண்டிங் இருக்கோ, இல்லை ப்ரைவேட்டில் நீங்கள் கலெக்ட் பண்ணி, இல்லை ஊரே கூட கலெக்ட் பண்ணி நியர்பையில் இருக்கக்கூடிய புதர்களை க்ளீன் பண்ணிங்கன்னா அங்கேருந்து வர அனிமல்ஸ் வந்து உங்களுக்கு விசிபிலிட்டி கிடைக்கும். இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா, ஒரு 10 மணிக்கு மேலே நீங்கள் வெளில ஊட்டியிலேயே போனால் கூட குப்பைத்தொட்டி வந்து நிறைய அனிமல்ஸ் மூவ்மெண்ட் இருக்குது. ஈவன் கரடி கூட குப்பைத்தொட்டிலாம் நிற்கிது. இதுக்கு மெயின் காரணம் நம்ம சொல்லணுன்னா நம்மளை தான் சொல்லணும். எல்லாருமே அவங்கவுங்க வீட்டை சுத்தமாக வச்சுருக்கணுமே தவிர வனத்தை வந்து யாரும் சுத்தமாகவே வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் போகிற வழி ஃபுல்லாக பாருங்கள், ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு வந்து ஃபாரஸ்ட்டில் போட்டு போயிடுறாங்க. அங்கே இருக்கிற அனிமல் அதை சாப்பிட்டு பழகிடுது. அப்படியே நியர்பையில் அடுத்து அந்த எங்கே ஸ்டார்ட் ஆச்சோ அந்த வீட்டை நோக்கி வருது டேஸ்ட்டை பார்த்துட்டு. ஸோ நம்ம அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய கார்பேஜை வண்டி குப்பை வண்டியில் கலெக்ட் பண்ணவங்கள்ட்ட கொடுத்தாலோ இல்லை குப்பை தொட்டியில் நம்ம போய் போட்டாலோ இந்த ஃப்யூச்சரில் இந்த இம்பேக்டை குறைக்கலாம். நம்ம இப்போ ரோட் சைடில் நீங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து வந்தால் கூட ரோட்டில் அவ்வளோ குரங்குகள் நிற்கிது. அந்த குரங்கெல்லாம் வந்து காலங்காலமாக நம்ம போட்ட சாப்பாடை சாப்பிடல, அது காட்டிலே இருந்தது தான். நம்ம வந்து நம்ம தான் வந்து ரொம்ப மனசாட்சியோடு நடந்துக்கிறோம்னு சொல்லிட்டு குரங்கை பார்த்தோன்னே இறக்கமாகி நம்ம எல்லாத்தையும் எடுத்து நம்ம வச்சுருக்க சாப்பாட்லேருந்து பிஸ்கட்லேருந்து வாழைப்பழத்துலேருந்து எல்லாத்தையும் குரங்குக்கு தரோம். நம்ம ஃபுட்டு அதுக்கு பழக்கி விட்டுறோம். அது கொஞ்ச நாள் வந்து அப்படியே மூவாகி ஊர் பக்கம் வந்துச்சுன்னா வீட்டுக்குள்ளே இருப்பு வந்து குரங்கு எல்லா அட்டுழியும் பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம தான் பழக்கப்படுத்தி விட்டுருக்கோம். நாளைக்கு குரங்கு பிடிங்க நம்ம வந்து தான் ஆப்வியஸாக வந்து பிடிக்க தான் போகிறோம். ஆனால் அது மக்களாக பார்த்து நம்ம அவேர் ஆகிக்கணும். நம்ம குரங்குக்கு நம்ம போகிறது தான் சாப்பாடு கிடையாது, அதுக்குன்னு ஓன் ஃபுட்டு இருக்குது. அடுத்து தலைமுறை வரக்கூடிய குரங்கு வந்து நம்ம போடுற தீனி தான் அதுக்கு சாப்பாடுன்னு நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் கையேந்திர நிலைமைக்கு கொண்டு போய் விட்டுறோம். அந்தமாதிரி அனிமல்ஸ்க்கு வந்து ஃபுட்டு போடக்கூடாது. அடுத்த கட்டம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்எஃப்க்கு பக்கத்தில் முன்னாடிலாம் வந்து ஒரு அட்ராக்டிவான ஒரு வெஜிடபிள்ஸோ எதுவுமே போட மாட்டாங்க ஃப்ரூட் ஐட்டம்ஸோ. இப்போ அவங்க ஆர்ஜே சொன்ன மாதிரி இப்போ கேரட் பீட்ரூட் தான் அதிகமாக இருக்குது. ஆர்எஃப் விட்டு வெளில வந்தாலே அதோடைய பிடிச்ச உணவாக கிடைக்கிது. அப்படிங்கும்போது அதை அந்த அதை தான் ஃபீட் பண்ணும். அதை அவாய்ட் பண்ணோன்னா நம்ம அங்கே அனிமல் வர்றதை அவாய்ட் பண்ணலாம். அதுக்கு என்ன பண்ணலாம், அனிமல்ஸ்க்கு பிடிக்காத மாதிரி ஒரு பச்சை மிளகாயோ இல்லை வேறு பெப்பர்ஸு அந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்ராக்டிவ் இல்லாத ஒரு ஸ்பீஷீஸை நம்ம வந்து நம்ம தோட்டத்தில் விளைய வச்சோன்னா அனிமல் கான்ஃப்ளிக்டை கொஞ்சம் குறைக்கலாம். இது இல்லாமல் நம்ம கால நேரத்தில் அவசரமாக போக வேண்டியது இருக்குன்னா ஒரு தனியாக போகிறதுக்கு பதில் ஒரு கூட்டமாக போகலாம். இப்போ ஒரு அனிமல் எதிரில் வருதுன்னா சிதறி ஓடாமல் ஒரே இடத்துல இருந்தோன்னா கூட்டத்தோடு பார்க்கும்போது அது கொஞ்சம் தயங்கும். ஆளாளுக்கு ஒரு பக்கம் ஓடும்போது அது யார் ஈஸியாக இருக்காங்களோ அவங்கள வந்து அவங்கள நோக்கி மூவ் ஆகும். இது இல்லாமல் நம்ம பயோஃபென்சிங், அதாவது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு அனிமலுக்கு விரும்பத்தகாத உணவு வகைகளை நம்ம வந்து கல்டிவேட் பண்ணலாம். இதெல்லாம் வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கான வழிமுறைகள். இதுக்கு துறை என்ன பண்ணும், நம்ம வனத்துறை எதுவுமே பண்ணலையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வனத்துறையிலேருந்து வந்து வருஷம் வந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காகவும் வனவிலங்குகளை பாதுகாக்கிறதுக்காகவும் வனத்துறையிலேருந்து ADS APW நிறைய பேர் வந்து இரவு பகலாக உழைச்சிட்ருக்காங்க, பேட்ரோலில் இருக்காங்க. அனிமல் மூமெண்ட் எங்கே இருக்குன்றத அவங்க பார்க்குறாங்க. பார்த்து அந்தந்த லொக்காலிட்டியில் இருக்கக்கூடிய ஊர்களில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வந்து இங்கே அனிமல் இருக்குது, இங்கே யானை இருக்குது, இங்கே நடமாட்டம் தெரியுது, நைட் நேரத்தில் போனாலும் பார்த்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமானவங்க அந்த ஊரில் யார் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே மோஸ்ட்லி அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் போட்டுருவாங்க. அந்த குரூப்பில் வந்து மெசேஜ் பண்ணுவோம். அது இல்லாமல் இவங்க பெட்ரோல் போய்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூடலூரில் இப்போ AI கேமராஸ் கிட்டத்தட்ட ஒரு 60க்கு மேலே கேமராஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது அனிமலோட மூவ்மெண்ட் எல்லாத்தையும் வந்து மானிட்டர் பண்ணி அதுக்காக ஒரு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் கிட்டத்தட்ட ஒரு 4-5 crore செலவு பண்ணி நாடுகாணியில் இருக்குது. அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டீம் 24 hours வந்து அந்த கேமராவை மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து கமாண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த பெட்ரோல் டீமுக்கு அனிமல் எங்கெங்கே இருக்குது, அதை ஊருக்குள்ளே ட்ரைவ் பண்ணுறதுக்கு, ஊர்லேருந்து வெளில ஃபாரஸ்ட்டுக்கு எப்படி ட்ரைவ் பண்ணணும் அப்படின்றதுக்கு அவங்க வந்து எல்லா தேவையான தகவல்களும் தெரிவிச்சிட்ருப்பாங்க. இது இல்லாமல் சப்போஸ் சுச்சுவேஷன் வர்ஸ்ட் ஆனிச்சுன்னா நம்மள்கிட்ட ரேப்பிட் ரெஸ்பான்ஸ் டீம்னு ஒன்று இருக்குது. அந்த டீம் வந்து அனிமலை விரட்டுறதுக்கு உள்ளார களத்தில் இறங்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நம்ம வந்து இப்போது ஃபாரஸ்ட்லேருந்து ஊருக்கு வர இடங்களில் ஃபாரஸ்ட் பவுண்ட்ரியில் EPT எலிஃபென்ட் ப்ரூஃப் ட்ரென்சஸ் நம்ம போடுறோம். சில இடங்களில் சோலார் ஹேங்கிங் ஃபென்ஸ் பண்ணியிருக்காங்க, சில இடங்களில் சோலார் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் ரொம்ப சுச்சுவேஷன் மோசமாகிடுச்சு. இப்போது ரீசெண்டாக ஏதாவது ஒரு கேஷுவாலிட்டிஸ் நடந்துருச்சுன்னா மொத்த டீமும் நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய 4 divisions ஆளுங்க வருவாங்க, எல்லா ஸ்பெஷல் டீம்ஸும் வருவாங்க. இது பத்தலன்னா வேறு எலைட் டீம்மு மற்ற டிஸ்ட்ரிக்ஸில் இருக்க ஆளுங்களும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த அனிமலை வாட்ச் பண்ணுறது, அதுக்கான ட்ரோன் டீம் வந்துடும், வெட்டினரி டீம் வந்துடும், எல்லாருமே களத்தில் இறங்கி அதை முழு மூச்சாக வந்து அந்த பிரச்சனையை ஒரு எண்டுக்கு கொண்டு வரதுக்கு எல்லா நடவடிக்கைகளும் எடுப்பாங்க. சரி, சப்போஸ் அனிமலை வந்து நம்ம தோட்டத்தை பயிர் சேதம் பண்ணிடுச்சு அப்படின்னாலும் அதை ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் துறையிலேருந்து ஒரு மினிமல் அமௌண்ட் வந்து காம்பன்சேஷனாக தருவாங்க. உயிர் சேதமானாலும் உயிர் சேதத்துக்கு கண்டிப்பான ரீப்ளேஸ்மெண்ட் கிடையாது, இருந்தாலும் துறையிலேருந்து ஒரு குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்புக்காக ஒரு அமௌண்ட் வந்து ஒதுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வனத்துறையிலேருந்து செய்கிறது. இது இல்லாமல் காட்டிலேருந்து ஏன் அனிமல் வெளில வருது அப்படின்னு பார்த்தோன்னா அனிமலுங்கிறது வந்து நமக்கு தான் பட்டா வேலி காம்பவுண்ட் எல்லாம் வச்சுருக்கோம், அனிமல்ஸுக்கு எதுவுமே வேலி கிடையாது. அது அதுக்கு வந்து கூடலூர்னு தெரியாது, முதுமலைன்னு தெரியாது, நீலகிரினும் தெரியாது, இல்லை கர்நாடகான்னு கூட தெரியாது. அதுக்கு எங்கெங்கே காலங்காலமாக மூவ்மெண்ட் இருந்துச்சோ, எங்கே வந்து ஒவ்வொரு அனிமலுக்கும் ஒவ்வொரு சென்சிங் கெப்பாசிட்டி இருக்குது. யானைலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் வரைக்கும் சென்ஸ் பண்ணும், ஸ்மெல் பண்ணும். ஸோ அதுக்கு அட்ராக்டிவாக எங்கே ஃபீல் ஆகுதோ அந்த நோக்கி போகும். அது சில டைமில் ஃபாரஸ்ட்லேயும் வந்து ட்ரையாக தான் இருக்கும், அதை நம்ம ஒத்துக்கிட்டு தான் போகணும். இப்போ மழை இல்லைன்னா பட்டாளன்னா ஒரு சின்ன ஏரியாவாக இருக்கும், அது தண்ணி பாய்க்க முடியும். ஃபாரஸ்ட் வந்து 1000 ஹெக்டேர் ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இருக்குது, அது எல்லாத்துக்கும் வந்து நம்ம தண்ணி விட்டு மரத்தை செழிப்பாக்க முடியாது. அப்படிங்கும்போது ட்ரை பேட்சாக இருக்கும் போது அது ஃபாரஸ்ட் விட்டு வெளில வரும்போது நம்ம ஃபாரஸ்ட்லேருந்து வெளில வந்தோடனே அட்ராக்டிவான ஃபுட் வச்சோம்னா அங்கே தான் நோக்கி போகும். அதனால் அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நம்மளும் வந்து உள்ளார பேம்பூஸ் போடுறோம், அங்கே இருக்கக்கூடிய லேண்டனா, சென்னா, ப்ரொசோஃபிஸு, இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு கிராஸ் லேண்டை ரீஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா தொட்டிகள் கட்டியிருக்கோம், நிறையா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். ட்ரை சீசன்ஸில் வனத்துறையிலேருந்தும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நம்மளுடைய டார்கெட் வந்து வனவிலங்குகளும் பாதுகாப்பாக இருக்கணும், மக்களும் வந்து பாதுகாப்பாக இருக்கணும், எல்லாருக்கும் ஒரு மியூச்சுவல் கோ எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம்.
0: இப்போ வந்து நிறைய டோல் ஃப்ரீஸ் எல்லாம் இருக்குல்ல சார், இப்போ அட்லீஸ்ட் நம்ம வந்து நான் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு இல்லை வனத்துறைக்கு நம்ம தகவல் தெரிவிக்கணும் அப்படின்னும் பொழுது யாரை காண்டாக்ட் பண்ணலாம் சார், இமீடியட் ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா யாரை நம்ம பண்ணலாம் சார்?
1: இப்போ டோல் ஃப்ரீ வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லா டிவிஷன்ஸ்க்கும் வந்து டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. ஜென்ரலாக இந்த 1800-425-4353 இது வந்து நம்ம டோல் ஃப்ரீ நம்பர். நீங்கள் யாருக்கு எங்கே எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், அவங்க கன்சர்ன் டிவிஷன்ஸ்க்கு வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா நியர்பையில் நமக்கு வந்து கார்டு தான் நமக்கு அப்ரோச்சபிள், அந்தந்த பீட்டில் இருக்கிறவங்களுக்கு கார்டு தான் வந்து ஃபெமிலியராக இருப்பாங்க. கார்டையோ இல்லை கார்டை கூட உங்களுக்கு தெரியலன்னா ஊரில் உங்களுக்கு ஃபேமஸாக யார் இருப்பாங்க, ஊரில் ஒரு பஞ்சாயத்துலேயோ இல்லை ஏதோ ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணால் கூட எந்த கான்டாக்ட் இல்லைன்னா அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க இமீடியட்டாக வந்து கன்சர்ன்ட் அஃபிஷியல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. யாரையும் அப்ரோச் பண்ண தயங்காதீங்க, காம்பன்சேஷன் இருக்குது, அது மினிமல் தான், இருந்தாலும் அதை வந்து ஒரு பயிர் சேதத்துக்கும் தருவாங்க. இதே ஒரு புலியோ ஒரு சிறுத்தையோ நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஆடு மாடு இல்லை ஒரு நாயவோ தூக்குனாலோ, நாய்க்கு எனக்கு தெரிஞ்ச காம்பன்சேஷன் இல்லை, ஆடு மாட்டுக்கெலாம் காம்பன்சேஷன் இருக்குது, நீங்கள் எல்லாத்தையுமே வந்து அப்ளை பண்ணலாம். சிறுத்தைக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நான் ஒரு கட்டப்பேட்டில் ஒரு ரோட் கில்லில் ஒரு சிறுத்தை இறந்துருந்துச்சு, அதோடைய போஸ்ட்மார்ட்டத்தில் பார்க்கும்போது அது வயிறு ஃபுல்லாக வந்து கோழி இறைச்சி தான். கட்டப்பட்டு நம்ம போகிற வழியிலேயே ஒரு கெஸ்ட் ஹவுஸ் அந்த அதாவது ஒரு ரெசார்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு பயங்கரமான ஸ்மெல் வரும். இதையும் என்ன சொல்கிறேன்னா நம்ம தான் வந்து சிட்டிசன் தான் ரெஸ்பாண்டாக இருக்கணும். ஆக்சுவலாக நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் டியூட்டீஸில் வந்து இட்ஸ் எ ரைட் ஆஃப் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லையும் சொல்லியிருக்காங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லையும் சொல்லியிருக்காங்க, இட்ஸ் எ ரைட் ஆஃப் எவரி சிட்டிசன்ஸ். நம்ம எப்படிலாம் ரைட்ஸ் அனுபவிக்கிறோமோ அதேமாதிரி நமக்கும் டியூட்டி இருக்குது, நம்மளுடைய கடமைகள் இயற்கையும்

0: வனவிலங்கையும் என்வாயன்மெண்ட்டையும் பாதுகாக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமை. அதை நம்ம ஒவ்வொருத்தவங்களும் அதை வந்து கான்ஷியஸாக இருந்தால் மட்டும்தான் வனவிலங்கையும் இயற்கையையும் சுற்றுச்சூழலையும் நம்ம வந்து காப்பாற்ற முடியும். துறையில் இருக்கிறவங்க மட்டுமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, துறை ரொம்ப சின்ன துறை, கிட்டத்தட்ட ஒரு 7-8 கோடி மக்கள் இருக்கிற இடத்துல வனத்துறை வந்து தமிழ்நாட்டில் ஒரு 7000 பேர் 8000 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் கணக்கிட்டு பார்த்துக்குங்க, வனத்துறை தான் எல்லாத்தையும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்வோம், ஆனால் மக்களோட ஒத்துழைப்பு இல்லைன்னா எங்களால் ரொம்ப கஷ்டம். ஒவ்வொருத்தவங்களும் வந்து நம்ம குப்பையை வந்து நம்ம வீடை எப்படி பத்திரமாக பார்த்துக்கணும், எப்படி சேஃப்டியாக இருக்கணும், எப்படி சுத்தமாக இருக்கணும்னு நினைக்கிறோமோ அந்தமாதிரி வனத்தையும் சுத்தமாக இருக்கணும். அப்போ தான் அடுத்த தலைமுறைக்கான ஒரு காத்தோ தண்ணியோ ஒரு நிம்மதியோ எல்லாமே கிடைக்கும். நம்ம மட்டும் நிம்மதியாக இருந்தால் போதும், நம்ம ஜென்ரேஷன் மட்டும் நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா அது இந்த ஜென்ரேஷனுக்கே வந்து கஷ்டமாக போயிடும். அதனால் குப்பையை வந்து வனத்தில் கொட்டாதீங்க. கார்பேஜ், அந்த கோழி இறைச்சியோ இல்லை எந்த இறைச்சியுமே கண்ட இடத்துல போடாதீங்க. அதை சாப்பிட்டு சாப்பிட்டு பழகிற அனிமல்ஸு, அடுத்த கோழி எங்கே இருக்குது, இல்லை ஏதாவது செத்து போன விலங்கு போட்டிங்கன்னா அதை சாப்பிட்டுருச்சுன்னா அடுத்து எங்கே இருக்குன்னு அதை நோக்கி தான் வரும். அதை அட்ராக்ட் பண்ணுறதே நம்ம தான். நம்ம அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து வாய்ப்புக்கே நம்ம இடம் கொடுக்காமல் இருந்தோம்னா அனிமல் வர்றதும் வந்து அவாய்ட் பண்ணலாம்.
1: தேங்க்யூ சார், ரொம்ப நல்ல விஷயங்களை வந்து சொன்னீங்க. எப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்க காலகட்டத்தில் வந்து இந்த மனித விலங்கு மோதல்களை தடுப்பது எப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ராமகிருஷ்ணன் சார் சொன்னார், இதெல்லாம் மோதல் இல்லைங்க, நெகட்டிவ் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக இருந்த காலகட்டங்களெல்லாம் போய் அனிமல்ஸை வந்து கடவுளாக கும்பிட்டது போய் இன்றைக்கி வந்து நம்மளுடைய பயிரை சேதம் பண்ணது அப்படின்றக்காக அது ஒரு எதிரியாகவும் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கு வந்து நம்ம எப்படியெல்லாம் நமக்கு மனிதனுக்கு ஆறறிவு கொடுத்துருக்காங்க. ஸோ ஏஐயில் வந்து எவ்வளவோ சாதிச்சிட்ருக்கோம். ஸோ அதுக்கிட்ட வந்து நம்ம தப்பிக்கிறது எப்படிங்கிறது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இன்றைக்கி கம்ப்யூட்டர்கிட்ட சொன்னாமே அது சொல்லிவிடும். ஸோ மனிதன் எப்படியெல்லாம் நம்ம வந்து நம்ம மட்டும் இந்த உலகத்தில் வாழ்க்கு உகந்தவங்க அப்படிங்கிறது இல்லாமல் எல்லாத்தையும் சேர்த்து வாழ கற்றுக்கிட்டு வந்தால் மனிதன். ஸோ அப்படி ஒரு விஷயத்தை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியிலிருந்து விளைபெறுவது உங்கள் அன்பார்ஷி நோர்த்தே, ஒரு சூப்பராட பாடலோட இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நிறைவேறுது. அடுத்த வாரம் ஒரு சிறப்பு விருந்தினரோடு சந்திக்கிறேன்.

ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி ஊட்டி எஃப்எம் 101.8. எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சி, எதிரும் புதிரும் இந்த நிகழ்ச்சி நேர்களாகிய உங்களுக்கான குவிஸ் ப்ரோக்ராம். இந்த நிகழ்ச்சியில நீங்க கால் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில குவிஸ் ப்ரோக்ராம்ல நீங்க வந்து கலந்துக்கலாம். ஸோ இன்னைக்கு குவிஸ் ப்ரோக்ராமோட டாபிக் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு வந்து டாபிக் ரொம்பவே சிம்பிள், அதாவது பொது அறிவு கேள்விகள், ஜிகே க்வெஸ்டின்ஸ்க்கு தான் நீங்க வந்து ஆன்சர் பண்ண போறீங்க. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்க க்வெஸ்டின்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஒரு பொதுவான ஒரு ஜிகே க்வெஸ்டின் மாதிரி இல்லாம ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில ஃபேக்ட்ஸ்க்கு, அதாவது இப்படி எல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு நீங்க வந்து அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ஜிகே க்வெஸ்டின்ஸ் தான் நான் இன்னைக்கு வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ பொது அறிவு கேள்விகளுக்கு நீங்க வந்து ஆன்சர் பண்ண தயாரா இருந்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கால் பண்ணுங்க. கால் பண்ண நம்பர் 9344910018, 9342910018, 8300119 1018, 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 29667 1 அப்படின்ற லேண்ட்லைன் நம்பருக்கும் நீங்க வந்து கால் பண்ணலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் உங்களுக்கு வந்து ஆன்சர்ஸ் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் வந்து சென்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 8300119 1018 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு நான் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு வந்து ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா இந்த ஆன்சருக்கு நீங்கள் இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஆன்சர் சொல்லலாம் அப்படின்ற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் வந்து வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் வந்து ஆன்சரை ஷேர் பண்ணலாம். ஓகே, இன்றைக்கி வந்து இந்த பொது அறிவு கேள்விகளுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே காத்துட்ருக்கு. இது உங்கள் ஊட்டி 101.8.

0: ஓகே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குவெஸ்டன்ஸ் எல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்றதுக்காகவே ஒரு சாம்பிள் குவெஸ்டன்ஸ் உங்களுக்காக. இதோ என்ன குவெஸ்டன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நமது சூரிய குடும்பம் மில்கி வே விண்மீன் மண்டலத்தை ஒரு முறை சுற்றி வர சுமார் எவ்வளவு காலம் ஆகிறது? அதாவது நம்மளுடைய சூரிய குடும்பம்ல வந்து நம்மளுடைய சூரியன் இருக்கு, அதை சுத்தி வந்து 9 கோள்கள் இருக்கு. சோ அந்த 9 கோள்கள் சேர்ந்ததுதான் வந்து நம்மளுடைய சூரிய குடும்பம். இது வந்து மில்கி வே அந்த விண்மீன் மண்டலத்தை வந்து அது வந்து ஒரு முறை சுற்றி வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகிறது அப்படின்றது தான் வந்து குவெஸ்டன். ஸோ இதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்குறேன், எவ்வளோ வருடங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா 2.3 மில்லியன் ஆண்டுகள் ஆப்ஷன் ஏ, 23 மில்லியன் ஆண்டுகள் ஆப்ஷன் பி, 230 மில்லியன் ஆண்டுகள் ஆப்ஷன் சி. ஸோ இதுதான் இதுக்கான ஆப்ஷன்ஸ். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் ஆன்சர் வந்து ஏதாவது கெஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இதுக்காக கால் பண்ணி நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணலாம். அதாவது இந்த குவெஸ்டனை வந்து இன்னும் தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய பூமி வந்து ஒரே இடத்துல இல்லை, அது வந்து சுற்றிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரியும். சூரியனை சுற்றி அது வந்து சுற்றி வந்துட்டுருக்கு அண்ட் தன்னைத்தானும் சுற்றி வருது. ஸோ அது வந்து சூரியனை ஒரு டைம் ஃபுல்லாக சுற்றி வரதுக்கு 1 இயர் ஆகுது. ஸோ அது வந்து ஒரு டைம் சுற்றி வந்தது தான் நம்ம வந்து வருடம் வருடம் நியூ இயராக கொண்டாடுறோம். அதாவது கரெக்டாக 1 இயர் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியும். அதே மாதிரி தன்னைத்தானே ஒரு டைம் பூமி வந்து சுற்றிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுது அப்படின்னா, அதுதான் நம்மளுக்கு வந்து காலை மாலை. அதனால தான் சூரியன் வந்து நம்மளுக்கு உதிக்குது, நம்மளுக்கு மாலை வருது. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு தெரியும். அதே மாதிரி இந்த ஒட்டு மொத்தம் இந்த சூரிய குடும்பமுமே மில்கி வேவை சுற்றிட்டுருக்கு அப்படின்றதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைம் சுற்றி வர்றதுக்கு எவ்வளோ ஆண்டுகள் ஆகிறது அப்படின்னு சொல்லி நம்மளால் வந்து கண்டிப்பாக கண்டுபிடிக்கிறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். பட் அதை வந்து நம்ம ஒரு கெஸ் பண்ணலாம். ஒரு குத்துமதிப்பாக சொல்லணும் அப்படின்னா 2.3 மில்லியன் ஆண்டுகளா, இல்லை 23 ஆண்டுகளா, இல்லை 230 மில்லியன் ஆண்டுகளா, அதாவது சாரி 23 மில்லியன் ஆண்டுகள், எல்லாமே மில்லியனில் தான் சொன்னேன் ஓகேங்களா. இதில் வந்து நீங்கள் கால் பண்ணி எத்தனை வருடங்கள் தான் ஆகும் அப்படின்ற உங்களுடைய ஐடியாவை நீங்கள் வந்து சொல்லலாம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். இன்றைக்கு நான் கேட்கக்கூடிய ஜென்ரல் நாலேஜ் குவெஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு நிகழ்ச்சியில வந்து பேசுறதுக்காக நேயர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம்.
0: யார் இங்க வந்து பேசுறீங்க?
1: நான் தென் பொன்மடியிலிருந்து.

0: மணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன் மணிகண்டன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: அருமையா இருக்கிறேங்க மேடம். வாங்க டீ சாப்பிடலாம், அம்மா டீ வச்சு குடுத்துருக்காங்க.
1: அப்படியா? ஓகே, நீங்க டீ சாப்பிட்டுட்டே நான் கேக்குற க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்றீங்களா?
0: ஆமாங்க, பண்ணிரலாங்க.
1: ஓகே, நான் இதுக்கு முன்ன ஒரு க்வெஸ்சன் கேட்டேன், அந்த க்வெஸ்சன்
0: கேட்டீங்க. விண்மீன் மண்டலம் சுத்தி வர எத்தனை ஆண்டுகள் அப்படி?
1: ஆமா, சுமார் எத்தனை ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறீங்க?
0: சுமார் ஒரு 23 கோடி ஆண்டுகள் ஆகும்னு நினைக்கிறேங்க.
1: ஓகே, நான் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு வந்து மறுபடியும் சொல்றேன், அப்ப நீங்க மறுபடியும் ஒரு டைம் கெஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆப்ஷன் ஏ பாத்தீங்க அப்படின்னா 2.3 மில்லியன் ஆண்டுகள். ஆப்ஷன் பி 223 மில்லியன் ஆண்டுகள். ஆப்ஷன் சி 230 மில்லியன் ஆண்டுகள். சோ இதுல எத்தனை ஆண்டுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க?
0: நான் ஒரு 23 கோடி ஆண்டுகள் அப்படின்னு நினைக்கிறேங்க.
1: ஓகே, 23 சொல்லிருக்கீங்க.
0: ஆமாங்க.
1: ஓகே, 23 கிடையாது. அதாவது சரியான விடை வந்து என்னவா இருக்கும்னு சொல்லி அடுத்த நேர்கிட்ட கேட்கலாமா? ஓகே, ரொம்பவே சூப்பரா ட்ரை பண்ணீங்க, நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. ஓகே, அடுத்த நேர் கூட வந்திருக்காங்க, அவங்க கிட்ட கேட்டு பாக்கலாம். நம்மளுடைய சூரிய குடும்பம் ஒரு முறை மில்கி வேவை சுத்தி வர எத்தனை ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
2: கோவை மாவட்டம் சின்னவரம் செல்வராஜ் பேசுறேங்க மேடம்.
1: ஓகே செல்வராஜ், க்வெஸ்சன் கேட்டிங்களா
2: மேடம்? நெட்வொர்க் சொல்லுங்க மேடம்.
1: ஓகே, நம்மளுடைய சூரிய குடும்பம் வந்து மில்கி வே விண்மீன் மண்டலத்தை ஒரு டைம் ஃபுல்லா சுத்தி வரதுக்கு எவ்வளவு காலம் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க? அதுதான் வந்து க்வெஸ்சன்
2: மேடம். அவர் சொன்ன தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா க்ளூ கொடுங்களேன்.
1: இதுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் தான், இதுக்கு க்ளூ வந்து கொடுக்க முடியாதே. இதுக்கு மூணு ஆப்ஷன், அந்த ஆப்ஷன் நான் மீண்டும் சொல்றேன். ஆப்ஷன் ஏ 2.3 மில்லியன் ஆண்டுகள், ஆப்ஷன் பி 23 மில்லியன் ஆண்டுகள், ஆப்ஷன் சி 230 மில்லியன் ஆண்டுகள்.
2: 233 கோடி ஆண்டுகள்.
1: இன்னொரு டைம் சொல்லுங்க.
2: 233 ஆண்டுகள், கோடி ஆண்டுகள்.
1: ஓகே, 230 மில்லியன் ஆண்டுகள்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, நீங்க சொன்னது பாத்தீங்க அப்படின்னா சரியான.
2: ஓகே, கரெக்ட்.
1: ஆமா, அவ்வளவு ஆண்டுகள் ஆகுது. அதுவும் வந்து 230 ஆண்டுகள் கிடையாது, 230 மில்லியன் ஆண்டுகள். சோ நம்மளால வந்து இந்த க்வெஸ்சனோட ஆன்சர் மூலமா நம்மளால ஜஸ்ட் நம்ம வந்து ஒரு இமேஜினேஷனுக்கு போய் பார்க்கலாம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் சூரிய குடும்பம், எந்த அளவுக்கு பெருசா இருக்கும் அந்த மில்கி வே மண்டலம் அப்படின்றது. நம்மளுடைய கற்பனைக்கும் எட்டாத தூரம், கற்பனைக்கும் எட்டாத, பார்க்க முடியாத, அதே மாதிரி நம்மளால வந்து அதை அனுபவிச்சு பார்க்க முடியாத ஒரு காலகட்டம் அப்படின்றது நம்மளுக்கு இந்த ஆன்சர் மூலமா தெரியும். அது மட்டும் இல்லாம ஒரு சில விஷயங்கள் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்லே இல்லைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்ல இதுவுமே ஒண்ணு. ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்பனையால கற்பனை பண்றதுக்கு கூட கண்ட்ரோல் இல்லை. சோ அதுலதான் வந்து தெரியுது நம்ம வந்து இந்த வளிமண்டலத்துல எவ்வளவு ஒரு சின்னதான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நிகழ்ச்சியில பாத்தீங்க அப்படின்னா அடுத்ததா இன்னொரு க்வெஸ்சனும் வந்து கேக்குறேன். அதாவது தேனீக்கள் வந்து ஒரு பூவில் இருந்து மற்றொரு பூவுக்கு செல்லும் போது தாவரங்களுக்கு என்ன முக்கியமான உதவி செய்கிறது? இது வந்து என்ன உதவி வந்து செய்யுது அப்படின்றதுதான் க்வெஸ்சன். ஓகே, இதுக்கான ஆன்சர் சொல்றதுக்காக நேயர் வந்திருக்காங்களான்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம். ஓகே, நேயரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, இதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் வந்து சொல்றேன். ஓகே, இதுனால என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ விதைகளை சாப்பிடுறதுக்காக அந்த வண்டுகள் போகுது, ஆப்ஷன் பி மகரந்த சேர்க்கைக்காக அந்த வண்டுகள் போகுது, ஆப்ஷன் சி தாவரத்தின் வேர்களை வலுவூட்டுறதுக்காக அந்த வண்டுகள் போகுது. ஸோ இதில் வந்து எது உங்களுக்கு சரியான விடை அப்படின்னு சொல்லி தோணுதோ அதை வந்து நீங்கள் கால் பண்ணி சொல்லலாம். வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
1: யார் இங்கே வந்து பேசுறீங்க
3: மேம்? நான் ஊட்டியிலேருந்து தீபா பேசுகிறேன் மேம்.
1: ஓகே தீபா, நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேனே அதுக்கு வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா?
3: கண்டுபிடிச்சிட்டேன் மேம், மகரந்த சேர்க்கை மேம்.
1: ஓகே, கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டான ஒரு ஈஸியான கேள்விக்கே உங்களுக்கு வந்து வந்திருக்குனே சொல்லலாம் இல்லையா?
3: வேற
1: ஏதாவது கேளுங்க
3: மேம்.
1: அதாவது தமிழ் சினிமால வந்து முதல் பேசு திரைப்படம் எது?
3: ஹரிச்சந்திராங்களா மேம்?
1: ஓகே, அது வந்து கரெக்டான ஆன்சர் கிடையாது. ஓகே, இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லி நான் வந்து தொடர்ந்து சொல்றேன். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. தொடர்ந்து கால் பண்ணுங்க. ஊட்டி FM 101.8 நேர்கள் கேட்டு பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும்.

0: அயன் திரைப்படத்திற்காக அருமையான அந்த பாடலை கேட்டீங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டிருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கீங்க. நிகழ்ச்சியில பேச போற நேயர் வணக்கம்.
1: வணக்கம் பாலன், நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கீங்களா?
0: ஓகே, எல்லாருமே நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம். மாலை வணக்கம்.
0: மாலை வணக்கம். க்வெஸ்சன் கேட்டிங்களா? லாஸ்டா கேட்டிருந்த க்வெஸ்சன்
1: கேட்க இன்னொரு கூட சொல்லுங்க ஒரு தடவை.
0: ஓகே, க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, தமிழ்ல முதல் முதல் வந்த பேசும் திரைப்படம் எது?
1: ஆப்ஷன் கொடுக்குறீங்களா?
0: ஓகே, இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்தா ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிடலாமே.
1: தெரிஞ்ச கேள்வியா?
0: இந்தியாவின் முதல் முழு நேர மௌனமான திரைப்படம்
1: இதுக்கு ஆப்ஷன் கொடுப்பீங்களா?
0: இதுக்கும் ஆப்ஷன் கொடுக்க முடியாது.
1: அப்படிங்களா? ஹரிச்சந்திரா.
0: ஓகே, இதுக்கான விடையை வந்து நான் தொடர்ந்து சொல்றேன், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சியை கேளுங்க. இதை பத்தி இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸும் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. நிலையத்தில நேரம் சரியா 4:18 ஆயாச்சு. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். அண்ட் இப்ப வந்து நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்னன்னா இந்தியால முதல் முழு நேர மௌனமான திரைப்படம் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்டிருந்தேன். தமிழ்நாடு கிடையாது, இந்தியாவில் வந்து முதல் மௌனமான திரைப்படம், அதாவது இந்த திரைப்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா டயலாக்ஸ் எல்லாம் இருக்காது, அதுதான் வந்து ஃபிலிம் அதெல்லாம் கண்டுபிடிச்ச காலத்தில் முதல் முதல்ல வந்த ஒரு திரைப்படம். அண்ட் அதில் டயலாக்ஸ் எல்லாம் இருக்காது, ஏன்னா அந்த காலகட்டத்தில் வந்து இந்த சவுண்டு டப்பிங் அதெல்லாம் வந்து கண்டுபிடிக்கல, அதில் டயலாக்ஸ் எல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்த ஒரு திரைப்படம் இந்தியாவில் வந்த முதல் திரைப்படம், அது பேர் என்ன அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சரை வந்து கண்டுபிடிங்க. நிகழ்ச்சியில் தொடர்ந்து பாடல்

0: படத்திற்காக அருமையான பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டிருக்கும். அண்ட் எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா கேட்ட கேள்வி வந்து, அதாவது இந்தியாவில் முதல் மௌனமான திரைப்படம் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான சரியான விடை வந்து சொல்றதுக்காக நேர் வந்து வந்திருக்காங்க. யார் இங்க இருந்து பார்த்தலாம்? வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம்.
0: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
1: மௌனமான
0: திரைப்படம்
1: வந்து ராஜா ஹரிச்சந்திரா.
0: ஓகே, ராஜா ஹரிச்சந்திரா அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா சரியான வாழ்த்துக்கள், கரெக்ட் ஆன்சர் சொல்லிட்டீங்க, சூப்பர். நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் இந்த நிகழ்ச்சியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அங்கே இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருக்கோம். அண்ட் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கேள்வி, பூமியின் பருவநிலைகள் உருவாகுவதில் பூமியின் அச்சு சாய்வு ஏன் முக்கியமானது? இதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்காக வந்து நான் சொல்றேன். சூரிய ஒளி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கோணத்தில் படுவதால். ஆப்ஷன் பி, பூமி சில மாதங்கள் சூரியனுக்கு அருகில் செல்வதால் மட்டும். ஆப்ஷன் சி, நிலவு பூமியை சுற்றி வருவதால். இதுல எது சரியான விடை அப்படின்னு சொல்லி நீங்க வந்து சொல்லலாம். அதாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா, பூமியின் பருவநிலைகள் உருவாகுவதற்கு பூமியின் அச்சு சாய்வு ஏன் முக்கியமான காரணம். அதாவது இந்த ரொம்ப சிம்பிளாக அந்த க்வெஸ்சனை சொல்லணும் அப்படின்னா, அதாவது இந்த பூமி வந்து பருவநிலைகள் இருக்கு இல்லைங்களா, மழைக்காலம் வெயில் காலம் அந்த மாதிரி ஒவ்வொரு பருவத்தில் ஒவ்வொரு நிலைகள் இருக்கும். ஸோ அது வந்து இந்தந்த டைமில் கரெக்டாக இந்த மழைக்காலம் இந்த வெயில் காலம் குளிர்காலம் அப்படின்றது வரதுக்கும், அதே மாதிரி பூமியோட அந்த சாய்வு, அந்த பூமி வந்து எப்படி சாஞ்சு உருவாயிருக்கு அதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றதான் கேள்வி. ஸோ இதுக்காக மூணு ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதாவது சூரிய ஒளி வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு கோணத்தில் படுவதால், இது வந்து ஆப்ஷன் ஏ. அது ஆப்ஷன் பி பார்த்தீங்க அப்படின்னா, பூமியின் சில மாதங்கள் சூரியனுக்கு அருகில் செல்வதால் மட்டும். ஆப்ஷன் சி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிலவு பூமியை சுற்றி வருவதால். ஸோ இதில் வந்து எது கரெக்டான ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து சொல்லலாம். நிகழ்ச்சியில் பேச போகிற நேர், வணக்கம். ஓகே கோகிலா, சொல்லுங்கள். நீங்கள் க்வெஸ்சன் கேட்டிங்களா?
2: பி
0: பி பி என்னது
2: ஒவ்வொரு
0: மாசம் வந்து அருகில் செல்வதால் சொல்றீங்க. ஓகே, பட் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து சரியான ஆன்சர் வந்து கிடையாது. சரியான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நேர்கிட்ட வந்து கேட்டு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். யாரே வந்து பேசுறீங்க?
3: ஹலோ ஹலோ
0: ஹலோ ஹலோ
3: கேக்குது மேடம்,
0: கேக்குது, நல்லா கேக்குது. யாரே வந்து பேசுறீங்க?
3: ஹலோ மேடம்,
0: ஹலோ கேக்குதுங்களா? ஓகே, நீங்க ரேடியோ வால்யூம் ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்கீங்க
3: நினைக்கிறேன்.
0: தூரமா வந்துட்டீங்களா?
3: வெவ்வேறு கோணங்களில்

0: ஆமா. ஓகே, இப்ப நீங்க ஆன்சர் சொல்றீங்களா?
1: ஆமா, ஆன்சர் சொல்றேன். வெவ்வேறு கோணங்களில் விழுவதால் தானே?
0: இது சூரிய ஒளி வெவ்வேறு கோணத்துல விழுக்கிறதுனாலயா?
1: ஆமாங்க, ஆமாங்க.
0: ஓகே, அதுக்கு முன்னாடி உங்களோட பேர் அதெல்லாம் சொல்லாமே.
1: பேர் அயன்ராஜ் மேடம். அயன்ராஜ், தூத்துக்குடி மாவட்டம், தூத்துக்குடியில இருந்து பேசுறேன்.
0: ஓகே, பாத்தீங்க அப்படின்னா சூப்பரா வந்து கரெக்டான ஆன்சரை வந்து சொல்லிருக்கீங்க.
1: கரெக்டுங்களா? ஓகே, தேங்க்யூ மேடம்.
0: ஓகே, நிகழ்ச்சியில் கால் பண்ணதுக்காக ரொம்பவே நன்றி. ஓகே, அதாவது நான் வந்து கேட்டிருந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, பூமியோட பருவநிலை ஆகுதற்கு பூமியின் அச்சு சாய்வு ஏன் முக்கியமானது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ அதுக்கான சரியான விடை பார்த்தீங்க அப்படின்னா, சூரியனோட ஒளி வந்து வெவ்வேறு கோணத்தில் வந்து வெவ்வேறு பகுதிகளில் படுறதுனால தான் வந்து அந்த மாதிரியான பருவநிலைகள் உருவாகுது அப்படின்றது தான் வந்து சரியான விடை. ஓகே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, பாடலுக்கு அப்புறம் தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

நான் தான் கிங்கு, நான் வச்சதா தூசு. அந்த தூசு என் இஷ்டத்துக்கு அப்பப்ப மாத்திட்டே இருப்பேன். அது கப்சிப்பன்னு கேட்டு ஃபாலோ பண்ணணும். அதை விட்டுட்டு ஏதாவது அடாவடி தலைப்பணும் நினைச்ச என்னை கண்ட துண்டமா வெட்டி கழிச்சு போட்டுடுவேன். ஹொக்கோ டைகர் கா ஹொக்கோ.

0: kaibigan ako ko. At tumainda na dyan.
1: ஜெயிலர் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கீங்க. அண்ட் இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பொது அறிவு கேள்விகள் எல்லாம் கேட்டு ஆன்சர் எல்லாம் வந்து சூப்பராக பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஓகே, அந்த வரிசையில் நிகழ்ச்சியில் பேச போகிற நேயர் வணக்கம். அடுத்த நேயர் கிட்ட பேசிடலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: யாரை இங்க இருந்து பேசுறீங்க?
2: வடவள்ளியில இருந்து செல்வம் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி
2: இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க. ஓகே, க்வெஸ்சன் கேக்கலாமா?
2: கேக்கலாம் மேடம்.
1: ஓகே, அதாவது திமிங்கலம் இருக்கு இல்லையா?
2: ஆமாங்க மேடம்.
1: அந்த திமிங்கலம் வந்து மீன்கள் கிடையாது, பாலூட்டிகள் என்று எதுக்காக அத வந்து அப்படி சொல்றாங்க
2: மேடம்? அதுக்கு क्वेश्चन கொடுக்கறீங்களா?
1: ஆப்ஷன்ஸ் கொடுக்கறானு அவங்க. அது வந்து நீர்ல வாழ்றதால அப்படி சொல்றாங்க. ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி, அது வந்து காற்றை, வெளியில வந்து காற்றை சுவாசிக்குது அதனால அப்படி சொல்றாங்க.
2: சரிங்க.
1: தண்ணிக்குள்ள இருக்கிற காற்றை சுவாசிக்காம. ஆப்ஷன் சி.
2: சரிங்க.
1: அவற்றுக்கு துடுப்புகள் இருக்கிறதுனால அப்படி சொல்றாங்க.
2: துடுப்புகள் இருக்கறனால தான் மேடம்.
1: துடுப்புகள் இருக்கறனால தான் சொல்றாங்களா?
2: ஆமா மேடம்.
1: ஓகே, சரியான விடை என்ன அப்படினு சொல்லி அடுத்த நேர் கிட்ட வந்து கேக்கலாம். நிகழ்ச்சில கால் பண்ணதுக்காக நன்றி. ஹலோ, யாரங்க வந்து பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர் வேலூர் கட்பாடியில இருந்து பேசுறேன். ட்ரீட்டிங்க மேம்?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
1: ஓகே ஓகே, க்வெஸ்சன் கேட்டிங்களா?
3: ஏன் வந்து பாலூட்டி அப்படின்ட்டு சொல்றாங்க இல்லையா, திமிங்கலத்தன்னு சொன்னீங்க, அப்படித்தானே மேம்?
1: ஆமா, அதாவது மீன்கள் இல்லாம பாலூட்டிகள்னு எதுக்காக சொல்றாங்க
3: மேம்? அதற்கான ஆப்ஷன்ஸ் என்ன சொன்னீங்கன்னு இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேம்.
1: ஆப்ஷன் ஏ, அது வந்து நீர்ல வாழ்றதுனால. ஆப்ஷன் பி, அது வந்து காற்றோடு கலந்து சுவாசிக்குது, அது மட்டும் இல்லாம குட்டிகளை வந்து பெற்று பாலூட்டுது அதனால. ஆப்ஷன் சி வந்து அதுக்கு வந்து துடுப்புகள் இருக்கிறதுனால.
3: இல்ல மேம், ஆப்ஷன் பி, அது சுவாசிக்கும், அதே மாதிரி அது குழந்தை போடும், குழந்தை போடும் பொழுது பாலும் கொடுக்கும். சோ ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர் மேம்.
1: ஓகே, கரெக்டான ஆன்சர் வந்து சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில கால் பண்ணதுக்காக நன்றி. ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்

0: さんな。
1: No tension, bebe。
2: மாஸ்டர் திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கோம். ஓகே, நிகழ்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து அடுத்த நேர் இருக்காங்க, உங்ககிட்ட பேசிடலாம். ஹலோ, வணக்கம். ஓகே, நேரோட லைன் வந்து கட் ஆயிடுச்சு. ஓகே, நேர் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து முதல்ல உங்ககிட்ட வந்து க்வெஸ்டின் கேட்க போகிறேன். ஸோ அதுக்கான ஆன்சரோடு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஸோ க்வெஸ்டின் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வியாழன் கோள் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதில் வந்து எத்தனை நிலவுகள் உள்ளன அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதாவது க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, வியாழன் அப்படின்ற கோளில் எத்தனை நிலவுகள் உள்ளன அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இதுக்காக நீங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 9344909018, 9342909018, 83001919018 நம்பர் கால் பண்ணலாம். 0423 அப்படின்ற கோட் நம்பரோட 29667181 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ண வேண்டிய நம்பர் 83001919018.

0: நிகழ்ச்சியில பேசுறதுக்காக நேயர் இருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம்,
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். யார் பேசுறீங்க? பூஜ்ஜியம் நிலவுகள் இல்லை. ஆப்ஷன் சி 115 நிலவு.
1: 115 நிலவு.
0: ஓகே, எதை வச்சு 115 நிலவு?
1: அது வந்து வியாழங்களை வந்து பெரியவங்கன்னு சொல்லுவாங்க.
0: ஓகே, வியாழன் வந்து பெரிய கோள்னு சொல்வாங்களா?
1: புரியலங்க.
0: எதனால 115ன்னு சொன்னீங்க?
1: இல்ல, நான் படிச்சிருக்கேன்.
0: நேர்கள் கேட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் கேட்டுட்டே இருக்கும். நிகழ்ச்சியில தொடர்ந்து பாடல்

0: திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 90.8 நேயர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நிகழ்ச்சியில பேச போற அடுத்த நேயர், வணக்கம், யார் இங்க வந்து பேசுறீங்க? யார் பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் சண்முகசுந்தரம்.
0: ஓகே, உங்களுக்கான கேள்வி கேட்கலாமா? என்னங்க புரியல?
1: 115 சொல்லிட்டாங்க மேடம்.
0: 115 நிலவுகள் சொல்லிட்டாங்க.
1: ஓகே
0: தாவரங்கள்ல வந்து இலைகள் வந்து முள் போன்ற வடிவத்துல இருக்கும் இல்லையா? சோ இதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி
1: நினைக்கிறீங்க?
0: சில பாலைவனத்துல இருக்கக்கூடிய தாவரங்களோட இலைகள் வந்து முள் போன்ற வடிவத்துல இருக்கும், அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது நீரோட இழப்பை வந்து குறைக்கிறதுக்காக, அது வந்து நீர் சேமிச்சு வைக்கிறது தான் அந்த பாலைவன தாவரங்களோட இலைகளோட முக்கியமான வேலை. அது ஏன் முள் போன்ற வடிவில் இருக்குன்னா, அது வந்து நேர் சொன்ன மாதிரியே பிளாட்டா இருந்தது அப்படின்னா அது வந்து சீக்கிரமா அது வந்து நீராவியா மாறி வந்து வெளியேறிடும். ஆனா அது முள் போன்ற வடிவில் இருக்கிறதுனால அந்த ஈரத்தன்மை, அந்த ஈரம் மட்டுமில்லாமல் தண்ணியை வந்து சேமிக்கிறதுக்காக, இழப்பை வந்து குறைக்கிறதுக்காக, இழப்பே இருக்காதுன்னு சொல்ல முடியாது, பட் அதை குறைக்கிறதுக்காக தான் அது வந்து முள் போன்ற வடிவில் இருக்கு அப்படின்றது தான் சரியான விடை. நிகழ்ச்சியில் தொடர்ந்து இன்னொரு அருமையான பாடல்.

அரண்மனை 4 திரைப்படத்திற்காக அந்த பாடலை கேட்டோம். ஊட்டி எஃப்எம் 101.8 நேர்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது சில தாவரங்கள் வந்து உணவுக்காக பூச்சிகளை வந்து பிடிச்சு உண்ணுது. ஸோ அதுக்கான காரணம் வந்து என்ன அப்படின்றது தான் வந்து கேள்வி. ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஆப்ஷன் ஏ பார்த்தீங்க அப்படின்னா, அவற்றுக்கு வந்து சூரிய ஒளி அப்படின்றது கிடைக்காததுனால அதால் வந்து சொந்த உணவை தயாரிக்க முடியல. ஸோ அதனால அது வந்து நிழலில் வாழ்ற தாவரம் அப்படின்றதுனால அதுதான் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மண்ணில் வந்து குறிப்பாக நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் வந்து குறைவாக இருக்கிறதுனால அதுக்கு வந்து பூச்சியை பிடித்து உணவாக உண்கின்றன. ஆப்ஷன் சி பார்த்தீங்க அப்படின்னா, அது வந்து விலங்குகள் மற்றும் தாவரங்களுக்கு இடைப்பட்ட ஒரு விலங்கும் இல்லாத தாவரமும் இல்லாத ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து எது சரியான விடை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் வந்து கால் பண்ணலாம். ஓகே, நான் வந்து க்வெஸ்சனை வந்து மீண்டும் சொல்கிறேன். அதாவது சில தாவரங்கள் வந்து பூச்சிகளை பிடித்து உணவாக பயன்படுத்துகின்றன. அவை அப்படி செய்வதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்றதான் வந்து கேள்வி. ஸோ இதுக்கான ஆன்சர் தெரியும் அப்படின்னா வந்து கால் பண்ணுங்கள். நிகழ்ச்சியில் அடுத்த இன்னொரு அருமையான பாடல்

பீஸ் திரைப்படத்திற்காக அருமையான பாடலை கேட்டீங்க. பாடலுக்கு முன்னாடியும் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன், என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, சில தாவரங்கள் வந்து பூச்சிகளை பிடித்து உணவாக பயன்படுத்துது, அது வந்து அப்படி செய்யறதுக்காக என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். ஸோ இதுக்கான சரியான விடை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மண்ணில் வந்து குறிப்பாக நைட்ரஜன் போன்ற ஊட்டச்சத்துக்கள் குறைவாக இருப்பதால் தான் பூச்சிகளை இப்படி கவர்ந்து அதை வந்து உணவாக பயன்படுத்துகின்றன அப்படின்றது தான் வந்து சரியான விடை. இன்றைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு நிறைய நேயர்கள் வந்து கால் பண்ணி ரொம்பவே அருமையாக வந்து கலந்துக்கிட்டீங்க. நிறைய பேர் வந்து சரியான விடையை சொன்னீங்க. கால் பண்ண அத்தனை பேருக்குமே வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சி.

0: வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு என்றுமே சிறப்பான ஒரு இடம் உண்டு. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான பிரிவில் கிளாசிக் பாடல்கள் உங்களுக்காகவே.
1: மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா.
0: தினமும் மாலை 5 மணி முதல் 6 மணி வரை பொன்மாலை பொழுதில் வாடாமலர்.
2: நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உன்னை காண ஓடோடி வந்தேன்.
0: காலத்தால் அழியாத காவிய பாடல்களின் தொகுப்பு உங்கள் ஊட்டி FM 101.8 மட்டும்.

0: கதை செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 186,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3ஆம் கட்ட திட்டத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருட்களை இளையோர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சுற்றுலாத்துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கட்சிகளின் தலைவர்கள் இன்று புதுதில்லியில் கூடி ஆலோசனை மேற்கொண்டனர். தனியார் பள்ளிகளுக்கு அனுமதி வழங்க 100 கோடி ரூபாய்க்கு மேல் வசூலித்து மோசடி செய்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு இடைக்கால நிவாரணம் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. தேர்தல் வாக்குறுதிகளை தாவக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாவக்விற்கு வாக்களித்தவர்கள் வேதனைப்படும் வகையில் அக்கட்சி தலைமையிலான கூட்டணி அரசின் செயல்பாடுகள் உள்ளதாக திமுக குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று அஇஅதிமுக மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளது. குற்றச்செயல்களில் ஈடுபடும் தாவக்வினர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்று பிஜேபி குறை கூறியுள்ளது. புதிதாக சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அவற்றை உடனடியாக வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோயில் மாநகராட்சிகளில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியார் மயமாக்கும் முடிவினை தாவக அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். குவஹாத்தியில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் முதலில் பேட் செய்து வரும் வெஸ்ட் இண்டீஸ் அணி சற்று முன்வரை 37 ஓவரில் 2 விக்கெட் இழப்பிற்கு 296 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா முதல் இன்னிங்ஸில் சற்று முன்வரை 5 விக்கெட் இழப்பிற்கு 121 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ஆம் நாளான இன்று இந்தியா ஏ அணி தனது 2வது இன்னிங்ஸின் ஆட்டநேர இறுதியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக ஆஸ்திரேலியா 176 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி FM 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 5:02.

நேர்களே, பொன்மாலை பொழுது வாடாமல நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்தமான பழைய திரைப்பட பாடல்கள், அதுவும் உங்களுடைய நினைவில் நின்ற பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். இன்னும் ஒரு மணி நேரம் உங்களுக்கான அருமையான பாடல்களை கொடுக்கறதுக்காக நான் வந்து காத்துட்ருக்கேன். நிகழ்ச்சியில் முதல் பாடலாக அனுபவம் புதுமை திரைப்படத்திற்காக ஒரு இனிமையான பாடல்,

பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சியை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிலையத்தில் நேரம் 5:14 நிமிடம். நிகழ்ச்சியில அடுத்ததாக சித்தி திரைப்படத்திற்காக

பாசம் திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் மற்றும் பி சுஷிலா அவர்கள் குரலில் ஒலித்த அந்த பாடலை கேட்டீர்கள். நேரம் 5:30. நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாவ மன்னிப்பு திரைப்படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் அவர்கள் பாடியது

பன்மாலை பொழுது வாடாமலர் கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் 5:33 நிகழ்ச்சியில் அடுத்ததாக சுமைதாகி திரைப்படத்திற்காக பி.பி. ஸ்ரீனிவாஸ் மற்றும் எஸ். ஜானகி அவர்கள் பாடியது

ஐந்து மணி 40 நிமிஷம் ஆயிடுச்சுங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக இதயத்தில் நீ திரைப்படத்திற்காக

5:48 ஆயிடுச்சுங்க. வாடாமல நிகழ்ச்சியில் இனிமையான பாடல்கள்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக வீர திருமகன் படத்திற்காக

சுமைதாங்கி படத்திற்காக கேட்ட அந்த பாடல். ஒலித்த நேரம் 5:55. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக சாந்தி திரைப்படத்திலிருந்து

கேட்ட அந்த பாடலோடு இன்றைய வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலினை தொடர்ந்து ஆறுபத்திற்கு விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள், 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள், 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 7:30 தோட்டமும் தொழிலும். இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தில் பயிரிடப்படும் காய்கறி பயிர்கள் குறித்து நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம் மண் மற்றும் நீர் ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி பசுவராஜ் அவர்கள் வழங்கும் தகவல்கள், தொடர்ந்து கிராமிய பாடல், நிறைவாக தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 9:30 அரங்கிசை, 10:45 காற்றோடு கலந்திடவா.

0: நாளை எமது காலை ஒளிபரப்பில் 6 பத்திரிகை அனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் பேராசிரியர் முனைவர் எஸ் லிலோனா சலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 அருளுசை, 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:45 மாநில செய்திகள், 6:55 இயற்கையின் மொழி, காலை 7 காலை கதிர் நலமுடன் வாழ நிகழ்ச்சியில் தோலின் முக்கியத்துவம் குறித்த பொதுவான தகவல்களை வழங்குகிறார் மாற்றுமுறை மருத்துவர் டாக்டர் ரீனா ரவி அவர்கள். தொடர்ந்து திரைகாலம், நிறைவாக சட்டம் அறிவோம். மாற்றுத்திறனாளிகளின் உரிமைகள் சட்டம் குறித்து பொதுவான தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் சவிசின்மா அவர்கள். குட் மார்னிங் நெல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். 7:40 புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். தொடர்ந்து ஞான அமுதம். 8 சிவாஜி கணேசன் பிறந்தநாள் உரை வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளச்சாமி அவர்கள். 8:05 டிரைவ் டைம் பீட்ஸ். 9 ரெட்ரோ ரகங்கள். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 இளமை உலகம். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில். தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 வண்ண வண்ணப்பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 2:15 நீளமலை நேரம் கோத்தர் பாடல்கள் கேட்கலாம். 2:30 அனுபவ பேழை. நாளை 3:00 ஹலோ ஊட்டி சர்வதேச முதியோர் தினத்தையொட்டி நீலகிரி மாவட்ட மருத்துவர் மற்றும் சுகாதார பணிகள் துறையின் ஓய்வு பெற்ற இயக்குனர் டாக்டர் பி பழனிசாமி அவர்களுடன் சிறப்பு நேர்முகம். மாலை 4:00 செய்தி சுருக்கம். அதனைத் தொடர்ந்து சர்வதேச இசை நாளையொட்டி பின்னணி பாடகர் ரித்விக் அவர்களுடனான நேர்முகம். 5:00 பொன்மாலை பொழுது. 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:40 வெட்டதகமனு. 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள். 7:30 தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சியில் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுலைவாயில் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். 8:05 நினைத்தாலே இணைக்கும். 9:30 நாடக மலர். 10:00 காற்றோடு கலந்திடவா. நேர்கள் இதுவரை இன்று இரவு, நாளை காலை, நாளை நண்பகல் மற்றும் நாளை மாலை நேரங்களில் எமது நிலையத்திலிருந்து ஒளிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் இடம்பெற கேட்டீர்கள்.
1: நேயர்களே, நாளை காலை 10:00 NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்.

0: கேட்ட அந்த பாடலோடு விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் மாநில செய்தி அறிக்கை. சென்னை நிலையத்திலிருந்து
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல்

0: நடவடிக்கைகளின் போது 526 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்று 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றஞ்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் நேற்று ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்ற செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரி கட்சிகள் மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தவேக அரசு கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளது. புதிய சமையல் எரிவாயு இணைப்புகளை வழங்க எண்ணெய் நிறுவனங்கள் முன்வர வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேற்காசிய சூழல் காரணமாக புதிய சமையல் எரிவாயு இணைப்பு வழங்க தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டியுள்ளார். இருப்பினும் சமையல் எரிவாயு இணைப்பு கோருபவர்களுக்கு அதிக விலையில் தற்காலிகமாக 10 கிலோ எடை கொண்ட 2 சிலிண்டர்களை வழங்குவதாக கூறியுள்ளார். இந்த கட்டண உயர்வு ரத்து செய்யப்பட வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்தில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: அடுத்த 24 மணி நேரத்தில் நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, கடலூர், நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது.
0: நாமக்கல் புத்தக திருவிழாவில் குழந்தைகள் தொடர்பான புத்தகங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக அதற்கான ஒருங்கிணைப்பாளர் திரு நாகராஜன் கூறியுள்ளார். இன்று நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த புத்தக திருவிழா நாளை தொடங்கி வரும் 18 தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார்.
3: நம்ம ஊர் புத்தக திருவிழா என்கிற இந்த கான்செப்ட்ல வந்து குழந்தைகளை தான் மையப்படுத்தணும். அந்த வகையில தான் நாங்க வந்து இந்த அக்டோபர் 1-18 வரை மாநகராட்சி திருமண மண்டபத்துல நடத்துறது. தினமும் காலையில 10 மணிக்கு புத்தக கண்காட்சி தொடங்கி இரவு 9 மணி வரை இருக்கும். கிட்டத்தட்ட வந்து 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட தலைப்புகள்ல உங்களுக்கு வந்து இங்க புத்தகங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பதிப்பகங்களுடைய புத்தகங்களும் இங்கு கிடைச்சதுக்கு பல செல்லர்கள் அழைச்சி வந்திருக்கோம். அதே மாதிரி ஆங்கிலத்திலையும் ஆப்பர் காலேஜ்ல இருந்து, பென்குயின்ல இருந்து, ஆக்ஸ்போர்ட்ல இருந்து எல்லா புத்தகங்களும் இந்த

0: வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அதே மாதிரி ஐஏஎஸ் படிக்கக்கூடிய ஒரு மாணவர் இருந்தாலும் அவருக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கும். டிஎன்பிஎஸ்சி எழுதக்கூடியவங்க, எந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் எழுதுவங்களுக்கான புத்தகங்களும் இங்க கிடைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருக்கோம்.
1: மாவட்ட செய்திகள். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தீபாவளி பண்டிகையொட்டி கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் 1 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் இன்று நடைபெற்றது. அரியலூரில் கர்ப்பிணிகளுக்கான சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் இன்று நடைபெற்றது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் டெங்கு காய்ச்சல் பரவுவதை தடுக்கும் பொருட்டு ஆட்சியர் திரு பிரதாப் கோணம் சிட்கோ தொழிற்பேட்டை மற்றும் ராணித்தோட்டம் அரசு போக்குவரத்து கழகத்தில் இன்று ஆய்வு மேற்கொண்டார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படை சார்பில் பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இணையவழி குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று பிற்பகல் நிலவரப்படி வினாடிக்கு 8000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம் 21 வெள்ளி 29 வெண்கலப் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க அமைச்சரவையின் இந்த முடிவு உதவிடும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். தேர்தல் நேரத்தில் அளித்த வாக்குறுதிகள் படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுகவும் அஇஅதிமுகவும் மீண்டும் குற்றஞ்சாட்டியுள்ளன. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 6:40.
3: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.
4: வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
5: வணக்கம் நேர்களே, வெட்டத கமலு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். பொதுவாக இறைவனுக்கு உருவம் என்ற ஒன்று கிடையாது. அவன் அகிலமெங்கும் வியாபித்திருக்கிறான். அவனது அருளாலே இந்த உலகத்தை மட்டுமல்ல அகில உலகத்தையும் பாதுகாக்கிறான் என்பது பொதுவான ஒன்று. ஆனால் நாம் நமது புரிதலுக்காகவும் வசதிக்காகவும் இறைவனுக்கு மனித உருவம் அளித்து வழிபாடு செய்கிறோம். அப்படிப்பட்ட இறை உருவங்களில் பல்வேறு தரப்பு மக்களையும் கவரும் ஒரு உருவம் சிவனின் வடிவமான நடராஜர் உருவம். அதில் கால் தூக்கி சிவன் நடனமாடுவதாகவும் அதன் மூலம் உலகை காத்து வருவதாகவும் ஒரு ஐதீகம் உள்ளது. ஒவ்வொருவரின் மனதிலும் இறைவன் குடிகொண்டுள்ளான். அவன் பால் நாம் கொண்டுள்ள உண்மையான பக்தியை மெச்சி என்று. இதோ உங்களுக்காக இன்றைய நிகழ்ச்சியின் முதல் பாடல்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி பெட்டதகமலோ. காதல் என்ற ஒன்று இரண்டு மனங்களை எப்படி இணைக்கிறது என்பதை கவிதையாக கூற வேண்டும் என்றால் நிறைய கவிதைகள் எழுதலாம். அப்படி எழுதிய ஒரு கவிதை, நான் இல்லை பாடலாசிரியர், உன்னை நினைத்து நினைத்துதான் என் நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறேன். என்னையே மறந்து நான் உன்னை எங்கும் தேடினேன். என்னையே மறந்து நான் உன்னை எங்கும் தேடினேன். இரவில் நான் துளிக்கூட கண் அயரவில்லை. ஏன் தெரியுமா? உன் நினைவாலே கவிதையாய் எழுதி எழுதி என் கைகள் ஓய்ந்து போய்விட்டது. ஆனால் நீ இன்னும் என்னிடம் உன் காதலை வெளிப்படுத்த மாட்டா என்கிறாயே என்று கேட்கிறான் காதலன். அதற்கு, உன்மேல் எனக்கு காதல் உள்ளது, நீயும் 6 வருட காலமாய் என்னை துரத்தி துரத்தி காதல் செய்கிறாய், அதை நான் அறிவேன். ஆனால் ஊரில் உள்ள அனைவரும் அதை அறிய வேண்டுமா? நான் மட்டும் அறிந்தால் போதாதா என்று காதலி பதிலுரைக்கிறாள். இதோ இன்றைய நிகழ்ச்சியின் இரண்டாவது பாடல் உங்களுக்காக.

நாம் கேட்டு ரசிக்கும் பாடல்கள் பல நூறு பல ஆயிரம். ஆனால் அத்தனை பாடல்களையும் சில வகைப்பாட்டுக்குள் அடக்கிவிட முடியும். அப்படி ஒரு வகைப்பாடு தத்துவம் என்பது. வாழ்க்கையின் உண்மைகளை சின்னஞ்சிறு வரிகளின் மூலம் இசை கோர்த்து பாடலாக பாடும் பொழுது அதனுடைய வீச்சு அதிகம். அப்படிப்பட்ட ஒரு தத்துவ பாடல். எல்லோரும் அறிவோம், நாம் பிறக்கும் பொழுதும் சரி, இந்த மண்ணை விட்டு போகும் பொழுதும் சரி, எதுவும் எடுத்து போவதில்லை. ஆனால் இந்த இடைப்பட்ட நாட்களில் மனிதனாக பிறந்து நாம் என்ன சாதித்தோம் என்பதுதான் இங்கே முக்கியம். என்னிடம் செல்வம் மிகுந்துள்ளது என்று தலைக்கணம் பிடித்து ஆடவும் கூடாது, அந்த செல்வத்தை தொலைத்துவிட்டு எல்லாம் போய்விட்டது என்று புலம்பவும் கூடாது. இது இந்த பாடல் கூறும் ஒரு தத்துவம். இது போன்ற பாடல் முழுக்க சிறு சிறு வரிகள் வாழ்க்கையின் தத்துவத்தை எளிமையான வரிகளால் எடுத்து கூறிக்கொண்டே செல்கிறது. இதோ நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் உங்களுக்காக.

0: இன்றைய பெட்டதகமலோ நிகழ்ச்சியில் நாம் தொகுத்து வழங்கிய எல்லா பாடல்களும் உங்கள் மனதிற்கு இனிமை சேர்த்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பெட்டதகமலோ நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை பெட்டதகமலோ வடுகுமொழி பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். அமைப்பில் உதவி ஆர். பிரதாப், நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது விழுப்புரம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஜே சுரேஷ்.
1: கேலோ இந்தியா விளையாட்டுத் திட்டத்தின் கீழ் பாரத பிரதமர் கல்லூரி மாணவ மாணவிகளிடம் கலந்துரையாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்தியா முழுவதும் 1500 கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. தமிழகத்தில் 80 மேற்பட்ட கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்தில் தனியார் கல்லூரி மற்றும் அரசு பாலிடெக்னிக்கில் இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பார்வையிட்டனர். மத்திய மாநில அரசுகள் விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்கு என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகிறது என்பது குறித்தும் பாரத பிரதமர் விளக்கம் அளித்ததை பயனுள்ளதாக இருந்தது என்று மாணவ மாணவிகள் தெரிவித்தனர்.
2: பி கஜலட்சுமி, ஸ்போர்ட்ஸ் கோட்டாலதான் இந்த காலேஜ்ல வந்து சேர்ந்தேன். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா அந்த திட்டத்தின் மூலமா நான் வந்து நேஷனல் லெவல் போறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
3: என் பேர் வந்து கோமதி. நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலமா வந்து இங்க சேர்ந்திருக்கேன். நான் வந்து கபடி பிளேயர். பிரைம் மினிஸ்டர் கொடுத்த கேலோ இந்தியா திட்டத்தின்படி நேஷனல் லெவல் விளையாடணும்னு ஆசைப்படுறேன்.
1: உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி தேசத்திற்கான சமரசம், சமரச விழிப்புணர்வு மக்கள் மத்தியில் ஏற்படுத்துவதற்காக சமரச தீர்வு திட்டம் என்று விழிப்புணர்வு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக விழுப்புரம் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் சமரச விழிப்புணர்வு பிரச்சார வாகனம் மற்றும் பேரணியை ஒருங்கிணைந்த நீதிமன்ற முதன்மை நீதிபதி மணிமொழி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவர் கூறுகையில், விபத்து வழக்கு, குடும்ப நல வழக்கு, காசோலை மோசடி வழக்கு, நுகர்வோர் வழக்கு, கடன் சார்ந்த வழக்குகள் உள்ளிட்ட வழக்குகளை வழக்காடிகளை நேரடியாக சமரசமாக பேசி தீர்வு காணுவதற்காக இந்த மக்கள் நீதிமன்றம் கொண்டுவரப்பட்டுள்ளது. இதனை சமரச திட்டத்தின் மூலம் மக்களுக்கு குறைந்த நேரத்தில் மனநிறைவான தீர்வு கிடைப்பதற்கும் இதனை மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்கள் முழுவதுமாக விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதற்கான துண்டு பிரச்சுரங்களும் வழங்கப்படுகின்றன. இதனை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். பேரணியில் விழுப்புரம் சட்டக்கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டத்தில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் 13 கிளை நீதிமன்றங்களிலும் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது. இதில் வாராக்கடன், குடும்ப நல வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நேரடியாக அவர்களிடம் தீர்வு காணப்பட்டு 2839 வழக்குகள் விசாரணை எடுத்துக்கொள்ளப்பட்டு அதில் 141 வழக்குகள் வாராக்கடன் வழக்குகள் உட்பட 2164 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டு அதற்காக ₹23,44,57,000 தீர்வு தொகையாக வழங்கப்பட்டது. கண்தானம் குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக

0: 41வது தேசிய கண்தான இருவார விழா நடைபெற்றது. இந்த விழிப்புணர்வு பேரணி விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் வளாகத்திலிருந்து கண்தானம் குறித்து பதாகைகளுடன் பேரணியில் சென்றன. மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். இதுகுறித்து ஆட்சியர் கூறுகையில், கண்தானம் குறித்த விழிப்புணர்வு கல்லூரி மாணவ மாணவியர்கள் மற்றும் பொதுமக்களிடம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதாகவும், முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 102 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளது என்றும், இந்த ஆண்டு மட்டும் 48 கண்கள் தானமாக வழங்கப்பட்டுள்ளன என்றும், இறப்புக்கு பிறகு 4 மணி நேரத்தில் கண்தானம் செய்தால் மற்றவர்கள் பலன் அளிக்கும் என்றும், இதனை மக்கள் கருத்தில் கொண்டு அதற்கேற்ப கண்தானம் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியில் படிக்கும் செவிலிய மாணவர்கள் கலந்து கொண்டனர். அவர்கள் துண்டு பிரசுரங்கள் மூலம் மக்களுக்கு பிரச்சாரத்தை மேற்கொண்டனர். விழுப்புரம் சட்டக்கல்லூரியில் 2வது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்ற இந்த பட்டமளிப்பு விழாவில் சட்ட பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பாரதிதாசன் மற்றும் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு உறுப்பினர் எம் பிரகாஷ் உள்ளிட்ட நீதிபதிகள், மூத்த வழக்கறிஞர்கள் மற்றும் பட்டம் பெறும் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். இதில் கடந்த 2023 ஆண்டு வரை சட்டக்கல்லூரியில் பட்டம் பெற்றவர்கள் 426 பேருக்கு பட்டங்கள் வழங்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் சிறந்த விளையாட்டு வீரர்களை தேர்வு செய்வதற்காக சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காகவும் தமிழகம் முழுவதும் முதலமைச்சர் கோப்பை 2026 விளையாட்டுக்கான போட்டிகள் நடக்கப்பட்டன. விழுப்புரம் மாவட்டத்தில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய மைதானத்தில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் போட்டிகள் துவக்கி வைத்தார். இதில் பேசுகையில், தடகள போட்டிகள், குழு போட்டி என 45 வகையான போட்டிகள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் என ஆகிய 4 பிரிவுகளில் நடைபெறுகின்றன. இதில் திறமையை வெளிப்படுத்துவர்கள் மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். அவ்வாறு மாநில அளவில் தேர்ந்தெடுக்கப்படுபவர்களுக்கு சிறப்பான பயிற்சி அளிக்கப்பட்டு அவர்கள் அகில இந்திய அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொள்வதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். எனவே இதனை அனைத்து விளையாட்டு வீரர்களும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். கிருஷ்ண ஜெயந்தி விழா, கிருஷ்ண பகவான் பிறந்தநாளை கொண்டாடும் வகையில் விழுப்புரத்தில் உள்ள கிருஷ்ணாலயங்கள் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள், வீதி உலாக்கள், உரியடி விழாக்கள் நடைபெற்றன. விழுப்புரம் மருதூரில் உள்ள வேணுகோபால சாமி கோவிலில் சிறப்பு தரிசனமும் நடைபெற்றது. உச்சவமூர்த்தி வீதி உலாவும் நடைபெற்றது. இதே போன்று மாவட்டத்தில் உள்ள பல்வேறு கிருஷ்ண ஆலயங்களில் உரியடி விழாக்கள் நடைபெற்றன. இதில் ஏராளமான மக்கள் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு கிருஷ்ண வேடம் அணிந்து உரியடி விழாவில் கலந்து கொண்டனர்.
1: இதுவரை நீங்கள் கேட்டது விழுப்புரம் மாவட்ட செய்திகள. எழுதியவர் ஜே சுரேஷ். இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
2: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்கு உட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், 186,000 கோடி ரூபாய் மதிப்பில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக தெரிவித்தார். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உற்பத்தி அடுத்த 4 ஆண்டுகளுக்குள் 500 ஜிகாவாட்டை எட்ட வேண்டும் என்ற இலக்கிற்கு உத்வேகம் அளிக்கும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். தில்லியில் 1,789 கோடி ரூபாய் மதிப்பிலான நவீன போக்குவரத்து கண்காணிப்பு நிர்வாக திட்டத்திற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் கூறினார். போக்குவரத்து நெரிசலை குறைப்பதற்கும் ஆம்புலன்ஸ் சேவை போக்குவரத்து நெரிசலில் சிக்காமல் நடைபெறுவதற்கும் இது உதவிடும் என்றும் அமைச்சர் கூறினார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்துவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக கூறிய திரு அஸ்வினி வைஷ்ணவ் அதுகுறித்த விவரங்களையும் எடுத்துரைத்தார். இதற்கிடையே விவசாயிகளின் நலன்களை பாதுகாப்பதில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதை மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு எடுத்துரைப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிப்பதற்கு தொடர் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் கூறியுள்ளார். இதேபோல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட 3 கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதையும் சுட்டிக்காட்டியுள்ள பிரதமர், தூய்மை எரிசக்தி பயன்பாட்டிற்கு முன்னுரிமை அளித்து வருவதை இது எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை கூடுதல் வேலைவாய்ப்புகளை உருவாக்க உதவிடும் என்றும் திரு நரேந்திரமோடி

0: கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதன் மூலம் விவசாயிகள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்று வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விவசாயிகளின் வருவாயை 2 மடங்காக அதிகரிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக தெரிவித்தார். எதிர்க்கட்சிகளின் ஒருங்கிணைந்த கூட்டணி வலுவிழந்து வருவதாகவும் அவர் கூறினார். இன்று நடைபெற்ற கூட்டணி கட்சிகள் கூட்டத்தில் சமாஜ்வாதி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் பங்கேற்காததையும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் சுட்டிக்காட்டினார். பஞ்சாப் அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் போதையில்லா மாநிலமாக உருவாக்கப்படும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். இன்று ஜலந்தரில் இது தொடர்பான பேரணியில் பங்கேற்று அவர் பேசினார். மத்திய அரசு மேற்கொண்ட உறுதியான நடவடிக்கைகள் காரணமாக தீவிரவாதம் மற்றும் நக்சலைட் பிரச்சினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். தற்போது போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக உறுதியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்தார். யுபிஐ பணப்பரிமாற்றம் இல்லாத நாள் கடைபிடிக்கும் முடிவினை கைவிடுவதாக நுகர்பொருள் உற்பத்தி சம்மேளனமும் கைபேசி விற்பனை சங்கமும் அறிவித்துள்ளன. இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட சங்கங்களின் பிரதிநிதிகள் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனுடன் ஆலோசனை மேற்கொண்ட பின்னர் இதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டது. டிஜிட்டல் இந்தியா இயக்கத்திற்கு முழு ஆதரவு அளிக்கப்படும் என்று இந்த சங்க பிரதிநிதிகள் அமைச்சரிடம் உறுதியளித்தனர். நாளை மறுநாள் யுபிஐ பணப்பரிவர்த்தனை இல்லாத நாளாக கடைபிடிக்கப் போவதாக அறிவித்திருந்த நிலையில் தற்போது இவ்விரு கூட்டமைப்புகளும் கைவிட்டுள்ளன. சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு கூறியுள்ளது. இது தொடர்பாக ஊடகங்களில் வெளியான செய்திகள் தவறானவை என்று பத்திரிகை தகவல் அலுவலகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில் அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது சுயசார்பு இந்தியா இயக்கம்.
1: மோடி அனைத்து துறைகளிலும் சுயசார்பினை எட்ட வேண்டும் என்ற நோக்கில் இந்த இயக்கத்தை கடந்த 2020 தொடங்கி வைத்தார். இறக்குமதியை குறைத்து ஏற்றுமதியை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தொடங்கப்பட்ட இந்த இயக்கம் உற்பத்தி துறையின் வளர்ச்சியை உறுதி செய்தது. வேளாண் கட்டமைப்பு நிதியம், உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் போன்ற முன்னெடுப்புகளும் இதற்கு உதவின. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான அடித்தளமாக சுயசார்பு இந்தியா இயக்கம் உள்ளது என்று பிரதமர் சுதந்திர தின உரையில் கூறினார். இந்த இயக்கம் காரணமாக பாதுகாப்பு துறை உற்பத்தி வெகுவாக அதிகரித்துள்ளது என்று கூறுகிறார் ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி திரு ஸ்ரீகாந்த் தேஸ்மூர். பாதுகாப்பு தளவாடங்கள் இறக்குமதி என்ற நிலை மாறி தற்போது ஏற்றுமதி செய்யப்பட்டு வருவது அதன் வளர்ச்சியை காட்டுவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் உறுதியான நடவடிக்கைகளுக்கு சுயசார்பு இந்தியா இயக்கம் உத்வேகம் அளித்து வருகிறது.
0: தேர்தல் ஆணையத்தின் முழு கூட்டம் இன்று புதுதில்லியில் நடைபெற்றது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு கியானேஷ்குமார், தேர்தல் ஆணையர்கள் திரு சுக்பீர் சிங் சாந்து மற்றும் திரு விவேக் ஜோஷி இதில் பங்கேற்றனர். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணிகள் தொடர்பாக கடந்த வாரம் அறிவிக்கப்பட்ட நடைமுறைகளின் செயலாக்கம் குறித்து இந்த கூட்டத்தில் விரிவாக ஆய்வு மேற்கொள்ளப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக மத்திய தொழில் மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக அமெரிக்கா சென்றுள்ள அவர் மில்வாயூக்கிவில் அந்நாட்டு உற்பத்தியாளர் சங்க பிரதிநிதிகளுடன் கலந்துரையாடினார். இந்தியாவில் முதலீடு செய்ய முன்வரும் அமெரிக்க நிறுவனங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் திரு பியூஷ் கோயல் உறுதியளித்தார். பெட்ரோலிய

0: சட்ட திருத்த மசோதா தொடர்பாக பொதுமக்கள் கருத்துக்களை தெரிவிக்குமாறு மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த மசோதா குறித்து சம்பந்தப்பட்ட துறையினரும் பொதுமக்களும் தங்களது கருத்துக்களை அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் பெட்ரோலியத்துறைக்கு மின்னஞ்சல் வாயிலாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளன. மத்திய அரசின் வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலராக திரு நரேந்திர பூஷான் நியமிக்கப்பட்டுள்ளார். நியமனங்களுக்கான அமைச்சரவைக் குழு இதற்கான ஒப்புதலை வழங்கியுள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மகளிர் பாதுகாப்பில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று தில்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் கல்லூரி பட்டமளிப்பு நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் பேசினார். மகளிர் நலனை பாதுகாப்பதற்கு தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தில்லி அரசு மேற்கொண்டு வருவதாகவும் திருமதி ரேகா குப்தா தெரிவித்தார். சுற்றுலாத்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதென இந்தியாவும் இத்தாலியும் முடிவு செய்துள்ளன. புதுதில்லியில் நடைபெற்ற இந்தியா இத்தாலி இடையேயான சுற்றுலாத்துறை கூட்டு பணிக்குழு கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவின் தாபூக் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 406 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா சற்று முன்வரை 9.4 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 85 ரன் எடுத்துள்ளது. கவுஹாத்தியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த வெஸ்ட் இண்டீஸ் நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 405 ரன் எடுத்தது. அமீர் ஜாங்கு அதிரடியாக ஆடி 77 பந்துகளில் 114 ரன் குவித்தார். ஷாய் ஹோப் 94 பந்துகளில் 104 ரன்னும் ஜான் கேம்பல் 68 பந்துகளில் 101 ரன்னும் எடுத்தனர். ரவீந்திர ஜடேஜா, குல்தீப் யாதவ் மற்றும் குர்னூர் பிரார் தலா 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான மகளிர் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வலுவான நிலையில் உள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் இரண்டாம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இந்தியா ஏ அணி இரண்டாவது இன்னிங்ஸில் 2 விக்கெட் இழப்பிற்கு 134 ரன் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 176 ரன்னுக்கும் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 364 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை வழித்தட மூன்றாம் கட்ட திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் தமது அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளங்களை 18 வயதுக்குட்பட்டோர் பயன்படுத்துவதற்கு உடனடியாக தடை விதிக்கும் திட்டம் எதுவும் பரிசீலனையில் இல்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அமெரிக்காவுடனான பொருளாதார ஒத்துழைப்பு சீரான வளர்ச்சியை கண்டுவருவதாக இந்தியா கூறியுள்ளது. வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வெற்றி பெற 406 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஓடிஎஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் சரியாக 7:25.

விவசாயிகளுக்கான அறிவிப்புகளை கேட்கலாம். வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும். மிதமானது முதல் கனமழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 12 முதல் 22 செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 9 முதல் 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90 முதல் 100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 70 முதல் 90% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 0.4 முதல் 0.6 கிலோமீட்டர் அளவிற்கு வீசக்கூடும். போதிய வடிகால் வசதியை வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மை விதைத்த 45-50 நாட்களில் 1 ஏக்கருக்கு 4 கிலோ குளோரோட்டானில் என்ற குருணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் விட வேண்டும். உருளைக்கிழங்கு பயிரில் இலைக்கருகள் நோயை கட்டுப்படுத்த நடவு செய்த 45, 60 மற்றும் 75 நாட்களில் மான்கோசெப் 2 கிராம் அல்லது குளோரோத்தானில் 2 கிராம் இலை வழியாக தெளிக்க வேண்டும். இஞ்சி மீன் அழுகளுக்கு போதுமான வடிகால் வசதிகளை ஏற்படுத்தலாம். நோயற்ற விதைகளை கிழங்குகளை தேர்ந்தெடுத்து விதைக்கிழங்குகளுக்கு மான்கோசெப் அல்லது காப்பர் ஆக்சிகுளோரைடு 3 கிராம் அல்லது பிபிஎம் ஸ்ட்ரெப்டோசைட்டில் மூலம் 30 நிமிடங்களுக்கு விதை நிறுத்தி செய்யலாம். நோயுற்ற வயலில் பாத்திகளை காப்பர் ஆக்சிகுளோரைடு 2.5 கிராம் அல்லது போராக்ஸ் கலவை 1% என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். பீட்ரூட் பயிரில் செர்கோஸ்போரா இலைப்புள்ளியை நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட செடிகளை அகற்றி அழிக்க வேண்டும். பயிர் சுழற்சி முறையை மேற்கொள்ள வேண்டும். காப்பர் ஆக்சிகுளோரைடு 0.3% 15 நாட்கள் இடைவெளியில் 3 முறை மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். காய்கறி பயிர்களை தாக்கும் நச்சுரி நோய்களுக்கு ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மை முறையாக நோயற்ற விதைகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். ஒரே பயிரை திரும்ப திரும்ப பயிரிடக்கூடாது. நச்சுயிரி தாக்கப்பட்ட செடிகளை சேகரித்து அழிக்க வேண்டும். நாற்றாங்கால் படுக்கைகளில் நைலான் வலை அல்லது வைக்கோல் கொண்டு மூட வேண்டும். மிளகாய் போன்ற காய்கறி பயிர்களை பயிரிடும் போது 2 அல்லது 3 வரிசை மக்காச்சோளம் அல்லது சோளத்தை வரப்பு பயிராக பயிரிட வேண்டும். ஒட்டுப்பொறிகளை நீளம் மஞ்சள் முறையே 5 ஏக்கருக்கு என்ற எண்ணிக்கையில் வயலில் பொருத்தவும். தேயிலையில் கொப்புள கருகல் நோய் நிர்வகிக்க பாதிக்கப்பட்ட இலைகள் மற்றும் தளிர்களை கவாத்து மூலம் நீக்கி அழிக்கவும்.

ஆகாஷ்வாணி, உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. தோட்டமும் தொழிலும்

0: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டம் உதகை வட்டம் கோடப்பமந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி பசவராஜ் அவர்கள் தான் பயிரிடும் காய்கறிகள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொள்ளும் நேர்முகம், கிராமிய பாடல் மற்றும் தகவல் களஞ்சியம் ஆகியன இடம்பெறும். வணக்கம், உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
1: என் பேர் பசவராஜ், கோடப்பமந்து பகுதியில் வந்து விவசாயியாக இருக்கேன்.
0: நீங்க பயிரிடக்கூடிய இந்த கேரட், பீட்ரூட், கிழங்கு இந்த மாதிரியான சாகுபடி பயிர்களை பற்றி நம்ம கூட பேசியிருக்கீங்க. முதல்ல வந்து இந்த வருஷத்தோட விவசாயம் உங்களுக்கு எப்படி இருந்தது?
1: இந்த வருஷத்தில் வெள்ளாமைன்னு சொன்னால் ரொம்ப லாஸான இதாகி போச்சு. மழையில் இருந்தனால கேரட்டு, உருளைக்கிழங்கு எல்லாமே லாஸ் ஆயிடுச்சு. அப்படின்னு சொன்னால் மழை இல்லாமல் தான் மெயினாக. மழை நம்ம போடக்கூடிய உரத்துலேருந்து கூடிய மருந்துலேருந்து எல்லாமே நம்ம செய்ய வேண்டிய வேலை செஞ்சிட்டோம். ஆனால் இயற்கை வந்து இல்லாத தொட்டு வந்து பயங்கரமான லாஸு, ஈல்டு இல்லாமல் போச்சு, சரியான லாஸ் ஆயிடுச்சு.
0: காரணம் எதுன்னு நினைக்கிறீங்க? கால சூழ்நிலையா இல்லை மனிதனுடைய தவறான செயல்களான இந்த மரத்தை அழிக்கிறது இந்த மாதிரின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது இயற்கையாகவே கெட்டு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? எதுக்கு முக்கியமான காரணமாக இருக்குது இப்போ மழை இல்லைன்றோம், முக்கியமான காரணமாக விவசாயியை நீங்கள் எதை சொல்லுவீங்க?
1: ஏன்னா போன டைமில் நல்ல மழை பெஞ்சது, ஆனால் இந்த டைம் மழை இல்லை. அது என்ன வேறு என்னமோ எல்நினோ இருக்கிறதுனால மழை இல்லைன்னு சொல்கிறாங்க, வறட்சியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை யார் சொல்லி கூட்டுறதில் வந்து மரத்தினால தான் வந்து மழையே உண்டாகும். ஆனால் இப்போ வந்து மழை இல்லாத காரணம் எல்நினோனால தான் மழை இல்லாத இருக்குது. ஏன்னா எல்லாம் ஆராய்ச்சி பண்ணியே அறிவிச்சிட்டாங்க இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாத்தையும் நிலகிரிக்கே அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அது பெருசாக நம்ம இருக்க முடியாது இல்லையா? ஆனால் லாஸ், ஏகப்பட்ட லாஸ் எல்லாருக்குமே. மழை இல்லாத தொட்டு அத்தனை விவசாயிகளுக்கும் லாஸ் ஆயிடுச்சு. எந்த எதுவும் வருமானம் கிடையாது.
0: இப்போ நீங்கள் வந்து முதல்ல இந்த பீட்ரூட் சாகுபடி அது எப்படி செய்கிறீங்க? இந்த வருஷத்துக்கான பீட்ரூட் சாகுபடியை எப்போ செஞ்சீங்க?
1: பீட்ரூட்டு போட்டோம். பீட்ரூட் போட்டு அந்த ஒரு மழை பெஞ்சது போட்டது ஒன்றும் அத்தனையும் ஒன்று நம்மளுக்கு சரியானபடி வளர்ச்சி கொடுக்கல, பாதிக்கு பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு.
0: இப்போ பீட்ரூட் விவசாயத்தை எப்படி முதல்ல
1: ஃபஸ்ட்டு வந்து டில்லர்லேயோ கொத்தியோ பேடு அடித்து அதை தள்ளி தள்ளி விதையாக போடணும். விதை போட்டோமா, ஏன்னா நல்ல ஈரம் இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு 15 நாளில் மேலே வந்துடும் பயிராயிரும். 2.5 மாசம் 3 மாசத்தில் வந்து இதுக்கு மேலே வந்துட்டு நம்ம அது எடுக்க ஆரம்பிக்கலாம், பீட்ரூட் எடுக்க ஆரம்பிக்கலாம். அதுக்கு சரியானபடி தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தால் தான் எந்த பொருளுமே நல்ல வளர்ச்சியாகும், நம்மளுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். தண்ணி இல்லைன்னா எந்த ஈல்டும் கிடையாது, பயங்கரமான லாஸ் தாகும்.
0: இப்போ பீட்ரூட் பயிர் வந்து ஒரு நிலையான வருமானம் தரக்கூடிய பயிராக இருக்கா, இல்லை ஏற்ற இறக்கங்கள் விலை வீழ்ச்சியாகவும் விலை ஏற்றமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பயிராக இருக்கா, எப்படி ஒரு லாபகரமாக இருக்கா, அதை பற்றி சொல்லுங்கள்.
1: அது நம்ம சொல்லவே முடியாது. அதிகமாக வந்துச்சுன்னு சொன்னால் பிளைன்ஸ் எல்லாம் போட்டாங்கன்னு சொன்னால், அதிகமாக வந்துச்சு மேட்டுப்பாளையமோ இல்லை ஊட்டியோ எல்லாம் வந்துச்சுன்னு சொன்னால் ரேட்டு கம்மியாகிரும். குறைஞ்சபட்சம் இருந்துச்சுன்னு சொன்னால் அது ரேட்டு நம்மளுக்கு அதிகமாகும். வெள்ளாமை குறைஞ்சிருக்கணும், வெளி ஊர்லேருந்து வர்றதும் குறைவாக இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு ரேட்டு ஜாஸ்தியாகும். இல்லைன்னு சொன்னால் ரேட் கம்மியாக தான் ஆகும், போட்ட காசு கூட வராது.
0: இப்போ பீட்ரூட் பயிருக்கு வந்து எத்தனை மாத காலங்கள் வந்து அறுவடைக்கு தேவைப்படுது? நட்ட நாட்கள்லேருந்து அறுவடைக்கு எத்தனை நாட்கள் வரைக்கும் நம்ம காத்திருக்க வேண்டிய சூழ்நிலை?
1: ஒரு 2.5 மாசத்தில் வந்து ஃபஸ்ட் கிராப் பெருசு பெருசாக இருக்கிறது எடுத்துடலாம். 4 மாதத்தில் இல்லை ஒரு பக்கத்தில் எடுத்துடலாம்.
0: இப்போ இந்த பட்டம் பார்த்து போடுற முறை இருக்குது, அது பீட்ரூட் பயிருக்கு பட்டம் பார்த்து போடுற முறையில் இது சிறந்த காலகட்டமாக இருக்குது?
1: பிப்ரவரி இல்லைல்ல போட்டோமா,

0: இப்படி தயார் செஞ்சுக்கிட்டீங்க பீட்ரூட் விதையை?
1: அது அப்போது அது கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பீட்ரூட்டு ஒரு பீட்ரூட்டு ஒரு பேட்டில் போட்டோமா ஒரு 10 பீட்ரூட்டு விட்டுட்டோமா அப்படியே விட்டுருவோம். அது என்ன ஆகும்னு சொன்னால் அது பயிரை இதாக வந்து பெருசாக வந்து விதை கிடைச்சிரும். விதை நம்ம எடுத்துடலாம், செடியாகி விதை வரும். நல்ல பீட்ரூட்டு அந்த இதுலேயே அந்த நுனியிலேயே வந்து பெருசிய செடியாக வந்து அது அப்படியே பூட்ட மாதிரி படர்ந்து விதை கிடைக்கும். நல்லாயிட்ட ஒரு 2 அடியெல்லாம் வந்துடும் மேலே.
0: இப்போ பீட்ரூட் விவசாயத்தில் தண்ணீர் தேவை எப்படி இருக்குது? எந்த அளவுக்கு தண்ணீர் முக்கியமானதாக இருக்குது? அதே மாதிரி என்னென்ன மாதிரியான எருக்கள் போடுறீங்க?
1: தண்ணீர் தான் மெயினான தண்ணி தான் வேணும். ஆனால் உரம் வந்துட்டு அதுக்கு டிஏபி உரம் சாணி எருவு மெயினாக சாணி எருவு போட்டால் தான் நல்ல ஒரு விளம்பம் ஆகும்.
0: எத்தனை நாட்கள் ஒரு டைம் உரம் போட வேண்டியிருக்கு? அதே மாதிரி தண்ணீர் பாய்ச்சதால் எத்தனை நாட்கள் ஒரு முறை?
1: தண்ணி வந்து 3-4 நாளைக்கு ஒரு டைமும் பாய்க்கலாம். அதே வந்து உரம் வந்துட்டு 1-2 டைம் போட்டே இருக்கலாம். நாட்டு எருவு போடலாம், 2வது டிஏபி போடலாம், மிக்சிங் எருவு போடலாம், 2-3 டைம் போடலாம். அது எருவு மிக்ஸ் பண்ணி போடலாம், ஏன்னா அது சைனிங் வர்றதுக்கு. மருந்து அடிக்கலாம், எருவு நாட்டு எருவு நல்ல நாட்டு எருவு கொட்டணும், யூரியாவிலேருந்து போட்டோம்னா நல்ல மசூல் கிடைக்கும்.
0: பீட்ரூட் தலைகள்லாம் நிறைய பூச்சிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது, அந்த தலைகளை ஓட்டை இடுற மாதிரியான பூச்சிகள், இதெல்லாம் வந்து எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்க?
1: அது மருந்து வாங்கி அடிக்கிறோம். அது எப்படின்னு சொன்னால் அது செடியுடைய வளர்ச்சியும் அது எப்படி பூச்சி இருக்குது அப்படின்றதுக்காக அடிக்கலாம். அதிகமாக பூச்சி இல்லைன்னு சொன்னால் அடிக்கிறதுல பூச்சி அறிஞ்சுன்னா அடிச்சுட்டே இருக்கும்.
0: பீட்ரூட் முளைச்சி மேலே வந்ததுக்கப்புறமா எத்தனை நாட்களில் அந்த பூச்சி தொந்தரவு அதிகமாக
1: இருக்குது? இல்லை அடிச்சுட்டே இருக்கணும். பீட்ரூட்டு ஆரம்பிக்கும் போதே அடிக்கணும். ஆரம்பிக்கும் போதே இந்த கடிக்காமல் அடிக்கணும். கருப்பு பூச்சின்னு இருக்குது, அது கடிச்சிடும். கொஞ்சம் ஆக ஆக வேறு மருந்துங்களும் அடிச்சுட்டே இருக்கணும். பூச்சி மருந்து 1-2 அடிக்கலாம் அவ்வளோதான். மீதியெல்லாம் எம்பாட்டிஃபிக் இந்த மாதிரி அது வளர்ச்சிக்கு இந்த மாதிரி அடிக்கலாம்.
0: இப்போ அடுத்ததாக வந்து நீங்கள் உங்களுடைய விவசாயத்தில் உருளைக்கிழங்கு விவசாயம் பண்ணுறீங்க. உருளைக்கிழங்குல என்னென்ன மாதிரியான ரகங்கள் இருக்குது அதை சொல்லுங்கள்.
1: உருளைக்கிழங்கு வந்து ஏகப்பட்ட வெரைட்டி இருக்குது. ஜோதி, குப்ரி ஜோதி, கோளர் கிழங்கு இருக்குது, நிறைய வெரைட்டி இருக்குது. அத்தகுந்த மாதிரி ஜோதின்றது நல்ல ஒரு வெரைட்டியான இது. அப்புறமேட்டு ஊட்டி நீலகிரியில் தயார் பண்ணுற விதம் வந்து கிரிராஜான்னு சொல்லிட்டு ஒரு கிழங்கு வகை இருக்குது. அது நம்ம நீலகிரிக்கு நல்ல சூட்டப் ஆகும். கேரட் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து அடிக்கணும். ஃபஸ்ட்டு வேர்பூச்சி மருந்து அடிக்கணும். வேர்பூச்சி மருந்து அடிச்சுட்டு அடித்தா தான் அது உருண்டையாக தான் இருக்கும். வேர்பூச்சி மருந்து அடிக்கலைன்னு சொன்னால் கேரண்டே உருண்டையாகும், மகசூல் கிடைக்காது, நம்மளுக்கு லாஸ் தான் வரும். ஏன்னா பாதி கட்டினோடனே மருந்து அடிக்கணும். வேர்பூச்சி மருந்து அடித்தோம்னா ஒரு மாதிரி செட் ஆகும்.
0: பிற விதைகளையும் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு என்ன காரணம் நினைக்கணும்?
1: எப்படின்னு சொன்னால் அது சில டைம் இந்த கடைக்காரங்க வந்து சரியானபடி விதை கொடுக்க மாட்டாங்க. எல்லாமே எப்படின்னு சொன்னால் டூப்ளிகேட் விதையே கொடுத்துருவாங்க. அந்த விதையில் போட்டோமா ஃபெயிலியர் தான். ஒன்று இலை ஜாஸ்தி வளர்ந்துடும், பயிர் இருக்காது.
0: போலி விதைக்கும் இந்த நல்ல விதைக்கும் எப்படி ஒரு வித்தியாசம் கண்டுபிடிச்ச முடியும்?
1: அது அதிகமாக வந்து ரேட் கொடுத்து வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு இது தெரியுது. அதே வந்து எப்படின்னு சொல்ல முடியாது. சில டைம் நம்ம லக்கு காரணமாக மழை உடைய மழை இல்லாமல் போகலாம், தண்ணி நார்மலாக கிடைச்சின்னு சொன்னால் கம்மி ரேட்டு விதையும் வந்து நல்ல கிடைக்கும். அதே வந்து ஜாஸ்தி மழையோ இந்த மாதிரி இருந்தாலும் நம்மளுக்கு வந்து லாஸ் தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறது. அதிகமான விலை கொடுத்து வாங்கக்கூடிய பொருள் தான் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும்.
0: இப்போ முன்னாடி காலகட்டத்தில் உற்பத்தி பண்ணிக்கிட்ட விதையும் இப்போ ஹைப்ரிட் விதையும் இரண்டுக்கும் ஒரு ஒப்பீடு சொல்லணும்னா எது லாபகரமாக இருக்குது? விவசாய முறைக்கும் உகந்த விதையாக எந்த விதை இருந்திருக்கு? உங்களுடைய அனுபவத்தில் எந்த விதைன்னு சொல்லுவீங்க?
1: நாம் உற்பத்தி பண்ண விதை தான் நல்ல விதை. உற்பத்தி பண்ணி செய்யக்கூடிய விதை தான் அது ஆர்கானிக் மாதிரி நல்ல நம்ம தயார் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்லாமே கெமிக்கல் தான். கெமிக்கல் இல்லாமல் எந்த விதையும் தயார் பண்ணுறதில்ல. அதனால் வந்து நம்ம உற்பத்தி பண்ணுற விதை தான் பெஸ்ட்டு. எப்படியும் நம்ம ட்ரை பண்ணி பண்ணோம், விதை எப்படி உற்பத்தி பண்ணுறதுக்கு பண்ணோம். அப்போ தான் வந்துட்டு சரியானபடி நோய் இல்லாத மாதிரி தடுக்கும்.
0: இப்போ முன்னாடி காலகட்டத்தில் நம்ம உற்பத்தி பண்ணிக்கிட்ட விதைகளுடைய பயிர்களுக்கு வந்து நோய்கள் தாக்கத்தில் அதிகமாக இருந்ததில்லன்னு சொல்கிறீங்க?
1: ஃபஸ்ட்டில் வந்து எந்த இதுவுமே இல்லை, சீக்கடிப்படாது, நார்மலாக இருக்கும், எல்லாம் ஆர்கானிக்காக இருக்கும். ஆனால் இப்போ வந்து எல்லாத்துக்குமே மருந்து அடிக்க வேண்டியது இருக்குது. மருந்து அடித்தா தான் அது ஒரு ஈல்டும் கிடைக்கும், எல்லாமே செடியும் வளரும், எல்லாமே அதுதான் மெயின்.
0: உருளைக்கிழங்கு வந்து நீலகிரி மாவட்டத்தோட ஒரு பிரதான பயிராக இருக்குது. அதுக்கு என்ன மாதிரியான ஒரு மண் வகை தேவை? எப்படி நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்க? முதல் முதல்ல எப்படி அதை மண்ணை சரிப்படுத்துறீங்க?
1: மண்ணுன்னு சொன்னால் மாற்றி மாற்றி போடணும். ஒரே கிழங்கையே போட்டுட்டு இருந்தோமா சரியானபடி நம்மளுக்கு மகசூல் கிடைக்காது. மாற்றி மாற்றி ஒரு டைம் கேரட் போடுறோமா, அடுத்தது கோஸ் போடணும், அடுத்தது கிழங்கு போடணும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டோமா நல்ல ஈல்டு கிடைக்கும், நல்ல ஒரு வெள்ளமை ஆகும்.
0: சில சமயங்களில் இந்த மாற்றி மாற்றி போடக்கூடிய அந்த இடைவெளியில் வந்து சில கடுகு செடிகள்லாம் உழுவாங்க, அதாவது இந்த கடுகு செடியெல்லாம் போட்டு மக்க வைப்பாங்க. அது என்ன காரணத்துக்கு?
1: அது வந்து சத்து இல்லாத காரணத்தை விட்டு போடுவாங்க. சத்து இருக்கிற பூமிக்கு வந்து எப்படின்னு சொன்னால் வருவோம். நீங்கள் ஒரே

0: பயிர் போட்டுகிட்டே இருக்கலாம், அதிகமாக மகசூல் பார்க்க முடியாது. ஒரு மூட்டை காடுக்கு ஒரு 45 கிலோ போடுறோம் அப்படி சொன்னால் இதுவரை ஒரு 250 கிலோ கேரண்டி வரும். நல்ல சரியானபடி நம்ம மாற்றி போட்டோமா, ஒரே வெள்ளாமல் போட்டிருந்தோன்னா கம்மியாக தான் வரும்.
1: நட்டு எத்தனை நாட்களுக்குள்ளே மேலே வரும், என்ன மாதிரியான பராமரிப்பு?
0: கிழங்கு வந்து நல்ல வத்ன கிழங்கு போட்டோமா, நல்ல தண்ணி கரெக்டானபடி தண்ணி இருந்துச்சுன்னு சொன்னால் 15 நாளில் மேலே வந்துடும். 15 நாளில் வந்துடும், 3 மாதத்தில் வந்து எடுத்துடலாம். அதே வந்து கெட்டி கிழங்கு போட்டோமா, அது முளைக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு மேலே 5 நாள் 10 நாள் ஆனாலும் ஆயிரும், 4.5 மாதம் 4 மாதம் மேலே தான் அதை எடுக்க முடியும்.
1: இப்போ முன்னாடி வந்து கிழங்குலேருந்து விதைக்கிழங்குகளை எடுத்துகிட்டு இருந்தோம், இப்போ வந்து ஹைப்ரிட் விதைகள் வந்துருச்சு, இப்போ இந்த கிழங்குகளை வச்சு விதைக்கிழங்குகளை எடுக்க முடியுதா?
0: இது எடுக்க முடியாது. என்ன, இங்கேத்து தயார் பண்ணுற விதைன்னு எடுத்துக்கலாம், அது கீழிருந்து வர்ற விதைங்களை வந்துட்டு எல்லாமே பிளேன்ஸ் தான் வருது, அங்கேருந்து வந்துட்டுருக்கு, சரியானபடி யூஸ் பண்ண முடியாது. எப்படின்னா விதை எடுத்தோமா அது சரியானபடி நம்மளுக்கு மகசூல் கிடைக்காது. ஒரு செடியில் வந்து 10 கிழங்கு வருதுன்னு சொன்னால் 5 கிழங்கு 6 கிழங்கு தான் வரும், கம்மியாயிரும். அதனால் அதில் நம்மளுக்கு எந்த பயனும் கிடையாது. அதனால் ஊட்டி நீலகிரியில் விளையக்கூடிய விதை எடுத்தோமா அதுக்கு தகுந்த மாதிரி ஈல்டு கிடைக்கும்.
1: இப்போ கிழங்குல வந்து பச்சை வெட்டு எல்லாம் உள்ளது, பச்சை வெட்டோ இருந்த கருப்பு கலர் மாதிரியான பாதிப்போ வந்து கிழங்குல காணப்படுது, இது வந்து எதனால நினைக்கிறீங்க? அது எதனால, எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்?
0: அது எல்லாமே மருந்து காரணம், மண் காரணம் தான், சத்து இல்லாத காரணம் தான். பச்சைன்னு சொன்னால் சரியானபடி நம்ம மண் கட்டணும், காற்று போகாத மாதிரி ஒன்று கட்டணும். செடி போட்டோமா அது கரெக்டானபடி வளர்ச்சி கரெக்டானபடி வளரும் போதே நம்ம மண் சேர்த்துனோமா அது வந்து பச்சை வெட்டு ஓடாது. மண் நம்ம சரியானபடி சேர்க்கலன்னு சொன்னால் அது பச்சை வெட்டு ஓடிருக்கும்.
1: ஊட்டி உருளைக்கிழங்குனாலே வந்து எல்லா இடத்துலையும் ஒரு வரவேற்பு இருக்குது. இந்த வரவேற்பு மிக்க கிழங்கை வந்து எந்த காலத்தில் சரியான முறையில் பயிரிடும் பொழுது நல்ல லாபம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? சரியான காலகட்டம் இதுதான் அப்படின்னு நீங்கள் குறிப்பிட்டுற காலகட்டம்
0: அது எப்படின்னு சொன்னால் பிப்ரவரி மாதம் போட்டோமா, பிப்ரவரி மார்ச்சில் போட்டால் நல்ல ஒரு ரேட் கிடைக்கும். ஜூன் மாதம் எல்லாம் ஆயிரும், ஜூன் ஜூலை லாஸ்ட்டுக்குள்ளே ஆயிரும். அப்போ வந்து ஒரு மாதிரி எதிர்பார்க்கலாம், ரேட் எதிர்பார்க்கலாம். அதுக்கு பிறகு எல்லாமே மேடு காடெல்லாம் போட்டாங்கன்னு சொன்னால் ரேட் கம்மியாகிடும். பிளைன்ஸு கிழங்கு கூட ஊட்டி கிழங்குக்கு வந்து ஒரு 100 ரூபாவை அதிகமாக தான் விற்கும், கம்மியாகாது. ஆனால் பிளைன்ஸுலேருந்து வந்துச்சுன்னு சொன்னால் இந்த பெங்களூர்லேருந்து வரும் கிழங்கு வந்துட்டு, ஆசன் வரும், வேறு ஏரியாலேருந்து இப்போ நிறைய கிழங்கு வருது. அப்போது என்னாகும்னு சொன்னால் ரேட் கம்மியாகிடும், நம்மளுக்கு ரேட் கம்மியாகிறதோ பார்க்கும், அதில் ஒன்றும் லாபம் கிடைக்காது. அது எப்படின்னு சிச்சுவேஷன் சொல்லவே முடியாது. எந்த டைம் போட்டால் எந்த வெள்ளமும் வரும், ரேட் கிடைக்கும், அது வெளியக்கூடிய வித்தியாசத்தில் தான் தெரியும். சும்மா இது பண்ண முடியாது, நம்ம எதிர்பார்க்க முடியாது, இவ்வளோ தான் விற்கும் அப்படி சொல்லிட்டு எதிர்பார்க்க முடியாது.
2: டேபிள் ரேடிஷ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிறிய வகை முள்ளங்கி, அதனுடைய சாகுபடி முறையை பற்றி சொல்லுங்கள். அதுக்கு நிலப்பரப்பு மண்
0: வாங்கி அப்படியே பச்சையவே சாப்பிட்றாங்க. எருவு வந்து நாட்டு எருவு போட்ட போதும், ஏன்னா அது ஒரு மோசமான ஒரு பூச்சி ஒன்று தாக்குது, ஓட்ட ஓட்ட போட்டுருது நத்த மாதிரி. அதுக்கு வந்து வேப்பெண்ணை நம்ம ஊற்றி அதை பயன்படுத்திகிட்ருக்கோம். வேப்பெண்ணை போட்டால் அந்த பூச்சி கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகுது, வந்து சீக்கிரம் ஒரு மாதத்துலேயே நம்ம பிரித்து பிரித்து ஒவ்வொன்றா கட்டுக்கட்ட கட்டி எடுத்துடலாம்.
2: இப்போ இந்த டேபிள் ரேடிஷை வந்து எப்படி நாற்று போட்டால் இல்லை விதை பயன்படுத்தி விதை வைக்கிறீங்களா?
0: விதை தான், எப்படி தூவி விட்டு போடலாம், தூவி விட்டு ஒன்றொன்று பிச்சு பிச்சு எடுத்து கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா லைன் இழுத்து போடலாம், நம்மளுக்கு எப்படி சௌகரியமோ அப்படி பண்ணலாம். மெயின் வந்து எருவு, நாட்டு எருவு வேணும், இந்த எருவு வேணும், இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.
2: இந்த டேபிள் ரெடிஸ் பெயரில் ஏதாவது வகைகள் இருக்கா இல்லை ஒரே மாதிரியான ரகங்கள் தான் இருக்கா?
0: டேபிள் ரெடிஸு ஒன்று தான் இருக்குது, ஒரு இது தான் இருக்குது, இன்னும் முள்ளங்கி ஐட்டங்க தான் இருக்குது, இது ஒன்று தான். நம்ம சேல்ஸ் பண்ணுறோம் அப்படி சொன்னால் நம்ம கொண்டு போகிறத வந்து சேல்ஸ் ஆகணும், அப்போ தான் நம்மளுக்கு அதிகமாக போட்டாலும் அது வாங்கக்கூடிய ஆள் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும்.
1: நேரம் உங்களுடைய அனுபவங்களை நம்ம நேர்களோட ரொம்ப அழகாக பகிர்ந்துக்கிட்டீங்க. கேட்குற நேர்களும் வந்து இந்த மாதிரியான விவசாயிகளுக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்குது, அதை தாண்டி தான் விவசாயமும் நடக்குது அப்படின்ற விஷயங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக தெரிஞ்சுக்குவாங்க. மேலும் விவசாயம் வந்து காப்பாற்றப்படணும், சிறந்த உரங்களை பயன்படுத்தணும், கெட்டு போகாத மாதிரி பார்த்துக்கணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. நிகழ்ச்சி வாயிலாக நம்மக்கிட்ட நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, உங்களுக்கு மனமார்ந்த நன்றி.
0: நன்றி.
3: நேர்கள் இதுவரை நீலகிரி மாவட்டம் உதகை வட்டம் கோடப்பமுந்து பகுதியைச் சேர்ந்த விவசாயி பசவராஜ் அவர்கள் தான் பயிரிடும் காய்கறி பயிர்கள் குறித்து நம்முடன் பகிர்ந்து கொண்ட நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள்.
4: இனி கிராமிய பாடல்.

0: கிராமிய பாடல் கேட்டீர்கள். நிறைவாக தகவல் களஞ்சியம்.
1: இன்னைக்கு நாம பனைமரத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பனை ஒரு பல்லாண்டு பயிர். பனையினுடைய வேர் ஒற்றை வித்திலை இனத்தை சேர்ந்தது. ஆணி வேர்கள் இல்லாதபடியால் சல்லி வேர்கள் மிகவும் உறுதியாகவும் வெகு தூரம் பரவி உணவு சேகரிக்கும் வண்ணம் அமைஞ்சிருக்கும். வேருடைய வெளிப்புறத்தில் உறுதியான கருப்பு ஓடு போன்ற அமைப்பு இருக்குது. தரையில் இருக்கும் வெப்பம் வேரை தாக்கி விடாமல் இருக்க இந்த அமைப்பு காப்பாற்றுகிறது. கருப்பு ஓட்டிற்கு அடுத்த பகுதி பஞ்சு போல் மெத்தையாக அமைஞ்சிருக்கும். நடுவில் உணவை சேகரிக்கும் தண்டு பகுதி இருக்குது. தாமரை தண்டுகளில் இருக்கிறது போலேயே நுண்ணிய துளைகள் இருக்கும். சல்லி வேர்கள் நெடுந்தூரம் பரவி சேகரித்த நீரை தரையில் உள்ள வெப்பம் உறிஞ்சிவிடாதபடி பஞ்சு போன்ற பகுதியும் பாதுகாக்குது. சல்லி வேர் தொகுப்புடன் காணப்படும் தண்டினுடைய அடிப்புறத்தில் கணுவிடை பகுதிகளில் வேர்கள் உருவாகும். தண்டுகள் பெருக்கமடையும் பொழுது தொடர்ச்சியாக புது வேர்கள் உருவாகும். வயதான பனைகளிலிருந்து அடிப்பகுதியில் இருக்கிற தண்டு பகுதியை சுற்றி சல்லி வேர்கள் காணப்படும். தென்னை வளர்ச்சி ஊக்கிய வேர்வழி செலுத்தி ஆய்வு மேற்கொண்டதில் வயதான வேர்களை காட்டிலும் 90 சென்டிமீட்டர் ஆழத்தில் காணப்படும் இளம் வேர்கள் விரைவாக உறிஞ்சியதை கண்டறிய முடிஞ்சிருக்கு. 10 ஆண்டுகளுக்கு குறைவாக வயது கொண்ட பனைகள் வளர்ச்சி ஊக்கியை உறிஞ்ச 24 மணி நேரத்துக்கு மேலே தேவைப்படும். எனவே வயதான பனைகள் 5 முதல் 6 மணி நேரத்தில் வளர்ச்சி ஊக்கியை உறிஞ்சும் எனவும் கண்டறியப்பட்டிருக்கு. நிமிர்ந்து நிற்கும் தன்மையும் உறுதியான மையத்தண்டும் இதன் தனிச்சிறப்பு. உயரமான கிளைகளற்ற ஒற்றை தண்டுகளை கொண்ட பனையினுடைய அடிப்பகுதி 1 மீட்டர் வட்டம் கொண்டதாகவும் 4 மீட்டர் உயரத்துக்கு மேலே 40 லிருந்து 50 சென்டிமீட்டர் விட்டம் கொண்டதாகவும் உருளை வடிவிலையும் காணப்படும். 25 முதல் 40 மீட்டர் உயரம் வரை வளரும் பனை ஆண்டொன்றுக்கு சராசரியாக 3 சென்டிமீட்டர் உயரம் வரையும் ஆண்டுதோறும் பூப்பதற்கு ஏதுவாக மையத்தண்டில் சிறிதளவு சத்து சேமித்து வைக்கப்படுது. பெண் பனைகளின் தண்டு ஆண் பனை தண்டுகளை காட்டிலும் வலுவானதாகவும் காணப்படுது. பனையின் அடிப்பகுதியில் உள்ள வைரத்தின் கணம் குறைந்து கொண்டே நுனி வரையும் செல்லும். வைரத்தின் கணம் 6 அங்குலம் முதல் 9 அங்குலம் வரை தான் இருக்கும். பனையில் ஆண்டிற்கு 12 மட்டைகள் விடும். கொண்டையை பிடித்துள்ள மடல், மட்டை, ஓலை உள்ளிட்டவை பனையின் பகுதி. ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு குருத்து தோன்றும். குருத்து முற்றி சாரோலையாக மாறி மட்டையாக மடிந்து வளரும். பனையுடன் பிடித்து கொண்டிருக்கும் கவட்டையான பகுதிக்கு மடல் அப்படின்னு பெயர் இருக்குது. இந்த பகுதியிலிருந்து தான் தும்பு கிடைக்குது. தும்பு சேகரிக்கப்படாமல் காய்ந்து போன மடலுக்கு குரங்கு மட்டை அப்படின்ற பெயர் இருக்குது. இந்த மடல் பனையினுடைய கொண்டையை பிடிச்சிக்குது. ஓலைக்கும் மடலுக்கும் இடையில் உள்ள நீண்ட மட்டையில் அகனி நாரையும் புறணி நாரையும் பிரித்து எடுக்காமல் இருந்தால் அதற்கு உரியா மட்டை என்று பெயர். உரியா மட்டையின் இரு ஓரங்களிலையும் ரம்பத்தில் இருக்கிறது போல பல்பல்லாக காணப்படும். இந்த பகுதிக்கு கருக்கு என்று பெயர். இந்த பகுதி மிகவும் கருமையாக இருக்கும். நாற்று நிலையில் வளர்ச்சி விரைவாகவும் முதிர்ச்சி நிலையில் குறைவாகவும் காணப்படும். இளம் கன்றுகளுடைய ஓலை வடலி ஓலை அப்படின்னு கூறுவாங்க. இதை இரு வகையாக பிரிக்கலாம். ஒன்று குருத்தோலை, மற்றொன்று சாரோலை. குருத்தோலை முற்றிலும் குருத்தோலை முற்றினால் சாலையோலையாகும். குருத்தோலை ஒவ்வொரு மாதமும் பனையினுடைய உச்சியில் வெண்மையாக தோன்றி வெளியே வரும். இந்த குருத்தோலை வளர்ந்து வெளிவந்து விரிந்து அகலமாக தொங்க ஆரம்பிக்கும். இளம் வடலிகளில் குருத்தோலையை வெட்டக்கூடாது. வெண்மையாக உள்ள குருத்தோலை நிறம் மாறி உறுதியடைஞ்சு பறந்து தொங்கும் பொழுது சாரோலை அப்படின்னு பேர் பெறுது. நன்கு வளர்ச்சியடைஞ்ச பனைகளில் 30 லிருந்து 40 ஓலைகள் காணப்படும்.
0: தகவல் களஞ்சியம் இடம்பெற கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய தோட்டமும் தொழிலும் நிகழ்ச்சி.
1: நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார்.

நீலகிரி மாவட்டத்தில் விளம்பர நிறுவனம் வைத்திருப்பவரா நீங்கள், அல்லது புதிய விளம்பர நிறுவனம் தொடங்க ஆர்வம் உள்ளவரா? உங்கள் விளம்பரங்களை வானொலியில் ஒளிபரப்ப ஓர் அரிய வாய்ப்பு. நீங்கள் அளிக்கும் விளம்பரங்களுக்கு 15% கமிஷன் தொகை, அதாவது முகவருக்கான தொகையை வருமானமாக ஈட்டலாம். விருப்பமுள்ளவர்கள் இதற்கான விண்ணப்பத்தினை அலுவலகத்தில் நேரடியாக வந்து பெற்றுக் கொள்ளலாம். அலுவலக முகவரி: நிலைய இயக்குநர், அகில இந்திய வானொலி நிலையம், ஃபிங்கர் போஸ்ட் அஞ்சல், உதகமண்டலம் 643006. பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க வேண்டிய கடைசி நாள் ஜூலை 31 தேதி.

நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கிய

0: நேர்களே, எத்தனையோ நிகழ்ச்சியை கேட்டு ரசிச்சிருப்பீங்க, சிரிச்சிருப்பீங்க. ஆனா என்னைக்காவது சிந்திச்சிருக்கீங்களா? சிந்திக்க கொஞ்ச நேரம் ஒதுக்கலாமே.
1: வாகனம் என்பது நமது வசதிக்காகத்தானே தவிர நம்மை வானுலகம் அழைத்து செல்ல அல்ல.
0: வாழ்க்கையில் ஒருவரை முந்துவது உன் லட்சியம், வாகனத்தில் ஒருவரை முந்துவது உன் அலட்சியம்.
1: சாதாரணமாக நம்மை தலைக்கணம் என்று கூறும் சமுதாயத்தில் நாம் வாகனம் ஓட்டும் போது தலையில் கணத்துடன் செல்லலாமே.
0: இளவட்டங்களே, வாழ்க்கை ஒரு சிறு வட்டம் என்று எண்ணாதே. வேகம் உனது வாழ்க்கையை சிதறடிக்கும் மோகம் என்று உணர்ந்து கொள்.
1: எடுப்பதற்குள் நின்றுவிடும் மொபைல் ரிங். அப்பதான் வெளியே போன போது வீட்டுக்கு வந்துட்டு போன யாரோ, இது அவங்களான யோசிப்பதற்குள் சிக்னலில் விழும் பச்சை.
0: எப்பொழுதுமே ஒரு நொடிதான் வாழ்க்கையை நிர்ணயிக்கிறது. சிக்னலில் நின்று செல்வோம், சாலை விதிகளை மதிப்போம்.
1: குடும்ப கஷ்டங்களை பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டாம், அவங்க படிக்கிற பிள்ளைங்கன்னு சொல்ற அப்பா அம்மா 18 வயசு ஆகாம லைசன்ஸ் கூட எடுக்காம 1,00,000 ரூபாய் வண்டியை வாங்கி கொடுக்கலாமா? இது நியாயமா?
0: உங்கள் வீட்டின் வாழை மரத்தை நீங்களே வாடச் செய்யலாம்.
2: வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். பிரதமர் திரு நரேந்திர மோடி அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்புடன் தொலைபேசி வாயிலாக பேச்சு நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தை ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக சமூக வலைதளத்தில் பிரதமர் தெரிவித்துள்ளார். வர்த்தகம், பாதுகாப்பு, எரிசக்தி, முக்கிய தொழில்நுட்பங்கள் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த பேச்சுகளின் போது விரிவாக ஆய்வு செய்யப்பட்டதாக அவர் கூறினார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது என இந்த பேச்சுகளின் போது தீர்மானிக்கப்பட்டதாகவும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். சர்வதேச பிரச்சினைகள் குறித்தும் உலகளாவிய அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்தும் விரிவாக விவாதித்ததாக திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நடப்பு பருவ பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலையை உயர்த்த மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது. இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்த தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 25 ரூபாய் உயர்த்தப்படுவதாக கூறினார். பார்லிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 136 ரூபாயும், கடலை பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 83 ரூபாயும், மசூர் பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 390 ரூபாயும் உயர்த்துவதற்கு இந்த கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 413 ரூபாய் உயர்த்தவும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையின் இந்த முடிவு வரவேற்கத்தக்கது என்று தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கவும் அவர்களின் பொருளாதார பாதுகாப்பை உறுதி செய்யவும் இது உதவிடும் என்று கூறியுள்ளார். விவசாயிகள் நலன்களை பாதுகாப்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் புழக்கத்தை ஒழிக்க வேண்டும் என்பதில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், கடலோர காவல்படையும் குஜராத் சிறப்பு படையினரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கைகளின்போது 526 கிலோ போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். மும்பைக்கு தென்மேற்கு கடல் பகுதியில் இந்த போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இதுதொடர்பாக பாகிஸ்தானைச் சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். தேர்தல் வாக்குறுதிகளை தவேக அரசு படிப்படியாக நிறைவேற்றி வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலையொட்டி அத்தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் இன்று தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு அவர் பேசினார். தவேக அரசு பொறுப்பேற்ற 100 நாட்களில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களையும் அவர் பட்டியலிட்டார். மக்கள் நலனில் மட்டுமே அக்கறை கொண்டு தமது அரசு செயல்படுவதாகவும் அவர் கூறினார். திமுகவும் அஇஅதிமுகவும் ரகசிய கூட்டணி வைத்துள்ளதாகவும் திரு விஜய் குற்றம்சாட்டினார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று திமுக மீண்டும் குற்றம்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில், நேற்று ஒரே நாளில்

8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் தென் மாவட்டங்களில் மட்டும் 141 கொலைகள் நடைபெற்றுள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. குற்றச் செயல்களை தடுக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ளவில்லை என்றும் திமுக அந்த அறிக்கையில் குறை கூறியுள்ளது. தமிழகத்தில் குற்றச்சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக அஇஅதிமுக குறை கூறியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஒரே நாளில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக கூறியுள்ளது. சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அஇஅதிமுக அந்த அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. மதுரை நாகர்கோவில் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று இடதுசாரிகள் கட்சி மற்றும் அமமுக வலியுறுத்தியுள்ளன. இதுதொடர்பாக இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதற்கான ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டிருப்பது அதிர்ச்சியளிப்பதாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதே கோரிக்கையை வலியுறுத்தியுள்ள அமமுக மக்கள் நலனை கருத்தில் கொள்ளாமல் பாதாள சாக்கடை திட்டத்தை தனியாரிடம் ஒப்படைக்கும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று கோரியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவின் சுனில்குமார் வெண்கலப்பதக்கம் வென்றார். ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டிகளின் ஆடவர் மல்யுத்தம் 87 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மகளிர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 2-0 என்ற கோல் கணக்கில் தென்கொரியாவை வென்றது. ஸ்குவாஷ் போட்டிகளில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவுகளில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இப்போட்டிகளில் இந்தியா இதுவரை 10 தங்கம், 21 வெள்ளி, 29 வெண்கலம் பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் 7வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான 2வது மற்றும் இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 2ம் நாளான இன்று ஆட்ட நிறைவில் இந்தியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்பிற்கு 122 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி முதல் இன்னிங்ஸில் 358 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

நம்ம ஸ்டுடியோல கரெக்டா டைம் பாத்தீங்கன்னா 8:05 ஆயிடுச்சுங்க. நினைத்தால் இனிக்கும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறது உங்கள் அன்பாட்சே நோர்த்தி. ஒவ்வொரு நாளும் இந்த இரவு வேளையில் சுகமான ராகங்களை தான் கேட்கறது ரொம்ப அலாதியமான பிரியங்க. இன்னைக்கு அதே மாதிரி உங்களுக்கான சூப்பரான பாடல்கள்லாம் வழங்குறதுக்காக நான் வந்திருக்கேன். இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய நிறைய பாடல்கள் உங்ககிட்ட இருந்தால் வரப்போது நிறைய பேர் காத்துகிட்டே இருப்பீங்க நினைக்கிறேன். நிறைய ஃபோன் கால்ஸ் வேறு வந்துகிட்டே இருக்கு, நிறைய மெசேஜும் கூட போட்டிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் வந்து காலையிலேருந்து ஃபோன் பண்ணவங்கெல்லாம் கொஞ்சம் வழிவிட்டு புதுநேயர்களுக்கு நீங்கள் வழிவிட்டீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் முதல் பாடலாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோன்னா தர்ந்தே குட்டன் அப்படிங்கிறவர் வந்து ஒரு பாடலை கேட்டிருக்கார். அவருக்காக ஒரு சூப்பரான பாடல் மௌனராகம் திரைப்படத்துலேருந்து வந்துகிட்டே இருக்குது, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது 101.8.

0: 8:11 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட ஃபர்ஸ்ட் பேச போகிற ஃபர்ஸ்ட் காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளரே. மகிழ்ச்சியான நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஊட்டி MP ரவிச்சந்திரன் இப்பொழுது மேல்குடலூர்லிருந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்கள் ஒலிபரப்பை கேட்டுக்கொண்டு
0: முள்ளிக்குறையிலிருந்து கிளம்பி மேல்குடலூர் போயிட்டீங்களா?
1: நிச்சயமாக. ஆனால் எங்கு சென்றாலும் ஊட்டி பண்பலை கேட்பதில் ஒரு அலாதி சுகம் நமக்கு.
0: ஊட்டியில் இருக்கவர் இப்ப வந்து மேல்குடலூர்ல நிலவரங்களை சொல்ல போறீங்க அப்படியா?
1: நிச்சயமாக. இங்கு ஏறக்கூடிய சீதோஷ நிலைகள் எல்லாம் வெகு வெப்பமயமாகத்தான் இருக்கிறது, குளிர் இல்லை.
0: நீலகிரி ஒரு கிளைமேட்ல என்ன பாடல் கேட்க தோணுங்க?
1: நிச்சயமாக. ஒரு கரை கடந்த உறுதி என்கிற படத்திலிருந்து ஓரத்தில் கண்ணீர் என்கிற ஒரு அருமையான பாடலை தாருங்கள்.
0: ஓகே, உங்களுக்காகவும் கேட்டுட்டு இருக்க எல்லா நேரங்களுக்கும் இந்த இனிமையான பாடல் வருது, கேளுங்க.

16 நிமிஷத்தில் நீங்கள் கேட்டிருக்கிறது நல்ல தலையை நிற்கும் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கீர்த்திகா, தனிதா, சுமித்ரன், அம்பிகா, சுதாகரன் சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டே இருக்குங்க. தேவாலாஹட்டி பீலமூலையிலேருந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்காக கடலோரா கவிதைகள் படத்திலேருந்து ஒரு சூப்பரான பாடல் வருது, கேளுங்கள்.

0: நினைத்தா நிலைக்கும் நிகழ்ச்சியில அடுத்ததா நம்ம கூட பேச போற காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்டுலாம். வணக்கம்.
1: வாழ்க்கையில் முயற்சியும் தன்னம்பிக்கையும் இருந்தால் வெற்றி என்கின்ற சுய சிந்தனையுடன் நிகழ்ச்சியில் இணைவது கோவை மாவட்டம் போகம்பட்டியில் இருந்து குமார். வணக்கம் சார்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க?
1: நான் நலமா இருக்கிறேங்க சார். நீங்க நலமா இருக்கிறீங்களா சார்?
0: நலமா இருக்கேங்க. என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: எனக்கு வந்துங்க சார், இந்த மூக்குத்தி பூ மேல பாடல் வேணுங்க சார்.
0: கண்டிப்பாக கொடுத்துடலாங்க, தொடர்ந்து கேளுங்க.
1: சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார்.

0: சூப்பரான பாடல்களோடு தாளாட்டிகிட்டு இருக்கிறது நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சி நிகழ்ச்சி எழுதிட்டு இருக்க நேரம் பார்த்தீங்கன்னா 8:28 ஆகிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஈரோடிலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணா அபிநீதி ரெண்டு பேரும் வந்து மெசேஜ் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்காக ஒரு சூப்பரான பாடல் இதே கோயில் திரைப்படத்திலிருந்து.
1: கூட்டத்திலே கோயில் புறா

8:32 ஆயிடுச்சுங்க. என்னடா ஒரே மியூசிக்காக போயிட்டுருக்கு, பாட்டு வருதுன்னு நினச்சேன் அப்படின்றீங்களா? ஸோ நிகழ்ச்சியில் அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், தாராபூதம் பகுதியிலிருந்து ஸ்ரீவித்யா

0: 8:37 நம்ம கூட பேச போற காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார். ஹலோ,
0: சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ,
1: தாசர் வீட்டுல இருந்து பாலசுரமணி பேசுங்க சார்.
0: சொல்லுங்க பாலசுரமணி, என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ராக பந்தங்கள் படத்துல இருந்து மலரோ நிலவோ அந்த பாடல்
0: உங்களுக்காக. அந்த இனிமையான பாடல் வந்துட்டு இருக்கு, கேளுங்க.
1: நன்றி.

8:43 ஆயிடுச்சுங்க நிகழ்ச்சியில். அடுத்ததாக யாருடைய பாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருவாரூர் மாவட்டம் பில்லூர் சதாகமுதன், சங்கீதா, இனியவன், ஸ்ரீநிதி, கனகா அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்டே போட்டிருக்காங்க. அவங்களுக்காக நீங்கள் கேட்டவை திரைப்படத்திலிருந்து.

0: 8:48 ஆயிடுச்சு. பாடலெல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டே இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த இரவு வேளையில் அதுவும் 80s இருக்க சாங்ஸ் எல்லாம் கேட்கணும்னு எவ்வளோ அலாதி பிரியம் அப்படிங்கிறது தெரியும். பாடலை கேட்டுட்டு நிறைய பேர் வந்து அப்படியே, அதுவும் ஊட்டியில் 8 ஆச்சுன்னு அப்படியே பெட்டுக்கு போயிடணும். ஸோ அப்படியே மதிய மயக்கிற நேரம் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியே கனவுகளோடு விளையாண்டுட்ருப்பீங்க, புரண்டுட்ருப்பீங்க. இந்த நேரத்தில் அடுத்தது நம்ம கூட பேச போகிறோம் அந்த காலர் யாருங்கன்னு சொல்லி கேட்கலாம். வணக்கம்.
1: இதமான இரவு நேர வணக்கத்தோடு, பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ராமகிருஷ்ணன், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: ஐப்பொங்கல் படத்திலிருந்து பனி விழு

8:54 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா, ஊட்டியிலிருந்து டேவிஸ்டேல் ஜேஎஸ்எஸ் காலேஜ் பக்கத்துலேருந்து மெசேஜ் அனுப்புறேன்னு சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்காக ஒரு சூப்பரான பாடல், சின்ன கவுண்டர் திரைப்படத்துலேருந்து. இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்க நேயர் வந்து பார்த்திங்கன்னா பிரீதா.

8:56 ஆயிடுச்சுங்க. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கே வந்துட்டோம். இன்னைக்கு வந்து நிறைய பாடல்கள், எல்லாருமே கேட்ட பாடல்கள் தான் கேட்டு வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பாடலாக தேனாம் மணிகண்டன் தென்பெண்ணுமுடியிலிருந்து அனுப்பியிருக்கார். அவருக்காக மௌனராகம் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கக்கூடிய இந்த பாடலோடு இன்றைய நினைத்தாலே இன்னைக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: Good evening. This is Akashvani. I am Valsa Williams with the news at 9. The headlines. Centre approves hike in MSP for all Rabi crops for marketing season 2027-28, clears 5,548 crore rupees procurement of major pulses and oilseeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current Kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Union Cabinet gives nod to Green Energy Corridor Phase 3 scheme to strengthen intra-state power transmission network, also approves intelligent traffic management system for Delhi. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. Gujarat ATS, Indian Coast Guard and Central Intelligence Agencies arrest 5 Pakistani nationals in a joint operation, seize 526 kilograms of drugs from Iranian boat. And in Asian Games, Indian archers and shooters strike gold. India's medal tally rises to 60, including 10 gold, 21 silver and 29 bronze. Women's hockey team storms into final. The Cabinet Committee on Economic Affairs, CCEA, today approved an increase in the minimum support prices, MSPs, for all mandated Rabi crops for the marketing season 2027-28. Briefing media in New Delhi after the Union Cabinet meeting, Information and Broadcasting Minister Ashwini Vaishnav said the decision has been taken to ensure remunerative prices for farmers for their produce. He said the highest absolute increase in MSP has been announced for safflower at 675 rupees per quintal, followed by rapeseed and mustard at 413 rupees per quintal. The minister said the MSP for lentil or masoor has been increased by 390 rupees per quintal, barley by 136 rupees, gram by 83 rupees and wheat by 25 rupees per quintal.
1: Rabi season ki MSP badhane se
2: the increase in MSP for the Rabi season will bring an additional 84,263 crore rupees to our farmers in recognition of their hard work and efforts. MSP is determined through a well-established mechanism based on the recommendations of the Commission for Agricultural Costs and Prices. The new MSP rates for the six major Rabi crops, wheat, barley, gram, lentil, rapeseed and mustard and sunflower have been approved today. This decision is in line with the government's commitment to ensuring that MSP remains at least 50% above the cost of production.
1: Us commitment ko dhyan mein rakhte hue, ye naye MSP aaj approve hue.
0: The minister said the CCEA has also approved the implementation of the Intelligent Traffic Management System project by the Delhi Police at an estimated cost of over 1,789 crore rupees, inclusive of taxes.
3: ITMS mein objective hai.
4: The objective of Intelligent Traffic Management System is to improve the functioning of the 1,529 traffic signals which currently operate on fixed timings. With ITMS, traffic signals can dynamically adjust their timings based on traffic flow. If there is more traffic or a greater buildup on one side, the red light duration can be reduced, while the side with less traffic can be given a longer red light duration. This will be possible through the Intelligent Traffic Management System. ITMS is particularly important for a mega city like Delhi. It will be implemented in three phases.
1: Isko teen phases mein implement karenge.
0: Mr. Vaishnav said the Union Cabinet today also approved the Green Energy Corridor Phase 3 scheme. It will strengthen India's intrastate transmission system to enable the evacuation of up to 135 gigawatts of renewable energy across states and union territories. Prime Minister Narendra Modi has said the government is leaving no stone unturned to protect the interests of farmers across the country while working to increase their incomes. In a social media post, Mr. Modi said the government has approved an increase in the minimum support price or MSP for Rabi crops for the 2027-28 marketing season. He added that the decision will ensure that millions of farmers across the country receive a remunerative price for their produce. The Prime Minister also welcomed the Cabinet's decision on the Green Energy Corridor Phase 3. He added that the initiative will create more jobs in manufacturing, construction and energy storage while providing a major boost towards achieving 900 gigawatts of non-fossil fuel-based capacity by 2035. The centre has approved procurement worth 5,547.99 crore rupees at MSP under the price support scheme for major pulses and oilseeds in Uttar Pradesh, Karnataka and Telangana for the Kharif marketing season 2026-27. The Agriculture Ministry said that the decision has been taken to protect farmers from a fall in market prices and ensure remunerative returns for their produce. This is Akashwani giving you the news.
5: Want more news? Follow us on X at AIR News Alerts and subscribe to News on Air Official on YouTube.
0: Welcome back. You're with us on the news at 9. Prime Minister Narendra Modi and US President Donald Trump today reviewed bilateral cooperation in trade, defense, energy and critical technologies, among other areas. Prime Minister Modi held a telephonic conversation with US President Trump this evening. In a social media post, the Prime Minister said the two leaders also exchanged views on regional and international issues, including ongoing efforts to advance global peace and security. Both leaders agreed to maintain close engagement to further strengthen their comprehensive global strategic partnership. Home Minister Amit Shah today said five Pakistani nationals have been arrested from an Iranian boat during a joint operation conducted by Gujarat Anti-Terrorism Squad, Indian Coast Guard and Central Intelligence Agencies. During the operation, 526 kilograms of methamphetamine and heroin were seized from the boat, which was within India's exclusive economic zone. In a social media post, Mr. Shah highlighted that the Modi government is determined to shield its youth from the scourge of drugs. Senior BJP leader and Union Home Minister Amit Shah has said that Punjab will be made drug-free by the end of 2029. Addressing a Nasha Mukt Punjab rally in Jalandhar today, Mr. Shah said the BJP would contest the upcoming assembly elections in Punjab on the issue of making the state free from the menace of drugs. Mr. Shah said the government has addressed terrorism in Jammu and Kashmir and ended extremism in the northeast, adding that the focus will now be on making Punjab drug-free.
6: Punjab ka vikas tab tak nahi ho sakta jab tak Punjab ka yuva.
7: Punjab cannot truly develop until its youth are free from drugs. Drug abuse is destroying our future generations. Only the Bharatiya Janata Party, under the leadership of Narendra Modi, can create a strong system to ensure that drugs do not reach the youth of Punjab. No one else can do it.
6: Bharatiya Janata Party kar sakti hai, koi aur nahi kar sakta.
0: The BJP has claimed that the India bloc is facing internal differences after several leaders skipped the alliance's meeting held in New Delhi today. Addressing a press conference in New Delhi, senior party leader and Union Minister Shivraj Singh Chauhan said leaders of several parties, including the DMK, Samajwadi Party and Aam Aadmi Party, did not attend the meeting. He also claimed that leaders of the India bloc and the Congress were not willing to accept Rahul Gandhi as their leader.
8: Instead of apologizing for its repeated mistakes, Congress continues to spread misinformation, make false claims and level fabricated allegations. Today there was a meeting of the India Alliance, but the alliance fell apart even before the meeting could take place. And the truth is that the India Alliance is not ready to accept Rahul Gandhi as its leader.
0: The partners of India bloc today met in New Delhi to chalk out their strategies on the Special Intensive Revision SIR exercise and issues related to the Election Commission. This is Akashwani. You are listening to the news at 9.
5: Stay in the know wherever you are. Follow us on X and Threads at AIR News Alerts.
0: Welcome back. Prime Minister Narendra Modi is completing 25 years in public service, a journey defined by the mantra of Jan Seva Se Desh Seva and a relentless commitment that continues. Guided by this vision for Seva and Sushasan, the government has been ceaselessly working towards achieving the goal of a Vikasit Bharat by 2047. Through inclusive development and social empowerment, this dedication is transforming lives. Today, in our special series, we bring you an instance of how this vision has been translated into action through Self-Reliant India.
9: Self-Reliant India is an initiative aimed at promoting domestic manufacturing, reducing import dependence and making India Atmanirbhar. The initiative was launched in 2020 by Prime Minister Narendra Modi to make the country self-reliant in every sector. Initiatives such as production-linked incentives, Agriculture Infrastructure Fund, Make in India and support for micro, small and medium enterprises are intended to increase India's productive capacity. Addressing the nation on the 79th Independence Day, Prime Minister Modi declared self-reliance as the foundation of a developed India.
10: Ek rashtra ke liye atma samman ki sabse badi kasauti aaj bhi uski atmanirbharta hai. Aur mere pyare deshvasiyon, viksit Bharat ka aadhar bhi hai atmanirbhar Bharat. Atmanirbharta ka nata hamare samarthya se juda hua. और जब आत्मनिर्भरता खत्म होने लगती है तो सामर्थ्य भी निरंतर क्षीण होता जाता है और इसलिए हमारे सामर्थ्य को बचाए रखने बनाए रखने और बढ़ाए रखने के लिए आत्मनिर्भर होना बहुत अनिवार्य है.
9: Talking to Akashwani News, retired Commodore Srikanth Kesnur said that India has made giant strides in the field of defense, evolving from a major importer of defense equipment to an emerging exporter.
11: In the field of self-reliance in defense, we have made giant strides. From importing equipment, we have now skyrocketing exports. Last year was almost 40,000 crore rupees. And I think specific platforms where we have done amazingly well, BrahMos missiles, surface-to-air SAM missiles, and above all, warship, including the aircraft carrier Vikrant. I think we are going great guns in Atmanirbharta in defense with huge reliance on indigenization, and that has really got a boost over the last decade or so.
9: Self-Reliant India is a long-term vision of building a strong, more capable and resilient economy to realize the vision of Viksit Bharat by 2047. With Dipendra Kumar, Anuja Kumar for Akashwani News, Delhi.
0: The government has advised Indian nationals against voluntarily giving up their Indian citizenship to join the Russian armed forces. In a statement, the Ministry of External Affairs advised Indian nationals travelling to Russia to exercise caution when pursuing job opportunities there. India enjoyed its most successful day at the ongoing Asian Games in Japan so far, winning 4 gold medals today. India's medal tally has risen to 60, including 10 gold, 21 silver and 29 bronze medals. The country completed a hat-trick of gold medals in compound archery, with the women's team, mixed team and men's team all finishing on top. India also struck gold in shooting, with the mixed trap team securing the top spot. Indian boxers added 2 more bronze medals to the tally, with Priya Gangas and Kapil Pokharia finishing on the podium today. Later in the day, wrestler Sunil Kumar won bronze in the men's 87-kilogram Greco-Roman event, beating the Philippines' Callum Johnston-Roberts 9-0. In women's hockey, India defeated South Korea 2-0 this evening to reach the final. Ishika Chaudhary and captain Salima Tete scored for India. In squash, Indian men's and women's teams advanced to the semi-finals, assuring 2 more medals. The top-seeded and defending champion men's team beat Kuwait 2-0. In men's cricket, chasing a target of 406 runs set by West Indies, India were 307 for 1 in 30.2 overs in the second ODI of the 3-match series in Guwahati when reports last came in. And now, before we end the bulletin, the headlines once again. Centre approves hike in MSP for all rabi crops for marketing season 2027-28. Clears 5,548 crore rupee procurement of major pulses and oil seeds at MSP in Uttar Pradesh, Karnataka and Telangana for current kharif season. Prime Minister Narendra Modi says government is leaving no stone unturned to protect interests of farmers. Prime Minister Modi and US President Donald Trump review bilateral cooperation in trade, defense, energy and critical technologies during their telephonic conversation. That is all in the news at 9. Good night.
12: நேரம் 9:15.
13: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்தி சுடர்.
14: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மக்களுக்காக பணியாற்றி வருவதன் 25 ஆண்டுகால சேவைகள் குறித்தும், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் குறித்தும் பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் பங்கேற்ற நிகழ்ச்சியின் இரண்டாம் பாகத்தை கேட்கலாம்.
15: ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு பிரதமர் அவர்களை சொன்னீங்க, உண்மை. அப்போ அவருடைய அரசு வந்து செயல்படுத்தக்கூடிய எல்லா திட்டங்களும் வந்து பாத்தீங்கன்னா அதே பார்வையோடு தான் வந்து அந்த திட்டங்களும் செயல்படுத்தப்படுது. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க குறிப்பிட்டீங்க, உலக தலைவர்களை கூப்பிட்டு மரம் நட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த அவங்க நாட்டிலையும் போயிட்டு அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோடையும் கூட இந்த விஷயம் வந்து செய்யப்பட்டிருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா பிரதமர் வந்து சொல்றது வளர்ச்சி அடைந்த இந்தியா 2047 அப்படின்றதான் நம்மளுடைய இலக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதை நோக்கி தான் நாம அனைவருமே பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியோடையும் ஆர்வத்தோடையும் நம்ம எல்லாருமே பயணிச்சுட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம பார்க்கிறோம். அந்த இலக்கு அப்படின்றது ஆனா சாதாரணமான இலக்கு இல்ல. அதற்காக வந்து எவ்வளவு வந்து நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதையெல்லாம் வந்து அரசு வந்து தொடர்ந்து எடுத்துட்டு வராங்க. அப்படி வந்து நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்ன சார்? ஏன்னா திட்டங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சாராரை மட்டும் குறிவைத்து வந்து திட்டங்கள் தீட்டப்படுறது கிடையாது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் திட்டங்கள் தீட்டப்படுது. அதை வந்து நீங்க எப்படி பாருங்க?
16: ஆத்ம நிர்பர் பாரத் ரொம்ப முக்கியமான ஒரு சுயசார்பு இந்தியா. சோ இதை வந்து 2017-18 ஆரம்பிச்சு 2019 ரொம்ப பெரிய வடிவம் பெறுது. சோ அன்னைக்கு அவர் சொன்னது வந்து பெருசா எடுக்கலன்னு வச்சுக்கோங்க. கோவிட் பெருந்தொற்று போது நாம ஒருவேளை அந்த தடுப்பு ஊசியை நம்ம கண்டுபிடிக்கல அப்படின்னா இந்திய பொருளாதாரத்தின் நிலையை நான் இன்றி அஞ்சுகிறேன். கோவிட் பெருந்தொற்று போது இந்தியா சுயசார்பு இந்தியாவின் அந்த தடுப்பு ஊசியை மட்டும் கண்டுபிடிக்கவில்லை என்றால் இந்தியா சந்தித்திருக்கக்கூடிய பெரிய அசாதாரண சூழ்நிலையை நம்ம வந்து எண்ணி கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு சில விஷயத்தை இலவசமாகவும் சில ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான தடுப்பூசி கொடுத்தோம். அந்த தடுப்பூசியின் வெற்றி சுயசார்பு இந்தியாவின் வெற்றி. அது போல பல்வேறு விஷயங்கள் இந்தியா வெற்றி அடைந்து வருகிறது. இன்னைக்கு இராணுவ தளவாடங்களில் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய சிடிஎஸ் அவர் சொன்னார், சின்னதாக இருக்கணும், மின் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயமா இருக்கணும், அது வந்து போர்ட்டபிளாக இருக்கணும், எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை கண்டுபிடிச்சு கொடுங்க, நாங்கள் இந்தியாவிலேருந்து நாங்கள் வாங்கி இந்தியாவுடைய இராணுவம் வாங்குவதற்கும் உங்களுடைய தொழில் முன்னேற்றுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கணும். இன்றைக்கி நம்ம பார்க்குற விஷயம் உலகத்தில் இருக்க முக்கியமான எல்லா நாடுகளுமே இந்த சின்னதாக போர்ட்டபிளாக மின் சார்ந்து இருக்கக்கூடிய ட்ரோன்களால் ஆளப்படுகிறது. அந்த மாதிரி ஒரு ட்ரோன் வந்து இந்தியாவில் இப்போ நம்ம தயாரித்து இருக்கிறோம். இந்தியாவே வந்து சுயசார்பு இந்தியாவின் கீழ் எந்த ஒரு நாட்டோடைய தளவாடங்களும் யூஸ் பண்ணாமல் நம்மளுடைய ப்ராடக்டாக நம்ம இன்னைக்கு கொண்டு வரோம். ஆனால் இதுக்கான விதை ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட பாரத பிரதமரின் முக்கியமான ஒரு திட்டத்தில் சுயசார்பு இந்தியான்ற திட்டத்தின் கீழாக முக்கியமாக இந்திய மாணவர்களையும் இந்திய அறிவாளிகளையும் நம்பி நம்ம கிட்ட கொடுத்த ஒரு திட்டம் தான் இந்த சுயசார்பு இந்தியா. ஸோ நம்மளால முடியுமா அப்படின்றத போய் நம்மளால முடியும் அப்படின்ற கொஸ்டின் மார்க்கை தட்டி ஸ்ட்ரைட்டாக ஆச்சரியக்குறியாக்கிட்டாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வந்து நம்ம கிட்ட இந்த டெக்னாலஜி எதெல்லாம் நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரி ஆயுதம் செய்வோம் அப்படின்றத சொன்னோம். ஆனால் ஆயுதத்தை ஏற்றுமதியும் செய்வோம். இப்போ நம்ம ஆயுதத்தை ஏற்றுமதி அதிகரிச்சிருக்கு. முன்னாடி வந்து பூட்ஸ் கூட நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். ராணுவ வீரர்களுக்கான காலணிகள் கூட வெளியிலிருந்து வந்தது அப்படின்றதான் நிலை. இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் ஏற்றுமதி பண்றோம். பல்வேறு நாடுகள் நம்மிடம் இருந்து ராணுவ தளவாடங்களை வாங்கிக்கின்றன. அதே மாதிரி படிப்பு அதுலேருந்து எல்லா டெக்னாலஜியும் ஏஐ இந்தியாவுடைய சொத்தாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா ஏஐ பாலிசின்றது இப்போதான் எல்லா நாடுகளுக்கும் அந்த பயம் வந்து மூழ்கிக்கிறாங்க. ஆனால் இந்தியாவுடைய பாலிசி அப்படின்றது ஏஐ பாலிசி 2017 ஆரம்பிச்சோம். ஸோ நம்ம வந்து ரொம்ப பழசு. நம்ம முதல்லேருந்தே இதை பார்த்துட்டு தான் இருக்கோம். நம்ம எப்போ வந்து வெளிப்படுத்தணுமோ அப்போ நம்ம வெளிப்படுத்துவோம். அதே மாதிரி ஸ்டார்ட்அப்ஸ். ஸோ இது எல்லாமே எதை நோக்கி நகர்ந்தது அப்படின்னா சுயசார்பு இந்தியாவை நோக்கி தான் நம்மளுடைய ஸ்டார்ட் அப்ஸ் இருந்தது. இனிமேல் தான் ஸ்பேஸ் டெக்கு இப்போ தான் டேக் ஓவர் பண்ணுது. இப்போ நம்ம தனியார் மயமாக்கல் அப்படின்றதுல இந்தியாவுடைய தொழில் துறை வந்து வான்வெளி ஆராய்ச்சிக்கும் நம்ம உள்ள கால் எடுத்து வைக்கிறோம். நாம வந்து குறைவான பணத்தில் ஒரு நல்ல ஒரு தொழில்நுட்பத்தை வைத்து பலர் சாதிக்க முடியாத வளர்ந்த நாடுகள் சாதிக்க முடியாததையெல்லாம் நாம் சாதித்து கொண்டிருக்கிறோம். இனிமேல் சாதிப்போம். அதற்கான முன்னெடுப்பு அதற்கான வழிநடத்துதல் அப்படின்றது வந்து பாரத பிரதமருடைய நான் சொல்ல 2017-18 கொண்டு வந்த சுயசார்பு இந்தியாவுடைய திட்டத்தின் கீழ் வந்தது. இந்த விக்சித் பாரத் அப்படின்றது சக்சஸ்ஃபுல்லாக வரும்போதுதான் நம்மளுக்கு வந்து இந்த ஆத்ம நிர்பாருடைய முக்கியத்துவம் நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம 2048 நம்ம பார்ப்போம். அந்த இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இது பல்வேறு துறைகளில் விழுது விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சக்ஸஸ் பார்ப்போம். ஆனால் இதற்கான முதல் அந்த முன்னெடுப்பு அந்த தொலைநோக்கு பார்வையாக வைத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு திட்டம்ன்றது நான் சுயசார்பு இந்தியாவை தான் பார்க்கிறேன். அது பல்வேறு திட்டங்கள் வந்தாலும் இதற்கு நாம் இன்றும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், இனிமேலும் நாம் கொடுப்போம். அதோடைய முன்னேற்றம் தான் இந்தியாவுடைய வளர்ச்சி அடைந்த பாரதமாக மாற்றுவதற்கான ஒரு திட்டமா இருக்கும்.
15: நிச்சயமா சார், நீங்க வந்து உங்க பேச்சுல வந்து குறிப்பிட்டீங்க சுயசார்பு இந்தியா இயக்கம் பத்தி சொல்லும் போது ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி வந்து குறிப்பிட்டீங்க. ஸ்டார்ட் அப்ஸ் வந்து என்ன மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்றத நாம இன்னைக்கு கண்கூடா பார்க்கிறோம். நிறைய இளம் தொழில் முனைவோர்களை உருவாக்கி இருக்கிறது, நிறைய தொழில் நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறது, குறிப்பா மகளிர் தொழில் முனைவோரை நிறைய பேரை உருவாக்கி இருக்கிறது. இப்படி வந்து ஒரு பரந்துபட்ட வளர்ச்சியை வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த ஸ்டார்ட் அப் இந்தியா அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வரும்போது பிரதமருடைய எண்ணத்துல இருந்த அந்த இலக்கு அப்படின்றது என்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு நாடு வந்து வளரணும் அப்படின்னா பெரிய தொழில் நிறுவனங்கள் மட்டும் வளர்ந்தா போதாது, சின்ன சின்ன நிறுவனங்கள் வந்து வளரணும். இன்னொன்னு, எல்லோருமே வந்து வேலை வந்து கேட்கறவங்களா இல்லாம வேலை கொடுக்கறவங்களாவும் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படின்னும் போது தொழில் வளர்ச்சின்றது கண்டிப்பா இருக்கும்ன்ற ஒரு எண்ணத்தோட வந்து பிரதமர் வந்து இதை முன் வச்சிருக்கிறாருன்னு சொல்லலாமா?
16: கண்டிப்பா. 22 கோடி மக்களை நாம் வந்து வறுமை கோட்டிலிருந்து மேலே எடுத்திருக்கோம். இது வந்து 12 வருஷத்தோடைய சாதனை பண்றது. இதை நாம சொல்லலை, இது IMF வேர்ல்ட் பேங்கோட ரிப்போர்ட் சொல்றது. என்னன்னா 22 கோடி மக்களை, இதை நான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவுடைய பிரதமர் வந்து பாரத பிரதமரை அறிமுகம் செய்து வைக்கிறார் அவருடைய நாட்டில்.
15: 25 கோடி
16: மக்கள். சோ முதல்ல ஒரு 22, அப்புறம் இப்ப 25. ஆனா அவர் முதல்ல சொல்லும் போது ஒரு பிரதமர் சொல்லும் 22 கோடி அப்படின்றத சொல்லி அவர் வெளியில எடுத்தாங்க. சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒருங்கிணைந்த வளர்ச்சின்றத விட இந்த நாரி சக்தி முக்கியமா பெண்கள் சார்ந்து வள குடும்பங்கள் தான் இந்தியாவின் முதுகெலும்பு அப்படின்னு அவர் உணர்ந்திருக்கிறார். அதனால பெண்களை முன்னேற்றக்கூடிய முக்கியமா பெண்களை முக்கியத்துவம் படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்கள் தான். அதுல தொழில் முனைவோருக்கான லோன்ஸ், அது முத்ரா லோன்ஸா இருக்கலாம் இல்ல பல்வேறு திட்டங்களா இருக்கலாம், எல்லாத்திலயுமே
15: பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட்ல வந்து
16: பெண்கள் தான் இருக்காங்க. அதே மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல பெண்களை மையப்படுத்தி, அதே மாதிரி ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணுன்றதுக்காக முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டடுப்பு தான் நிறைய பேர், இப்ப வந்து எல்லார் வீட்லயும் கேஸ், அதுல கேஸ வந்து இல்ல. இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பாக்குறது என்னன்னா, ஒரு விஷயத்த விட்டு கொடுங்க அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப சாதாரணமா சொல்ல முடியாது. அதுல இந்தியா மாதிரி இருக்கிற நாட்டுல ஒரு மக்கள் கிட்ட போயிட்டு நீங்க வந்து உங்களுடைய நீங்க வந்து உள்ள நாள் ஒரு இது வச்சிருந்தீங்க, சோ அதை விட்டு கொடுங்க, இல்லாதவங்களுக்காக விட்டு கொடுங்கன்னு நம்ம போய் சொன்னா இந்தியா எடுத்துக்கும். ஆனா அது யார் சொல்றா எப்படி சொன்னா எடுத்துப்பாங்கன்னு அவருக்கு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா சில விஷயங்களை விட்டு கொடுத்து எல்லாருக்குமான வளர்ச்சியாக எல்லாருக்கும் எல்லாம் ஃப்ரீ சேரணுன்றதுக்காக சில விஷயங்களை விட்டு கொடுக்க சொன்னார், அதை இந்தியாவும் ஏற்றுக்கொண்டது அப்படின்னு தான் பார்க்கணும். அதில் முக்கியமான விஷயம் வந்து கேஸ் எல்லாருக்குமே யாருக்கெல்லாம் மானியம் வேணுமோ அவங்களுக்கு விட்டு கொடுங்க. நாம் அந்த கடந்து வந்த பாதை வந்து சாதாரணமான பாதை கிடையாது. அந்த சமயத்தில் நான் சொல்றது 2016-24 வரைக்கும் இருக்கக்கூடிய பாதையில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. நாம் வந்து ஈரான் கிட்ட வந்து கடன் வச்சுருந்தோம் இந்த ஆயில் அந்த கேஸ் விஷயமா. அந்த சமயத்துல தான் பாரத பிரதமர் பொறுப்பேற்கிறார். இன்னைக்கு வந்து நம்ம பல்வேறு இடங்கள்ல இருந்து நம்மளுக்கு எல்லாமே வருது. உலகத்துல அசாதாரணமான சூழ்நிலை இருக்கு. கேஸ் வந்து பல்வேறு நாடுகள்ல 4 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்படி இருக்கும்போது இந்தியாவில 6 ரூபாய் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்படிதான் எடுத்துக்கணும். இதுல வந்து 6 ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னாலும் நீங்க கம்பேரிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் தான் பார்க்க முடியும். சோ மற்ற நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு, பெரிய நாடுகள் வளர்ச்சி அடைந்த நாடுகள்லாம் 4 மடங்கு 3 மடங்கு ஏறும் போது நாம அந்த அளவுக்கு இல்லாம நம்மளுடைய நூத் பாப்புலேஷன் அதிகம், கொள்முதல் நம்ம அதிகமாக பண்ணி தான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரையுமே உபயோகப்படுத்தி வச்சுட்டோம். பெண்களுக்கு சார்ந்த கொண்டு வந்து வச்சிட்ட பிறகு நீ திரும்ப போக முடியாது. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்னு ஒன்று. இதில் நீங்கள் சொன்ன மாதிரி 1-2 என்னால் பிரிக்கவும் முடியல. எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாத்துலேயுமே அவர் பெண்களை முன்னிறுத்தி தான், அவர் அதாவது குடும்பத்தை முன்னிறுத்தி முக்கியமாக.
15: பெண்கள்னும் போது பெண் குழந்தைகள்ல இருந்தே ஆரம்பிச்சிருது சார். என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை காப்போம், அவர்கள் கல்வி கற்பிப்போம்.
16: பேட்டி படாவோ பச்சாவோ பேட்டி படாவோ
15: அப்படின்னா கல்வி அப்படின்றது ரொம்ப முக்கியம். கல்வி இருந்தா எல்லாமே அந்த குழந்தைக்கு வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு மாபெரும் கருத்தை வந்து மனதில் வைத்து தான் வந்து அந்த மாதிரி திட்டங்கள் கூட செயல்படுத்தப்படுது. நீங்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது இதை வந்து குறிப்பிட நமக்கு வந்து தோணுது. இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க, மகளிர் தொழில் முனைவோருக்கு ஏற்ற எல்லா வசதிகளையும் வந்து அரசு வந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. மகளிர் வந்து தொழில் முனைவோரா மட்டும் இல்லாம நிறைய கண்டுபிடிப்பாளர்களாவும் வந்து ஆயிருக்காங்க. இப்ப இஸ்ரோவோட திட்டங்கள்ல திட்ட இயக்குநர்களா வந்து
16: எல்லாருமே அவங்க தான் இருக்காங்க எல்லா இடத்துலயுமே. கரெக்ட். அதாவது யாருக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றது தெரியும். அதே மாதிரி இதுல வந்து உள்ள போய் இவங்க தான் அப்படின்றது இல்ல, அவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும் போது அவங்களே லேடர்ல ஈஸியா மேல வருவாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுக்கறது தான் ஒரு நல்ல திட்டமா இருக்கும். அதுதான் அது பிஎம்சி ஸ்கூல்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த மானியமா இருக்கலாம், பெண் குழந்தைகளுக்கான சேமிப்பு அந்த முன்னெடுப்பா இருக்க செல்வ திட்டமா இருக்கலாம், எல்லாத்திலயுமே அவர் வந்து ஒரு அந்த டச் இருக்கு. அதாவது அந்த தாய் அப்படின்றதுல இருந்து மகளிர் அப்படின் பெண்கள் அப்படின்றது இருக்கும். அவருடைய எண்ணம் வந்து ஒரு குடும்பம் முன்னேற வேண்டும் என்றால் அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கக்கூடிய பெண்களின் முன்னேற்றம், அந்த குடும்பத்தினர் முன்னேற்றம், குடும்பத்தை முன்னேறுச்சுன்னா அந்த சொசைட்டியை முன்னேறும்ன்றது இந்தியா வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த நம்மளோட சொசைட்டியல் சிஸ்டம். அது அந்த சிஸ்டத்தை திரும்ப ரீஇன்வென்ட் பண்ணுறாரு. அதுக்கான ஒரு திட்டத்தை முன்னெடுப்பதனால் இந்தியா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 11 இடத்துல இருந்தது உலக பொருளாதாரத்தின் அந்த ஜிடிபி குரோத்தில் வந்து
15: பார்த்தீங்கன்னா
16: போயிட்டு இருக்கோம், 4 வந்துட்டோம். ஸோ அது வந்து சாதாரணமான விஷயம் இல்லை. இந்த சமயத்தில் பல்வேறு நாடுகள் திணறும் பொழுது எல்லாரையும் உள்ளடக்கி முக்கியமாக பெண்களுக்கு முக்கியத்துவம், ஏன்னா இன்னி வரைக்கும் உலகத்தின் பெரிய நாடுகள்னு சொல்ற நாடுகள்ல யாருமே பெண்களை முன்னிறுத்தப்படுத்துறதே இல்லை. பேசும்போது எல்லாம் பேசுவாங்க, நம்மளுடைய இப்ப குடியரசுத் தலைவர் அவங்க எந்த ஸ்டேட்ல இருந்து வந்தாங்க அதுதான் சொல்ல, ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பொறுப்பில் நம்மளுடைய குடியரசுத் தலைவர்ல இருந்து பல்வேறு கடைக்கோடி மகளிருக்கான ஒரு உள்ளடக்கிய ஒரு வளர்ச்சியை தான் அவர் எதிர்பார்க்கிறார், அதை செய்து காட்டுகிறார், சாதிக்கிறார். அதுதான் நம்ம பார்க்க வேண்டிய விஷயமா.
15: தொழில் முனைவோர்களையும் பாத்தீங்கன்னா அவங்களுக்கான விஷயங்களையும் வந்து அரசு வந்து செவ்வனே வந்து செஞ்சிருக்காங்கன்னு தான் சொல்ல முடியும். இதற்கான அந்த கடன் உதவி, அப்புறம் வந்து உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து செயல்படுத்தும் போது அது தொழில் முனைவோர்களை வந்து ஊக்கம் அளித்து இன்னும் நிறைய சாதனைகள் படைக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லாமா சார்?
16: கண்டிப்பா. முத்ரா லோன் வந்து இப்ப இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு முக்கியமான ஒரு திட்டம். பாரத பிரதமர் கொண்டு வந்த பல்வேறு திட்டங்கள்ல முக்கியமா எல்லா திட்டங்களிலும் சரி, முத்ரா திட்டத்துல தமிழ்நாடுதான் முதல்ல பலன் பெற்றது. 25 வருஷத்துல முக்கியமா கடைசியா 12 வருஷத்துல அவர் கொண்டு வந்த திட்டத்துல அக்கௌண்டபிலிட்டி கொண்டு வர மாதிரி தான், அந்த ரிஃப்ளெக்ஷனா தான் நம்மளோட இந்தியாவுடைய வளர்ச்சியை நம்ம பார்க்கணும்.
15: முத்ரா லோன்ஸ் பத்தி சொன்னீங்க, நடைபாதை வியாபாரிகளுக்கான கடனுதவி திட்டம்னு சொல்லிட்டு தனியா செயல்படுத்தி, சிறு சிறு வியாபாரிகளுக்கு, தெருவோர வியாபாரிகள், அவங்களுக்கான கடனுதவி அப்படின்றது எந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில ஏற்றம் பெற வச்சிருக்கு சார்?
16: நிறைய பேர் பலன் அடைஞ்சவங்க எனக்கே தெரியும். சோ ரொம்ப கடினமான காலங்களை கடத்தும் பொழுது இது வந்து ஒரு பெரிய விழிப்புணர்வு தேவை. அதன் மூலமாக பல்வேறு கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் ஒரு பெரிய உதவியாக இருக்கும்ன்ற.
15: நாட்டு மக்களுடைய நலன்ல அக்கறை கொண்ட மத்திய அரசு சுகாதார காப்பீட்டு திட்டம் அப்படின்ற விஷயத்த வந்து நாட்டு மக்களுக்காக கொடுத்திருக்கிறாங்க. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு? மூத்த குடிமக்களுக்கும் பாத்தீங்கன்னா அந்த சுகாதார காப்பீட்டு திட்டம் வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. அவங்களுக்கு தனியா வந்து 5 லட்சம் காப்பீடு வந்து பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்?
16: ஒன்னு லைஃப், இன்னொன்னு ஹெல்த். ரெண்டு இன்சூரன்ஸ் பாலிசி ஃபார் எவ்ரி ஒன். வயசு வித்தியாசம் இல்லாம ஹெல்த் இன்சூரன்ஸும் இருக்கு, லைஃப் இன்சூரன்ஸும் இருக்கு. பெரிய சேலஞ்ச் அப்படின்றது வந்து ஒரு ஹெல்த் கேர் சிஸ்டம். நான் சொல்றது இப்பெல்லாம் இல்லை, 2015-16 வந்து முன்னெடுக்கப்பட்ட திட்டம் தான் நீங்கள் சொல்கிற அந்த இன்சூரன்ஸ் ஸ்கீம் ரெண்டுமே, ப்ளஸ் இந்த ஓல்டேஜ் கார்டும். நீங்கள் வந்து ஒரு ஃபார்ம் மொத்தம் ஃபில்அப் பண்ணி கொடுத்தா போதும், ஸோ அதுக்கான இன்சூரன்ஸ் வந்து அவங்களே எடுத்துக்கிறாங்க. அது எல்லா ஹாஸ்பிட்டல்லையும் நம்ம வந்து அதை பெற முடியும். ஸோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் அதை ஃபில்அப் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த திட்டத்தின் கீழ் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பைசா எதுவுமே கொடுக்காமல நம்மளால வந்து அந்த உதவியை நம்மளால பெற முடியும். இது வந்து வயது முதிர்ந்தவர்களுக்கும் சரி, நிதி இல்லாத செக்டர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்வாதாரத்தை பாதிக்காத வகையில் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ண முடியும். ஒரு கௌரவமான இடத்தில் இந்தியாவில் குடிமகன்களை வைக்கக்கூடிய திட்டமாக தான் இது ரெண்டும் நான் பார்க்கறேன்.
15: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசின் சாதனைகளே அதற்கு சாட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு செயல்படுத்தி வரும் திட்டங்கள் பற்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டீங்க சார், மிக்க நன்றி.
16: ஜெயின் வந்தே மாத்திரம்.
17: தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும், நமது தெருவையும், நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
18: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே

நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் இன்றைக்கு இடம்பெறுவது சுகுணா வரதாச்சாரிய அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். முதலில் சிதம்பர நடராஜ மாஸ்ரயேகம், முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, ராகம் கேதாரம், ஆதிதாளம்.

நிகழ்ச்சியில் அடுத்து வழி மறைத்திருக்குது என தொடங்கும் கோபாலகிருஷ்ண பாரதி பாடல், நாட்டக்குறிஞ்சி ராகம், மிஸ்ரச்சாப்பு தாளம்.

நேரம் 9:56. ஆகாஷ்வாணி ஒலிபரப்பாய் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சுகுணா வரதாச்சாரி அவர்களின் பாட்டு. டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் தொடர்ந்து ராமா நீயட என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை. கரகர பிரியாராகம் ஆதிதாளம்.

நிதானி பமரி கரிசரி மபனி மபனி சரி கரிசனி நிதானி பனி தானி பமரி ரிமரி பமனி பசனி.

அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை சுகுணா விரதாச்சாரி அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டீர்கள். டாக்டர் உஷா ராஜகோபாலன் அவர்கள் வயலின், பி சிவராமன் அவர்கள் மிருதங்கம். நேயர்களே, 10:45 வரை வாத்திய விருந்தை கேட்போமா?

இதுவரை வாத்திய விருந்த இடம்பெற கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 10:45. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். ஒலிவிழா வருவது காற்றோடு கலந்திடவா. முதல் பாடல் ஏணிப்படிகள் படத்திற்காக பி. சுசீலா குரலில்

நேரம் 10:54. காற்றோடு கலந்திரவா நிகழ்ச்சிக்கு நிறைவாக தீபன் சக்கரவர்த்தி எஸ் ஜனனி குரல்களில் எனக்காக காத்திரு படப்பாடல்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. நேரம் 11 மணி. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம், மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸ். வானிலை: சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகள வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்தள வெப்பநிலை 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 36.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2.7 டிகிரி அதிகம். குறைந்தள வெப்பநிலை 28.8 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.3 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 87%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி வெப்பநிலை அதிகளவு 37.2 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 3.6 டிகிரி அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 4 டிகிரி கூடுதல். பதிவான ஈரப்பதம் 77%. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். நேர்களை, நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த அலைவரிசையில் மத்தியாலை 720 கிலோஹெர்ட்ஸில் நாளை இடம்பெற இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம். நிகழ்ச்சி நிரல்: நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எஸ் வினோலியா சாலோமி சந்திரகாந்தம் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை, 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்புது காலை. இதில் தமிழ் அமுதம் வழங்குபவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு பல் மருத்துவர் சாய் சரத் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு சர்வதேச இசை தினம் சிற்றுரை, டாக்டர் அன்னிபெசன் அவர்களின் பிறந்த தின சிற்றுரை. நகர்வலத்தில் சென்னையில் சுற்றுச்சூழல் மாசுபாட்டை குறைக்கும் மின்சார பேருந்துகள், எம் உத்ரா அவர்கள் எழுதிய செய்தி. கோவை 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 8 மணிக்கு சிவாஜி கணேசன் அவர்களின் பிறந்தநாள் உரை, வழங்குகிறார் ஆலங்குடி வெள்ளைச்சாமி அவர்கள். 8:30 சர்வதேச காஃபி தினத்தையொட்டி மத்திய காஃபி வாரியத்தின் தமிழ்நாடு கேரள மாநிலங்களின் விரிவாக்கத்துறை இணை இயக்குநர் டாக்டர் எம் கருத்தமணி அவர்கள் ஆற்றும் உரை, தொடர்ந்து திரைகானம் ஆகியன இடம்பெறும். 9 மணிக்கு அரங்கிசை, வி ஜி விக்னேஸ்வர் அவர்களின் கீபோர்டு இசை, ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், சாய் நிவேதன் ரவிச்சந்திரா அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி எஃப்எம் கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு, தொடர்ந்து முத்துச்சிதறல். 11 மணிக்கு தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், ஆர் ஸ்ரீரஞ்சனி அவர்களின் பாட்டு, எம் விஜய் அவர்கள் வயலின், ஏ எஸ் ரங்கநாதன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் லக்பதி தீதி ஸ்கீம், மகளிர்குழு பெண்கள் ஆண்டுக்கு 100,000 ரூபாய் வருமானம் பெற உதவும் மேம்பாட்டுத் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி, இதில் வில்வித்தை வீராங்கனை வஜ்ரநந்தினி அவர்களுடன் நேர்முகம். தனக்குத்தானே அதிபதியாய் மகளிர் தொழில் முனைவோர் பற்றிய உரை, வழங்குபவர் எஸ்தர் விமலா அவர்கள். 2:15 திரைகாணம், 2:55 வானிலை, 5:30 திரைகாணம், 6:10 பொன்னியின் செல்வங்கள். வாசிப்பும் ஆய்வும் வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்ஷன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25 6:55 திரை இசை, 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகாணம், 7:10 விருதுநகர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் டி கமலக்கண்ணன். 7:25 பண்ணை செய்தி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர்நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, இதில் உழவர் அனுபவம். மாடித்தோட்டம் அமைத்து பராமரித்து வரும் திருவள்ளூர் மாவட்டம் திருமுல்லைவாயல் கே ஜெயமலர் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுகிறார் பி சரவணன் அவர்கள். 8:05 9:15 திரைகாணம், 9:30 நாடக மலர், விட்ட கதை தொட்ட கதை, எழுதியவர் அகஸ்டோ அவர்கள். நடித்துள்ளவர்கள் ரவி சுப்பிரமணியன், அகஸ்டோ, கீதா, லோகபாபு, சுகவனேஸ்வரன், அப்துல் ரஹ்மான் ஆகியோர். அமைப்பு கே பவானி, எம் ரமேஷ் ஆகியோர். 10:00 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை. நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். நேரம் 11:04:50. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.

நேரம் இப்பொழுது 11:10. ஆகாஷவாணி சென்னை வானொலி நிலையம் நேயர்களே, 101.4 MHz எஃப்எம் ரெயின்போ, 100.1 MHz எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 MHz விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கின்றன. சென்னை வானொலியின் மத்திய அலை 720 KHz அலைவரிசையில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. வணக்கம். ஜெய்ஹிந்த்.